இந்தியாவின் முதலீட்டு செயல்திறன் ஊக்கமளிக்கும் வளர்ச்சியை காட்டுவதாக நிதியமைச்சருமான அவர் கூறினார். இதனிடையே நாட்டின் பலம் சீரான தன்மையில் இல்லை, மாறாக வேறுபாடுகளை நேர்மையாகவும் நியாயமாகவும் கையாளும் அதன் திறனில்தான் உள்ளது என்று பிரதமர் இடதுஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் கூறினார். மலேசியா இனம் பண்பாடு உள்ளிட்ட சமய பன்முகத்தன்மையின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட தனித்துவமான நாடாக விளங்குகிற வேளை மலேசியர்கள் அமைதியாக வாழ முடியும் என்பதை இது மெய்ப்பித்துள்ளது. மலேசியா பன்முகத்தன்மையை நிர்வகிப்பதற்கும் தீவிரவாதம், தவறான தகவல் பகிர்வு போன்ற அதிகரித்து வரும் சவால்களை எதிர்கொள்வதற்கும் தேசிய கோட்பாடு ருக்குன் நகாரா முதன்மை வழிகாட்டியாக விளங்குகிறது. சமூக ஒற்றுமையை வலுப்படுத்துவதிலும் மத கலாச்சார மீள்திறனை மேம்படுத்துவதிலும் ருக்குன் நகாரா முக்கிய பங்காற்றுவதாக ஒற்றுமை அமைச்சர் டாக்டர் ஏரோனா குடாகங் தெரிவித்துள்ளார். வடமேற்கு நைஜீரியாவில் ஆயுதமேந்திகள் 17 விவசாயிகளை சுட்டுக் கொன்றனர். அங்கு நடவு பருவம் தொடங்கியதிலிருந்து ஏற்பட்ட மோதலை தொடர்ந்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. பணத்திற்காக ஆள்கடத்தல் உள்ளிட்ட கால்நடைகளை களவாடும் ஜிஹாதி பயங்கரவாதிகளும் வடக்கு மத்திய நைஜீரியாவில் உள்ள சமூகங்களை அச்சுறுத்தி வருகின்றன. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தலைமையிலான புலம்பெயர்ந்தோரை அல்லது அகதிகளை மூன்றாம் நாடுகளுக்கு அனுப்பும் முனைப்பின் கீழ் ஈரான், ஆப்கானிஸ்தான், துருக்கி, ஜோர்ஜியா ஆகிய நாடுகளைச் சேர்ந்தவர்களை ஏற்றி வந்த அமெரிக்க விமானம் மத்திய ஆப்பிரிக்க குடியரசில் தரையிறங்கியுள்ளதாக AFP தெரிவித்தது. விளையாட்டு உலகக்கிண்ண காட்பந்தாட்டம் இக்கிண்ணத்தை வெல்வதற்கான 24 ஆண்டுகள் காத்திருப்பினை நிறைவு செய்யும் வகையில் உலகின் சிறந்த அணிகளுடன் களமிறங்க தமது அணியினர் தயாராக உள்ளதாக பிரேசிலின் பயிற்றுநர் சார்லோ என்டலோட்டி நம்பிக்கையை வெளிப்படுத்தினார். உலகின் தலைசிறந்த அணிகளுடன் போட்டியிட்டு கிண்ணத்தை வாகை சூடுவதற்கான தேவையான தரம், அனுபவம் உள்ளிட்ட மிகுந்த தன்னம்பிக்கை தனது அணியினர் கொண்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீணா கதிர்வேலு. வணக்கம்.

சனிக்கிழமை வணக்கம். மின்னலில் தொடர்ந்து எங்களோடு இணைந்திருக்கும் அன்புள்ளங்களுக்கு நன்றி. சரிங்க, உங்களுக்காக ஆரோக்கிய மடாணி திட்டம், இதற்கான விண்ணப்பத்தை இப்போ நீங்க செய்யலாம்னு நாங்க சொல்லியிருந்தோம் இல்லையா? ஆமா, இது குறித்த ஒரு முக்கியமான விஷயங்களை உங்களோட நாங்க பகிர்ந்து கொள்ளணும். எப்படி விண்ணப்பம் செய்யலாம்? விண்ணப்பம் செய்யும் போது இது ஆரோக்கிய மடாணிக்கு மட்டும் கிடையாது, நீங்க அரசாங்க மானியத்துக்கோ அல்லது கடனுதவிகளை பெறணும் அப்படின்னு நினைக்கும் போது விண்ணப்பத்துல எல்லாமே முழுமையாக இருக்கின்றதா, ஆவணங்கள் வந்து முழுமையா அங்க அந்த இடத்துல வந்துட்டு பூர்த்தி செய்யப்பட்டிருக்கின்றதா, தகவல் ஏதும் தவறா இருக்கா விடுபட்டிருக்கா அப்படின்றத நம்ம ஒரு முறைக்கு இருமுறை நன்கு அதை பார்த்து அதற்கு பிறகுதான் அந்த விண்ணப்பத்தை வந்து ஆங்கிலத்துல சப்மிட் சொல்லுவாங்கல்ல அனுப்பணும். ஒருவேளை நம்ம ஏதாவது விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு அந்த மனு நிராகரிக்கப்பட்டால் நான் எல்லாமே அனுப்புனேன், ஏன் எனக்கு மட்டும் கிடைக்கல அப்படின்ற ஒரு சந்தேகம் குழப்பம் இதெல்லாம் வரும். இது குறித்து தான் பாடலுக்கு பிறகு பேச போறோம். இணைந்திருங்கள். இது வணக்கம் மின்னல்.

0: தூரிகையும் சலங்கையும், இதுதான் இன்றைக்கான சிறுகதையின் தலைப்பு. ராம் இந்த சிறுகதையை எழுதியிருக்காரு.
1: அவனால் பேச முடியாது, கேட்கவும் முடியாது. அர்ஜுன் வரைந்து கொண்டிருந்தது அலைகளின் சீற்றத்தை அல்ல, அந்த அலைகளுக்கு அப்பால் இருக்கும் அடிவானத்தின் அமைதியை.
0: காது கேளாத, பேச முடியாத ஒரு இளைஞனுடைய கனவுகளுக்கு ஒரு பெண்ணால் உயிர் கொடுக்க முடியுமா அப்படிங்கிற கேள்விக்கான பதில் இந்த சிறுகதைக்குள்ள இருக்கு. இன்று 7:15 தூரிகையும் சலங்கையும் என்ன பேசுதுன்னு கேட்கலாம்.
2: சுசிலா, கோழி ரெண்டாங் சேருது எப்படின்னு யாரும் சொல்லியே கொடுக்க மாட்டேங்கிறாங்க.
3: அட, எதுக்காக எல்லாரையும் கேக்குற? புதுசா பாபாஸ் ரெண்டாங் மிக்ஸ் வந்திருக்கு.
2: பாபாஸ் ரெண்டாங் மிக்ஸா?
3: ரெண்டாங் எப்படி தயாரிக்கிறது, அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன பேக்கெட்லயே குறிப்பிட்டு இருக்காங்க.
2: அப்ப அத பார்த்து செஞ்சிடலாம்.
3: முக்கியமா பாபாஸ் ரெண்டாங் மிக்ஸ், அதோட கோழி, தேங்காய் பால், வெள்ள பூண்டு, வெங்காயம், இஞ்சி, செராய், லங்குவாஸ், எலுமிச்சை இலை, மஞ்சள் இலை இருந்தா போதும். பாபாஸ் கோழி ரெண்டாங் ரெடி.
4: பாபாஸ் ரெண்டாங் மிக்ஸ், பாபாஸ் அண்ட் யூ, வாழ்வியல் சுவைகள்.
5: இந்த முறை எங்க பக்கம் இருக்கிற ஒலி வாங்கி மைக்குங்க உங்க பக்கம் வரப்போகுது. ஒரு நேயரின் குரல், நீங்க அறிவிப்பு செய்யற அந்த ஒரு நிமிட காணொலிய storybox.minnal@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 2 மணியிலிருந்து 3 மணி வரை ஒரு நேயரின் குரல். இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு.
0: கேட்டு மறந்த பாடல்களுக்கும் கேட்க மறந்த பாடல்களுக்கும்

0: இன்று மாலை திராய செயல்
1: நம்ம ஊர் கலைஞர்களுக்கு பின்னால் எத்தனை வழிகள், எத்தனை சவால்கள்.
2: மலேசிய கலைஞர்களின் உழைப்பை கொண்டாடுது மண்ணின் நட்சத்திரம்.
1: வெள்ளிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பிறகு மண்ணின் நட்சத்திரம்.
2: இதோட விட்டுருவோமா என்ன? திங்கள் முதல் வெள்ளி வரை நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு 1 மணி நேரத்திற்கு தொடர்ந்து நம்ம ஊர் பாட்டு தாங்க.
1: மலேசிய கலைஞர்கள் நம்ம சொத்துங்க, சொல்லும் போதே கெத்துங்க.

வணக்கம். மின்னலில் நாம் இணைந்திருக்கின்றோம். சரி, உங்ககிட்ட நாங்கள் சொல்லியிருந்தோம் இல்லையா, இந்த ஆரோக்கிய மடானி அப்படின்னு சொல்லும் போது முக்கியமான ஒரு சில விஷயங்களை விண்ணப்பம் செய்யும் போது நாம கருத்தில் கொள்ளுதல் அவசியமான ஒன்று. வழக்கமாக ஒரு விஷயத்தை நம்ம விண்ணப்பம் செய்கிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து அந்த பாரங்களை வந்து முழுமையாக நம்ம பூர்த்தி செய்திருக்க வேண்டும். அந்த வகையில் ஒருவேளை நீங்கள் ஆரோக்கிய மடானி மித்ராவின் இந்த டயாலிசிஸ் உதவி திட்டத்திற்கு விண்ணப்பம் செய்திருக்கீங்க, செய்ய போறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை நீங்கள் கவனத்தில் கொள்ளணுங்க. தேவையான ஆவணங்கள், விண்ணப்ப படிவத்தை முழுமையாகவும் சரியாகவும் பூர்த்தி செய்யணும். எழுத்துப்பிழையாக இருக்கட்டும், அல்லது அவங்க கேட்டது அந்த நகல், எல்லாமே அடையாள அட்டை, இது போன்ற எல்லா ஆவணங்களும், தொடர்புடைய மருத்துவ ஆவணங்கள், மருத்துவ ஆவணங்களை சமர்ப்பிக்கணும் அப்படின்னா அதுல வந்து இந்த எந்த இடத்துல நம்ம வந்து டயாலிசிஸ் செய்யறோம், அல்லது அந்த மருத்துவர்களோ மையத்துடைய உறுதிப்படுத்துதல், அந்த ஒப்பந்தம், அந்த கையொப்பம், இதெல்லாம் அதுல இருத்தல் அவசியமான ஒன்று. ஏன்னா வந்து நமக்கு தெரியணும் இல்லையா, உண்மையாவே இவங்க வந்து டயாலிசிஸ் அந்த சிகிச்சையை பெறாங்களா இல்லையா அப்படின்றதுக்கு. அதனால இதெல்லாம் கொஞ்சம் சரிபார்த்து கொள்ளுங்கள். விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்தது பிறகுதான் நீங்க அனுப்பணும் மருத்துவ அறிக்கை, மெடிக்கல் ரிப்போர்ட், டயாலிசிஸ் மைய ஒப்புதல் கடிதம், இதெல்லாம் இணைக்கணும். அடையாள அட்டை இதுவுமே அங்கே நீங்கள் வைக்கணுங்க. டயாலிசிஸ் சிகிச்சை பெறும் நோயாளிகளுக்காக மித்ராவின் இந்த ஆரோக்கிய மடானி உதவி திட்டம் 2026 தற்போது திறக்கப்பட்டிருக்கின்றது. June 5 முதல் August 4 வரை நீங்கள் ஒருவேளை இதற்கு இந்த சலுகையை பெறணும்னா தாராளமாக விண்ணப்பம் செய்யலாம். தேவையான அனைத்து ஆவணங்களையும் இணைத்து நேரத்தோடு விண்ணப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். இதுக்கு யாருக்கு முக்கியத்துவம் வழங்கப்படும் அப்படின்னு யாருக்கு ஏற்கனவே அரசாங்கத்தோட எந்த ஒரு மருத்துவ உதவியோ இதெல்லாம் கிடைக்காம இருக்கும் இல்லையா, அவங்களுக்கு வந்து முன்னுரிமை வழங்கப்படும். உங்களுடைய விண்ணப்பங்கள் எல்லாம் முழுமையை பெற்றிருக்கின்றதா அப்படின்றத எல்லாமே சரிபார்த்து, ஆவணங்கள்லாம் உண்மையானதா, இந்த விவரங்கள்லாம் சரிபார்த்தா உங்களுடைய விண்ணப்பங்களை அடுத்த கட்டத்துக்கு வந்து அவங்க கொண்டு போவாங்க. அதனால என்ன, நம்ம விண்ணப்பம் செய்தோமே நமக்கு இன்னும் வரலையே, கிடைக்கலையா அப்படின்ற ஒரு சந்தேகமோ குழப்பமோ எதுவும் இருந்தால் தாராளமாக அந்த அதிகாரிகள் தொடர்பு கொண்டு விளக்கங்களை பெற்றுக் கொள்ளலாம். இதற்கிடையில இந்த ஆரோக்கிய மடானி அப்படின்னு சொல்லும் போது இந்த உதவி தொகையானது நீங்க டயாலிசிஸ் இந்த சிகிச்சைக்கு மட்டும்தான் கொடுக்கறாங்க. நீங்க வந்து வீட்டில இருந்து அந்த மருத்துவ மையத்துக்கு செல்றதுக்கான போக்குவரத்துக்கான செலவு இதையெல்லாம் நீங்க அதுல சேர்த்துக்கொள்ளப்படாது. இது சில விதிமுறைகளுக்கு உட்பட்டது. மேல் விவரங்களை இங்க தாராளமாக அந்த அகப்பக்கத்தில் பெற்றுக் கொள்ளலாம்.

0: அவனுடைய முதல் பல்லு, முதல் குளியல், முதல் பள்ளிக்கூட பேரு, ஐசி நம்பர் கூட நேத்துதான் பதிவு செஞ்சேன் சார்.
1: நேத்துதான் பதிவு பண்ணீங்களா? அப்ப இதுவே தாமதம் தான்
0: சார். நான் பிள்ளைய காணும் அவசரமா பேசிட்டு இருக்கேன், நீங்க என்ன சார்
1: நினைவுகளுக்காக பதிவு செய்யுங்க, தப்பு இல்ல. ஆனா பிள்ளைங்களுடைய தனிப்பட்ட விவரங்களை பதிவு செய்யாதீங்க.
0: புரியுதுங்க சார். சிறுவர்களோட பாதுகாப்பு ரொம்ப முக்கியம்னு இப்ப புரிஞ்சுகிட்டேன்.
1: இப்படிக்கு
0: மின்னல் எஃப்எம்.

0: வணக்கம். மின்னலில் நாம் இணைந்திருக்கின்றோம். சரி, சுப்பாங் தேசிய இளைஞர் உயர்திறன் பயிற்சி கழகத்தின் பாலிமர் தொழில்நுட்பத் துறையின் மூத்த விரிவுரையாளர் தினகரனை தான் தொடர்ந்து நாம சந்திக்க போகின்றோம். இவங்களுடைய குழுவினர் அண்மையில வந்து ஒரு பிளாட்டினம் அவார்டை அனைத்துலக அளவில் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. இவங்களுடைய இந்த திட்டம் வந்து பலரையும் கவர்ந்திருக்கின்றது. பல சிறப்பு விருதுகளுமே இந்த குழுவினருக்கு கிடைத்து அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. அது குறித்து விளக்குகின்றார். முதல்ல ஒட்டுமொத்த குழுவினருக்குமே, அதாவது IKTPN சுப்பாங், அவங்களுக்கு நம்முடைய மனமார்ந்த வாழ்த்தை தெரிவித்துக் கொள்ளலாம். சொல்லுங்க.
1: ரீசெண்டா வந்து 3rd to 6th June வந்து யூனிவர்சிட்டி நகரி ஜகர்த்தால வந்து இன்வென்ஷன் இனோவேஷன் கிரியேட்டிவ் I3C சொல்லுவாங்க காம்படிஷன், அப்புறம் வந்து இனோவேஷன் வேர்ல்ட் கப், ரெண்டு போட்டி வந்து நடந்துச்சு ஒரே வென்யூல, யூனிவர்சிட்டாஸ் நகரி ஜகர்த்தா இந்தோனேஷியால. இந்த போட்டி ஆர்கனைஸ் பண்ணது வந்து யூனிவர்சிட்டி நகரி ஜகர்த்தாவும் மலேசியன் இனோவேஷன் இன்வென்ஷன் கிரியேட்டிவ் குரூப் வந்து அசோசியேஷன் வந்து செஞ்சு. இந்த போட்டியில வந்து கண்ட்ரி வந்து மலேசியா, இந்தோனேஷியா, பங்களாதேஷ், வியட்நாம், அப்புறம் வந்து சில ஆசியன் கண்ட்ரிய வந்து ஜாயின் பண்ணி இருந்துச்சு. இந்த போட்டி வந்து இந்த ஜகர்த்தால மட்டும் நடக்கல, வேர்ல்ட் ஓவர்ல இந்த டேட்ல வந்து 3rd to 6th June வரைக்கும் நடந்தனால தான் இதுக்கு வந்து அந்த அங்கீகாரம் கொடுத்துருந்தாங்க இனோவேஷன் வேர்ல்ட் கப். மொத்த பார்ட்டிசிபேஷன் வந்து இந்த போட்டியில வந்து 223. அந்த டீம்ல வந்து IKTPN சப்பாங்க வந்து நம்ம ஒரு டீமை வந்து அனுப்பியிருந்தோம். இந்த டீம்ல வந்து மொத்தம் 5 பேர், என்னோட சேர்த்து 5 பேர் இந்த போட்டியில இருந்தோம். இந்த போட்டியில வந்து நாங்க ஏன் மொத பங்கெடுத்தோம்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து எங்களோட ப்ராஜெக்ட் இனோவேஷன் வந்து இனோவேஷனா பார்க்கணும், அது எப்படி கமர்ஷியலா பார்க்கணும்ட்டு தான் நம்ம முடிவு எடுத்து இது போந்தோம். இதுக்கு மொத காரணம்னா வேர்ல்டு வந்து இருந்துச்சு பாருங்க. எப்பவுமே இனோவேஷன்னா வந்து அந்த போட்டி வரைக்கும் தான் பார்ப்பாங்க. நம்ம இந்த போட்டியை தவிர அது எப்படி வந்து ஒரு கமர்ஷியலா பண்ணி எப்படி ஒரு மார்க்கெட்டிங் பண்ணோம்னா நம்ம பிளான் பண்ணிடுவோம். ஸோ அதுக்கு வந்து இந்த காம்படிஷன் தான் ஒரு கிரேட்டான பிளாட்ஃபார்ம்னு நாங்க நம்பணும் நான் போயிருந்தோம். இந்த மெக்கானிக் ஆயில் சோப்போட பேக்ரவுண்ட் சொல்றதுனா வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து 2024 வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிருந்தோம். அது எப்படிதான் டூரிசம்னா இப்போ கடல் கரோரம் பந்தாயிங்க புதுசாங்கினா அந்த இடத்துல அந்த சம்மந்தப்பட்ட இடத்துலலாம் வந்து ரொம்ப எண்ணெய் கசிவு இருந்திருக்கு. ஸோ அதை வந்து எப்படி வந்து ஒரு பெட்டராக வந்து நம்ம வந்து சுத்தம் பண்ணலாம், எப்படி வந்து ஒரு இனோவேஷனாக வந்து மாற்றலான்ட்டு தான் அந்த போட்டி நாங்கள் ப்ரிசென்ட் பண்ணோம் யுனைடெட் நேஷன்ஸ். ஸோ அவங்க வந்து இம்ப்ரெஸ் பண்ணி நம்மளுக்கு அந்த கிராண்ட் கொடுத்தாங்க. நம்மளோட போட்டி இந்த இனோவேஷன் எப்படின்னா வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து நார்மலான ஒரு ஸ்பான்ஜை வந்து எப்படி ஒரு ஹைட்ரோபோபிக்காக மாற்றணும், எப்படி ஒரு பேரோபோபிக்காக மாற்றணும், எப்படி ஒரு ஆலியோ ஃபீலிக்காக மாற்றணும், எப்படி ஒரு மெக்னத்தோ ஃபீலிக்காக மாற்றணும்னு தான் நம்மளோட சூப்பர் பவர்னு சொல்லுவாங்க. இது நாளுக்குமே என்ன அர்த்தம்னா ஹைட்ரோபோபிக்னா வாட்டர் ப்ரூஃப், பேரோபோபிக்னா அது டென்சிட்டி வந்து வெரி லோ ஃப்ரம் வாட்டர் சொல்லுவாங்க, ஆலியோ ஃபீலிக்னா அந்த எண்ணெயை வந்து ஈர்ப்பு தன்மை உள்ளது, மெக்னட்டோ ஃபீலிக்னா நம்ம வந்து கான்டாக்ட்லெஸ் இல்லாமே வந்து அந்த ஸ்பாஞ்சை வந்து கடல் கரோரத்துலேருந்து எடுக்கலாம். எப்படின்னா வந்து ஒரு ட்ரோன் யூஸ் பண்ணி ஜஸ்ட் ஒரு மெக்னட்டை அட்டாச் பண்ணிட்டு அந்த ஸ்பாஞ்சை வந்து எடுக்கலாம் அந்த கான்செப்ட். அதனால தான் நம்மளோட வந்து ஒரு நார்மல் ஸ்பாஞ்சை வந்து, அது நார்மல் ஸ்பாஞ்சுனா பிளாஸ்டிக் பேஸ்ட் இல்லை பயோ பேஸ் வந்து செஞ்சு அந்த அந்த ஸ்பாஞ்சை வந்து நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணிடணும். அது இம்ப்ரூவ் பண்ணி அந்த ப்ராஜெக்டை எடுத்துகிட்டு போயிட்டு ப்ரிசென்ட் பண்ணோம் UNDP-ல. ஸோ UNDP வந்து அது ரொம்ப இம்ப்ரெஸ், அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா ப்ராஜெக்ட் வந்து மலேசியாவில் மட்டும் இல்லை எங்கெங்கெல்லாம் எக்ஸ்போஸ் பண்ண முடியுமோ எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க. ஸோ ஏன்னா யுனைடெட் நேஷன் மலேசியாவில் புத்ராஜயில் இருக்கிற ஆஃபீஸ் வந்து நாட் ஓன்லி ஃபார் த மலேசியா, அதாவது வந்து இந்தோனேஷியா, புருனாய் அண்ட் மலேசியா மூணு நேஷன் சேர்ந்தப்பட்டு தான் இது. ஸோ நம்மளோட ரைட் தகிட் இந்தோனேஷியா இந்தோனேஷியாவுக்கு போயிட்டு ப்ரெசென்ட் பண்ணியாச்சு. அதில் வந்து அந்த ப்ரெசன்டேஷன் டைம் வந்து ஜட்ஜஸ் வந்து ஸோ இம்ப்ரெஸ் கிரியேட்டிவ் ஒரு காம்படிஷன், இன்னொன்று வந்து இனோவேஷன் வேர்ல்ட் கப் ரெண்டாவது காம்படிஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ஜட்ஜி வந்து வேர்ல்ட் கப் வந்திருந்தாங்க, வேர்ல்ட் கப் வந்து தான் அவர் இம்ப்ரெஸ் ஆகி அவர் வந்து கோல்டு மெடல் அவார்ட் பண்ணார். அதே சமயம் வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து எப்படி வந்து இந்தோனேஷியாவோட கொலாபரேட் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு அவர் வந்து கேட்டிருக்காரு. இன்னொன்று வந்து இன்வென்ஷன் இனோவேஷன் கிரியேட்டிவ் வந்து செகண்ட் கேட்டகரிக்கு வந்து அந்த ப்ராஜெக்ட்க்கு வந்து நம்மளுக்கு கோல்டு மெடல் கிடச்சிச்சு. அந்த கோல்டு மெடலோட அந்த ஜட்ஜி வந்து நம்மளுக்கு ஸ்பெஷல் அவார்ட் பிளாட்டினம் தி பெஸ்ட் பிளாட்டினம் அவார்டும் ஃபார் த டெக்னாலஜி கேட்டகரிக்கு வந்து அவார்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட்னால நம்ம போனதுக்கு வந்து ரெண்டோட சேர்த்து மூணாக கிடச்சிருச்சு. ஸோ இந்த இந்த ப்ராஜெக்ட் வந்து அடுத்து வந்து நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் கான்ஃபரன்ஸ்க்கு போகிறதுக்கு சபாவில். ஸோ சபாவில் கான்ஃபரன்ஸ் போகிறதுனா அது வந்து நியோ டு புருனியோலா. ஸோ புருனாய்க்கும் சம்மந்தம் இருக்கும். இந்த ப்ரிசனை வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து ப்ரிசென்ட் பண்ணி புருனாய் வரைக்கும் எக்ஸ்பெண்ட் பண்ணி அங்கேயும் வந்து ஆயில் அண்ட் கேஸ் வந்து மிக பிரபலமான ஒரு துறை பாருங்க. ஸோ அங்கேயும் நம்ம எக்ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ அடுத்து வந்து இந்தமாரி இருக்கு இந்த ஆயில் பாம் இண்டஸ்ட்ரி, மலேசியாவில் இருக்கிற ஆயில் பாம் இண்டஸ்ட்ரி கூட வந்து நம்ம வந்து டீல் பண்ணியிருக்கோம். எப்படி வந்து அந்த எண்ணெய் கீழாங்கில் இருக்கிற எண்ணெயெல்லாம் வந்து எப்படி துடைக்காமே, எப்படி கிளாசிக் ட்ரெடிஷ்னல் மெத்தட் பாய்க்காம இந்தமாரி இந்த சூப்பர் ஸ்பாஞ்சை வந்து யூஸ் பண்ணி அவங்க அப்சர்வ் பண்ணலான்ட்டு நம்ம வந்து ஒரு டெமோ காட்ட போகிறோம். அதான் அந்த ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட் வந்து இது வந்து ஒரு மலேசியாவோட ப்ராஜெக்ட், ஐகிட்டி பென்ஸ் இருப்பாங்க. அதோட மலேசியன் ப்ராடக்ட் வந்து நம்ம வந்து இந்தோனேஷியாவில் வந்து வேர்ல்டு மூலியமாக வந்து எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து சொல்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பெருமையாகவும் இருக்குது.

0: உலக கிண்ண கார்பந்து பெருவிழா 2026 48 நாடுகள் 104 ஆட்டங்கள். கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த ஆட்டங்கள் குறித்த நிலவரங்களுக்கு மின்னலோடு இணைந்திருங்கள்.
1: உலக கிண்ண காட்பந்து போட்டி 2026 இதன் அதிகாரப்படியான ஒலி ஒளிபரப்பு மையம் RTN.

0: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் FM-இல் பாபாஸ் அண்ட் யூ
1: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
0: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
1: facebook.com/babasandyou இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
0: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.
2: கேட்டு மறந்த பாடல்களுக்கும் கேட்க மறந்த பாடல்களுக்கும்

0: இன்று மாலை திராயிசையில் தூரிகையும் சலங்கையும், இதுதான் இன்றைக்கான சிறுகதையின் தலைப்பு. ராம் இந்த சிறுகதையை எழுதியிருக்காரு.
1: முடியாது, கேட்கவும் முடியாது. அர்ஜுன் வரைந்து கொண்டிருந்தது அலைகளின் சீற்றத்தை அல்ல, அந்த அலைகளுக்கு அப்பால் இருக்கும் அடிவானத்தின் அமைதியை.
0: காது கேளாத, பேச முடியாத ஒரு இளைஞனுடைய கனவுகளுக்கு ஒரு பெண்ணால் உயிர் கொடுக்க முடியுமா அப்படிங்கிற கேள்விக்கான பதில் இந்த சிறுகதைக்குள்ள இருக்கு. இன்று 7:15 தூரிகையும் சலங்கையும் என்ன பேசுதுன்னு கேட்கலாம்.
2: ஹாய், வணக்கம். நான் உங்கள் வயலின் இசைக்கலைஞர் எஸ்வி ஹைரிஷ்.

சரி, உலக கிண்ணம், கார்பந்தாட்ட போட்டி, திருவிழா, கொண்டாட்டம், காய்ச்சல், இப்படி எது வேணாலும் சொல்லலாம். இந்த முறை உங்க வீட்டில் இருக்கிற செல்லங்கள் எல்லாம் இந்த கார்பந்தாட்ட போட்டியை பாக்குறாங்களா? அவங்களுடைய இந்த கார்பந்து பற்றிய அந்த ஒரு ஆர்வம் எப்படி இருக்கு? இதை பற்றி கூட செல்லங்களா நிகழ்ச்சியை நீங்க கேட்டுருந்தீங்கன்னா அழைத்து எங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். நீங்க எந்த அன்னைக்கு ஆதரவு தெரிவிக்க போறீங்க? உங்களுக்கு ஏன் இந்த உலக கிண்ணம் பிடிக்கும்? இது போன்ற சுவாரஸ்ய தகவலை ஒருவேளை நீங்க இன்றைக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அழைத்து சொல்லலாம். 3228253 அல்லது 4768 என்ற எண்களுக்கு.

0: மக்களின் நலனிலும் பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதிலும் அரசாங்கம் கவனம் செலுத்தும். பிரதமர் திட்டவட்டம். நாட்டின் பன்முகத்தன்மையை நிர்வகிக்க ருக்கூன் நகாரா முதன்மை வழிகாட்டி. வணக்கம், சலாம். மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 9 மணி முதன்மை செய்திகளுடன் எனி பாஸ்டினால் ராயப்பன். தற்போதைய அரசாங்கம் மக்களின் நலனை பாதுகாப்பதிலும் முதலீட்டின் மூலம் நாட்டின் பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதிலும் கவனம் செலுத்தி வருவதாக பிரதமர் டத்துஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். சில அண்டை நாடுகளுடன் ஒப்பிடுகையில் மலேசியாவின் முதலீட்டு செயல்திறன் ஊக்கமளிக்கும் வளர்ச்சியை காட்டுவதாக நிதியமைச்சருமான அவர் கூறினார். நாட்டின் பொருளாதார அடிப்படை மீதான மக்கள் மற்றும் முதலீட்டாளர்களின் நம்பிக்கையை அதிகரிக்க இந்த அடைவு நிலை அவசியமாவதாக அவர் வலியுறுத்தினார். இவ்வேளை மக்களின் நலனை கருத்தில் கொண்டு தேசிய வளர்ச்சி திட்டங்களை திறம்பட செயல்படுத்துவதை உறுதி செய்ய ஒற்றுமை அரசாங்கத்தில் அரசியல் நிலைத்தன்மையும் கட்சிகளுக்கிடையிலான ஒத்துழைப்பும் மிகவும் அவசியம் என்றார் அவர். இதனிடையே நாட்டின் பலம் சீரான தன்மையில் இல்லை, மாறாக வேறுபாடுகளை நேர்மையாகவும் நியாயமாகவும் கையாளும் அதன் திறனில்தான் உள்ளது என்று டத்துஸ்ரீ அன்வார் தெரிவித்தார். மலேசியா இனம் பண்பாடு உள்ளிட்ட சமய பன்முகத்தன்மையின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட தனித்துவமான நாடாக விளங்குகின்ற வேளை மலேசியர்கள் அமைதியாக வாழ முடியும் என்பதை மெய்ப்பித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் நாட்டின் நிலைத்தன்மையையும் முன்னேற்றத்தையும் உறுதி செய்வதில் இந்த பன்முகத்தன்மை முக்கிய பங்காற்றுவதாக அவர் கூறினார். மலேசியா பன்முகத்தன்மையை நிர்வகிப்பதற்கும் தீவிரவாதம், தவறான தகவல் பகிர்வு போன்ற அதிகரித்து வரும் சவால்களை எதிர்கொள்வதற்கும் தேசிய கோட்பாடு ருக்கூன் நகாரா முதன்மை வழிகாட்டியாக விளங்குகிறது. சமூக ஒற்றுமையை வலுப்படுத்துவதிலும் மத கலாச்சார மீள்திறனை மேம்படுத்துவதிலும் ருக்கூன் நகாரா முக்கிய பங்காற்றுவதாக ஒற்றுமை அமைச்சர் டத்து ஏரோன் அகோடாகாங் தெரிவித்தார். ருக்கூன் நகாராவின் 5 கோட்பாடுகளே நாட்டின் குறிப்பாக பல்வேறு இனங்கள், மதங்கள், பண்பாடுகளை கொண்ட மலேசியா போன்ற பன்முக சமூகத்தில் நிலைத்தன்மைக்கான ஆணிவேராக அமைந்துள்ளது. தேசிய கோட்பாட்டின் உயரிய நோக்கங்களை உய்த்துணர்வது நன்னெறி பண்புகள், உயர்நெறி, ஒருவரையொருவர் மதிக்கும் பண்புகளை பேண உதவுகிறது. நாடு முழுவதும் உள்ள 9 நுட்ப இடைநிலை பள்ளிகள் தற்போது கல்வி அமைச்சின் கீழ் உறைவிட பள்ளிகள் மேலாண்மை பிரிவிடம் அதிகாரப்படியாக ஒப்படைக்கப்பட்டுள்ளன. இந்த நடவடிக்கையை சாதாரணமாக கருதக்கூடாது. இது நுட்ப தொழிற்கல்வி டிவி திட்டத்தை மேம்படுத்துவதற்கான வியூக நடவடிக்கையாகும் என அமைச்சர் ஃபர்லினா சிடே கூறினார். இந்த புதிய மறுசீரமைப்பின் மூலம் நுட்ப இடைநிலை பள்ளிகள் தற்போது நுட்ப உறைவிட பள்ளிகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். சமூக சுகாதார பாதுகாப்பு திட்டம் மாய்சலாம் மூலம் கடந்த ஆண்டு December 31 வரை 1.88 மில்லியன் மலேசியர்கள் நன்மையடைந்துள்ளனர். அதன் மொத்த இழப்பீட்டுத் தொகை 1.423 பில்லியன் ரிங்கிட் என குறிப்பிடப்பட்டுள்ளது. 2019 2.37 பில்லியன் நிதியுடன் தொடங்கப்பட்ட இந்த திட்டம் ரஹ்மா ரொக்க நிதியுதவி எஸ்டிஆர் பெறுநர்களுக்கும் தகுதியுள்ள அவர்களின் வாழ்க்கை துணைவருக்கும் 65 வயது வரை பாதுகாப்பை வழங்குவதாக தொடர்பு அமைச்சரும் அரசாங்க பேச்சாளருமான டத்துஃபாமி ஃபடில் தெரிவித்தார். சட்டவிரோதமாக வணிகம் மேற்கொள்ளும் அந்நிய நாட்டினரின் நடவடிக்கைகளை முதலீடு வர்த்தக தொழில் அமைச்சர் மித்தி அணுக்கமாக கண்காணித்து வருவதாக துணை அமைச்சர் சிம்சிசின் கூறியுள்ளார். உள்ளூர் குறு சிறு நடுத்தர நிறுவனங்களை நியாயமற்ற போட்டியிலிருந்து பாதுகாக்கும் பொருட்டு அமைச்சு இந்நடவடிக்கையை மேற்கொள்வதாக அவர் தெரிவித்தார். குறிப்பாக சம்பந்தப்பட்ட நடவடிக்கைகளில் ஈடுபடும் வெளிநாட்டினருக்கு எதிராக ஒருங்கிணைந்த செயலாக்கத்தை வலுப்படுத்த வேண்டும் என்ற பிரதமர் டத்துஸ்ரீ அன்வர் இப்ராஹிமின் உத்தரவுக்கு இணங்க இந்த கண்காணிப்பு அமைந்துள்ளது. மலேசியாவில் குடியேறியுள்ள குடும்ப வலையமைப்புகள் உள்ளிட்ட உறவினர்களின் இருப்பு மலேசியா தாய்லாந்து எல்லை வழியாக ரோஹிங்யா இனத்தினர் வங்காளதேசம் மியான்மர் உள்ளிட்ட சட்டவிரோத குடியேறிகள் நாட்டிற்குள் நுழைவதற்கு முக்கிய காரணிகளாக அமைந்துள்ளன. மலேசியாவை அவர்கள் இறுதி இலக்காக கொண்டுள்ளனர். இங்கு வந்தவுடன் வாழ்க்கையை தொடங்குவதற்கு நம்பகமான ஓர் இடம் இருப்பதை அவர்கள் நம்புவதாக கிளாந்தான் காவற்படை தலைவர் டத்து முகமது யூசுப் மாமாத் குறிப்பிட்டார். ஆகையால் மலேசியாவிற்குள் சட்டவிரோதமாக நுழைவதற்கு பல வழிகளை அவர்கள் பின்பற்ற தயாராக உள்ளனர். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: விரிவான அண்மைய செய்திகளுக்கு barita.rtm.gov.my. விரைவான தகவல்களுக்கு AI செய்தி சுருக்கங்களை நாடலாம். கேள்விகள் இருப்பின் சாட்பாட்டில் விளக்கம் பெறலாம். துல்லியமான நம்பகத்தன்மையான செய்திகளுக்கு உடனே பலம் பாருங்கள் barita.rtm.gov.my.
0: காசா முனையிலும் மேற்கு கரையிலும் பாதிக்கப்பட்டுள்ள பாலஸ்தீனர்களுக்கு உதவுவதற்காக 100 மில்லியன் டாலர் மனிதநேய உதவியை கனடா அறிவித்துள்ளது. ஐநா வாயிலாக இந்நிதி வழங்கப்படும் என வெளியுறவு அமைச்சர் அனிதா ஆனந்த் பாரிஸில் அறிவித்தார். இந்நிதி செஞ்சிலுவை செம்பிறை சங்கங்கள் களத்திலுள்ள அரசு சாரா அமைப்புகளுக்கு பகிர்ந்தளிக்கப்படும் என்றார் அவர். இஸ்ரேல் பாலஸ்தீன மோதல்களை முடிவுக்கு கொண்டு வருவதில் உள்ள சவால்களை குறித்து விவாதிப்பதற்காக பாரிஸில் கூடியுள்ளனர்.
2: இந்த அளவில் நிறைவடைகின்றது. வணக்கம் மின்னல் விடை. வணக்கம் மின்னலின் நிறைவு பகுதிக்கும் வந்து அடுத்து இளமை உல்லாசத்தில் கதை போகுமா சிறப்பு நிகழ்ச்சியோடு உங்களை சந்திக்கிறார். மீண்டும் உலக கிண்ண கார்பந்தாட்ட போட்டி உலக கிண்ண கார்பந்தாட்ட போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது.
0: அதை சுற்றியுள்ள பகுதிகளில் அதிகரித்து வரும் பதட்டங்கள் குறித்து அமைச்சு கவலை தெரிவித்துள்ள போதிலும் வாஷிங்டனுக்கும் இடையிலான ராணுவ ஒத்துழைப்பு முறையாக வலுப்படுத்தப்பட்டதாக குறிப்பிடப்பட்டது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் தலைமையிலான புலம்பெயர்ந்தோரை அல்லது அகதிகளை 3 நாடுகளுக்கு அனுப்பும் முனைப்பின் கீழ் ஈரான் ஆப்கானிஸ்தான் துருக்கி ஜோர்ஜியா ஆகிய நாடுகளைச் சேர்ந்தவர்களை ஏற்றி வந்த அமெரிக்க விமானம் மத்திய ஆப்பிரிக்க குடியரசில் தரையிறங்கியுள்ளது. சட்ட பாதுகாப்பினை கொண்டவர்கள் உட்பட தங்களுக்கு எந்த தொடர்பும் இல்லாத நாடுகளுக்கு மக்களை அனுப்புவது குடியேற்றம் மீதான டிரம்பின் விரிவுபடுத்தப்பட்ட அணுகுமுறையில் முதன்மை அங்கமாக உள்ளது. உள்ளூர் நேரப்படி 9:00 அந்த விமானம் மத்திய ஆப்பிரிக்காவை சென்றடைந்தது. வடமேற்கு நைஜீரியாவில் ஆயுதமீந்திகள் 17 விவசாயிகளை சுட்டுக் கொன்றனர். அங்கு நடவு பருவம் தொடங்கியதிலிருந்து ஏற்பட்ட மோதலை தொடர்ந்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. பணத்திற்காக ஆள்கடத்தல் உள்ளிட்ட கால்நடைகளை களவாடும் ஜிஹாதி பயங்கரவாதிகளும் வடக்கு மத்திய நைஜீரியாவில் உள்ள சமூகங்களை அச்சுறுத்தி வருகின்றனர். அங்கு அவர்கள் கொடூரமான தாக்குதல்களை நடத்துவதுடன் தங்கள் சொந்த வயல்களுக்கு செல்ல விரும்பும் விவசாயிகள் மீது வரிகளையும் விதிக்கின்றனர். இந்த தாக்குதலில் 5 காயமடைந்ததாக அப்பகுதி அரசியல் நிர்வாகி சனுசி டொசாரா குறிப்பிட்டுள்ளார். விளையாட்டு உலகக்கிண்ண காற்பந்தாட்டம் பி குழு நிலையில் போட்டியை இணைந்து நடத்தும் அமெரிக்காவிற்கும் பராகுவேவிற்கும் இடையிலான ஆட்டம் தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த ஆட்டத்தை மக்கள் ஆர்டிஎம்இன் சுகன் பிளாஸ் உள்ளிட்ட ஓகே அலைவரிசைகளிலும் ஆர்டிஎம் கிளிக் வாயிலாகவும் கண்டுகளிக்கலாம். இவ்வேளை உலக கிண்ணத்தை வெல்வதற்கான 24 ஆண்டுகள் காத்திருப்பினை நிறைவு செய்யும் வகையில் உலகின் சிறந்த அணிகளுடன் களமிறங்க தமது அணியினர் தயாராக உள்ளதாக பிரேசிலின் பயிற்றுநர் கார்லோ அஞ்செலோட்டி நம்பிக்கையை வெளிப்படுத்தியுள்ளார். உலகின் தலைசிறந்த அணிகளுடன் போட்டியிட்டு கிண்ணத்தை வாகை சூடுவதற்கான தேவையான தரம் அனுபவம் உள்ளிட்ட மிகுந்த தன்னம்பிக்கையை தனது அணியினர் கொண்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இருப்பினும் ராட்ரிகோவும் எஸ்ஸோவும் காயத்தினால் பாதிக்கப்பட்டதை தொடர்ந்து தமது அணியின் தயார் நிலை சற்று பாதிக்கப்பட்டதை அஞ்செலோட்டி ஒப்புக்கொண்டார். அது மட்டுமின்றி காயத்தின் காரணமாக தொடக்க ஆட்டத்தில் நெய்மார் பங்கேற்கும் வாய்ப்பினை தவற விடுகிறார் என்றார் அவர். மக்களின் நலனிலும் பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதிலும் அரசாங்கம் கவனம் செலுத்தும் பிரதமர் திட்டவட்டம். நாட்டின் பன்முகத்தன்மையை நிர்வகிக்க ருக்கன் நகாரா முதன்மை வழிகாட்டி. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீணா கதிர்வேலு. வணக்கம்.

0: ஒரு குட்டி கதை கேட்டா
1: ஐ மகிழ்ச்சி.
0: அதுவும் உங்களோட வெற்றி கதைகளை கேட்டா உங்க பள்ளிக்கூடத்துக்கு நாங்க வந்தா வரோம் வரோம். அப்போ இது எல்லாம் ஒரே நிகழ்ச்சியில வந்தா ஹலோ மின்னல் நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கின்றோம். சரி, உலக கிண்ண கார்பந்தாட்டு போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. நம்ம பள்ளிக்கூடங்களுக்கோ இல்லை அறிவு பறைக்கு அழைப்பு வந்த போது இப்போ பள்ளிக்கூட மாணவர்களுக்கு ஆர்வம் இருக்கின்றது. ஆனால் இதில் ஒரு விஷயம் என்ன ஆசிரியர்கள் சொன்னாங்க அப்படின்னா, பள்ளிக்கூட மாணவர்களுக்கு கார்பந்தாட்ட போட்டியை அவங்க அதிகம் விரும்பி பார்ப்பதற்கு ஒரு காரணமாக நட்சத்திர விளையாட்டாளர்கள், அவர்களுடைய சமூக வலைத்தளங்கள், அவங்க எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில பிரபலமா இருக்கிறாங்களோ அதன் அடிப்படையில ஓரளவுக்கு மாணவர்களுக்கு தெரிகின்றது. இப்போ கிறிஸ்டியானோ ரொனால்டோவா இருக்கட்டும், நெய்மரா இருக்கட்டும், மெஸ்ஸியா இருக்கட்டும், இவங்களை எல்லாம் தெரிகின்றது. இவர்களுக்காக இவங்க எந்த நாடு எந்த நாட்டு அணியோட விளையாடுறாங்க இதெல்லாம் ஆர்வம் செலுத்தி இப்போ பார்க்க ஆரம்பிக்கின்றன. இதையெல்லாம் தாண்டி இன்றுமே நாம இந்த உலக கிண்ண கார்பந்தாட்ட போட்டியின் காய்ச்சல்ல இருக்கிறதுனால மாணவி ஒருவரை சந்திக்க போகின்றோம். அவங்களோட பார்வையில என்னத்தான் நினைக்கிறாங்க, எந்த அணிக்கு அவங்களுடைய ஆதரவு என்று. நீங்க பொதுவாக உலக கிண்ண கார்பந்தாட்டிய அந்த கார்பந்தாட்ட போட்டியை பார்க்கும் போது நிறைய விஷயங்களை கவனிப்பீங்க இல்லையா? ஆனா இந்த முறை இந்த 2026 உலக கிண்ணம் வரலாற்றில் நிறைய விஷயங்களை படித்துக் கொண்டு இருக்கின்றது. அதுல ஒன்று என்ன அப்படின்னா, 3 இணைந்து இந்த முறை இந்த உலக கிண்ணத்தை ஏற்று நடத்துகின்றன. கனடா, மெக்சிகோ மற்றும் அமெரிக்கா 3 இணைந்து நடத்துகின்றன. இந்த கார்பந்து வரலாற்றிலேயே முதல் முறையாக இணைந்து இந்த தொடரை நடத்துவது ஒரு புறம் இருந்தாலும், ஆட்டத்தை விட அதில் பயன்படுத்திக் கொண்டிருக்கும் பந்து இருக்குல்ல கார்பந்து, அது இன்னும் பிரபலமா இருக்கு. பெரிய விவாதத்துக்கு மத்தியில பரபரப்பா பேசப்படுது. அப்படி என்ன இருக்கு, சாதாரண பந்து தானே செல்லங்கள் நீங்க நினைக்கலாம். ஆஹா, அதுதான் கிடையாது. இந்த பந்தானது செயற்கை நுண்ணறிவு, AI உங்க எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? ஆமா, இந்த செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சென்சாருடன் களம் இறங்கி இருக்கின்றது 3&0 கார்பந்து. பார்த்துட்டீங்களா எப்படி இருக்குன்னு? இதை நீங்க பார்க்கும் போது எப்படி இருக்கும்னா, 3 சொன்னோம்ல, அந்த 3 சின்னமும் இந்த 3&0 பந்துல வந்து பதிக்கப்பட்டிருக்கும். அந்த வண்ணமும் கூட இருக்கும். இதுல இருக்கிற அந்த சென்சார் என்ன செய்யும்னா, ஒவ்வொரு முறையும் இந்த கார்பந்தாட்ட போட்டி நடைபெறுகிறதுல அதை சுற்றி நிறைய கேமராக்கள் இருக்கும் தானே, அதுல இருக்கிற பதிவு செய்யப்படும் எல்லா விஷயங்களும், குறிப்பா எங்கிருந்து எங்க இந்த பந்து வந்து அடித்து செல்லப்படுகின்றது, இது போன்ற எல்லா விஷயங்களையும் பதிவு செய்து உடனுக்குடன் அந்த தகவலை வழங்கக்கூடிய ஒரு ஆற்றல் கொண்ட பந்து தான் இந்த 3&0. வாய்ப்பு இருந்தா சமூக வலைத்தளங்கள், அதாவது கூகுள் பண்ணி பாருங்க அதனுடைய படம் எப்படி இருக்குன்னு. இந்த பாடலுக்கு பிறகு கரிஷ்மா காத்திருக்காங்க, அவங்க கிட்ட நம்ம பேசலாம்.

0: தமிழ் பள்ளி நம் தேர்வு.
1: மீண்டும் பள்ளிக்கு போகலாம்.
0: ஹலோ, மீனல் நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கின்றோம். சிறை செல்லங்கள்லாம் வார வாரம் நம்முடைய அறிவிப்பறைக்கு வருவாங்க, அல்லது நாமும் அவங்களுடைய பள்ளிக்கூடத்துக்கு சென்று அவர்களுடைய படைப்புகளை உங்களுக்காகவே கொண்டு வருகின்றோம். ஆனா இப்போ உலகம் எங்கும் இந்த உலக கிண்ணம் கார்பந்து போட்டியின் காய்ச்சல்ல தான் இருக்கிறோம். அதனால நம்ம செல்லங்கள் இந்த கார்பந்தாட்டு போட்டிகளை எப்படி பாக்குறாங்க, அவங்களுடைய ஆதரவு எந்த அணிக்குன்னு தான் இப்போ நாம கேட்க போகின்றோம். ஸ்ரீ நம்மோடு கரிஷ்மா இருக்கிறாங்க, கரிஷ்மாவை சந்திக்கலாம். வணக்கம் கரிஷ்மா.
2: வணக்கம் அக்கா.
0: பசியாரியாச்சா?
2: இன்றே நானும் பசியாறில.
0: இத்தனை மணி ஆச்சியா, என்ன பசியாறல கரிஷ்மா?
2: எனக்கு பரதநாட்டியம் கிளாஸ் இருக்கிறது.
0: அச்சுச்சு, அதனால நீங்க பசியாறலையா? சரி பரவாயில்ல. சரி, இப்போ இந்த உலக கிண்ணம் அப்படின்னு சொல்லும் போது கரிஷ்மாவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன தெரியும்?
2: எனக்கு நெய்மார், பிரேசில் இந்த மாதிரிலாம் நிறைய பிடிக்கும். அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச டீம் என்னன்னா பிரேசில்.
0: அப்படியா? ஹை ஃபை கொடுங்க. ஏன்னா அக்காக்குமே பிரேசில் தான் பிடிக்கும். சரி, உங்களுக்கு பிரேசில் பிடிக்கும் இந்த சின்ன வயசுல, அப்படின்னா ஏன் பிரேசில் பிடிக்கும்?
2: ஏன்னா அங்க வந்து நெய்மார் இருக்காங்க,
0: அப்புறம்
2: 5 தடவை ஜெயிச்சிருக்காங்க.
0: ஓ, 5 முறை அவங்க உலக கிண்ணத்தை கைப்பற்றி இருக்காங்க. சரி கரிஷ்மா, நீங்க சொல்லுங்க. எப்போதுமே குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுன்னு சொல்லுவாங்கல்ல, இந்த முறை பிரேசில் இந்த கப் எடுப்பாங்களா?
2: ஆமா கண்டிப்பா அக்கா,
0: அதுதான் முக்கியம். ஏன்னா கடந்த முறை வந்து விட்டுட்டாங்கல்ல, அப்ப சோகமா இருந்துச்சு அவங்களுக்கு.
2: ஆமா அக்கா, ரொம்ப சோகமா இருந்துச்சு.
0: ஆமா தானே, இப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஆனா இந்த முறை அது நடக்காதுல்ல?
2: கண்டிப்பா நடக்காது
0: கரிஷ்மா, பாருங்க கண்டிப்பா நடக்காது அப்படின்னு சொல்றாங்க. சரி செல்லுங்களா, கரிஷ்மா வந்து பிரேசில் அப்படின்னு சொன்னாங்க, உங்களுக்கு எந்த அணி ரொம்ப பிடிக்கும், இல்ல யாருக்காக தான் நீங்க இந்த உலக கிண்ணம் கார்பந்தாட்ட போட்டிய இந்த முறை பாக்குறீங்க? அழைத்து எங்களோட பகிர்ந்து கொள்ளலாம். சரி, பொதுவாகவே இந்த உலக கிண்ணம் அப்படின்னு சொல்லும் போது அதற்கான பாடல் நமக்கு தெரியும். இந்த முறை வந்து சக்ராவுடைய டை டை அந்த பாடல் இருக்கு. இதையெல்லாம் தாண்டி ஒவ்வொரு முறையும் இந்த புகழ்பெற்ற அணிகளை அறிமுகப்படுத்தும் போது அவங்களுக்குன்னு ஒரு பாடல் இருக்கும். உங்களுக்காக பிரேசில், அர்ஜென்டினா, போர்த்துகல் 3 அணிகளுடைய பாடல்களை எடுத்து வச்சிருக்கோம். கேளுங்க, இந்த பாடலை ஏன் நீங்க கேட்கணும் அப்படின்னா, ஒருவேளை நீங்க விரும்பி பார்க்கக்கூடிய அணிகளுடைய விளையாட்டாளர்களின் பெயர்கள் உங்களுக்கு தெரியணும், அவங்க யாரு அப்படின்னா அவங்களுடைய பெயர்களை எல்லாம் அந்த விளையாட்டாளர்களை அறிமுகப்படுத்துறதுக்காக தான் இந்த பாடலை கொண்டு வந்திருக்காங்க. முதல்ல வாங்க, பிரேசில் இந்த 2026 எந்தெந்த விளையாட்டாளர்கள்லாம் களத்துல இறங்க போறாங்கன்றத இந்த பிரேசில் பாடல்ல சொல்லியிருப்பாங்க. வாங்க கேட்கலாம்.
3: Brasil! Brasil! Brasil!

விஷயங்களா புரிந்ததா, பெயர்கள்லாம் உங்களால வந்து படிக்க முடிந்ததா, கேட்க முடிந்ததா, இல்ல அப்படின்னா உடனடியா கூகுள் பக்கமா போய் பாருங்க. பிரேசில் அணியில எந்தெந்த பெயர்கள்லாம் இடம்பெற்றிருக்கின்றன, யார் யாரெல்லாம் விளையாடுறாங்க அப்படின்னு. அடுத்ததாக மெஸ்ஸிக்காகவே அர்ஜென்டினா அணியை நீங்க ரசித்து பாக்குறீங்க அப்படின்னா அந்த அணிக்கான பாடல் இதுதான்.

0: மெஸ்ஸி அப்படின்னு முடிச்சிருக்காங்க. நிறைவாக போர்ச்சுகல் இன்னும் நிறைய செல்லங்களை சந்தித்து கேட்கும் போது யாரை பிடிக்கும், எந்த நட்சத்திர விளையாட்டாளரை உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு கேட்டால் உடனே ரொனால்டோ, கிறிஸ்டியானோ ரொனால்டோ தான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அவருடைய கொள்கை பிடிக்கும், அவர் விளையாடுறது பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆக போர்ச்சுகல் அணியின் பாடல் இது 2026 ஆண்டுக்கான பாடல் இதுதாங்க.
1: Portugal, Portugal, Portugal, Portugal, Portugal, Portugal, Portugal, Portugal, Portugal, Portugal, Portugal, Portugal, Portugal, Portugal, Portugal, Portugal, Portugal, Portugal, Portugal, Portugal, Portugal, Portugal, Portugal, Portugal, Portugal, Portugal, Portugal, Portugal, Portugal, Portugal, Portugal, Portugal, Portugal, Portugal, Portugal, Portugal, Portugal, Portugal, Portugal, Portugal, Portugal, Portugal, Portugal, Portugal, Portugal, Portugal, Portugal, Portugal, Portugal, Portugal, Portugal, Portugal, Portugal, Portugal, Portugal, Portugal, Portugal, Portugal, Portugal, Portugal, Portugal, Portugal, Portugal, Portugal, Portugal, Portugal, Portugal, Portugal, Portugal, Portugal, Portugal, Portugal, Portugal, Portugal

0: இந்த மாதிரி தான் அவங்களோட அணியை இந்த உலக கிண்ணம் கார்பந்தாட்ட போட்டி ஆரம்பமாகும் போது சொந்த நாடுகளை சேர்ந்தவங்க இந்த மாதிரி ஒரு பாடலை தயாரித்து அந்த பாடல்ல அந்த அணிகளில் விளையாடும் விளையாட்டு வீரர்களை அறிமுகப்படுத்துவாங்க. நிறைவாக பார்த்தீங்கன்னா எல்லா இந்த அறிமுக அணி பாடல்களிலுமே நட்சத்திர விளையாட்டாளர்களுடைய பெயர்களை வைத்து தான் முடிச்சிருப்பாங்க. உதாரணத்திற்கு பிரேசில் அப்படின்னு பார்க்கும்போது நெய்மரோட முடிச்சிருப்பாங்க, அர்ஜென்டினால மெஸ்ஸி, இந்த பக்கம் போர்ச்சுகல் அப்படின்னு கிறிஸ்டியானோ ரொனால்டோ அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பாங்க. இது வரைக்கும் இது உங்களுக்கு தெரியாம இருந்திருந்தா இன்றைக்கு ஹலோ மின்னல்ல நீங்க தெரிஞ்சிருப்பீங்கன்னு நாங்க நம்புறோம். சரி, நீங்களும் பிரேசில் ஆதரவாளர், அக்காவும் பிரேசில் ஆதரவாளர், பிரேசிலோட முதல் ஆட்டம் எப்போ நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா?
1: நாளைக்கு காலையில நடக்குது.
0: நாளை காலைதான் கரிஷ்மாவும் உலகத்துல இருக்க பிரேசில் ரசிகர்களுக்கான ஒரு முக்கியமான ஒரு நாள். நம்ம நல்லா கடவுளை பிரார்த்திக்கலாம். சரியா?
1: சரி.
0: ஆனா இந்த முறை இந்த சுற்றுலா அவங்க ஜெயிச்சிருவாங்கல்ல?
1: கண்டிப்பா
0: ஜெயிக்கணும். நம்ம வந்து மாபெரும் மிருது சுற்றுல பிரேசில பாக்கணும். சரியா? சரி, இப்போ கரிஷ்மா ஒரு பெண் மாணவியா இருக்கீங்க இல்லையா? பொதுவா ஆண் பிள்ளைகளுக்கு தான் கார்பந்துனா பிடிக்கும், உங்களுக்கு ஏன் கார்பந்துனா பிடிக்கும்?
1: ஏன்னா நானும் விளையாண்டு இருக்கேன்.
0: ஓ, அப்படியா? அப்படிதான் இருக்கு. உங்களுக்கு விளையாட்டுனா பிடிக்குமோ?
1: பூப்பந்துனா ரொம்ப பிடிக்கும். நான் அவ்வளவு விளையாட மாட்டேன்.
0: விளையாட மாட்டீங்க, ஆனா பிடிக்கும். ஆனா பூப்பந்து தான் பிடிக்குமா?
1: ஆமா.
0: சரி, பிரேசிலுக்கு அடுத்தபடியா இன்னொரு அணி உங்களுக்கு பிடிக்கும்னா எந்த அணி சொல்லுவீங்க? யார பிடிக்கும்?
1: அர்ஜென்டினா.
0: அர்ஜென்டினால யாரு?
1: மெஸ்ஸி. மெஸ்ஸி.
0: மெஸ்ஸி பிடிக்குமா? அப்ப கிறிஸ்டியானோ ரொனால்டோ?
1: ரொனால்டோ பிடிக்கும்.
0: பிடிக்கும். பள்ளிக்கூடத்துல கார்பந்து பத்தி பேசுவாங்களா?
1: நிறைய பேசுவாங்க அக்கா, எனக்கே தலைவலி வந்துடும்.
0: என்ன பேசிப்பாங்க?
1: அர்ஜென்டினா ஜெயிக்காது, ஜெயிக்க கூடாது, அப்படின்னு.
0: ஓ, அப்படியா? பரவாயில்ல, அந்த பக்கமும் பிரேசில் ரசிகர்கள் இருக்காங்கன்னு சொல்லுங்க. இது எல்லாம் ஒட்டுமொத்தமா நாளைக்கு நமக்கு தெரிஞ்சிடும். சரியா? சரி, நம்ம வெற்றியோட அடுத்தடுத்த நிகழ்ச்சியில சந்திக்கலாம். சரியா? சொல்லுங்களா, கரிஷ்மா கிட்ட பிடிச்சது என்ன சொல்லுங்க? அவங்களுடைய அந்த தன்னம்பிக்கை தான். அதெல்லாம் பாத்துக்கலாம், கண்டிப்பா ஜெயிச்சிருங்கா அப்படின்னாங்க. பாத்தீங்களா, அந்த தன்னம்பிக்கை தான் நமக்கும் இருக்கு. இருந்த போதிலும் எல்லாமே உலக கிண்ண கார்பந்தாட்ட போட்டி அரங்கில் சாகசங்கள் படைக்கும் குழுவாக விளங்குவதுதான் பிரேசில். ஆமா, 2026 உலக கிண்ண போட்டியில் பிரேசில் களம் இறங்க காத்திருக்கின்றது. அதற்கு முன்கூட்டியே நீங்க பார்த்தீங்கன்னா சொல்லுங்களா, அவங்க கடுமையா களத்துல இறங்கி பயிற்சி செய்யும் காணொலிகள்லாம் சமூக வலைதளங்கள்ல ரொம்ப பரவலா பார்க்கப்படுகின்றது. மலேசிய நேரப்படிதான் நாளை காலை 6 அளவில் சி பிரிவு ஆட்டத்தில் பிரேசிலும் மொரோக்கோவும் சந்திக்கின்றன. சொல்லுங்க கேக்கலாம், ஏன் உலக கிண்ண கார்பந்தாட்ட போட்டியை நாங்க பாக்கணும் அப்படின்னு? நீங்க உலக கிண்ணம் கார்பந்தாட்ட போட்டியை பார்க்கும் போது உலக வரைபட இருக்கும் நாடுகளுடைய பெயர்களை நீங்க சொல்லி கேட்டிருப்பீங்க. இந்த முறை அந்த நாட்டை சேர்ந்தவர்களை நீங்க பார்க்கலாம். குறிப்பாக கார்பந்தாட்ட விளையாட்டாளர்களின் பெயர்கள், அதை எப்படி உச்சரிக்கிறது, அந்த நாட்டோட கலை கலாச்சாரம் என்ன, அவங்களுடைய மொழி என்ன, எப்படி பேசுவாங்க, இது எல்லாம் ஒட்டு மொத்தமா ஒரு விளையாட்டு ரீதியா நீங்க கற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னா அதுதான் உலக கிண்ணம் கார்பந்தாட்ட போட்டி. அதனாலதான் இது கார்பந்தாட்ட திருவிழா அப்படின்னு சொல்றாங்க. அதனால உங்களுக்கு பிடிச்சமான அணிய முதல்ல தேர்வு செய்யுங்க, அதற்கு பிறகு தொடர்ந்து பாருங்க, உங்களுக்கே புரியும். ஆமா, இந்த ஆண்டிற்கான 2026 உலக கிண்ண கார்பந்தாட்ட போட்டியின் பாடல் ஷக்கீரா உங்களுக்காக கொண்டு வராங்க.
2: ஷக்கீரா, we are ready.
3: We are ready.
4: We are ready.
5: We are ready.
6: We're ready.
7: We're ready.
8: We are ready.
9: We are ready.
10: We are ready.
11: We are ready.
12: We are ready.
13: We are ready.
14: We are ready.
15: We

0: உலக கிண்ண கார்பந்து பெருவிழா 2026 48 நாடுகள் 104 ஆட்டங்கள்.
1: இதன் அதிகாரப்படியான ஒலி ஒளிபரப்பு மையம் RTN.

0: உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மின்னல் FM கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மின்னல் FM உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க சிக்கல்? சரியாச்சு. உங்கள் வீட்டு ஸ்மார்ட் டிவியின் கருப்பு திரையில் நெருப்பாய் மின்னல் FM.
1: ஹாய், வணக்கம். நான் உங்கள் வயலின் இசைக்கலைஞர் எஸ் வி ஹரிஷ்.

கதிப்பம்மா என்ன மாதிரி பல கலைஞர்களை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. ஒரு வாரமோ கதைப்பம்மால திறமைகள் மட்டும் பேசட்டும்.

0: இன்று மாலை திராய செயல் தூரிகையும் சலங்கையும் இதுதான் இன்றைக்கான சிறுகதையின் தலைப்பு. ராம் இந்த சிறுகதையை எழுதியிருக்காரு.
1: அவனால் பேச முடியாது, கேட்கவும் முடியாது. அர்ஜுன் வரைந்து கொண்டிருந்தது அலைகளின் சீற்றத்தை அல்ல, அந்த அலைகளுக்கு அப்பால் இருக்கும் அடிவானத்தின் அமைதியை.
0: காது கேளாத, பேச முடியாத ஒரு இளைஞனுடைய கனவுகளுக்கு ஒரு பெண்ணால் உயிர் கொடுக்க முடியுமா அப்படிங்கிற கேள்விக்கான பதில் இந்த சிறுகதைக்குள்ள இருக்கு. இன்று 7:15 தூரிகையும் சலங்கையும் என்ன பேசுதுன்னு கேட்கலாம்.
1: காதில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரோடு கலந்திடும்.
0: நினைத்தாலே இனிக்கும்.
2: மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி, உனக்காகவே நான் வாழ்கிறேன்.
3: மென்மையான காதல், மறக்க முடியாத வரிகள். இதயத்தோடு பேசும் குரல்கள்.
2: இருமனம் கொண்ட திருமண வாழ்வில் இடையில் மயங்குகிறார்.
3: இனி சனிக்கிழமைகளில் மதியம் 2 மணி தொடங்கி 3 மணி வரை
0: 70கள் மட்டும் பேச போகுதுங்க.
3: நினைத்தாலே இனிக்கும்.
4: நான் உன்னை வாழ்த்தி பாடுகிறேன், நீ வர வேண்டும்.
3: ரசிங்க,
0: இசையோடு நினைவுகளை சேகரிங்க.

0: வணக்கம் ட்ரேசா லாசரு, நான் கலைமதி ஐரின் பேசுறேன்.
1: சொல்லுங்க.
0: கேட்டுட்டு தான் இருக்கிறேன் உங்களோட இந்த சில்ட்ரன்ஸ் டாக் ஷோவை. ரொம்ப அருமையா இருக்குது. ஏன்னா ரொம்ப வேற லெவலுக்கு கொண்டு வந்துட்டீங்க இந்த ப்ரோக்ராம. நான் சொல்லலாம், ஓகே? ஐ மீன் பிள்ளைங்களுக்கு, பிள்ளைங்க கிட்ட எப்படி சாக்கர் ஃபுட்பால் எல்லாம் ஆர்வம் கொடுத்து வரணும், வளர்த்து வரணும் பேரண்ட்ஸ். ஏன்னா இது வந்து ஒரு வேர்ல்ட் டோர்னமெண்ட்ஸ் பாருங்க. இதெல்லாம் பிள்ளைங்களுக்கு தெரியணும். ஃபுட்பால் ஒண்டி இல்ல, மத்த ஒரு நிகழ்ச்சி, ஏன்னா ஸ்போர்ட்ஸ் இதெல்லாம் வெரி குட்ல. நம்ம நினைச்சு கூட பாக்கல. இதெல்லாம் வந்து ரேடியோ ஷோல பிள்ளைங்க கிட்ட, ஏன்னா பிள்ளைங்களுக்கு இப்ப எவ்வளவு தெரியுது பிகாஸ் ஆஃப் இன்டர்நெட் அண்ட் ஆல். அவங்களுக்கு எக்ஸ்போஸ் வெரி குட். ரொம்ப வாய்ப்பு குடுக்குறீங்க. இதெல்லாம் பாருங்க, அந்த பிள்ளை வந்து, குழந்தை வந்து எப்படி சொல்லுது, பிரேசில் வாய், யூனோ தட்ஸ் எ ரீசன் எல்லாம் குடுக்குது. பிரேசில் தான் சப்போர்ட் பண்ணுது பிகாஸ் ஷி லைக்ஸ் நேமா, நேமா ஷி லைக்ஸ் அண்ட் ஷி. நீங்களும் சொன்னீங்க, இதெல்லாம் பார்க்கும் போது யூ லேர்ன் அபவுட் கண்ட்ரிஸ், யூ லேர்ன் அபவுட் பீப்புள் ஃப்ரம் தட் கண்ட்ரி அண்ட் ஆல் தட். சோ அவ்வளவு நாலேஜ் இது, யூனோ வைடன் பண்ணுது, வெரி குட். ஏன்னா முந்தி காலத்துல எல்லாம் வந்து ஃபுட்பால் ஏதோ இது ஒரு மேன்ஸ் கேம், வி நெவர் திங்க் அபவுட் என்கரேஜிங் children to watch all this, you know. இப்ப வந்து நீங்க இந்த ப்ரோக்ராம் மூலமா எவ்வளவு சொல்ல வரீங்க சொல்றீங்க

0: they are exposed to a lot of things. அவங்களோட எக்ஸ்போஷர் அது பேரண்ட்ஸும் வீட்டில் இதை பத்திலாம் பேசணும், என்கரேஜ் பண்ணணும் அபவுட் ஸ்பாட் அண்ட் அ லாட் ஆஃப் அதர் திங்ஸ். இப்ப நீங்க வந்து இதை வந்து சொல்றீங்க, ஏன்னா இது வந்து இப்ப நடக்குது, இப்ப நடந்துட்டு இருக்கிறனால இட்ஸ் குட் தட் தே ஷுட் பி அவே ஆஃப் தி.
1: கண்டிப்பா. அதாவது நீங்க முன்னாள் ஆசிரியையாவும் இருந்திருக்கீங்க, விரிவுரையாளராகவும் இருந்திருக்கீங்க, இப்போ ஒரு ஒரு ஆசிரியரா மாணவர்களுக்கு இது எந்த அளவுக்கு பயன் அளிக்கும் நீங்க நினைக்கிறீங்க?
0: ஓகே, இப்போ வந்து அவங்க வந்து இதெல்லாம் பாக்குறாங்கல்ல, சோ என்கரேஜ் பண்ணும் அவங்க, அவங்களுக்கும் ஒரு கைண்ட் ஆஃப் பிலீஃப் யூனோ இன் திஸ் நாட் ஒன்லி பிலீஃப் பட் அவங்களுக்கு கிவ் தேம் யூனோ தட் கைண்ட் ஆஃப் அவேர்னஸ் அபவுட் வாட்ஸ் ஹேப்பனிங் இன் த வேர்ல்ட் அரவுண்ட் தேம் அண்ட் ஃபார் தேம் டு நோ வாட் this is sports. Sports is very good for them to be active in sports. இதெல்லாம் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சா நல்லது, அவங்களுக்கு ரொம்ப குட் என்கரேஜ்மெண்ட் கிடைக்கும்.
1: இன்றைக்கு கிடைச்சிருக்கோம்ல ஹலோ மின்னல் நிகழ்ச்சி வாயிலாக.
0: கண்டிப்பா, எனக்கே எனக்கு 64 வயசு ஆகுது, எனக்கே ஓ சூப்பர் I was just listening. நான் நினைச்சு பார்த்தேன் இது ஒரு 30 years ago இருந்திருந்தா அந்த மாதிரி ரேடியோ சேனல்ஸ்ல would have been fantastic, right? Because பிள்ளைங்களுக்கு இன்னும் இதெல்லாம் வந்து ஓ இப்படிலாம் பேசலாம், ஓகே இதெல்லாம் இருக்குது, அக்கா பாரு சொல்றாங்க, இதெல்லாம் ஏன் நீங்க பாக்கணும், அப்ப அங்க உள்ளவங்க அந்த நாட்டுல உள்ளவங்க அவங்க பேரு எப்படி உச்சரிக்கிறது இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஸ்பெல்லிங் மாதிரி இருக்காது அவங்க பேரு.
1: நீங்க வேற ஆங்கில மொழி ஆசிரியை வேற, உங்களுக்கே தெரியும் விளையாட்டாளர்களுடைய பெயரை உச்சரிக்கிறது எவ்வளவு கஷ்டம்.
0: கரெக்ட் கரெக்ட். அதுவும் இங்கிலாந்துலயே எத்தனையோ அடல்ட் சிட்டிஸ் இதெல்லாம் பேரு அதோட ஸ்பெல்லிங் மாதிரியே இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் ஹார்ட்ஃபர்ட்ஷர் சொல்றோம், ஆனா அதோட கடைசி எழுத்துக்கள் வந்து SHIRE வருது. சோ இத நம்ம ஷயர் ஷீரேன்னு கூட சொல்லலாம், பட் ஆக்சுவலி ஹார்ட்ஃபர்ட்ஷர். அதே மாதிரி ஃபியூ அதர் SHIRE என் பண்ற சிட்டிஸோட பேரெல்லாம் ஷேஷன்ட்டா வரும். அதே மாதிரி தான் இந்த ஓவர்சீஸ் ஃபாரின் கண்ட்ரீஸோட பிளேயர்ஸோட பேருங்களும் அந்த மாதிரி தான் இருக்கு. ஆசனல்ல டேரி ஆன்ரின்னு தான் சொல்லணும் அவரு பேரு, டேரி ஆன்ரி, அது ஒரு பிரெஞ்சு பேரு, ஆனா ஸ்பெல்லிங் வந்து டேரி ஹென்ரின்னு வரும்.
1: கொஞ்ச நேரத்திலேயே ஒரு வகுப்பு குட்டி வகுப்பு நடத்திட்டீங்க, நன்றி டீச்சர்.
0: அப்படிலாம் இல்ல ட்ரேசா, நீங்க எல்லாம் செய்யறது எவ்வளவு சூப்பரான திங்ஸ், எவ்வளவு வேற லெவல்ல நீங்க எல்லாம் செய்யறீங்க. யூனோ ஆல் தி அதர் டிஜே சொல்ல வெரி குட்.
1: நன்றி நன்றி, உங்களுடைய அன்பிற்கு நன்றி. சரி டீச்சர் நீங்க சொல்லுங்க, நீங்க எந்த அணிக்கு ஆதரவு?
0: யூஸ்வலி பிரேசில் தான் அந்த கப்பை கொண்டு போகும், அர்ஜென்டினா ஆல்சோ வெரி குட். ஆனா நம்ம ஏசியன்ஸா இருக்கிறோம்ல, சோ கொஞ்சம் ஜப்பானை சப்போர்ட் பண்ணுவோமே.
1: சரி சரி சரி, நிச்சயமா நம்முடைய ஆசிய நாடுகளுக்கு நம்முடைய ஆதரவு கட்டாயம் இருக்கும், அதுல எந்த மாற்றமும் கிடையாது.

இந்த அளவில் நிறைவடைகின்றது. வணக்கம், மின்னல் விடைபெறுகின்றேன். உங்கள் தான் ட்ரேசா லாசரோ. அடுத்த இளமை உல்லாசத்தில் கதை போமா சிறப்பு நிகழ்ச்சியோடு உங்களை சந்திக்கின்றார் மோகன். மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன். உலக கிண்ண கார்பந்தாட்ட போட்டி தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் நாளை காலை பிரேசில் மொரோக்கோ அணியை சந்தித்து விளையாட உள்ளது. நன்றி. Dina kena dhuk, da, dina kena dhuk.

வணக்கம். சலாம். மலேசியா மடானி மலேசிய வானொலியின் காலை 10 மணி செய்திகளுடன் எனி பாஸ்டினால் ராயப்பன். பிரதமர் இடதுஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் சபாவிற்கு ஒரு நாள் அலுவல் பயணம் மேற்கொள்கிறார். அங்கு நடைபெறும் சமூக நிகழ்ச்சிகள் உள்ளிட்ட சில நிகழ்ச்சிகளை அதிகாரப்படியாக தொடக்கி வைப்பார். தொடக்கமாக சிபிதாங்கில் உள்ள லோண்டாயி மண்டபத்தில் காலை 11 மணிக்கு நடைபெறும் தென் சபா மடானி லிங்க் அடிக்கல் நாட்டு விழாவில் அவர் பங்கேற்பார். பின்னர் நண்பகல் 2:30 மணிக்கு மாநில தலைநகரில் நடத்தப்படும் சபா மாநில அளவிலான மகளிர் தற்காப்பு நிகழ்ச்சியில் டெத்தோஸ்ரீ அன்வார் கலந்து கொள்வார். மாநிலத்திலுள்ள அதிகரித்துள்ள ரோஹிங்யா இனத்தினர் விவகாரத்தை கையாளுவதில் அவசர அணுகுமுறை எடுக்கப்படாது என தெலங்கானா மாநில அரசாங்கம் தெரிவித்துள்ளது. சட்டத்திற்கு உட்பட்டு உண்மை நிலவர அடிப்படையில் நேர்த்தியாக கையாளப்படும் என ஆட்சிக்குழு உறுப்பினர் டது ஒன் சுகைரி ஒன் அப்துல்லா குறிப்பிட்டார். சமூக பாதுகாப்பு, பொது அமைதி உள்ளிட்ட சமூக நல்லிணக்கம் தொடர்ந்து பேணப்படுவதை உறுதி செய்ய இந்த அணுகுமுறை முக்கியமானது என்றார். மலேசியா தாய்லாந்து எல்லையில் கிளாந்தான் காவல்துறை அதன் காவற்சுற்று பணி அட்டவணை உத்திகளை மாற்றியமைத்துள்ளது. அதிகாரிகளின் பணி அட்டவணைகள் குண்டர் கும்பல்கள் உளவு பார்த்தால் இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக மாநில காவற்படை தலைவர் நது முகமது யூசுப் மாமாட் தெரிவித்தார். இந்த அட்டவணையை மாற்றுவது குறித்து தாம் பொது தற்காப்பு படையுடன் கலந்துரையாடியதாக அவர் கூறினார். உலகக்கிண்ண காட்பந்தாட்டை முன்னிட்டு மெக்சிகோ கூடுதலாக 10 மில்லியன் சுற்றுப்பயணிகளை வரவேற்கும் என சுற்றுலா அமைச்சர் ஜோசபினா ரோட்ரிகோஸ் ஜமோரா தெரிவித்துள்ளார். மேலும் 3 மில்லியன் பேர் மெக்சிகோ சிட்டி, குவாடலஹரா, மொந்தேரே ஆகிய நகரங்களுக்கு பயணம் மேற்கொள்வர் என எதிர்பார்க்கப்படுகிறது. இவ்வேளை ஏப்ரல் மாதத்தில் மட்டும் மெக்சிகோ 9 மில்லியனுக்கும் அதிகமான வருகையாளர்களை ஈர்த்துள்ளது. விளையாட்டு உலகக்கிண்ண காட்பந்தாட்டம் அமெரிக்காவிற்கும் பராகுவேவிற்கும் இடையிலான முற்பாதி நிறைவடைந்துள்ள நிலையில் அமெரிக்கா 3-0 எனும் கோல்களில் முன்னணி வகிக்கின்றது. ஆட்டத்தின் 7வது நிமிடத்தில் பராகுவே ஆட்டக்காரர் டேமியன் பபோடிலா அடித்த சொந்த கோல் அமெரிக்காவிற்கான முதல் கோலானது. பின்னர் ஆட்டத்தின் 31வது, 45வது நிமிடங்களில் 2வது, 3வது கோல்களை ஃபொலாரின் பலகோன் வாயிலாக பெற்றுள்ளது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் கனகதுர்கா ஆறுமுகம். வணக்கம்.

எங்கும் பரவி இருக்கு. விடியற்கால காலை பொழுது வரதுனால தூக்கம் இல்லாம கூட நாங்க இருந்துருவோங்க அப்படின்ற மாதிரி நம்முடைய நேர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. தொடர்ந்து உலக கிண்ண கார்பந்து போட்டி கொடுத்த நிலவரங்களுக்கு மின்னலோடு இணைந்திருங்கள். இன்றைக்கு சனிக்கிழமை 12 மணிக்கு மேல இன்றைக்கு மற்றும் ஒரு திறமையை அறிமுகப்படுத்த நாங்கள் ரொம்ப அவளை காத்துட்டு இருக்கோம். சரி, இப்பொழுது தொடங்கி காலை 11 மணி வரையிலும் நாம மலையாள பாடல்களை கேட்டு ரசிக்க போறோம். கார்த்திக் குரல்ல பாடல் தொடக்க பாடலா வருது, கேட்கலாம்.

கார்த்திக் குரலில் இடம்பெற்ற பாடலை நம்ம கேட்டுங்க. தொடர்ந்து உங்களுக்காக மலையாள பாடல்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. 11 மணி வரையிலும் உங்களுக்காக இருக்கு. சரி, ஒற்றுமை வார கொண்டாட்டம் தற்போது நடைபெற்று வருகின்றதுங்க. 11ஆம் தேதி தொடங்கப்பட்டது, நாளை 14ஆம் தேதி வரைக்கும் நடைபெறவிருக்கின்றது. காம்ப்ளெக்ஸ் சுகான் லீகாஸ் கொத்தா கினாபாலு சபால வந்து இந்த ஒரு முக்கியமான ஒரு நிகழ்ச்சி வந்து கண்காட்சிகள் இருக்க போகுது, மக்களுக்கான நடவடிக்கைகள் இருக்க போகுது. அதே சமயத்தில் இன்றைக்கு மாலை 4 மணி வாக்கில் பிரதமர் அவர்கள் வந்து இந்த நிகழ்ச்சியை அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைக்கவும் ரொம்ப ஆவலாக காத்துட்டு இருக்காங்க. சரி, அதனால அதை பற்றி விவரங்களுக்கும் தொடர்ந்து மின்னலோடு இணைந்திருங்கள். சபரேஷ் பாடிய பாடல் உங்களுக்காக அடுத்து வருதுங்க, கேட்கலாம்.

0: தூரிகையும் சலங்கையும், இதுதான் இன்றைக்கான சிறுகதையின் தலைப்பு. ராம் இந்த சிறுகதையை எழுதியிருக்காரு.
1: அவனால் பேச முடியாது, கேட்கவும் முடியாது. அர்ஜுன் வரைந்து கொண்டிருந்தது அலைகளின் சீற்றத்தை அல்ல, அந்த அலைகளுக்கு அப்பால் இருக்கும் அடிவானத்தின் அமைதியை.
0: காது கேளாத, பேச முடியாத ஒரு இளைஞனுடைய கனவுகளுக்கு ஒரு பெண்ணால் உயிர் கொடுக்க முடியுமா அப்படிங்கிற கேள்விக்கான பதில் இந்த சிறுகதைக்குள்ள இருக்கு. இன்று 7:15 தூரிகையும் சலங்கையும் என்ன பேசுதுன்னு கேட்கலாம்.

0: இயக்க மந்திரம் ஆறு தலைமுறை தாண்டி சுவைக்குதா
1: பேசலையா? நீங்க தான் அழைச்சு பேசுங்களேன். இது உங்கள் மின்னல் எஃப்எம்.

நஸ்ரியா நசீம் பாடிய பாடலை நம்ம கேட்டுங்க. தொடர்ந்து உங்களுக்காக மலையாள பாடல்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன உலகக் கிண்ணம். இது பற்றி விவரங்கள் நாங்கள் தொடர்ந்து வழங்கிக்கிட்டு இருக்கோம். தற்போது வந்து பார்த்தீங்கன்னா யுஎஸ்ஏ மற்றும் பராகுவே உடனான ஆட்டம் வந்து நடந்து கொண்டிருக்கு. முக்கியமாக 54வது நிமிடத்தில் இந்த ஆட்டம் இருக்கு. தற்போது நிலவரப்படி யுஎஸ்ஏ வந்து 3 கோல்களை அடித்து வந்து முன்னணியில் இருக்காங்க. பராகுவே வந்து ஒரு கோலை வந்து அடிக்கல. இன்னும் நேரம் இருக்கிறதுனால நம்ம காத்திருப்போம். சரி, இதற்கிடையில் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு 4 ஆட்டங்கள் வந்து இடம்பெறவிருக்கின்றன, நடக்கப்போகுது. கத்தார், ஸ்விட்சர்லாந்து, பிரேசில், மொரோக்கோ, ஹைதி, ஸ்காட்லாந்து உடனான ஆட்டம் இருக்கு. பிறகு ஆஸ்திரேலியா, துருக்கிய உடனான ஆட்டம். நாளைக்கு 4 ஆட்டங்கள் உங்களுக்காகவே காத்துக்கொண்டிருக்கின்றன. சாய் அபியங்கர் மற்றும் சுப்லாஷினி பாடிய பாடல் எடுத்து வருது, கேட்கலாம்.

உலக கிண்ண கார்பந்து பெருவிழா 2026 48 நாடுகள் 104 ஆட்டங்கள். கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த ஆட்டங்கள் குறித்த நிலவரங்களுக்கு மின்னலோடு இணைந்திருங்கள். உலக கிண்ண காட்பந்து போட்டி 2026 இதன் அதிகாரப்படியான ஒலி ஒளிபரப்பு மையம் RTN.

ஜஸ்டின் பர்கேஸ் வனிதா பாடிய பாடலை நம்ம கேட்டுங்க. தொடர்ந்து உங்கள் காலை பொழுதை உற்சாகப்படுத்திக்கிட்டு இருக்கோம். இணைந்திருப்பதற்கு ரொம்ப நன்றிங்க. பொதுவாக உங்களுக்கு தெரியும், சனிக்கிழமை வந்துட்டாலே நான் தனியா இருக்கிறது இல்ல, கூட ஒரு நபர் வருவாங்க இல்ல, அந்த கூட வரக்கூடிய நபர் யாரு அப்படின்னா, இன்றைக்கு 12 மணிக்கு மேல நம்மோட நீச்சலை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்றுனர் தான் இன்றைக்கு வரப்போறாரு. நீச்சல் பயிற்றுனர் வரப்போறாரு, ஸ்விமிங் கோச். ஆமா, பொதுவாகவே நிறைய பேருக்கு வந்து இப்போ ஆரோக்கியமான நடவடிக்கைகள்ல அந்த ஒரு பட்டியல் நம்ம எடுத்தோம் அப்படின்னா அதுல நீச்சல் அப்படின்றது பலருக்கும் இப்ப பிடிச்சிருக்கு. நீச்சல் அடிக்கிறது அவ்வளோ நல்லா இருக்கும், உடல் ஆரோக்கியத்திற்கும் அது ரொம்ப முக்கியமான ஒன்று. அதனால இவர் வந்து பார்த்தீங்கன்னா பல வருட காலமாக தனது மாணவர்களுக்கு இந்த நீச்சல் பயிற்சியை வழங்கிக்கிட்டு இருக்காரு. சரி வாங்க கொஞ்சம் பேசுவோம் அப்படின்னு இன்றைக்கு வரவழைத்திருக்கும். 12:15 தொடங்கி கதைப்போமா நிகழ்ச்சியில் அவர்கிட்ட நம்ம பேசணும். அதனால தொடர்ந்து மின்னலோடு இணைந்திருக்காங்க.

சஞ்சீத் இசை பாடிய பாடலை நம்ம கேட்டோங்க. தொடர்ந்து உங்கள் காலை பொழுதை நம்ம குதூகலப்படுத்திக்கிட்டு இருக்கோம். பொதுவாக அந்த வார இறுதி நாட்கள் வந்துட்டாலே எங்கேயாவது வெளியே போகலாம் அப்படின்ற யோசனைகள்லாம் பலருக்கும் இருக்கும். ஒரு சிலர் எங்கெங்கே வெளியே போகிறது, கிடைக்கிற ரெண்டு நாளில் கொஞ்சம் நல்லா தூங்கலாமே, ஓய்வெடுக்கலாமே அப்படின்னு யோசிப்பீங்க. இப்போ இருக்கக்கூடிய காலக்கட்டத்தில் நல்ல ஓய்வும் தூக்கமும் ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்னு தான் மருத்துவர்கள் வந்து வலியுறுத்துகிறாங்க. ஏன்னா பொதுவாகவே மலேசியா அப்படின்னு சொல்லும்போது கிட்டத்தட்ட தூக்கம் ரொம்ப குறைவாக, மக்கள் வந்து குறைவான நேரம் தூங்கக்கூடிய நாட்களில் நாடுகளின் பட்டியலில் வந்து மலேசியா, அதாவது நம்ம நாடும் வந்து இடம் பெற்றிருப்பது அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. ஆரோக்கியம் அப்படின்னா நல்ல தூக்கமும் நல்ல ஓய்வும் ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் நினைவுபடுத்துறது என்னோட கடமை. சரி, 11 மணிக்கு மேலே உங்களுக்காக பிடிச்சவங்களுக்காக நீங்கள் பிடிச்ச பாடலை கேட்டு ரசிக்க போகிறீங்க. அதனால 11 மணிக்கு மேலே நீங்களும் தாராளமாக அழைக்கலாம், பேசலாம். உங்களோட பேச நாங்களும் ரொம்ப ஆவலாக காத்துட்ருக்கோங்க.

0: கதை எழுதுறது ஒரு பெரிய கலைங்க. நமக்கு நிகழ்ந்த, நாம் கண்ட, நாம் கேட்ட எல்லாமும் கதையாகும். அந்த மாதிரி கதைகள் எதுவும் கைவசம் இருக்கா? கைவசம் இருக்கா? நீங்க வேற, நம்ம கைக்கு வசமாவதே கதை தான் அப்படின்றீங்களா? உங்கள் பெருங்கதைய ஆறு பக்கங்களுக்குள் சுருக்கி சிறுகதையாக்குங்க. storybox.ninnal@gmail.com கேக்கத்தை உடைச்சு டைப் பண்ணுங்க. உங்கள் எழுத்துக்களுக்கும் உணர்வுகளுக்கும் குரல் கொடுக்க நாங்க இருக்கோம். அப்புறம் கொஞ்சம் கற்பனை பண்ணுங்களேன், இன்றைய சிறுகதையை எழுதியவர் அப்படின்னு உங்க பேர் வரும்போது, ஏய் இது ஏன் கதப்பா? அதுக்குதான் கைக்கத்தை உடைச்சு டைப் பண்ணுங்க.
1: என்ன பண்ணாலும் எல்லாமே
2: உங்களுக்கே நல்லா இருக்கா?
1: ஜென் அல்பாவோட அப்பா அம்மாவா இருக்கிறது அவ்வளவோ கஷ்டமா இருக்கு.
2: நட்புல பொறாமை இல்லன்றீங்க.
3: பாட்காஸ்ட்ல பேசுறதுக்கு இவ்வளவு விஷயம் இருக்குங்க.
2: சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணிக்குங்க மின்னல் FM-இன் சமூக ஊடகங்களில் மின்னல் பாட்காஸ்ட்.

மனிஷா சம்பத் பாடிய பாடலை நம்ம கேட்டோங்க. ஆமா, உல்லாசம் உற்சாகத்தில் மலையாள பாடல்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. சரி, உலகக்கிண்ண கார்பந்து போட்டியை வந்து நீங்க டிவி 1, டிவி 2, டிவி ஓகே, பிறகு ஆர்டிஎம் கிளிக் வாயிலாகவும் நீங்க வந்து பாக்குறாங்க. அதே சமயத்துல மை ஜிஓவி செயலி, பிறகு அகப்பக்கம் வாயிலாகவும் நீங்க இந்த ஆட்டங்களை நேரடியாகவும் தாமதமாகவும் நீங்க பார்த்து ரசிக்கலாம். உங்களுக்காக ஒவ்வொரு நாளும் நம்ம மின்னல் எஃப்எம்லயும் பாத்தீங்கன்னா இந்த ஆட்டங்கள் குறித்து நிலவரங்களை வந்து நம்ம பகிர்ந்துகிட்டு இருக்கோம். முக்கியமா தீரா இசை வணக்க மின்னல்ல இதை பற்றி விவரங்கள் இன்னும் கூடுதல் தொடர்ந்து மின்னலோடு நீங்கள் இணைந்திருங்கள். பிரணவம் பாடிய பாடல் எடுத்து வருதுங்க, கேட்கலாம்.

0: கதிப்பமா என்ன மாதிரி பல கலைஞர்களை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. ஒரு வாரமோ கதைப்பமால திறமைகள் மட்டும் பேசட்டும்.
1: சிறிய முதலீடு முதல் பெரிய வெற்றி வரை வணிகத்தின் நுணுக்கங்கள், வியாபாரத்தின் ரகசியங்கள், இன்றைய தொழில்துறையின் சமீபத்திய நகர்தல்கள். திங்கட்கிழமைகளில் காலை 9:15 வணிகம்
2: உழைப்புக்கு இங்க உரிய வழி இருக்கு.

ஸ்ரேயா ஜெயதேவி பாடிய பாடலை நம்ம கேட்டீங்க. மலையாள பாடல்கள் உங்களுக்காக இடம் பெற்றுக் கொண்டிருக்கின்றன. உங்கள் சனிக்கிழமை காலை பொழுது நாங்கள் இன்னும் கூடுதல் உற்சாகப்படுத்திக்கிட்டு இருக்கோம். மே மாதம் கடந்த மாதம் வரையிலுமே நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 17.5 மில்லியன் சுற்று பயணிகள் நம் நாட்டுக்கு சுற்றி பார்க்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்ற விவரத்தை சுற்றுலா அமைச்சு வந்து தெரிவிச்சிருக்காங்க. இதில் என்ன அப்படின்னா, மலேசியர்கள் பொதுவாகவே இந்த மாதிரி வார இறுதி நாட்களில் இயற்கையை தேடி போகக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். அதே சமயத்தில் இப்போ நீர்வீழ்ச்சி பகுதியாக, கடல் பகுதியாக, அல்லது மலையேறக்கூடிய நடவடிக்கையில் ஈடுபடக்கூடிய மலேசியர்கள் எப்போதும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்படின்னு ஒரு நினைவுறுத்தல் வந்து வழங்கியிருக்காங்க. என்னன்னா, இப்போ நம்ம நாட்டிலே வந்து நிறைய வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள் இருக்கு. இப்போ பொதுவாக நம்ம ஒரு சில இடங்களுக்கு நம்ம போவோம், ரொம்ப பிரபலமான இடங்கள், அதை தாண்டி நிறைய இடங்கள் இருக்கு, அதையும் போய் சுற்றி பாருங்க. ஏன்னா நம்ம நாட்டில் நிறைய இந்த இயற்கை சார்ந்த இடங்களும் அதிகமாகவே இருக்கு அப்படின்ற முக்கியமான ஒரு நினைவூட்டல மலேசியர்களுக்கு சுற்றுலா அமைச்சு வந்து தெரிவிச்சிருக்காங்க. சரி, அடுத்து உங்களுக்காக பிபின் பாடிய பாடல் வருது. 11 மணிக்கான செய்திகளுக்கு பிறகு பிடிச்சவங்களுக்காக நீங்க பிடிச்ச பாடலை கேட்டு ரசிக்க போறீங்க. பயணத்தில் இருக்கலாம், அல்லது வீட்டில இருந்து நிகழ்ச்சி கேட்கலாம், இல்ல நீங்க வேலையில கூட இருக்கலாம். இப்போ இந்த நேரத்தில் எனக்கு பிடிச்சவங்களுக்காக அந்த பாட்டு கேட்டா நல்லா இருக்கும்னு தோணுதா, தோன்றதோடு இல்லாம அழைத்தும் பேசுங்க. உங்களுக்காக நாங்க ரொம்ப அவளை காத்துட்டு இருக்கோம்.

0: மனதில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரோடு கலந்திடும். நினைத்தாலே இனிக்கும்.
1: மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி, உனக்காகவே நான் வாழ்கிறேன்.
2: மென்மையான காதல், மறக்க முடியாத வரிகள். யத்தோடு பேசும் குரல்கள்.
1: இருமனம் கொண்ட திருமண வாழ்வில் இடையினில் நீ ஏன் மயங்குகிறாய்?
2: இனி சனிக்கிழமைகளில் மதியம் 2 மணி தொடங்கி 3 மணி வரை
0: 70கள் மட்டும் பேச போகுதுங்க.
2: நினைத்தாலே இனிக்கும்.
3: நான் உன்னை வாழ்த்தி பாடுகிறேன், நீ வர வேண்டும்.
2: ரசிங்க,
0: இசையோடு நினைவுகளை சேகரிங்க.

வணக்கம். சலாம். மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 11 மணி உலக செய்திகளுடன் எனி பாஸ்டினால் ராயப்பன். 2026 ஃபீஃபா உலக கிண்ணம். தற்போது இணை ஏற்பாட்டாளர் அமெரிக்காவிற்கும் பராகுவேவுக்கும் இடையிலான ஆட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த பி குழு தொடக்க ஆட்டத்தில் அமெரிக்கா 3-1 என்ற கோல் எண்ணிக்கையில் முன்னிலை வகிக்கிறது. தற்போது கூடுதல் நேரம் வழங்கப்பட்டுள்ளது. முன்னதாக அதிபர் டொனால்டு டிரம்ப் தொலைபேசி வாயிலாக தேசிய அணியினருக்கு வாழ்த்தை உரித்தாக்கியுள்ளார். அவருக்கு நன்றி கூறிய தலைமை பயிற்றுநர் மொரிஷியோ பொச்செலெட்டினோ, நாட்டை பெருமைப்படுத்தும் வகையில் தம்மால் இயன்ற எல்லா முயற்சிகளும் எடுக்கப்படும் என உறுதியளித்தார். இதனிடையே பி குழு தொடக்க ஆட்டத்தில் போஸ்னியா எர்சகோவினாவுடன் 1 கோல் எண்ணிக்கையில் சமம் கண்டது குறித்து மனநிறைவு கொள்வதாக கனடா மேலாளர் ஜேசே மார்ஷ் ஒப்புக்கொண்டார். உலகக்கிண்ண தொடரில் கனடா 1 புள்ளி பெறுவது இதுவே முதல் முறை. கனடா அடுத்து வரும் 19ஆம் நாள் கத்தாருடன் களம் காண்கிறது. இவ்வேளை தனது அணியினர் மந்தமாக செயல்பட்டதுடன் தங்களுக்கு கிடைத்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொள்ள தவறியதாக போஸ்னியா எர்சகோவினா நிர்வாகி செர்கே பார்பரஸ் ஒப்புக்கொண்டார். இருப்பினும் அந்த முடிவில் மனநிறைவு கொள்வதாக அவர் தெரிவித்தார். தாக்குதல் ஆட்டக்காரர் யோவோ லுகிச் புகுத்திய கோல் மூலம் போஸ்னியா முன்னிலை பெற்றது. இது அவரது முதல் பன்னாட்டு கோல் என்பது குறிப்பிடத்தக்கது. இருப்பினும் 2ஆம் பாதியில் காயல் லாரி நடித்த கோல் மூலம் கனடா எழுச்சி பெற்றது. அடுத்து லாஸ் ஏஞ்சலஸில் நடைபெறும் ஆட்டத்தில் போஸ்னியா சுவிட்சர்லாந்தை எதிர்கொள்கிறது. உலக கிண்ணத்தை ஒட்டி மெக்சிகோ கூடுதலாக 10 மில்லியன் சுற்றுப்பயணிகளை பெறும் என்று சுற்றுலா அமைச்சர் ஜோசிவினா ரோட்ரிகோ ஜமோரா நம்பிக்கை தெரிவித்தார். மேலும் 3 மில்லியன் பேர் மெக்சிகோ சிட்டி, குவாடலஹாரா, மோன்டினேரே ஆகிய நகரங்களுக்கு பயணம் மேற்கொள்வர் என எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த ஏப்ரலில் மட்டும் மெக்சிகோ 9 மில்லியனுக்கும் அதிகமான பார்வையாளர்களை ஈர்த்துள்ளதாக அவர் கூறினார். மறுபுறம் மெக்சிகோ சிட்டியில் நடைபெற்ற தொடக்க விழாவின் போது மூண்ட ஆர்ப்பாட்டங்களை தொடர்ந்து 19 பேர் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்தது. ஆசிரியர்கள், தொழிற்சங்கங்கள், மாணவர்கள், பெண்ணிய குழு, பாலஸ்தீன ஆதரவு அமைப்புகள் ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டதாக குடிமக்கள் பாதுகாப்பு செயலகம் SSC கூறியது. குறிப்பாக தெற்கு மாவட்டங்களிலும் தலைநகரின் இதர பகுதிகளிலும் 1000கணக்கானோர் திரண்டனர். பாதுகாப்பை வலுப்படுத்தும் வகையில் 56,320 அதிகாரிகள் அணி திரட்டப்பட்டனர். ஈரானுடனான அமைதி உடன்பாட்டின் 80-85 விழுக்காடு அடுத்த சில நாள்களில் கையெழுத்திடப்படும் என்று அமெரிக்கா நம்பிக்கை கொண்டுள்ளது. சில முதன்மை சிக்கல்கள் தொடர்பான பேச்சு அதன் இலக்கை எட்டியுள்ளதை அடுத்து இரு தரப்பினரும் தற்போது அமைதி உடன்பாட்டை எட்டுவதற்கு நெருங்கி வருவதாக அதிபர் டொனால்டு டிரம்ப் நிர்வாகத்தில் உள்ள மூத்த அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். அந்த உடன்பாட்டில் பொருளாதார தடைகளை கணிசமாக தளர்த்துவதும் முடக்கப்பட்ட ஈரானிய சொத்துக்களை விடுவிப்பதும் என எதிர்பார்க்கப்படுவதாக அவர் கூறினார். இதனை ஈடு செய்யும் வகையில் ஈரான் தனது அணு உலை திட்டத்தை கைவிடுவதோடு அதன் அணு ஆற்றல் பொருட்களை ஒப்படைக்கவும் ஒப்புக்கொள்ள வேண்டும். இதனிடையே இரு நாடுகளுக்கும் இடையேயான அமைதி உடன்பாட்டின் இறுதி வரைவு ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளதாக பாகிஸ்தான் பிரதமரும் அந்த அமைதி பேச்சின் தூதருமான ஷபாஸ் ஷரீப் தெரிவித்துள்ளார். இது மேற்காசியாவில் நீடித்து வரும் மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான முயற்சிகளுக்கு வழிவகுக்கிறது. அந்த உடன்பாட்டை நடைமுறைப்படுத்துவதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகளை இறுதி செய்வதற்காக இஸ்லாமாபாத் தற்போது இரு தரப்பினருடனும் நெருக்கமாக பணியாற்றி வருவதாக ஷரீப் குறிப்பிட்டார். தென்கொரியாவிற்கு மேம்பட்ட வான் ஏவுகணைகளையும் அது தொடர்பான கருவிகளையும் விற்பனை செய்ய ஒப்புதல் அளித்த அமெரிக்காவின் முடிவுக்கு வடகொரிய வெளியுறவு அமைச்சு கண்டனம் தெரிவித்துள்ளது. இந்த நடவடிக்கை கொரிய வட்டாரத்தில் பதற்றத்தை மேலும் அதிகரிக்கும் என்றும் அது எச்சரித்ததாக அரசு ஊடகம் KCNA கூறியது. கொரிய தீபகற்பத்திலும் அதைச் சுற்றியுள்ள பகுதிகளிலும் அதிகரித்து வரும் பதற்றங்கள் குறித்த பன்னாட்டு கவலைகள் இருந்த போதிலும் வாஷிங்டனுக்கும் சோலுக்கும் இடையிலான ராணுவ ஒத்துழைப்பு திட்டமிட்டு வலுப்படுத்தப்படுகிறது என்று அந்த அமைச்சின் வெளியுறவு கொள்கைக்கான தலைமை இயக்குநர் சுட்டிக்காட்டினார். இதனுடன் உலக செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். வணக்கம்.

0: இளமை உல்லாசம்
1: உங்கள் காலை பொழுது இன்னும் கூடுதல் உற்சாகப்படுத்திக்கிட்டு இருக்கோம். அந்த பக்கம் மோகன் பேசிட்டு இருக்கேன். இப்போ நீங்க அழைக்க தொடங்கலாங்க. உங்க பிடிச்சவங்களுக்காக நீங்க பிடிச்ச பாடல் என்ன வேணும் அப்படின்னு சொல்லுங்க. ஒளிபரப்ப நாங்க ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்கோம். நீங்க அழைக்கலாம். 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8.

இளமை உல்லாசத்தில் பிடிச்சவங்களுக்காக நீங்க பிடிச்ச பாடலை கேட்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். வித்யா வந்து இன்ஸ்டாகிராம் பக்கமா அவங்களுடைய பதிவு வந்து செய்திருக்காங்க. வித்யாவும் அவனுடைய கணவரும் வந்து ரொம்ப நீண்ட தூர பயணத்துல போய்கிட்டு இருக்கோம். ரொம்ப நாள் கழிச்சு இந்த வாரி இறுதி நாட்கள் குறிப்பா இந்த சனிக்கிழமையில பயணத்துல இருக்கும் போது எங்களுக்காக, எனக்கு பிடிச்சவர், என் கணவருக்காக வந்து ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. அந்த பாடல் அடுத்து வருதுங்க. நீங்களும் தொடர்ந்து அழைக்கலாம். அழைச்சு உங்களுக்கு என்ன பாடல் வேணும், அதுவும் பிடிச்சவங்களுக்காக நீங்க என்ன பாடல் கேட்கறீங்க அப்படின்னு சொல்லுங்க. அதை ஒளிபரப்ப நாங்க ரொம்ப அவலை காத்துட்டு இருக்கோம். 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8

0: காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசு எதுவும் வேணாம், உங்க பாசம் மட்டும் போதுங்க.
2: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் FM இல் பாபாஸ் அண்ட் யூ
3: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
2: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
3: facebook.com/babasandyou இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
2: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.
4: தனியா இருக்கிற மாதிரி இருக்கா? அப்ப நாங்க எதுக்கு இருக்கோம்? நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் FM.

0: உங்களுக்காக பிடிச்ச பாடல் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி இருந்தோம். நேரு ஒருத்தவங்க காத்துட்டு இருக்காங்க.
1: ஓகே, நானும் பாடல் கேட்கலாமானே.
0: கண்டிப்பா ஜஸ்வின் கேளுங்க, என்ன பாடல் பிடிச்சவங்களுக்காக கேட்க போறீங்க?
1: எங்க அண்ணனுக்காக. அண்ணன் பேரு புருஷோத்தமன்.
0: அண்ணன் நீங்க அடிக்கடி இந்த சண்டை எல்லாம் போடுவீங்களா?
1: அது அப்பப்ப போடுவோம், அப்பப்ப சேர்ந்துருவோம். சண்டை ரொம்ப பெருசா வராது, ஆனா சண்டை வந்தாலும் திருப்பி சேர்ந்துருவோம்.
0: சரி, சனிக்கிழமை வெளியே போலயே நீங்க?
1: இல்லையா?
0: வேலை நேரத்துல இந்த பாடல் உங்களுக்காக வருது, உங்களை உற்சாகப்படுத்த போது கேக்கலாம். நன்றியா.
1: ஓகே.

0: உலகக்கிண்ண கார்பந்து போட்டி குறித்த நிலவரங்களுக்கு தொடர்ந்து மின்னலோடு இணைந்திருங்கள். சரி, இதற்கிடையில் யுஎஸ்ஏ மற்றும் பராகுவே உடனான ஆட்டம் வந்து ஒரு நிறைவுக்கு வந்துருச்சுங்க. யுஎஸ்ஏ வந்து 4 கோல்கள் அடித்திருக்காங்க, பராகுவே வந்து 1 கோல் அடித்திருக்காங்க. ஆக தொடர்ந்து குறிப்பா அந்த உலகக்கிண்ண கார்பந்து போட்டி குறித்த நிலவரங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தொடர்ந்து மின்னலோடு இணைந்திருங்கள். சரி, பிடிச்சவங்களுக்காக நீங்க பிடிச்ச பாடலை கேட்கலாம் அப்படின்னு
1: சொல்லியிருந்தோம்.
0: சார், எனக்கு என்ன பாடல் பிடிச்சவங்களுக்காக கேட்க போறீங்க?
1: இந்த பாடல் வைஃப் பேர் வந்து யுவனேஸ்வரி. அவங்களுக்காக காதல் ஆராரோ.
0: மனைவிக்கு ரொம்ப பிடிக்குமா இல்ல உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா?
1: இல்ல, அது அந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: ஓ, உங்களுக்கு பிடிச்ச பாடல் பிடிச்ச மனைவிக்காக கேக்குறீங்க?
1: ஆமா.
0: சரி, கேட்டலாம். நன்றி.

0: பிடிச்சவங்களுக்காக பிடிச்ச பாடல் கேட்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். நேர் ஒருத்தன் காத்துட்டு இருக்காங்க.
1: தீபா பேசுறேன்.
0: தீபா, பிடிச்சவங்களுக்காக என்ன பாடல் கேட்க போறீங்க?
1: நான் இன்னைக்கு டூரிஸ்ட் ஃபேமிலில இருந்து ஆச்சாரிய பாட்டு இருக்குல்ல, அந்த பாட்டுதான் என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே கேட்க போறேன்.
0: குடும்பத்தோட எங்க வெளியே போலையா?
1: இல்ல, குடும்பத்தோட எல்லாரும் உட்காந்து லஞ்ச் சாப்பிட்டு இருக்கோம்.
0: பரவாயில்லையே, அதுக்குள்ள மதிய உணவு.
1: ஆமா, என்ன பிரேக்ஃபாஸ்ட்
0: நீங்க எல்லாம் குடும்பத்தோட சாப்பிடக்கூடிய தருணத்தில் நீங்க கேட்ட அந்த பாடல் வருது, கேட்டலாம்.
1: ரொம்ப நன்றி.

0: பிடிச்சவங்களுக்காக பிடிச்ச பாடல் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிருந்தோம்.
1: நாதன் பேசுறேன், பிஜேல இருந்து.
0: சொல்லுங்க நாதன், பிடிச்சவங்களுக்காக என்ன பாடல் கேட்க போறீங்க?
1: எங்க அக்கா மகளுக்கு பிறந்தனால அவங்க பேரு வந்து ஜுவிதா இருக்காங்க. அவங்களுக்காக அந்த ஆம்பளைல இருந்து ஒரு பாட்டு வரும்ல, அந்த என்னது அந்த ஃபேமிலியா சேர்ந்து பாடுவாங்களே,
0: யார் என்ன சொன்னாலுமா?
1: எஸ்
0: நீங்க கேட்ட அந்த பாடல் அடுத்து வருது, கேட்டுடலாம்.
1: ரொம்ப நன்றி சார்.

0: உலக கிண்ண கார்பந்து பெருவிழா 2026 48 நாடுகள் 104 ஆட்டங்கள்.
1: இதன் அதிகாரப்படியான ஒலி ஒளிபரப்பு மையம் RTN.

0: நீங்கள் FM இளமை புதுமை இனிமை
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு. நேர்களே, இடம்பெறுவது இஸ்லாமிய விருட்சம். வழங்குபவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் முஹம்மது ஷமீம் ரஷாதி.
2: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரக்காத்துஹு. இஸ்லாமிய விருட்சம் என்னும் நிகழ்ச்சியில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இமாம் ஹசனுல் பசரி ரஹிமஹுல்லா அவர்கள் இவ்வாறு குறிப்பிடுவார்கள், மனிதா, நீ சில நாட்களின் தொகுதி என்பதை அறிந்து கொள். உனக்கென்று சில நாட்கள் இருக்கின்றன, அவற்றின் தொகுதியாகவே நீ இருக்கின்றாய். ஒவ்வொரு நாளும் முடிவடைய நீயும் முடிந்து உனக்குரிய நாட்களின் தொகுதியும் முடிவடைந்து உனது வாழ்க்கை நிறைவு பெற்று இவ்வுலகை விட்டு பிரிகின்றாய். அல்லாஹ் நமக்கு கொடுத்த நாட்தொகுதியில் எத்தனை நாட்கள் முடிவடைந்து விட்டன என்பது நமக்கு தெரியாது. இருந்தாலும் எஞ்சியிருக்கும் மிக பெருமதி வாய்ந்த காலத்தை எந்த வகையில் பயன்படுத்துவது என்பது பற்றி ஒவ்வொரு முஸ்லிமும் சிந்திக்க வேண்டும். இந்த வேளையிலே முஹர்ரம் புத்தாண்டிற்கு அடிப்படையாக அமைந்த ஹிஜ்ரத் நினைவு கூறத்தக்கது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கையில் பல்வேறு முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வுகள் நடைபெற்றிருக்கின்றன. நபி அவர்களின் பிறப்பு, அவர்களின் மரணம், பத்ர் யுத்தம், மக்கா வெற்றி முதலான முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வுகள் நபி அவர்களின் வாழ்க்கையோடு பின்னி பிணைந்திருக்கின்ற போது, மனித சமுதாயத்தின் தலைவிதியை தீர்மானித்த நிகழ்வுகள் அவரின் வாழ்க்கையில் இருக்கின்ற போது, ஹிஜ்ரத்தை அடிப்படையாக கொண்டு முஸ்லிம்களுடைய ஆண்டு ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்ற உமர் ரலியல்லாஹு தாலானு அவர்களது தீர்மானத்தின் பின்னணியில் ஏராளமான நியாயங்கள் இருக்கின்றன. ஹிஜ்ரத் நபி அவர்களது வாழ்விலும் இஸ்லாமிய வரலாற்றிலும் மட்டுமின்றி மனித வரலாற்றிலேயே புதிய அத்தியாயத்தை தோற்றுவித்த மாபெரும் நிகழ்வாகும். அந்த ஹிஜ்ரத்தோடு முஸ்லிம்கள் இஸ்லாமிய வரலாற்றில் ஒரு புதிய அத்தியாயத்தில் கால் பதிக்கிறார்கள். நபி அவர்களின் மதீனா வாழ்வு ஆரம்பமாகின்றது. அல் குர்ஆன் அருளப்பட்ட பாணியிலேயே அதன் கருப்பொருளிலே ஒரு திருப்பம் ஏற்படுகிறது. அந்த மாற்றம் இஸ்லாமிய சமூக அமைப்புக்கு ஒரு புதிய அத்தியாயத்தை கொடுத்து இஸ்லாமிய சமூகத்தின் கட்டுக்கோப்பையை ஸ்திரப்படுத்துகின்றது. அது கால ஓட்டத்தில் மனித வரலாற்றிலேயே பெரும் மாற்றத்தை ஏற்படுத்துகின்றது. எனவே ஹிஜ்ரத் என்பது ஒரு சாதாரண நிகழ்வு அல்ல. எனினும் சில வரலாற்று ஆசிரியர்கள், குறிப்பாக மேற்கத்திய வரலாற்று ஆசிரியர்கள், ஹிஜ்ரத்தை ஒரு சாதாரண நிகழ்வாக சித்தரிக்க முயற்சி செய்கிறார்கள். ஹிஜ்ரத் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களின் தோழர்களும் மக்காவிலிருந்து மதீனா நோக்கி சென்ற ஓர் இடப்பெயர்வு என சித்தரிக்கின்றார்கள். இன்னும் சில வரலாற்று ஆசிரியர்கள் ஹிஜ்ரத்தை கொச்சைப்படுத்தி நபி அவர்களும் அவர்களின் தோழர்களும் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு தப்பியோடிய நிகழ்வு என மோசமாக சித்தரிக்கின்றார்கள். ஆனால் ஹிஜ்ரத் என்பது மதீனா நோக்கிய வீரமும் துணிச்சலும் நிறைந்த ஒரு வரலாற்று பயணமாகும். வரலாற்றில் பல நபிமார்கள் ஹிஜ்ரத் மேற்கொண்டுள்ளார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம் ஆகியோரின் ஹிஜ்ரத் பற்றி குர்ஆன் ஷரீஃபிலே குறிப்பிடப்பட்டுள்ளது. இவற்றிலிருந்து நபி அவர்களின் ஹிஜ்ரத் எவ்வாறு வேறுபடுகின்றது? வெறுமனே ஒரு மனிதன், ஒரு சமூகம் ஓர் இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு புலம்பெயர்ந்த நிகழ்வுக்கு ஏன் இவ்வளவு பெரிய முக்கியத்துவம் வழங்குகின்றோம்? நபி அவர்கள் தான் பிறந்து வளர்ந்த நேசித்த மக்கத்து மண்ணிலிருந்து புலம்பெயர்வதற்கான தீர்மானத்தை ஏன் எடுத்தார்கள்? அதற்கு தூண்டுகோலாக அமைந்த காரணங்கள் என்ன என்பது பற்றிய தெளிவு ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் இருக்க வேண்டும். நபி அவர்கள் இந்த பூமிக்கு கொண்டு வந்த அல்லாஹுடைய தீன் வெறுமனே தனி மனிதர்களை மாத்திரம் உருவாக்குவதை இலக்காக கொண்டதல்ல. தனி மனிதர்களை உருவாக்கி அதன் மூலம் குடும்பங்களை உருவாக்கி அந்த குடும்பங்களை இணைத்த ஒரு சமுதாயத்தை கட்டி எழுப்ப வேண்டும் என்ற நோக்கில் வந்தவர்கள்தான் திருநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மக்கத்து மண்ணிலே தனி மனிதர்களாக இருந்து கொண்டு வணக்க வழிபாடுகளை, கிரிகைகளை செய்வதற்காக வாய்ப்பு ஓரளவு இருந்தது. ஆனால் நபி அவர்கள் விரும்பிய இஸ்லாமிய சமூகத்தை உருவாக்குவதற்கு மக்கா நகர் பொருத்தமானதாக இருக்கவில்லை. எனவே தனது இலக்குகளை அடைவதற்கு பொருத்தமான ஒரு பூமியை தேர்வு செய்து அங்கு செல்ல வேண்டிய தேவை அவர்களுக்கு ஏற்பட்டது. இத்தகைய ஒரு பாரிய இலக்கோடு மேற்கொள்ளப்பட்ட ஒரு இஸ்லாமிய லட்சியமான பயணமே ஹிஜ்ரத் ஆகும். தனது கொள்கை பிரச்சார பணியில் அடுத்த கட்டங்களை அடைவதற்காகவே நபி அவர்கள் இத்தகைய ஒரு பயணத்தை திட்டமிட்டார்கள். ஹிஜ்ரத்துக்காக நபி அவர்கள் மேற்கொண்ட முன்னேற்பாடுகளும் அவற்றின் படிப்பினைகளும் ஏராளமாக இருக்கின்றன. திருநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் மேற்கொள்ள தயாரான போது மதீனாவுக்கு புலம்பெயர இருப்பதை ரகசியமாகவே வைத்திருந்தார்கள். இந்த ரகசியம் அபுபக்கர் ரலியல்லாஹு தாலா அன்ஹு, அலி ரலியல்லாஹு தாலா அன்ஹு ஆகிய இருவருக்கு மாத்திரமே தெரிந்திருந்தது. ஏனென்றால் குரைஷி நிராகரிப்பாளர்கள் நபியவர்களின் ஒவ்வொரு அசைவையும் மிக கூர்மையாக கவனித்து வந்தார்கள். இப்பயணத்தை மேற்கொள்வதற்காக ஒரு ஒட்டகத்தை ரகசியமாகவே கொள்வன செய்கிறார்கள். மிகவும் நம்பிக்கைக்குரிய ஒரு தோழரையும் ஏற்படுத்தி கொண்டார்கள். பயணத்தின் போது மக்காவிலிருந்து மதினா நோக்கி செல்லும் வளமையான பாதையை விடுத்துவிட்டு வேறொரு பாதையை தேர்ந்தெடுக்கிறார்கள். அந்த பாதைக்கு வழிகாட்டியாக அப்துல்லாஹி இப்னு உரைக்கத் எனும் முஸ்லிம் அல்லாத ஒருவரை நியமித்தார்கள். முஸ்லிம்கள் பயணிக்கக்கூடிய தமது காரியங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்காக முஸ்லிம் அல்லாதவரின் உதவியை பெற்றுக்கொள்ள முடியும் என்ற படிப்பினையும் இங்கே கிடைக்கிறது. அவர்கள் இருவருக்கும் உணவு கொண்டு வந்து கொடுக்கும் பொறுப்பை அஸ்மா பின் தபி பக்ர் ரலியல்லாஹு தாலா அன்ஹா அவர்களுக்கு வழங்குகிறார்கள். தனது படுக்கையில் தனக்கு பதிலாக அலி ரலியல்லாஹு தாலா அன்ஹு அவர்களையும் வழித்தோழராக அபுபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தாலா அன்ஹு அவர்களையும் தேர்வு செய்தமை எவ்வளவு பொருத்தமானது என்பதை வரலாற்றை அறிந்தவர்கள் புரிந்து கொள்வார்கள். உணவு கொண்டு வருவதற்காக நியமிக்கப்பட்டவர்கள் வருகின்ற போது அவர்களின் கால் அடையாளங்கள் மணலில் பதியும். அவற்றை வைத்து குரைஷி நிராகரிப்பாளர்கள் அவர்களை வந்தடைந்து விடக்கூடும் என்று அஞ்சிய தூதர் ஆமிர் இப்னு ஸுஹைரா என்பவரை அடையாளங்களை அளிப்பதற்கு நியமித்தார்கள். அவர் ஆட்டு மந்தையோடு அப்பகுதிக்கு வருவதன் மூலம் அந்த காலடி தடங்கள் அழிக்கப்பட்டுவிடும். ஆட்டு மந்தையிலிருந்து பால் கறந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கங்களோடு அத்தகைய ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. உண்மையில் திட்டமிடல் என்பது இஸ்லாமிய நோக்கில் ஈமானுக்கோ தவக்கலுக்கோ முரணானது அல்ல என்பதை நபியவர்கள் ஹிஜ்ரத்தின் போது எடுத்து காண்பித்தார்கள். அல்லாஹ் நாடியிருந்தால் அல்லது நபியவர்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்திருந்தால் இந்த ஹிஜ்ரத் வெறும் அற்புதமாக நிகழ்ந்திருக்க முடியும். இருந்தாலும் தான் முழு மனித சமூகத்திற்கும் முன்மாதிரியாக இருப்பவர்கள் என்ற வகையில் சகலரும் போதிக காரணிகளை கவனத்தில் கொண்டு செயல்பட வேண்டும் என்ற செய்தியை இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். நபி அவர்கள் மதினா பூமியை தெரிவு செய்த போது மதினத்து சமூகம் பொருத்தமா என்பது பற்றி மிக ஆழமாக சிந்தித்தார்கள். அதனை உறுதி செய்து கொள்வதற்காக இரண்டு உடன்படிக்கைகளை முதலாம் இரண்டாம் அகபா உடன்படிக்கைகளை செய்தார்கள். மதினாவின் முக்கியமான இரு கோத்திரங்களான அவுஸ் ஹஸ்ரஜ் கோத்திரங்களுடன் இவ்வுடன்படிக்கையை செய்தார்கள். அந்த உடன்படிக்கையில் இவ்வாறு சொன்னார்கள், நான் மதினாவுக்கு வந்தால் எனக்கு நீங்கள் அபயம் அளிக்க வேண்டும், எனக்கு முழுமையான பாதுகாப்பை வழங்க வேண்டும், அதற்கான உத்தரவாதம் அளிக்கப்பட வேண்டும். எனவே இஸ்லாம் சொல்கின்ற தவக்குல், ஈமான், யக்கீன், திட்டமிடல் ஆகியவற்றுக்கிடையில் எத்தனை முரண்பாடுகள் இல்லை என்பதை மிக அழகாக தெளிவாக சொல்கின்ற ஒரு நிகழ்வாக ஹிஜ்ரத்தை குறிப்பிட முடியும். இன்றைய முஸ்லிம் உம்மத்தின் அவல நிலைக்கான காரணங்களுக்குள் மிக முக்கியமானது முஸ்லிம் சமூகத்தில் தனி மனித குடும்ப சமூக வாழ்க்கையில் திட்டமிடல் என்பது அறவே கிடையாது. திட்டமிடல் என்பது நபியவர்களின் சுன்னாவாகும். அனைத்து வகையான பௌதிக காரணிகளையும் கவனத்தில் கொண்டு எல்லா வகையான முன் ஆயத்தங்களையும் மேற்கொண்டு

அரசியல் சமய கண்டோட்டத்தில் மிக துல்லியமாக திட்டம் தீட்டினார்கள். அரபு தீபகற்பத்தின் எந்த ஒரு இடத்தையும் நபியவர்கள் முதல் ஹிஜ்ராவுக்காக தேர்ந்தெடுக்கவில்லை. ஏனென்றால் அரபு தீபகற்பத்தின் எல்லா பகுதியிலும் குறைஷிகளின் செல்வாக்கு இருந்தது. அதன் மூலம் முஸ்லிம்களுக்கு ஆபத்து விளையும் என்பதை கவனத்தில் கொண்டே அபிசீனியாவை தேர்வு செய்தார்கள். மறுபக்கம் பாரசீக ரோம சாம்ராஜ்யங்கள் அல்லது அவற்றின் ஆதிக்கத்தின் கீழிருந்த பிரதேசங்களும் முதல் ஹிஜ்ரத்தை மேற்கொள்ள நபியவர்கள் அனுமதிக்கவில்லை. இதற்கு இரண்டு காரணங்கள் இருந்தது. முதலாவது, ரோம பாரசீகர்களை நம்ப முடியாமை. இரண்டாவது, அந்த காலத்தில் அராஜகத்தில் ஈடுபட்ட இரு வல்லரசுகளாக அவை இருந்தன. அவர்கள் இப்புதிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவர்களை ஒருபோதும் வரவேற்கப் போவதில்லை. சீனா, இந்தியா போன்ற பிரதேசங்களையும் முதல் ஹிஜ்ரத்துக்காக நபியவர்கள் தேர்வு செய்யவில்லை. அதற்கு பிரதான காரணம், முஸ்லிம்கள் அந்த அளவு தூரம் போய்விட்டால் சிலபோது ஹிஜ்ரத்துடைய நோக்கமே பிழைத்து காலப்போக்கில் அவர்களுடனான உறவும் துண்டிக்கப்பட்டு தீனை இழந்துவிடும் ஆபத்து இருக்கிறது. அபிசீனியா நடுத்தரமான தூரத்தில் அமைந்திருந்தது. அத்துடன் அபிசீனியாவுக்கும் அரபு தீபகற்பத்திற்கும் இடையில் ஒரு கடலும் இருந்தது. எனவே குறைஷி இறை மறுப்பாளர்கள் இலகுவாக அங்கு செல்ல முடியும். சமய ரீதியாகவும் அபிசீனியா மிகவும் பொருத்தமான தலமாக அமைந்தது. அங்குள்ள மக்கள் நஸ்ரானிகள். அல்லாஹு தாலா நஸ்ரானிகளை முஸ்லிம்களுக்கு மிகவும் நெருக்கமானவர்கள் என சொல்கிறான். அது மட்டுமல்ல, அன்றைய அபிசினி ஆட்சியாளர் அஹுலுல் கித்தாபினரை சேர்ந்தவர் நீதியான ஆட்சியாளர் என்பதும் சாதகமாக அமைந்திருந்தது. நபி அவர்களின் ஹிஜ்ரத் மிக துல்லியமாக திட்டமிடப்பட்டதாக இருந்த போதிலும் அல்லாஹுவின் உதவி நேரடியாகவும் மறைமுகமாகவும் இருந்தது என்பதும் சுட்டிக்காட்டப்பட வேண்டும். உண்மையில் இந்த பயணத்தில் பல அற்புதங்கள் நிகழ்ந்திருந்தன. சுராகா என்பவர் நபி அவர்களை கொலை செய்யும் நோக்கில் குதிரையிலேயே துரத்தி வந்தார். சுராகா நபி அவர்களை நெருங்கும் போதெல்லாம் அவருடைய குதிரை பூமியில் புதைந்து கீழே விழுந்தது. நபி அவர்கள் சுராகாவை கண்டார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அஞ்சிய போதும் நபி அவர்கள் அஞ்சவில்லை. முன் ஆயத்தங்களை செய்த போதிலும் அல்லாஹ் தனக்கு நிச்சயம் உதவி செய்வான் என்று உறுதியாக நம்பி தவக்குள் வைத்தார்கள். அல்லாஹ் உதவி செய்தார். சுராகாவின் குதிரை பல தடவைகள் மண்ணில் புதையுண்டு விழுகிறது. இதனை கண்ட சுராகா நுபுவத்தை ஏற்றுக்கொண்டு இஸ்லாத்தை தழுவுகிறார். நபி அவர்கள் தம்மை சூழ்ந்திருந்த எதிரிகளின் கண்களில் படாமல் வெளியேறுவதற்கு அல்லாஹ் எதிரிகளின் பார்வையை மறைத்து உதவி புரிந்தான். நபி அவர்கள் புராண வசனத்தை ஓதியவர்களாக வீட்டிலிருந்து வெளியேறினார்கள். எதிரிகள் எவரும் நபி அவர்களை காணவில்லை. எனவே நாம் பௌதிக காரணங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தவக்குள் வைத்து செயற்படுகின்ற போது அல்லாஹ் அரியாபுரத்திலிருந்து உதவி செய்வான் என்பதற்கு இது நல்லதொரு உதாரணமாகும். ஹிஜ்ரத்தின் பின் நபி அவர்கள் அன்சாரிகளையும் முஹாஜிர்களையும் சகோதர கட்டுக்கோப்பில் இணைத்தார்கள். அந்த சகோதர கட்டுக்கோப்பில் மதினா சமூகம் உருவாகியது. மக்காவிலே தனிமனிதர்களாக சிதறி வாழ்ந்தவர்கள் மதினாவில் ஒரு சமூகமாக கட்டுக்கோப்பாக இணைகின்றார்கள். அடுத்ததாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேற்கொண்ட பணி மதினாவில் ஒரு மஸ்ஜிதை கட்டி எழுப்பியமை அந்த சமூகத்தின் மத்திய நிலைமையாக அனைத்து விவகாரங்களுக்குமான கேந்திர நிலைமையாக மஸ்ஜிது நபவி அமைந்தது. எனவே முஸ்லிம் உம்மத் என்பது மஸ்ஜிதை மையமாக கொண்டு சுற்றி சுழறுகின்ற ஒரு உம்மத் என்பதையும் அந்த மஸ்ஜிதின் நிழலிலேதான் முஸ்லிம் சமூக கட்டுக்கோப்பு உறுதியும் ஸ்திரமும் அடைய முடியும் என்பதையும் ஹிஜ்ரத்தின் பின்னால் தோன்றிய மதினாவின் இஸ்லாமிய சமூக அமைப்பிலே அவதானிக்க முடிகிறது. புதிய ஓர் ஆண்டுக்குள் காலடி எடுத்து வைத்திருக்கும் நாம் மதீனத்து சமூகத்தில் பள்ளிவாசல் வகித்த பங்கை இன்றைய பள்ளிவாசல்கள் வகிக்கின்றனவா என்பது பற்றி சிந்திக்க வேண்டும், விடை காண வேண்டும். மஸ்ஜிது நபவி கலாச்சார கேந்திர நிலைமையாக தலைமை பீடமாக முஸ்லிம் அல்லாதோராக இருந்தாலும் விருந்தாளிகளை வரவேற்கும் இடமாக ஏழைகளுக்கு பணிகளுக்கு வழிபோக்கர்களுக்கு தங்குமிடமாக விளங்கியிருக்கின்றது. நஜ்ரான் பிரதேச நஸ்ரானிகள் வணக்கத்தை நிறைவேற்ற மஸ்ஜிது நபவியில் இடம் ஒதுக்கி கொடுத்த போது மற்றொரு தூதுக்குழு நபியவர்களை சந்திக்க வந்தபோது அவர்களை மஸ்ஜிது நபவியிலேயே தங்க வைத்ததுடன் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அக்குழுவை கவனிப்பதற்காக நியமித்து அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்குமாறு பணித்தார்கள். இது போன்ற ஏராளமான நிகழ்வுகள் ஹிஜ்ரத்தினுடைய பின்னணியில் அமைந்திருக்கின்றது. அன்பிற்குரிய நேயர்களே, ஹிஜ்ரத் இல்லை என்று சொன்னால் இஸ்லாமிய சமூகங்களுக்கு ஒரு அடையாளமே இருந்திருக்காது. எனவே வரக்கூடிய முஹர்ரம் மாதம் என்பது நம்முடைய இஸ்லாமிய புத்தாண்டாகும். இஸ்லாமிய புத்தாண்டு எவ்வாறு நிறுவப்பட்டது? சைதனா உமர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய ஆலோசனையின் அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹிஜ்ரத்துடைய பயணம்தான் இஸ்லாத்தினுடைய வரலாற்றில் முதன்மை பகுதியாகும்.
அதை வைத்துதான் இன்று இஸ்லாமிய புத்தாண்டு என்பதாகவும் இஸ்லாமிய மாதத்தின் துவக்கம் முஹர்ரம் என்பதாகவும் அடிப்படையாக கொண்டு வரப்பட்டிருக்கிறது.

0: அது மட்டுமல்லாமல் அந்த முஹர்ரம் மாதத்தில் ஒரு முக்கியமான ஒரு நாள் ஆசுராவுடைய தினம் என்பதாக சொல்லப்படுகின்றது. அந்த ஆசுராவுடைய தினத்தில் ஏராளமான இஸ்லாத்திற்கு மாற்றமான வழிமுறைகள் கொண்டாடப்பட்டு வருகின்றது. ஆனால் அதற்கும் இஸ்லாத்திற்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்மை பொறுத்தவரைக்கும் இஸ்லாத்தினுடைய அடிப்படையில் முஹர்ரம் மாதம்தான் நம்முடைய இஸ்லாமிய புத்தாண்டாகும். அதனுடைய பின்னணி மிகப்பெரிய ஒரு சிரமத்திற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹிஜ்ரத்துடைய பயணத்தை முன்னோடியாக வைத்து அமைக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹு ஜல்லஷானு தாலா வரக்கூடிய இந்த புத்தாண்டை மகிழ்ச்சி நிறைந்த புத்தாண்டாக நமக்கு அமைத்து தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தாலா வபரகாத்துஹு.
1: நேர்களே, இதுவரை அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் முஹம்மது ஷமீம் ரஷாதி அவர்கள் வழங்கிய இஸ்லாமிய விருட்சம் கேட்டீர்கள்.
2: தயாரிப்பு அப்துல் கனி, ஹேஷ்டாக் பெர்ஞாரன் ஜாக்கின்.
1: மஆல் ஹிஜ்ரா சிறப்பு நிகழ்ச்சிகள் நேர்களே, செவ்வாய்க்கிழமை இரவு மணி 9:15 மாற்றமில்லா ஏற்றமில்லை, புதன்கிழமை காலை மணி 6:00 ஹிஜ்ரத்து சிறப்பு தீன்ஸ்வே கானங்கள், மாலை மணி 4:30 சிறப்பு நாடகம் ஆகிய மஆல் ஹிஜ்ரா சிறப்பு நிகழ்ச்சிகள் ஒளியேற உள்ளன. செவியேற்க தவறாதீர்கள்.

வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் நண்பகல் 12 மணி செய்திகளுடன் எஸ் கோகுலன். நாட்டின் தற்போதைய அரசியல் நிலைத்தன்மை அதிக முதலீடுகளை இருக்கும் முதன்மை காரணிகளில் ஒன்றாக விளங்குவதாக பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். நிலையான அரசியல் சூழல் பொருளாதாரத்தை வலுப்படுத்தவும் மக்களின் நலனில் கவனம் செலுத்தவும் அரசாங்கத்திற்கு வழிவகுப்பதாக நிதி அமைச்சருமான அவர் கூறினார். கடந்த திங்கட்கிழமை பிலிப்பீன்ஸ் மின்னணு தீவை உலுக்கிய நிலநடுக்கம் தொடர்பில் மலேசியா கவலை தெரிவித்துள்ளது. அத்துடன் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலையும் வெளிப்படுத்தியுள்ளது. இந்த சவாலான சூழ்நிலையில் அந்நாட்டிற்கு உதவவும் மக்களுக்கு ஆதரவாகவும் மலேசியா உள்ளதாக வெளியுறவு அமைச்சு அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. இவ்வாண்டு மலாக்காவில் சமூக கல்வி கொள்கை செயல் திட்டம் பிரகிருத்தியின் முதல் கட்டத்தை செயல்படுத்த தேசிய குடும்ப மேம்பாட்டு வாரியம் LPPKN 198,520 ரிங்கெட்டை ஒதுக்கியுள்ளது. இத்திட்டத்தை மேற்கொள்ள மாநில அரசாங்கத்தின் ஒத்துழைப்பு மிக அவசியம் என LPPKN தலைமை இயக்குநர் டாக்டர் அப்துல் ஷுக்கூர் அப்துல்லா தெரிவித்துள்ளார். பன்னாட்டு மனிதநேய சட்டத்திற்கு இணங்க காசா பகுதியில் உள்ள பொதுமக்களையும் பொது உள்கட்டமைப்புகளையும் பாதுகாக்க ஐநா மீண்டும் அழைப்பு விடுத்துள்ளது. அங்குள்ள பொதுமக்கள், மனிதநேய பணியாளர்களின் வளாகங்கள், சொத்துடைமைகள், பொது உள்கட்டமைப்புகள் யூத படைகளின் வான் தாக்குதல்களால் தொடர் பாதிப்பினை எதிர்நோக்கியுள்ளதாக ஐநா மனிதநேய விவகாரங்களுக்கான ஒருங்கிணைப்பு அலுவலகம் ஓச்சா எச்சரித்துள்ளது. அமெரிக்கா டெக்சஸ் மாநிலத்தில் உள்ள மிட்லேனில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டு தாக்குதலில் இருவர் கொல்லப்பட்டனர், 10 பேர் காயமடைந்ததாக அதிகார தரப்பு தகவல் வெளியிட்டுள்ளது. ஒருவர் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்த நிலையில் தாக்குதல் நடத்தியவரும் தொடர் மோதலுக்கு பின் உயிரிழந்தது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அப்பகுதி ஆளுநர் லோரி புளோங் குறிப்பிட்டார். விளையாட்டு உலக கிண்ண கார்பந்து டி குழு நிலையிலான தொடக்க ஆட்டத்தில் அமெரிக்கா 4-1 எனும் கோல்களில் பராகுவேயை வெற்றி கொண்டு தமது உலக கிண்ண பயணத்தை சிறப்பாக தொடங்கியுள்ளது. அமெரிக்காவிற்கான கோல்களை டெமியன் போபாடில்லா, புளோரின் பொலகன், ஜோவினி ரெய்னா ஆகியோர் புகுத்திய வேளை பராகுவேக்கான கோலை மொரிசியோ அடித்தார். இதுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீணா கதிரவேலு. வணக்கம்.

0: இளமை உல்லாசம்
1: பிற்பகல் பொழுதில் தொடர்ந்து இணைந்திருப்பதற்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இன்றைக்கு சனிக்கிழமை அப்படின்றதுனால உங்களுக்கு தெரியும், இன்றைக்கு கதைப்போமா நிகழ்ச்சியில மற்றும் ஒரு திறமையை அறிமுகப்படுத்த நாங்க ரொம்ப அவலை காத்துட்டு இருக்கோம். பலருக்கும் வந்து நீச்சல் மேல ஒரு பெரிய ஆர்வம் இருக்கும். ஏன்னா நம்ம நாடுகள்ல பாத்தீங்கன்னா, குறிப்பா நம்ம நாட்டுல எங்க போனாலும் நீர்வீழ்ச்சி இருக்கு, ஆறு இருக்கு, கடல் இருக்கு, போய் குளிக்கணும் அப்படின்னு ஆசைப்படும். சில பேர் கொஞ்சம் யோசிப்பாங்க, ஏன்னா தண்ணியில கண்டம் அப்படின்ற மாதிரி தண்ணியில சில பேருக்கு பிரச்சனையா இருக்கும். ஆனா என்னதான் இருந்தாலும் அந்த நீச்சல் கத்துக்கிற அந்த ஆர்வம் அப்படின்றது சமீப காலமா ரொம்ப பேர்கிட்ட இருக்கு அப்படின்றது புரியுது. இன்றைக்கு வந்திருக்கக்கூடியவரும் அப்படிதான். ஆமா, நீச்சல் பயிற்றுனர் ரகுதரன் அவர்கள் வரப்போறாங்க. ரெண்டு பாடலுக்கு கேட்போம், பாடலுக்கு பிறகு கதைப்போமா நிகழ்ச்சி தொடங்க போது இணைந்திருங்கள்.

0: உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மினல் எஃப்எம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினல் எஃப்எம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க சிக்கல்? சரியாச்சு. உங்கள் வீட்டு ஸ்மார்ட் டிவியின் கருப்பு திரையில் நெருப்பாய் மினல் எஃப்எம்.
1: கையில் நாட்டு சர்க்கரை, இயற்கையானது, ரசாயன கலப்பில்லாதது, அனைத்து வகையான இனிப்பு பண்டங்களுக்கும் பானங்களுக்கும் சிறந்த சுவையை ஆரோக்கியமாக கொடுத்திடும் கையில் நாட்டு சர்க்கரை. விநியோகம் ஸ்ரீஜயா இம்பாக்ட், சுழியம் 3-3-1-6-7-2-1-7-3.
0: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மினல் எஃப்எம் இல் பாபாஸ் அண்ட் யூ.
2: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
0: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
2: facebook.com/babasandyou. இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
0: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.
3: பிடிச்சவங்க பேசலையா? நீங்க தான் அழைச்சு பேசுங்களேன். இது உங்கள் மின்னல் எஃப்எம்.

0: கதை கோமா.
1: நம்ம நிகழ்ச்சியில் நம்மோடு வந்து பார்த்தீங்கன்னா நீச்சல் பயிற்சுனர் வந்திருக்காங்க. நம்முடைய ரகுதரன் கணேசன் அவர்கள் வந்திருக்காங்க, மிளாக்காலேருந்து வந்திருக்காங்க. வணக்கம் ரகுதரன்.
2: வணக்கம் சகோதரர் மோகன் அவர்கள்,
1: எப்படி இருக்கீங்க?
2: சிறப்பா சந்தோஷமா இருக்கேன்,
1: ரொம்ப மகிழ்ச்சி உங்களை பாக்குறதுக்கு. பலருக்கும் வந்து தண்ணியில கண்டம் அந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்கும், ஆனா நீங்க வந்து அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் வந்து சரிப்படுத்துறீங்க. அதெல்லாம் பயப்பட வேணாம், எல்லாம் முடியும் அப்படின்ற மாதிரி. சரி, சொந்த ஊரு உங்களுக்கு மிளாக்கா தான்?
2: ஆமாம்.
1: சரி, நீங்க எப்படி இந்த நீச்சல் அப்படின்ற ஒரு விஷயம் எப்படி சின்ன வயசுல இருந்து ஒரு ஆர்வம் இருந்துச்சா ரகு உங்களுக்கு?
2: ஓகே, வணக்கம் அன்பு மக்களுக்கு. ஸோ நன்றி சகோதரன் மோகன் மற்றும் மின்னல் எஃப்எம் இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. ஸோ ஓகே, அடுத்த கேள்வி, உங்கள் கேள்விக்கு வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்து ஒரு ஆர்வம் இருக்குது. பேசிக்கலி பார்த்தீங்கன்னா சிறு வயசுலேருந்து எனக்கு தண்ணினா ரொம்ப பிடிக்கும். ஸோ அங்கேருந்து ஆரம்பித்த அந்த ஜேர்னி, மழை நான் குளிப்பேன்,
1: அப்படியா?
2: அப்ப என்னோட ஃபர்ஸ்ட் டைம் வந்து அப்ப எனக்கு வந்து ஒரு பன்னெண்டு வயசு இருக்கும் முழுங்கிட்டேன் அப்புறம் எனக்குள்ள இன்னொரு ஆர்வம் இந்த கடல் உட்காரும் போது உள்ளுக்கு என்னதான் இருக்கு அந்த சின்ன வயசுல ஒரு தாட் வரும்ல சோ ஓகே சேஞ்ச் சொல்லிட்டு எங்க அப்பா கிட்ட கேட்டேன், அப்பா நான் வந்து ஸ்விமிங் கத்துக்க போறேன்னு சொல்லிட்டு அப்பதான் எங்க அப்பா என்ன பண்ணாரு அங்க ஒரு தெரிஞ்ச ஒரு நண்பர் இப்ப இருக்க என்னோட முதல் கோச் மிஸ்டர் ராஜன் அவரு அப்போ. ஸோ அந்த ஜேர்னி வந்து இப்போ வரைக்கும் தொடருது. ஸோ அது வந்து ஒரு பேஷனாக ஆரம்பித்தேன். எப்படின்னா அப்போலாம் வந்து உங்களுக்கு யூனிவர்சிட்டி போகும்போது உங்களுக்கு காசு தேவைப்படும். ஸோ அப்போ வந்து இந்த ஒரு கலை நம்மளுக்கு கற்று வச்சுனாலும் அப்போ வந்து எனக்கு அது பிடிக்கும். இப்போ ஒருத்தவங்க சொல்லிக் கொடுக்கும்போது பிடிக்கும். ஸோ என் பேக்ரவுண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் முடித்தேன் ஆக்சுவலி.
1: ஓ அப்படி,
2: மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டிகிரி. ஸோ அதுக்கப்புறம் வந்து என் ஜேர்னி வந்து இன்ஜினியரிங் தான் ஆரம்பிச்சு கிராஜுவேட் பண்ணோன்னே. ஸோ அதுக்கப்புறம் கோவின்னு ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியலாம். ஸோ அதுக்கப்புறம் சரி, அப்போ கூட நான் வந்து பார்ட் டைமாக சொல்லி கொடுத்துருந்தேன். ஸோ என் சர்க்கிளில் என் குரூப்பில் ரெஃபரல் மூலியமாக நான் ஒரு கோச்சாக சொல்லி கொடுத்துருந்தேன். ஸோ அப்படி ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் அது வந்து இப்போ வந்து பிடிச்சி இன்னும் நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஆர்வத்தில் இருக்கேன்.
1: ஆமா, உங்களுக்கு தெரிஞ்ச இந்த ஒரு நீச்சல வந்து இப்போ நிறைய பேருக்கு வந்து பயிற்சிகள் வழங்கிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க ஒரு பயிற்சுனரா இருக்கீங்க. இப்போ எத்தனை நாட்கள்ல எத்தனை மாசத்துல நம்ம ஒரு நீச்சல கத்துக்கணும் அப்படின்னா எவ்வளவு நாள்ல கத்துக்கலாம் ரகு?
2: ஓகே, அது வந்து ஒரு ஒரு நபரை பொறுத்து இருக்கு.
1: ஓ,
2: ஏன்னா ஏன்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய மனநிலை எப்படின்னு பொறுத்திருக்கு. இப்போ சில பேர் வந்து ட்ரோமான்னு சொல்லிட்டு வருவாங்க, அவங்களுக்கு தண்ணியை பார்த்தாலே கையில ஆடும்,
1: ஒரு மாதிரி பயம் வந்துடும்,
2: பயம் வந்துடும். ஸோ அந்த மாதிரி ஆளுங்க கொஞ்சம் டைம் எடுக்கும், நிச்சயமா அவங்களால முடியும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த மைண்ட் செட் சேஞ்ச் பண்ணணும். ரெண்டாவது விஷயம் வந்து அவங்க ப்ராக்டிஸ் பண்ணணும். அவங்க இப்போ நான் இன்னைக்கு ஒரு நாள் வந்துட்டு நான் செஞ்சுட்டு முடியாது. ஸோ அவங்க டெய்லி ஃப்ரீக்வனாக அதை செய்யும் போது நிச்சயமே அனுபவத்தில் நிறைய பேர் அந்த மாதிரி பார்த்துருக்கும் போது பயந்தவங்க வந்து இப்போ நல்லா ஸ்விம் பண்ணுறாங்க. எந்த வீடியோலாம் எடுத்து அனுப்புவாங்க, கோச் என்னால் முடியுது. ஸோ அந்த ஒரு எஸ் எ கோச் அது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ரொம்ப பயந்தவங்களுக்கு வந்து நம்ம சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்லிட்டு. பிசைஸ் தட் வந்து இது வந்து ஒரு வாட்டர் சேஃப்டி. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்.
1: கண்டிப்பா, அங்க நீங்க சொன்ன மாதிரி எல்லாத்துக்கும் மனசு ஒரு பெரிய காரணமா இருக்கு. பயப்படாம இருந்தா அப்படின்னா எது வேணா நம்ம சாதிக்க முடியும் அப்படின்றதுக்கு ஒரு காரணம். இன்னும் இந்த நீச்சல் பற்றி நிறைய கதைகள் நம்ம பேச போறோம். இப்போ ஒரு பாடலுக்கு பிறகு பேசலாம். இது கதை போமா.

0: போமா. இன்றைக்கு நம்மோடு கோச் ரகுதரன் கணேசன் அவர்கள் வந்திருக்காங்க. அவர் வந்து ஒரு நீச்சல் பயிற்றுனராக இருக்காரு. சின்ன வயசுல நிறைய மலையில விளையாடி இருக்காரு. வீட்டில் ஒன்றும் சொல்லலையா, அதனால அவருக்கு பிரச்சனை இல்லை. அவரை கடலுக்குலாம் போயிட்டு அதன் மூலமா வந்து அவருக்கு இந்த நீச்சல் மேல ஒரு பெரிய ஆர்வம் வந்திருக்கு. அந்த ஒரு ஆர்வத்தினால இப்போ நிறைய பேர் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. சரி, இப்போ நீச்சல் அப்படின்னும் போது இப்போ நிறைய பேர் வந்து உடல் ஆரோக்கியம் சார்ந்து இப்போ நிறைய நம்ம பேசுறோம், சாப்பாடை பார்த்துக்கிறோம், திடீர்னு பார்த்தா ஓடுறாங்க, அந்த மாதிரி இருக்கிற பட்டியல நீச்சலும் கத்துக்கணும்னு நிறைய பேர் ஆசைப்படுறாங்க. ஏன் நீச்சல் கத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க கோச், சொல்லுங்க.
1: இது ஒரு நல்ல கேள்வி பிரதர். ஓகே, நீச்சல் ஏன் கற்றுக்கணும்? என்னை பொறுத்த வரைக்கும் மொதல் விஷயம் வந்து வாட்டர் சேஃப்டி. இந்த உலகம் 70% ஆஃப் வாட்டர். ஸோ 70% வாட்டர் இருக்கும் போது நம்மளுக்கு வந்து மொதல் நம்ம காத்துக்கிற அளவுக்கு நம்ம பார்த்துக்கணும். ஒரு தண்ணியிலையோ இப்போ ஏன்னா இப்போ ரொம்ப அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ் நிறைய வந்துருச்சு. உன் பேர் வந்து ரொம்ப ஜாய்ஃபுல்லாக வந்து கடலை போய் குளிக்கிறதோ இல்லை நீர்வீழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட்ஸ் எல்லாமே போகிறாங்க. ஸோ அந்த பட்சத்தில் வந்து அவங்களுக்கு அட்லீஸ்ட் மினிமம் வந்து வாட்டர் சேஃப்டி, வாட்டர் கான்ஃபிடன்ஸ், அவங்களுக்கு எப்படி வந்து இப்போ தண்ணியில் விழுந்தா என்ன காப்பாற்றிக்க தெரியும்,
0: என்ன செய்யணுன்றது அடிப்படை
1: விஷயம் தெரிஞ்சு, இதான் மெயினான ஃபர்ஸ்ட். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் ஹெல்த் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஃபுல் பாடி ஒர்க் அவுட் சொல்லுவாங்க. நீங்கள் சில சில விஷயங்கள் செஞ்சீங்கன்னா அந்தந்த பர்டிகுலர் விஷயம் தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. ஆனால் ஸ்விமிங் அப்படி கிடையாது. நீங்கள் ஸ்விம் பண்ணீங்கன்னா ஹோல் பாடி அது ஒர்க் அவுட் பண்ணும். ஸோ அந்த விஷயத்தில் வந்து நீங்கள் ஹீலிங் கூட இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இங்கே இருக்குது. நீங்கள் தண்ணியில் ஈவன் நம்ம வீட்டில் வந்து நம்ம வெளியே போயிட்டு வரோம் வேலைக்கு, தூங்கு தூங்க நல்லா தண்ணியில் குளிச்சு தூங்குன்னு எப்படி இருக்கும்
0: அப்படின்ற மாதிரி அசதி எல்லாம் கரைஞ்சி நல்லா சந்தோஷமாக தூங்கலாம்,
1: ஜாலியாக தூங்கலாம். அந்த மாதிரி நீங்கள் வந்து எவ்ரிடே வந்து நீங்கள் ஸ்விம் பண்ணும் போதோ அதுக்குண்டான பெனிஃபிட்ஸ் நீங்கள் பார்க்கலாம். ஸோ எவ்வளோ டயர்டாக வந்தாலும் நீச்சல் குளத்தில் ஆக்சுவலி ஸ்விம் பண்ண கூட தேவையில்லை. என்ன கேட்டிங்கன்னா பேசிக் பிகினர் வந்து உங்கள் வீட்டில் நிறையா கொண்டோஸ் நான் போயிருக்கேன். நீங்கள் பெரும்பாலும் கொண்டோஸ் நான் போய் கேட்கும் போது நான் கொண்டோவில் இருக்கேன் ஆனால் கீழே பூலில் போய் ஸ்விம் பண்ணி பல மாதம் ஆச்சுன்னு சொல்லுவாங்க.
0: ஓ,
1: ஏ அனுபவத்தில் அப்போ நான் சொல்லுவேன் அட்லீஸ்ட் நீங்கள் போயிட்டு சும்மா நடக்கிறதோ போயிட்டு ஒரு சின்ன பபுள் செய்கிறதோ, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் அதுவே வந்து நிறைய விஷயம் பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும்.
0: இப்போ நம்ம நாட்டில் நிறைய அதான் நீங்க சொன்ன மாதிரி இப்போ நிறைய பேருக்கு வந்து இப்போ நீர்வீழ்ச்சி போறது இந்த மாதிரிலாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த மாதிரி இந்த மூழ்கிற சம்பவமும் நிறைய நடக்கிறத நம்ம பார்க்குறோம். நிறைய இந்த இடத்துல மூழ்கிட்டாங்க, அதாவது மகிழ்ச்சிக்காக குளிக்க போறோம், அந்த இடத்துல சில அசம்பாவிதங்கள் நடக்கிறது நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரி நடக்கும்போது முதல் கட்டமாக நம்ம என்ன செய்யணும் கோச், அதை பத்தி சொல்றீங்களா? ஒருத்தவங்க இந்த மாதிரி நடக்கிறாங்க, நம்ம பார்க்குற மூழ்கிறாங்க அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்?
1: ஓகே, நீங்க சொன்ன விஷயம் ரொம்ப உண்மை. வருஷத்துக்கு வந்து 400 கேஸ் ட்ரோனிங் கேஸ் வருது. ஸோ அப்படி பார்க்கும்போது எனக்கு கேட்டீங்கன்னா முதல் விஷயம் வந்து நீங்க அந்த மாதிரி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் முடிஞ்சவங்க சூழ்நிலையை பாருங்க. எந்த ஜாமான் கொடுத்தா பொருள் கொடுத்தா அவங்களை வந்து காப்பாற்ற முடியும்னு பாருங்க. அப்படியே உங்களுக்கு ரீச்சபிளாக இருந்தா ஸோ நீங்களாவே போயிட்டு பாடி கான்டாக்ட் பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு ப்ராப்பரான லைஃப் கார்டு கிடையாது. ஸோ இப்போ நாங்கள் ஸ்விமிங் கோச் வந்து நாங்கள் ப்ராப்பரான ட்ரைனிங் எடுத்திருக்கோம், லைஃப் கார்டு பண்ணியிருக்கோம். ஸோ எங்களுக்கு வந்து அந்த ஒரு பக்குவம் எப்படி அதை வந்து ஹேண்டில் பண்ணணும்னு தெரியும். இப்போ நீங்களாம் வந்து ஏன்னா இப்போ நீங்கள் அந்த ட்ரோனிங் கேஸ் பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா உளுந்தவங்க போய் காப்பாற்றவங்க ரெண்டு பேரும் வந்து பார்க்க முடியுது. ஸோ அப்படி இருக்கும் போது இதனால தான் நான் என்ன சொல்லுவேன்னா முதல் கொண்டு உங்களுக்கு அந்த பேசிக் நாலேஜ் இருக்கணும். ஸோ அப்படிதான் வந்து அந்த இடத்த எப்படி நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணணும்னு தெரியும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா முதல் கற்றுக்கணும் பேசிக் வாட்டர் சேஃப்டி. அது ட்ரோனிங் கேஸ். செகண்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் வந்து முடிஞ்சிருக்கோ ஷவுட் பண்ணுங்கள். அங்கே சர்க்கிளில் யாராச்சும் ஒரு நீச்சல் தெரிஞ்சுக்கணும்னா அவங்க என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ நீங்கள் செய்யலாம். அடுத்ததாக போலீஸ் உபம்பா இவங்களுக்கு நீங்கள் கால் பண்ணலாம்.
0: முதற்கட்டமா இந்த ஒரு விஷயத்தை வந்து நம்ம மேற்கொள்ளணும். சரியாக இதெல்லாம் ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. இப்ப கோச் சொன்ன வரைக்கும் வந்து இப்ப நீச்சல் நம்ம ஏன் கத்துக்கணும் அப்படின்றதுக்கான பல விஷயங்கள் இருக்கு. உடல் ஆரோக்கியம் சார்ந்து மட்டும் இல்லாம நம்ம எப்படி நம்ம தற்காத்துக்கிறது, இல்ல நம்ம முன்னுக்கு ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அவங்களை எப்படி காப்பாத்துறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு வந்து இந்த நீச்சல் பயிற்சி அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றா இருக்கு. ஒரு பாடலை கேட்டுடலாம். பாடலுக்கு பிறகு இன்னும் சில கதைகள் பேசுவோம். இணைந்திருங்கள்.

0: போமா.
1: இன்றைய நிகழ்ச்சி நம்மோடு ரகுதரன் கணேசன் அவர்கள் வந்திருக்காங்க. அவர் ஒரு நீச்சல் பயிற்றுனரா இருக்காரு. பொதுவாகவே இது நம்ம ரகு, அதாவது என்னன்னா, இப்ப நம்ம கதைப்போமாக்கு வரக்கூடியவர்கள் வந்து பூக்களோட வருவாங்க. இன்றைக்கும் நீங்க பூக்களோட தான் வந்திருக்கீங்க. என்ன பூ வாங்கிட்டு வந்திருக்கீங்க?
2: ரோஜா.
1: ரோஜா இப்ப சொல்லும் போதே அவ்வளோ அன்பு காதல்லாம் தெரியுது. இன்னொரு பூ இருக்கு, அது என்னது?
2: தாமரை.
1: ஆக இரண்டு பூக்கள் நீங்க வாங்கிட்டு வந்திருக்கீங்க. முதல்ல பூ வாங்கிட்டு வந்ததுக்கு நன்றி. சரி, ஆக பொதுவா அந்த ரோஜாவை பிடிச்சவங்களுக்கு வந்து நிறைய குணங்கள் இருக்கு. அவங்க ரொம்ப பாசமா இருப்பாங்க, அன்பா இருப்பாங்க. இதெல்லாம் தாண்டி வந்து ஒரு வேலையை எடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்க 100 விழுக்காடு அதுல வந்து ரொம்ப ஆர்வமா அதை செஞ்சு முடிச்சிடணும், அது சரியா இருக்கணும் அப்படின்ற ஒரு ஒரு ஒரு குணம் அவங்ககிட்ட இருக்கும் அப்படின்றாங்க. அந்த மாதிரியா நீங்க? அப்படிதானா?
2: ஒரு உண்மைதான். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இது எங்கள் அப்பாட்டு தான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம். அது எங்கள் அப்பா எங்கிட்ட சொல்கிற ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாசமாக வைத்தாலும் எந்த தொழிலும் தெய்வ தொழில், அதை செஞ்சோம் கரெக்டாக 100% கொடுக்கணும்னு. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ எத்தனை பேருக்கு எனக்கு தெரியணும் இல்லை. பட் என்னென்னா, இந்த என் லைஃப்பில் இதான் முதல் வாட்டி நான் இந்த இன்டர்வியூ கொடுக்குறது. பட் என் சர்க்கிள் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் நான் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இப்போ நான் இது வந்து மவுத் டு மவுத் சொல்லுவாங்க. ஸோ இப்படி தான் வந்து என்னோடய, பிகாஸ் இது நான் பேஷனாக செய்கிறேன்,
1: பிடிச்சி செய்கிறேன்.
2: அப்படி இருக்கும்போது என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து 100% நான் கொடுப்பேன். அவங்களால வந்து ஒரு கோச்சாக இருக்கும் போது இல்லை ஒரு ஆசிரியத்துறை, இது எல்லாமே ஆசிரியத்துறையை சார்ந்தது தான். உங்கள் ஸ்டூடெண்ட் ஒன்றுமே தெரியாமல் பயத்தோடு வந்தவங்களை வந்து ஸ்விம் பண்ண வச்சோன்னு சொன்னீங்கன்னா அதோட மகிழ்ச்சி வந்து
1: அளவற்றது.
2: ஸோ அப்படி இருக்கும் போது நம்ம என்னை பொறுத்த வரைக்கும் என்ன, நான் கொஞ்சம் ப்ரொஃபஷனிஸ் பார்ப்பேன். அது நல்லதா தப்பான்னு எனக்கு தெரியல. பட் என்ன பொறுத்திருக்கும் ஒரு விஷயம் செஞ்சா நான் கரெக்டா செய்யணும்.
1: கண்டிப்பா அதுதான் வந்து அந்த ரோஜா மலர் வந்து அது வந்து சொல்லுது அப்படின்றாங்க. அதே மாதிரி ஒரு தாமரையும் நீங்க வந்து இருக்கீங்க, உங்களுக்கு அது பிடிக்கும் அப்படின்னு சொன்னீங்க. பொதுவாக தாமரை மலர்களை பிடிச்சவங்களுக்கு ரொம்ப இரக்கமுள்ள மனசுக்காரண்டா, அவன் ஏழைக்கெல்லாம் சொந்தக்கார, அந்த மாதிரி ரொம்ப இரக்கமுள்ள மனசு அப்படின்ற மாதிரி தாமரை பிடிச்சவர்களுக்கு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதனால பூக்கள் கொண்டு வந்திருக்கீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. சரி, இப்போ கதைப்பாமக்கு வந்தோம் அப்படின்னா சில தொந்தரவு நம்ம வந்து பண்ணுவோம். என்னன்னா, 3 கேள்விகள் நம்ம கேட்க போறோம். அது வந்து ஒரு விஷயம் நம்ம சொல்லுவோம், அது உண்மையா இல்லையா, அதாவது ஆமாவா இல்லையா அப்படின்றத நீங்க சொல்ல போறீங்க. எப்படி, தயாரா இருக்கீங்களா?
2: நான் தயார்.
1: சரி, உங்களுக்கான முதல் கேள்வி என்ன அப்படின்னா, உலகக்கிண்ண கார்பந்து போட்டியில் இந்த முறை 48 நாடுகள் வந்து கலந்து கொள்றாங்க அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றாங்க, ஆமாவா இல்லையா?
2: ஆமாம்
1: என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள். அடுத்து உங்களுக்கான இரண்டாவது கேள்வி, உலகிலேயே பார்த்தீங்கன்னா 20 வண்ணங்கள் கொண்ட ஒரு தேசிய கொடி இருக்கா? இப்ப நம்ம நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 4 வண்ணங்கள் இருக்கும்ல, அந்த மாதிரி உலகத்துல 20 வண்ணங்கள் கொண்ட ஒரு தேசிய கொடி ஒரு நாட்டுக்கு இருக்கு அப்படின்னு இங்க சொல்றாங்க, ஆமாவா இல்லையா?
2: இல்லை.
1: எப்படி சொல்றீங்க, எப்படி இல்லைன்னு? அவ்வளோ
2: எனக்கு டிராவல் பண்ண பிடிக்கும். பட் இது இருக்கும், நான் அந்த மாதிரி ஒரு ஃபிளாக் பார்த்தது இல்லை.
1: என்ன 20 வண்ணத்துல பார்த்தது?
2: ஆமா, மேபி இருக்கலாம். பட்
1: மூன்றாவது கேள்வி, ஒரு சராசரி மனிதருக்கு 35 பற்கள் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க, ஆமாவா இல்லையா?
2: எனக்கு தெரிஞ்சு 36. சோ சராசரி இல்லை,
1: 35 இல்லன்றீங்க.
2: 36 இருக்கும், 35 வந்து சேம் எவரேஜ் கேக்குறீங்களா?
1: இல்ல இல்ல, நீங்க
2: இல்லை
1: இல்லை என்பது சரியான பதில். ஆமா, 32 பற்கள் என்பதுதான் சரியான பதில். சரி, ஒரு பாடலுக்கு பிறகு பேசலாம். இது கதை போமா.

0: கதை போமா. இன்றைக்கு நம்மோடு வந்து பாத்தீங்கன்னா நீச்சல் பயிற்சுனர் அவர்கள் வந்திருக்காங்க, அதாவது ரகுதரன் கணேசன் அவர்கள் மிளாக்கால இருந்து வந்திருக்காங்க. இப்போ என்னன்னா நேர்கள்லாம் அழைச்சும் சில கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சிங்கன்னா அந்த அளவுக்கு நீச்சல் அப்படின்றது பெருமளவுல பலருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். ஒருத்தர் அழைச்சிருந்தாரு கோச், என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, இப்ப சில பேருக்கு இந்த தண்ணினாலே ஒரு பயம் வந்துருது, தண்ணியில இறங்கும் போது நீச்சல் பண்ணணும்னு நினைப்பாங்கன்னு பயம் வந்துருது, அந்த பயத்தை எப்படி போக்குறது அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருந்தாரு. சொல்லுங்க கோச்.
1: நல்ல கேள்வி. ஆக்சுவலி இப்ப வந்து இங்க ரெண்டு விஷயம் இருக்கு. இந்த இடத்துல நாங்க ஒரு கோச்சா பங்கு ஏற்கிறோம், ஏன்னா அந்த பயம் வந்து எவ்வளவு சீவியர்னு பொறுத்திருக்கு. இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு அசிஸ் வேணும். இப்போ இங்கே வந்து என்னன்னா, என் ஃப்ரெண்டுக்கு தெரியும், என் அப்பாவுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சர்க்கிள் நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா சம்டைம்ஸ் அது ட்ரோமாவும் வர சான்சஸ் இருக்கு, ஏன்னா அவங்களுக்கு அந்த அணுகுமுறை வந்து தெரியணும். ஸோ அந்த நேரத்தில் வந்து எஸ் எ கோச் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா அங்கே வந்து அவருக்கு என்ன சொல்யூஷன் கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு நின்று நிதானமாக பொறுமை இங்கே ரொம்ப முக்கியம். என்ன விஷயம், அவங்களுக்கும் வந்து அந்த எஃபர்ட் ரொம்ப முக்கியம். அவங்க வந்து இன்னைக்கு ஒரு நாள் நான் இறங்கிட்டு ஐயோ எனக்கு பயம் வருதுன்னு சொல்லிட்டு பேக்வர்ட் போக முடியாது. எவ்ரிடே வந்து அவங்க தண்ணியில் இறங்கணும், அது வந்து ஸ்லோவாக தான் அது வந்து அது போக முடியும். ஸோ அது அதுக்கு தான் எங்களுக்கு வந்து ஒரு ட்ரைனிங் இருக்குது ஆக்சுவலி. ஸோ அது வந்து ஃபாலோ பண்ணாங்கன்னா ஷோ அவங்களால முடியும். ஆக்சுவலி எனக்கு என்ன, மெஜாரிட்டி வந்து எனக்கு வர கேள்விகள் எல்லாமே இதுதான், கோச் எனக்கு என்னால் முடியுமா, எனக்கு ஈவன் என் சிஸ்டர்ஸ் கூட கசின் சிஸ்டர்ஸ் அவங்களும் அப்படி தான். ஸோ சில பேர் வந்து ப்ரொஃபஷனல் லெவலில் கூட இருப்பாங்க, ஆனால் அதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. இல்லை இன்னொன்று நிறைய விஷயங்கள் இருக்குது ஆக்சுவலி, சில விஷயங்கள் நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன். இது எங்கிட்ட நான் சில மென்தோஸ்ட கற்றுக்கிட்ட ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இது எப்படின்னு கேட்டிங்கன்னா போன ஜென்மம் அப்படின்னு சொல்ல விஷயம் சொல்லுவாங்க. எங்கே நம்ம விட்டோமோ அது இங்கே ஆரம்பிக்கும். ஏன்னா நான் ரெண்டு விஷயம் இருக்கும், ஒன்று சைல்ட்ஹுட் ட்ரோமாவில் அவங்க வந்து ஆழத்தில் உளுந்து ஒரு இஃபெக்ட் இருக்கும்.
0: ஆமாம்,
1: சில பேர்த்துக்கு வந்து தண்ணியை பார்த்தாலே பயமாக இருக்கும்.
0: பயமாக
1: அப்படி இருக்கும்போது நானே உட்காந்து ரிசர்ச் பண்ண யோசிப்பேன் இப்படி வருதுன்னு கேட்கும்போது,
0: இவ்வளோ பயம்
1: பயம் வரும்போது அப்போ தான் சில பேர் சொன்னாங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன ஜென்மத்தில் மேபி அவங்க வந்து விட்டகுற தொட்டகுற இருக்கும் போல் அப்படி சொல்லிட்டு தான். பட் அதையும் வந்து நம்ம ஊக்கம் பண்ண முடியாது. நான் சொல்கிறேன் இது வந்து மனசு தான் எல்லாமே, அது மட்டும் அந்த செயலில் அவங்க இறங்கணும். ஸோ அந்த மாதிரி ஒன்று நிச்சயமாக அவங்களால வந்து உட்காந்து பண்ண முடியும்.
0: சரி, இப்போ நீங்கள் அதாவது குழந்தை முதல் பெரியவர்கள் வரைக்கும் நீங்கள் சொல்லிக் கொடுப்பாங்களே, எத்தனை வயசு வரைக்கும் நீங்கள் பொதுவாக சொல்லித்தரீங்க, சின்ன வயசுலேருந்து பெரிய வயசு வரைக்கும்?
1: ஓகே, எவரேஜ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 8 மந்த்ஸ் குழந்தைகள் தான் ஆரம்பிக்கும்.
0: எட்டு மாதம் எட்டு மாதம்
1: ஈவன் வந்து சில என்னோடய சீனியர் கோச்லாம் வந்து சிங்கப்பூரில் இருக்கிறவங்களாம் வந்து 2 மந்த்ஸ் 3 மந்த்ஸ். ஸோ ஆனால் என்ன கேட்டிங்கன்னா அது இண்டிவிஜுவல் பேரண்ட்ஸ், அவங்க சாய்ஸ் பொறுத்திருக்கு. ஸோ 8 வயசுலேருந்து அவங்க வந்து ஃபேமிலரைஸ் ப்ரோக்ராம் சொல்லிட்டு தண்ணியில் அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணோம். அங்கே வந்து அவங்க ஸ்விமிங் வராது, ஏன்னா 1 வயசுலேருந்து 4 வயசு வரைக்கும் அவங்க வந்து பேபிக்குன்னா தண்ணினா என்ன, ஸோ அந்த ஜாய்ஃபுல்லாக அவங்களுக்கு வந்து அறிமுகப்படுத்துகிறோம்.
0: ஆமா, அதாவது இப்ப நிறைய பெற்றோர்கள் பிள்ளைங்க அதாவது குழந்தைகள் அனுப்பி காரணமே இதுதான்.
1: ஆமா, அதுதான் காரணம். ஏன்னு பாத்தீங்கன்னா அவங்க சின்ன வயசுல இருந்து பழகும் போது அங்க ட்ரோமான ஒரு விஷயம் வராது. ரெண்டாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க சந்தோஷமா அதை கத்துக்குவாங்க. சோ அடுத்த லெவலுக்கு போகும்போது அவங்க சீக்கிரமா கத்துக்குவாங்க. இப்ப நீங்களே நிறைய வீடியோஸ் பாக்கலாம், குழந்தைங்க கியூட்டா. ஈவன் என்ன ஸ்டூடெண்ட் கூட நானே ஷாக் ஆகணும் ஆக்சுவலி, ஏன்னா நான் வந்து இந்த பேபி கோச் நான் சொல்லித்தரேன். சோ அப்ப வந்து நானே வந்து கியூட்டான விஷயம்லாம் செய்வாங்க அவங்க, நம்மளுக்கே தெரியாது. ஈவன் நானே சின்ன வயசுல அப்படி செஞ்சாலும் கூட எனக்கு தெரியாது. சோ அதெல்லாம் பார்க்கும் போது இன்னும் அந்த ஆர்வம் வரும். என்ன செய்ய கூடாது, சின்ன வயசுல வரும். அது மட்டும் ஹெல்த் பெனிஃபிட் நிறைய இருக்கு. பேபிங்லாம் வந்து சின்ன வயசுல தண்ணியில இறங்கும் போது தூக்கம் நிறைய வரும். ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கூட நிறைய இருக்கு.
0: இப்போ இப்ப குழந்தைகள் பத்தி பேசுறேன், பெரியவர்களுமே அப்படித்தானே?
1: உண்மைதான்,
0: பெரியவர்களுக்கு இந்த மாதிரி வராங்களா கத்துக்கணும் அப்படின்னு?
1: ஆமா, இப்போ லெட்ஸ் வெட்ரன் குரூப் சொல்லுவாங்களே 60 வயசு. ஸோ இவங்கெல்லாம் வந்து சில பேர் எனக்கு வயசு ஆச்சு எப்படி எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன ஒரு ஷேரிங் பண்ணுவேன்னா, எல்லாரும் தண்ணியில இறங்கலாம், எல்லாரும் கத்துக்கலாம். தேர் இஸ் நோ ஏஜ் குரூப். ஈவன் ஒரு பிரெக்னன்சி பேர் மாது கூட தண்ணியில இறங்கலாம். ஸோ அந்த மாதிரி ட்ரைனிங் வந்து நிறையவே வந்துருச்சு ஆக்சுவலி. ஸோ அதில் வந்து நம்பிக்கை தான். ஸோ அவங்க நம்பி அவங்க வந்து என்னால் முடியும் அப்படி சொல்லிட்டு அப்படி உங்கள் சர்க்கிளில் எந்த கோச் இருந்தாலும் நீங்கள் வந்து ரீச் பண்ணலாம்.
0: சரி, இப்போது எப்போதும் கதைப்பவங்க வந்து 2வது சவால் ஒன்று வழங்குவோம். இன்றைக்கும் அந்த மாதிரி உங்களுக்கு காதுகிட்ருக்கு. நம்ம கேள்வி கேட்ட உடனே உங்களுக்கு 10 வினாடி நம்ம கொடுப்போம், அதில் நீங்கள் பதில் சொல்லணும். சரிங்களா? விளையாட்டு சம்பந்தப்பட்ட 3 தமிழ் படம், அதாவது விளையாட்டை மையப்படுத்தி எடுத்திருப்பாங்கள்ல தமிழ் படம் 3, அதோட பேரை நீங்கள் சொல்லணும்.
1: ஆரம்பிக்கலாமா?
0: ஆரம்பிச்சிருங்க.
1: எதிர்நீச்சல், குஸ்தி, பைசன்.
0: 80 சரியான பதில். 10 வினாடிக்குள்ள நீங்க சொல்லிடுங்க. அடுத்து உங்களுக்கான 2வது கேள்வி, சமையலறையில் இருக்கக்கூடிய 5 பொருட்களை சொல்லுங்க.
1: நெய், தேன், சக்கரம், வெங்காயம், பூண்டு, இஞ்சி.
0: சரி சரி, சொல்லிட்டீங்க. ஒரு பாடலுக்கு பிறகு பேசலாம்.

0: இன்றைக்கு நம்மோடு நீச்சல் பயிற்றுனர் அவர்கள் பேசிட்டு இருக்காங்க, ரகுதரன் கணேசன். மலாக்கா தான் அவருக்கு சொந்த ஊர். சின்ன வயசுல இருந்து தண்ணினா ரொம்ப பிடிக்கும். அப்படி நுழைந்தது தான் இந்த ஒரு நீச்சல் பயிற்றுனர். நிறைய பேருக்கு வந்து சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இப்போ நிறைய வருடங்க காலமா இதுல இருக்கீங்க, நிறைய பேர் சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க. தெரியாதவங்களுக்கு இந்த ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்கும் போது அவங்களுக்கு தெரியுது இல்லையா, அதுதான் எனக்கு ரொம்ப ஒரு பெரிய பெருமையான ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா. அடுத்த கட்டம் எப்படி இருக்க போகுது, அடுத்து என்ன செய்யலாம் அப்படின்னு இருக்கீங்க கோச் நீங்க?
1: ஓகே, அதாவது கடல் எவ்வளவு ஆழமோ இந்த துறையும் ரொம்ப ஆழமானது. இப்ப ஸ்விமிங் பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு. ஃபின் ஸ்விமிங் இருக்கு, அது கூட மிஸ்டர் ரவி அவரு தான் பிரசிடிங் மீஷால. ஸோ இந்த மாதிரி வாட்டர் போலோ இருக்கு, ஸோ அண்டர் வாட்டர் இந்த மாதிரி எக்வாட்டிக்ல டைவிங் கூட இருக்கு. ஸோ இது ஒரு பெரிய கடல் ஆக்சுவலி கேட்டீங்கன்னா. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட ஐடியாலஜி என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னும் நிறைய பேர் வந்து அட்லீஸ்ட் ஹவு டு நோ ஸ்விம் இது கற்றுக்கணும். ஏன்னா ஒரு ஒரு ஆபத்தான நிலையில் அவங்களே அவங்களை காப்பாற்றிக்கும் போது, ஏன்னா ஒரு காலகட்டமும் நான் வந்து நியூஸ் படிக்கும் போது இந்த ஆச்சு இந்த மாதிரி இருக்கும்போது அது எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் நான் மக்கள்கிட்ட என்ன கேட்டுக்கிறேன்னா, எவ்ரிபடி ஸோ எவ்ரி ஒன் கேன் ஃப்ளை நவுன்னு சொன்ன மாதிரி எவ்ரிபடி ஹவ் டு நோ ஹவு டு ஸ்விம். அந்த ஒரு விஷயம் தான் எனக்கு பிடிச்ச விஷயம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த துறையில் வந்து நிறைய இந்தியர்கள் அறிமுகமாகணும்னு எனக்கு ஒரு வேண்டுகோள்.
0: இப்போ ரொம்ப குறைவாக இருக்காங்களா?
1: இப்போ கொஞ்சம் கொஞ்சம் வராங்க. பட் ஸ்டில் வந்து நீங்கள் இப்போ நானே உங்கள்ட்ட கேட்குறேன் பிரதர், உங்கள் சர்க்கிள் எத்தனை கோச் உங்களுக்கு தெரியும்னு கேட்டால்
0: குறைவு தான்,
1: குறைவு தான். ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது, ஏன்னா இப்போ வந்து நிறைய கொண்டோஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. இல்லை இல்லை வந்து நீங்கள் பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜியாக பார்த்தா கூட இங்கே வந்து நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணலாம். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு சில பேர் கேட்பாங்க, கோச் அங்கே வந்தால் எப்படி நான் வந்து சர்வைவ் பண்ணுறது கேட்பாங்க. நீங்கள் தனியும் சர்வைவ் பண்ணலாம், இங்கே ஃபைனான்சியலையும் சர்வைவ் பண்ணலாம் என்ன பொறுத்த வரைக்கும். ஸோ நீங்கள் வந்து எங்கிட்ட மட்டும் இல்லை, இங்கே மலேசியாவில் வந்து அவ்வளோ ஸ்விம்மிங் அகாடமி இருக்குது. நீங்கள் ஜஸ்ட் கூகுள் பண்ணிங்கன்னா உங்கள் நியர்பை கிளாஸஸ் வந்து நீங்கள் ரீச் அவுட் பண்ணலாம். சில பேர் கேட்பாங்க என்னென்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை வந்து டைம் இல்லை, ரொம்ப பேர் சொல்கிறது டைம் இல்லை, அதனால் என்னால் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அக்செப்ட் பண்ணுறதுக்கு. பட் எனக்கு கேட்டிங்கன்னா, ஸ்விம்மிங் வந்து சில சில கிளாஸ் குரூப் கிளாஸ்லாம் போனீங்க இட்ஸ் ரியலி அஃபோர்டபுள் எனக்கு கேட்டிங்கன்னா. ஸோ இது ஒரு விஷயம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து ஒரு 10 வருஷம் கிளாஸாக சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இப்போ நான் வந்து சர்டிஃபிகேட் வந்து சிங்கப்பூரில் எடுத்தேன். ஸோ அங்கூல SSI சிங்கப்பூர்னு சொல்லிட்டு அங்கே எடுத்துகிட்டு அப்புறம் இங்கே வந்து நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஸோ எனக்கு வந்து என்னுடைய மக்கள் லைக் இங்கே வந்து நிறைய பேர்ட்டு வந்து சேரணும் அப்படி சொல்லிட்டு தான் வந்து இதை நான் வந்து முன் வைக்கிறேன்.
0: கண்டிப்பாக ஒரு பயிற்றுனராக ஆகிருந்தோம் அப்படின்றது அவங்களுக்கு அது மூலமாக ஒரு வருமானமும் கிடைக்கும், நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்த ஒரு விஷயமும் இருக்கும். அதனால் இன்னும் நிறைய மாதிரி இப்போ என்ன மாதிரி பயிற்றுனர்கள் வாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ நிறைய பேர் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, உங்களை எப்படி தொடர்பு கொள்றதுன்னு இப்போ உங்களுடைய சமூக வலைத்தளங்கள் பேர் சொல்கிறீங்களா?
1: நிச்சயமாக. இப்போ என்னை ரீச் பண்ணணும்னா என்னோட பர்சனல் அக்கௌண்ட் இருக்கு, ஸ்விமிங் அகாடமி. ஆக்சுவலி ஸ்விமிங் அகாடமி இப்போ தான் நான் திறந்தது, பிகாஸ் நான் வந்து ஜஸ்ட் ஸ்டார்ட் டு எக்ஸ்பேண்ட் மை கிளாஸஸ். ஸோ நீங்கள் வந்து PKV ரகு அப்படின்னு தட்டலாம், இல்லைனா வந்து PKV ரகு ஸ்விம் அகாடமின்னு கூட தட்டலாம். சாரி, PKV ஸ்விம் அகாடமி. ஓகே, அதில் நீங்கள் வந்து டெக்ஸ்ட் பண்ணலாம்.
0: கண்டிப்பா ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கு இந்த நீச்சல் பற்றி விவரங்களை நிறையவே பகிர்ந்துகிட்டீங்க. நீச்சல் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நீங்கள் பேசும்போதும் தெரிஞ்சுது, அதனால ரொம்ப நன்றி. வாய்ப்பிருந்தால் மீண்டும் சந்திக்கலாம்.
1: ரொம்ப நன்றி பிரதர், இந்த வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கு ரொம்ப நன்றி. மின்னல் சார்பாகவும் மிஸ்டர் மோகன் பிரதர் ரொம்ப நன்றி.
0: உங்களுக்கும் ரொம்ப நன்றி. மீண்டும் சந்திக்கலாம். இது கதை போமா.

அடுத்து வரும் பாடலோடு இன்றைய நிகழ்ச்சிக்கு நாம ஒரு நிறைவை கொடுக்க போறோம். அடுத்து மிஸ்டர் லோக்கல் திரைப்படத்திற்காக பாடல் வருதுங்க. இந்த பாடலோடு இன்றைய நிகழ்ச்சிக்கு இளமை உல்லாசத்துக்கு நாம ஒரு நிறைவை கொடுக்க போறோம். அடுத்து இசையும் இசையும் நிகழ்ச்சி உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. இன்னும் நிறைய பாடல்கள் இடம்பெற செய்ய நாங்களுமே ரொம்ப அவளா காத்துட்டு இருக்கோம். அதனால இப்போதைக்கு நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன். மோகன், மீண்டும் சந்திக்கலாங்க.

0: தொழுகை நேர அறிவிப்பு.
1: நேர்கிலி, குவாலலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான லொஹர் தொழுகை நேரம் பிற்பகல் மணி 1:16. குவாலலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான லொஹர் தொழுகை நேரம் பிற்பகல் மணி 1:16.
2: தனியா இருக்கிற மாதிரி இருக்கா? அப்ப நாங்க எதுக்கு இருக்கோம்? நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் எஃப்எம்.

0: ஒரு நாள் அலுவல் பயணம், சபா சென்றுள்ளார் பிரதமர். மலேசிய ஜப்பான் வர்த்தக பொருத்தம் 500 மில்லியன் ரிங்கிட்டுக்கும் மேற்பட்ட வணிக வாய்ப்பை வழங்கும். வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் பிற்பகல் 1 மணி முதன்மை செய்திகளுடன் எஸ் கோகுலன். பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் ஒரு நாள் அலுவல் பயணம் மேற்கொண்டு இன்று சபா சென்றுள்ளார். தொடக்கமாக அவர் சிப்பிதாங்கில் நடைபெற்ற சபா தெற்கு மடானி இணைப்புக்கான கால்கோல் விழாவில் கலந்து கொண்டார். இது தவிர சபா பன்னாட்டு மாநாட்டு மையத்தில் நடைபெறும் மாநில நிலையிலான மடானி மகளிர் நிகழ்ச்சியிலும் கலந்து சிறப்பித்தார். டத்தோஸ்ரீ அன்வார் 2026 தேசிய ஒற்றுமை வார கொண்டாட்டத்தின் அறிமுக விழாவையும் தொடக்கி வைக்க உள்ளார். நிறைவாக அவர் இஸ்தானா சிறிக்கின பழுவில் சபா ஆளுநர் துன்முசா அமனை மரியாதை நிமித்தமாக சந்திப்பார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இவ்வேளை மலேசியா தற்போது கொண்டுள்ள அரசியல் நிலைத்தன்மை நாட்டிற்கு அதிக முதலீடுகளை ஈர்க்கும் முதன்மை காரணிகளில் ஒன்று என டத்தோஸ்ரீ அன்வார் வலியுறுத்தினார். நிலையான அரசியல் சூழல் பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதற்கும் மக்கள் நலனை பேணும் முனைப்புகளில் கவனம் செலுத்தவும் அரசாங்கத்திற்கு உறுதுணையாக இருப்பதாக நிதி அமைச்சருமான அவர் கூறினார். அதேவேளை நாட்டின் நிலைத்தன்மை பேணப்படுவதை உறுதி செய்வதில் அரசாங்கம் எப்போதும் விட்டுக் கொடுக்கும் போக்கையும் ஒத்துழைப்பு அணுகுமுறையும் கடைபிடிப்பதாக அவர் குறிப்பிட்டார். எனவே ஒற்றுமை அரசாங்கத்தில் உள்ள ஒத்துழைப்பு உணர்வு பேணப்பட வேண்டும். இதன் மூலம் தேசிய வளர்ச்சி திட்டங்கள் தொடர்ச்சியாக செயல்படுத்தப்படுவதை உறுதி செய்ய இயலும் என்றார் அவர். தேமோர் லெஸ்தே அதிபர் ஹோசே ராமோஸ் ஹோர்தா 5 நாள் சிறப்பு பயணம் மேற்கொண்டு இன்று தலைநகர் வந்துள்ளார். திங்கட்கிழமை டெய்லர் பல்கலைக்கழகத்தில் நடைபெறும் மாறிவரும் உலகம் நிலைத்திறக்கும் பண்புகள் என்ற தலைப்பிலான கலந்துரையாடலில் ராமோஸ் கலந்து கொள்வார். அதற்கு மறுநாள் சிறிபிரடானா வளாகத்தில் திட்டமிடப்பட்டுள்ள பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் உடனான அதிகாரப்படியான மதிய விருந்தை ஏற்றுக்கொள்வார். இந்த பயணத்தினூடே ராமோஸ் அரச தந்திர வெளியுறவு கொள்கை கழகம் ஏற்பாடு செய்துள்ள புத்தக வெளியீட்டு விழாவில் கலந்து கொள்வதோடு சிறப்பு உரையும் ஆற்றவுள்ளார். டோக்கியோவில் மேற்கொள்ளப்படும் பேங்க் ராயாட் பீஸ் மேட்ச் வணிக பொருத்த முடிவுகள் மூலம் அடுத்த 12 மாதங்களில் 500 மில்லியன் ரிங்கிட்டுக்கும் மேற்பட்ட ஆக்குகர வணிக பரிவர்த்தனைகள் உருவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த பரிவர்த்தனை மதிப்பு மேலதிக பேச்சு, பொருட்களின் தகுதி நிர்ணய செயல்முறை, நெறிமுறை அங்கீகாரம், வணிக உடன்படிக்கையை எட்டுதல் ஆகியவற்றுக்கு உட்பட்டது என தொழில்முனைவோர் மேம்பாடு கூட்டுறவு அமைச்சர் ஸ்டீவன் சிம் தெரிவித்தார். அந்த திட்டம் பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பு, சந்தை விரிவாக்கம் ஆகியவற்றுக்கான வாய்ப்புகளை ஆராய்வதற்காக 7 மலேசிய நிறுவனங்களையும் 27 ஜப்பானிய நிறுவனங்களையும் உள்ளடக்கியது. அதேவேளை பேங்க் ராயாட் 7 மலேசிய நிறுவனங்களுக்கு சுமார் 300 மில்லியன் டிங்கேட் நிதி உதவியும் வழங்குகிறது. இவ்வாண்டு மலாக்காவில் சமூக கல்விக் கொள்கை செயல் திட்டம் பிரகிருத்தியின் முதல் கட்டத்தை செயல்படுத்த தேசிய மக்கள் தொகை குடும்ப மேம்பாட்டு வாரியம் 198,520 ரிங்கெட்டை ஒதுக்கியுள்ளது. இளையோர் தொடர்பான சிக்கல்களை கையாள்வதில் சிறப்பு கவனம் செலுத்தப்படும் பள்ளிகளை கண்டறியும் வகையில் இத்திட்டத்தை செயல்படுத்துவதில் மாநில அரசாங்கத்தின் ஒத்துழைப்பு மிக அவசியம் என அந்த வாரியத்தின் தலைமை இயக்குநர் டாக்டர் அப்துல் ஷுக்கூர் அப்துல்லா தெரிவித்தார். 13வது மலேசிய திட்டத்தின் கீழ் பக்கர்த்தி திட்டம் இவ்வாண்டின் நடுப்பகுதியில் தொடங்கி 5 ஆண்டுகளுக்கு மேற்கொள்ளப்படும். மேலும் இதை செயல்படுத்தும் முதல் மாநிலமாக மலாக்கா உள்ளது என்றார் அவர். தெலங்கானாவில் அதிகரித்துள்ள ரோஹிங்யா சமூகத்தினர் தொடர்பான விவகாரத்தை கையாள்வதில் அவசரம் காட்டப்படாது என்று மாநில அரசாங்கம் தெரிவித்துள்ளது. ஆனால் சட்டத்திற்கு உட்பட்டு உண்மை நிலவர அடிப்படையில் நேர்த்தியாக கையாளப்படும் என வீடமைப்பு ஊராட்சி சுகாதார செயற்குழு தலைவர் டத்வான் சுகைரி அப்துல் அமாட் கூறினார். சமூக பாதுகாப்பு, பொது அமைதி, சமூக நல்லிணக்கம் தொடர்ந்து பேணப்படுவதை உறுதி செய்ய இந்த அணுகுமுறை அவசியமாவதாக அவர் வலியுறுத்தினார். கிளாந்தான் பசியர் மாசில் 20,000 ரிங்கிட் மதிப்புள்ள 200 மின் சிகரெட் தாய்லாந்திற்குள் கடத்தப்படுவதை பொது நடவடிக்கை குழு PGA வெற்றிகரமாக முறியடித்துள்ளது. அப்பகுதியில் நடத்தப்பட்ட ஆய்வில் சில ஆடவர்கள் தாய்லாந்துக்கு தப்பிச் சென்றது கண்டறியப்பட்டதாக அதன் தளபதி அமர் ரஜி உசேன் கூறினார். 1967 சுங்க சட்டத்தின் கீழ் விசாரணை நடத்தப்படுகிறது. இடைவேளைக்கு பின் செய்திகள் தொடரும்.
1: உலகத்தின் பார்வை ஒரே பந்தின் மீது. 2026 உலகக்கிண்ண கார்பந்து போட்டி. 48 நாடுகள், 104 ஆட்டங்கள். அனைத்து ஆட்டங்களையும் கண்டுகளிக்க இப்பொழுதே RTM கிளிக்கை பதிவிறக்கம் செய்யுங்கள். ஹேஷ்டேக் சது போலா சது துனியா.
0: பிலிப்பீன்ஸ் மிண்டானோவில் இன்று காலை 10 மணி அளவில் ரிக்டர் கருவியில் 5.2 பதிவான நிலநடுக்கம் ஏற்பட்டது. அது கோரோனாடோ நகரத்திலிருந்து சுமார் 101 கிலோமீட்டர் தொலைவில் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் மையமிட்டிருந்ததாக மலேசிய வானிலை ஆய்வுத்துறை தெரிவித்தது. எனினும் மலேசியாவுக்கு சுனாமி அச்சுறுத்தல் இல்லை என மெட் மலேசியா கூறியது. முன்னதாக கடந்த திங்கட்கிழமை தெற்கு பிலிப்பீன்ஸை ரிக்டர் கருவியில் 7.8 பதிவான நிலநடுக்கம் முழுக்கியது. இதில் 47 பேர் பலியான வேளை 31 பேரை காணவில்லை என்று தேசிய பேரிடர் தடுப்பு மேலாண்மை மன்றம் கூறியது. அத்துடன் 346,000 மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அது தெரிவித்தது. பன்னாட்டு மாந்தநேய சட்டத்திற்கு ஏற்ப காசா பகுதியில் உள்ள பொதுமக்களையும் பொது உள்கட்டமைப்புகளையும் பாதுகாக்க ஐநா மீண்டும் அழைப்பு விடுத்துள்ளது. அங்குள்ள பொதுமக்கள், மனிதநேய பணியாளர்களின் வளாகங்கள், சொத்துடைமைகள், பொது உள்கட்டமைப்புகள், யூத படைகளின் வான் தாக்குதல்கள், துப்பாக்கிச் சூட்டினால் தொடர் பாதிப்பினை எதிர்நோக்கியுள்ளதாக ஐநா மனிதநேய விவகாரங்களுக்கான ஒருங்கிணைப்பு அலுவலகம் ஓச்சா எச்சரித்துள்ளது. வெனிசுவலா கும்பல் தலைவன் ஹெக்டர் ரஷ்ஃபோர்ட் குரேரோ ஃபுளரெஸ் கொல்லப்பட்டதாக அமெரிக்க ராணுவம் அறிவித்துள்ளது. வெனிசுவலா அதிகாரிகளுடன் இணைந்து நடத்தப்பட்ட கூட்டு ராணுவ நடவடிக்கையில் அந்த ட்ரேண்டி அரகுவா அழிக்கப்பட்டதாக அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறினார். அந்த குற்றவாளி கும்பல் உலகின் மிக ஆபத்தான பயங்கரவாத அமைப்புகளில் ஒன்று என ட்ரம்ப் ட்ரூத் சோசியல் தளத்தில் இடுகையிட்டுள்ளார். நிக்கோலஸ் மடுரோ தலைமையிலான வெனிசுவலா அரசாங்கத்திற்கும் அந்த கும்பலுக்கும் தொடர்பு இருப்பதாக அவர் முன்னதாக கூறியிருந்தார். எலோன் மாஸ்க்கு சொந்தமான ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் பங்குகள் வரலாற்றிலேயே மாபெரும் தொடக்க பொது பங்கு வெளியீடு IPO-வை பதிவு செய்ததைத் தொடர்ந்து வெள்ளிக்கிழமை அதன் முதல் நாள் வர்த்தகம் ஏறக்குறைய 20 விழுக்காட்டு உயர்வை எட்டியுள்ளது. இதன் மூலம் அந்த சர்ச்சைக்குரிய தொழிலதிபர் ட்ரில்லியன் கணக்கான செல்வத்தை உடைய உலகின் முதல் நபராக உருவெடுத்துள்ளார். வழக்கத்திற்கு மாறான வெற்றியை பதிவு செய்த அந்த IPO 75 பில்லியன் டாலருக்கும் அதிகமான நிதியை திரட்டியதுடன் வரும் சில மாதங்களில் செயற்கை நுண்ணறிவு துறையைச் சேர்ந்த சில பெருநிறுவனங்களின் IPO-வுக்கு பங்களிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 2026 ஃபீஃபா உலக கிண்ணம். லாஸ் ஏஞ்சலஸில் நடைபெற்ற டே குழு தொடக்க ஆட்டத்தில் பராகுவே 4-1 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தியதன் மூலம் அமெரிக்கா சிறந்த தொடக்கத்தை பதிவு செய்துள்ளது. டேமியன் போபாடில்லா புகுத்திய சொந்த கோல் மூலம் 7வது நிமிடத்திலேயே உபசரணை நாடு முன்னிலை பெற்றது. அதன் பின்னர் தாக்குதல் ஆட்டக்காரர் ஃபுளோரின் போலகன் 2 கோல்களை அடித்தார். 2வது பாதியின் 73வது நிமிடத்தில் மொரிசியோ புகுத்திய கோல் பராகுவியின் கோல் இடைவெளியை குறைத்தது. இருப்பினும் கூடுதல் நேரத்தில் 4வது கோலை அடித்து ஜியோ ரெய்னா அமெரிக்காவுக்கு அளவற்ற மகிழ்ச்சியை தந்தார். இவ்வேளை உலக கிண்ணத்தை எதிர்கொள்வதற்காக போர்த்துகல் அணிக்கு தலைமையேற்று கிறிஸ்டியானோ ரொனால்டோ வெள்ளிக்கிழமை அமெரிக்கா சென்றுள்ளார். புளோரிடாவில் உள்ள பால்ம் பீச் பன்னாட்டு விமான நிலையத்தில் தலைமை பயிற்றுநர் ரோபர்டோ மார்டினஸும் உடன் இருந்தார். தொடர்ந்து 6வது முறையாக இப்போட்டியில் களமிறங்கும் 41 வயது ரொனால்டோ மற்றொரு சாதனை படைக்க திட்டமிட்டுள்ளார். கே குழு தொடக்க ஆட்டத்தில் செலிசோ அணி வரும் 18ஆம் நாள் கொங்கோ குடியரசுடன் களம் காண்கிறது. ஒரு நாள் அலுவல் பயணம் சபா சென்றுள்ளார் பிரதமர். மலேசியா ஜப்பான் வர்த்தக பொருத்தம் 500 மில்லியன் ரிங்கிட்டுக்கும் மேற்பட்ட வணிக வாய்ப்பை வழங்கும். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். வணக்கம்.

அனிருத் கொண்டு வந்திருந்த பாடல் அது இசையும் இசையும் நிகழ்ச்சியில் பேசிக்கொண்டு இருக்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்தமான பாடல்களை நாங்கள் ஒலிபரப்பிக் கொண்டிருக்கின்றோம். 2 மணிக்கு பிறகு 70ஆம் ஆண்டு பாடல்களையும் கேட்டு ரசிக்கப் போகின்றோம். ஆகவே தொடர்ந்து இணைந்திருங்கள். ஃபேஸ்புக் டிக்டாக் பக்கமாக இருந்தீங்கன்னா நிச்சயமாக வாங்க, உங்களுக்கு விருப்ப பாடல்கள் இருந்தாலும் அங்கு தெரிவிக்கலாம். உங்களோடு பேசிக் கொண்டிருக்கின்றேன் நான் சசி.

முகேந்திராவ் சிவாங்கி கொண்டு வந்திருந்த பாடல் அது. யார் யார் இன்று பிறந்தநாள் கொண்டாடுறீங்க? உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய பிறந்தநாள் வாழ்த்துகள். வாழ்த்துக்கள் இருந்தால் தாராளமாக பதிவு செய்யலாம் சொல்லியிருந்தோம். டிக்டாக், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பக்கமாக வாங்க, எங்களுடைய சமூக வலைத்தளம் பக்கமாக உங்களோடு நாங்களும் பேசிக்கொண்டிருக்கின்றோம். இதுவரை எங்களோடு பேசிக்கொண்டிருக்கும் நேயர்கள், வாழ்த்துக்களை அனுப்பி கொண்டிருக்கும் நேயர்களுக்கு எங்களுடைய நன்றி, நன்றி, நன்றி.

0: லிங்கம்ஸ் மசாலை சாப்பிட்டா சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க.
1: நம்பிக்கையின் மறுபெயரால் பல வரும் லிங்கம்
2: மனசு சரியில்லையா? இசை இருக்கு கேளுங்க. இசைய விடவா பெரிய மருந்து இருக்குன்னு நினைக்கிறீங்க? கேளுங்க, இது மின்னலாசம்.

இசையும் இசையும் நிகழ்ச்சியில் பேசிக் கொண்டிருக்கின்றோம். சாலை விபத்துக்களை குறைக்கவும், பாதுகாப்பான ஓட்டுநர் கலாச்சாரத்தை ஊக்குவிக்கவும் இன்சென்டிவ் டிஸ்கவுண்ட் சிறும மடணி எனும் புதிய திட்டம் இதற்காகவே அறிமுகப்படுத்தப்பட்டிருப்பதாக வந்து போக்குவரத்து அமைச்சர் வந்து சொல்லியிருக்காரு. ஆகவே இந்த திட்டத்தின் கீழே வந்து சாலை போக்குவரத்து இலாகாவின் மைசிகாப் தரவு தளம் காப்பீட்டு நிறுவனங்களுடன் நேரடியாக இணைக்கப்பட்டு ஓட்டுநர்களின் பின்னணி சரிபார்க்கப்படும். குறிப்பிட்ட அப்புறம் மதிப்பீட்டு காலத்தில் எவ்வித போக்குவரத்து சமன்களோ அல்லது டிமியரிட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புள்ளிகளோ பெறாத ஓட்டுநர்களுக்கு அவர்களின் தற்போதைய என்சிடி தள்ளுபடியுடன் சேர்த்து இந்த கூடுதல் சலுகை வழங்கப்படுவதாக வந்து நம்முடைய போக்குவரத்து அமைச்சர் சொல்லியிருக்காரு. ஆகவே இதை பற்றி மேல் விவரங்கள் தெரியணும்னா நீங்க இணையம் வாயிலாக நிறைய விஷயங்கள் இதை பற்றி தெரிந்து கொள்ளலாம். தொடர்ந்து பாடல் வருது, இணைந்திருங்கள். இது இசையும் இசையும்

0: தோரிகையும் சலங்கையும், இதுதான் இன்றைக்கான சிறுகதையின் தலைப்பு. ராம் இந்த சிறுகதையை எழுதியிருக்காரு.
1: அவனால் பேச முடியாது, கேட்கவும் முடியாது. அர்ஜுன் வரைந்து கொண்டிருந்தது அலைகளின் சீற்றத்தை அல்ல, அந்த அலைகளுக்கு அப்பால் இருக்கும் அடிவானத்தின் அமைதியை.
0: காது கேளாத, பேச முடியாத ஒரு இளைஞனுடைய கனவுகளுக்கு ஒரு பெண்ணால் உயிர் கொடுக்க முடியுமா அப்படிங்கிற கேள்விக்கான பதில் இந்த சிறுகதைக்குள்ள இருக்கு. இன்று 7:15 க்கு தூரிகையும் சலங்கையும் என்ன பேசுதுன்னு கேட்கலாம்.

கென் கருணாஸ் கொண்டு வந்திருந்த பாடல் அது. 2 மணி செய்திக்கு முன்னதாக அடுத்து சயபயங்கர் சாய் ஸ்மிருதி கொண்டு வரும் பாடல் வருது. அதனைத் தொடர்ந்து செய்திகளுக்கு பிறகு சந்திப்போம்.

வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் பிற்பகல் 2 மணி செய்திகளுடன் எஸ் கோகுலன். பள்ளிகளில் முறைகேடுகள், குறிப்பாக மாணவர்களுக்கு எதிரான பாலியல் துன்புறுத்தல் தொடர்பான புகார்களுக்கு கடுமையான நடவடிக்கை உடனடியாக எடுக்கப்பட வேண்டும் என்று பள்ளி நிர்வாகம், மாவட்ட கல்வி அலுவலகம், மாநில கல்வித்துறை ஆகியவற்றுக்கு நினைவூட்டப்பட்டுள்ளது. இது போன்ற சம்பவங்களை புறக்கணிக்கவோ சமூக ஊடகங்களில் பகிரப்படும் வரை காத்திருக்கவோ கூடாது என்று கல்வி அமைச்சர் ஃபட்லி நசீடே சுட்டிக்காட்டினார். லெபனானில் சண்டை நிலவும் பகுதிகளில் பாதுகாப்பு மேலும் சவாலாகி வருவதை தொடர்ந்து மலேசிய பட்டாளத்தின் உறுப்பினர்கள் பாதுகாப்பு கூறுகளை அதிகரிப்பதுடன் விழிப்புடன் இருக்குமாறு தற்காப்பு அமைச்சு உத்தரவிட்டுள்ளது. நாட்டின் அமைதிப்படை வீரர்களின் பாதுகாப்பிற்கு உத்தரவாதம் வழங்குவதில் இந்நடவடிக்கை அவசியமாவதாக அமைச்சர் டத்துசிறி முகமது காலி நூர்டீன் வலியுறுத்தினார். நாடு தழுவிய சந்தைகளில் உள்ளூர் இறால் விநியோகம் போதுமானதாகவும் நிலையானதாகவும் உள்ளது. அதேவேளை தற்சமயம் எந்தவித வழங்கல் தடங்களும் இல்லை என்றும் மீன்வளத்துறை உத்தரவாதம் வழங்கியுள்ளது. நாட்டின் கடல் இறால் துணைத்துறை வலுவான செயல்திறனை கொண்டுள்ளதாக மலேசிய மீன்வள தலைமை இயக்குநர் டாத்து அட்னான் உசேன் தெரிவித்தார். சிட்னி கோஜி கடல் பகுதியில் சுறா தாக்கியதில் பெண் ஒருவர் கடுமையாக காயமடைந்தார். 30 வயதான அவரை அருகில் இருந்தவர்கள் சுறாவிடமிருந்து காப்பாற்றி கரைக்கு கொண்டு வந்ததாக காவல்துறையினர் கூறினர். அச்சம்பவத்தை தொடர்ந்து அந்த கடற்கரை பகுதி பொதுமக்களுக்கு தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. அமெரிக்கா கென்சஸில் இங்கிலாந்து கார்பந்து அணியின் பயிற்சி தளத்திலிருந்து சில பொருட்கள் களவாடப்பட்டதாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது. உலகக்கிண்ட போட்டியை முன்னிட்டு அவ்வணி அங்கு முகாமிட்டுள்ள நிலையில் பந்துகள், காலணிகள் போன்றவை திருடப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் கூறினர். அச்சம்பம் தொடர்பில் விசாரணை முடுக்கிவிடப்பட்டுள்ளது. உலகக்கிண்ட கார்பந்து அமெரிக்காவிடம் 4-1 என வீழ்ந்தது மிகவும் கசப்பான படிப்பினை என்று பராகுவே தலைமை பயிற்றுநர் குஸ்தாவோ அல்ஃபாரோ விவரித்துள்ளார். 16 ஆண்டுகளுக்கு பிறகு தொடக்க ஆட்டத்தில் தோல்வியை சந்திப்பதற்கு தனது அணியினரின் வியூகம், நுட்பம், புற வலிமை ஆகியவை காரணமாக இருந்தன என்றும் அவர் ஒப்புக்கொண்டார். பராகுவே அடுத்து துருக்கியுடன் பொருதும். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். வணக்கம்.

மின்னலின் இசையும் இசையும் எங்களோடு தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நேயர்களுக்கும் இந்த வழியில் எங்களுடைய நன்றி நன்றி நன்றி. காதுக்கு இனிமையான பாடல்கள் அடுத்தடுத்து கேட்கப் போகின்றோம். முக்கியமா 70ஆம் ஆண்டுகளில் வெளிவந்த புகழ் பெற்ற பாடல்களை கேட்டு ரசிக்கப் போகின்றோம். அந்த வரிசையில் TM சௌந்தரராஜன் P சுசீலா கொண்டு வரும் பாடல் தொடக்க பாடலாக வருகிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: நாட்டு சர்க்கரை இயற்கையானது, ரசாயன கலப்பில்லாதது. அனைத்து வகையான இனிப்பு பண்டங்களுக்கும் பானங்களுக்கும் சிறந்த சுவையை ஆரோக்கியமாக கொடுத்திடும் கயல் நாட்டு சர்க்கரை. விநியோகம் ஸ்ரீஜயா இம்பாக்ட். சுழியம் 3331627173.
1: வானொலி நாடகம் ஞாயிற்றுக்கிழமைகளில் இரவு 7:30 மணிக்கு.

அலைகள் திரைப்படத்திலிருந்து பாடலை நாம் கேட்டிருந்தோம். உங்களுக்காகவே உங்களுக்கு பிடித்தமான 70-ஆம் ஆண்டு பாடல்களை நாங்கள் ஒளிபரப்பி கொண்டிருக்கின்றோம். ஃபேஸ்புக், டிக்டாக், இன்ஸ்டாகிராம் பக்கமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பாட்டு பிடிக்குமா, அடுத்து நாங்கள் ஒளிபரப்புற பாடல் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து சொல்லலாம். இல்லை இந்த நேரத்தில் இந்த பாடல் எப்படியாவது கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய விருப்ப பாடல்களையும் பதிவு செய்யலாம். இன்ஸ்டாகிராம், டிக்டாக் பக்கமாக வாங்க, அங்கேயும் உங்களோடு நாங்கள் பேசிக்க வேண்டி இருக்கின்றோம். சரி, கே ஜே யேசுதாஸ், வாணி ஜெயராம் கொண்டு வரும் பாடல் அடுத்து வருது, தொடர்ந்து கேட்கலாம்.

0: நம்பிக்கையின் மறுபெயர் மகாலிங்கம்மா.
1: லிங்கம்ஸ்
2: சிறுகதை, தயக்கத்தை உடைச்சு டைப் பண்ணுங்க சனிக்கிழமை 7:15.

எஸ்பி பாலசுப்ரமணியம் பி சுசீல குரலில் பாடலை நாம் கேட்டிருந்தோம். ஆகவே உலக கிண்ண கார்பந்தாட்டம், இப்போ உலகமே எதிர்பார்த்து பார்த்து கொண்டிருக்கும் கார்பந்தாட்டம் அப்படின்னு சொல்லலாம். இந்த வேளையில் இன்று விளையாடிய யுஎஸ்ஏ பெருகுவே, இதில் வந்து யுஎஸ்ஏ 4 கோல்கள் போட்டிருக்காங்க. பெருகுவே ஒரு கோல் தான், அதற்கு அப்புறம் அடுத்தடுத்து என்னென்ன ஆட்டங்கள் இருக்கின்றன, கத்தார் சுவிட்சர்லாந்து மோத போகிறாங்க, அதோட பிரேசில் ரசிகர்கள் உங்களுக்காகவே நாளை பிரேசிலும் மொரக்கோவும் வந்து விளையாட போகிறாங்க, பொறுத்து இருந்து பார்க்கலாம் யாரெல்லாம் வெற்றி பெறா அப்படின்னு. ஆகவே இந்த உலக கால்பந்து ரசிகர்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த ஃபீஃபா உலக கிண்ணம் 2026 இந்த கால்பந்து திருவிழாவின் அனைத்து ஆட்டங்களையும் அதிகாரப்பூர்வ ஒளிபரப்பான ஆர்டிஎம் மூலம் நாம் முற்றிலும் இலவசமாக காணலாம். ஆகவே ஆர்டிஎம் கிளிக் இருந்தால் அதையும் நீங்கள் பரிவிறக்கம் செய்து இந்த உலக கிண்ணத்தை பார்க்க மறந்துடாதீங்க. சரி, அடுத்த பாட்டு சுஜாதா குரலில் கேட்டு ரசிப்போம்.

சிராயிசையில் உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மின்னல் எஃப்எம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மின்னல் எஃப்எம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு. உங்கள் வீட்டு ஸ்மார்ட் டிவியின் கருப்பு திரையில் நெருப்பாய் மின்னல் எஃப்எம்.

நல்ல ஒரு இனிமையான பாடலை கேட்டிருந்தோம். கே ஜெயசுதாஸ் வாணி ஜெயராம் குரலில் பாடல் இடம்பெற்றிருந்தது. இந்த நேரத்தில் அதுவும் இப்படிப்பட்ட 70ஆம் ஆண்டு பாடல்களை கேட்டு ரசிக்கும் போது நிச்சயமா மனதுக்கு ரொம்ப ரொம்ப இதமாக இருக்கும். அதுவும் காலத்தால் அழியாத பாடல்கள், எப்ப கேட்டாலும் சளிப்பு தட்டாத பாடல்கள் அப்படின்னு சொல்லலாம். நேயர்களும் அழைத்து பாடல்களுக்கு ரொம்ப நன்றி நன்றின்னு சொல்றீங்க, உங்கள் அன்புக்கு எங்களுடைய நன்றி. அடுத்த பாட்டும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்க போகுது, கேட்கலாமா?

0: காதில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரோடு கலந்திடும். நினைத்தாலே இனிக்கும்.
1: மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி, உனக்காகவே நான் வாழ்கிறேன்.
2: மென்மையான காதல், மறக்க முடியாத வரிகள். இதயத்தோடு பேசும் குரல்கள்.
1: இருமனம் கொண்ட திருமண வாழ்வில் இடையில் நீ ஏன் மயங்குகிறாய்?
2: இனி சனிக்கிழமைகளில் மதியம் 2 மணி தொடங்கி 3 மணி வரை
0: 70கள் மட்டும் பேச போகுதுங்க.
2: நினைத்தாலே இனிக்கும்.
3: நான் உன்னை வாழ்த்தி பாடுகிறேன், நீ வர வேண்டும் உன் நினைவில் மயங்கி ஆடுகிறேன். நீ வர வேண்டும்.
2: கேளுங்க, ரசிங்க,
0: இசையோட நினைவுகளை சேகரிங்க.
1: நினைத்தாலே இனிக்கும்.
4: தங்கம், நீ எங்கிட்டு இருக்க?

0: இசையை மட்டும்தான் தீரா இசை வழங்குதா என்ன? இல்லங்க,
1: திங்கட்கிழமையில் காதல் பேசுது,
0: செவ்வாய்க்கிழமையில் உங்கள் 80-ஆம் 90-ஆம் ஆண்டு நினைவுகளை ஏக்கமா திரும்பி பார்க்க சொல்லுது,
1: புதன்கிழமையில் சுற்றி உள்ள உறவுகளை கெட்டியா அணைக்க சொல்லுது,
0: வியாழக்கிழமையில் விளம்பரமே இல்லாமல் உதவி செய்யற முகங்களை வெளியே கொண்டு வந்து வெளிச்சம் கூட்டுது,
1: வெள்ளிக்கிழமையில் மனசுல இருக்கும் பிரச்சனைகளை கொட்ட சொல்லி மன அழுத்தத்தை போக்குது.
0: தீரா இசை மீதான உங்கள் ஆசை இப்படியே இருக்கட்டும்.

சுசிலா குரலில் பாடலை நாம் கேட்டிருந்தோம். 70 ஆம் ஆண்டு பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த நேரத்தில் இந்த 70 ஆம் ஆண்டு பாடல்கள் கேட்கும் போது எப்போதுமே நம் பழைய நினைவுகளை நினைத்தாலே இனிக்கும், இனித்து கொண்டே இருக்கும். ஆகவே நல்ல நல்ல நினைவுகள் வந்து போகலாம் இந்த மாதிரி பாடல்கள் கேட்கும் போது. சரி, 3 மணிக்கு பிறகும் உங்களுக்காக பாடல்கள் இசையும் இசையும் நிகழ்ச்சியில் காத்துக்கொண்டிருக்கின்றன. கொஞ்சம் புதிய பாடல்களை கேட்கப் போகின்றோம். அதுக்கப்புறம் எப்போது போல தீரா இசையில் உங்களுக்காகவே 80 ஆம் ஆண்டு பாடல்கள் காத்துக்கொண்டே இருக்கின்றன. இன்று சிறுகதையும் இடம்பெற போகின்றது. 7:15 கேட்க மறந்துடாதீங்க.

சபா தெற்கு மடானி இணைப்பு SSML மின்சார கட்டமைப்பு திட்டத்தின் செயலாக்கம் சபாவின் உட்புற பகுதியின் வளர்ச்சியையும் அடிப்படை உள்கட்டமைப்பு மேம்பாட்டையும் உறுதி செய்யும் கூட்டரசு அரசாங்கத்தின் கடப்பாட்டை காட்டுகிறது. நகர்ப்புற மையங்களின் வளர்ச்சியில் மட்டும் கவனம் செலுத்தாமல் சமமான மேம்பாட்டுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் மலேசிய மடானி கொள்கைக்கு ஏற்ப இத்திட்டம் உள்ளதாக பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறினார். சட்ட உதவித்துறையின் துணை அலுவலகத்தை புறநகர் பகுதிகளுக்கு விரிவாக்கம் செய்ய 2027 வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கீடு கோர உள்ளதாக பிரதமர் துறையின் சட்ட நிறுவன உருமாற்ற அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ அசலினா ஒட்மான் சாயிட் கூறியுள்ளார். குறிப்பாக புறநகர் உட்புற பகுதி வாழ் மக்களுக்கும் சட்ட உதவி சேவை சென்று சேர இந்நடவடிக்கை அவசியமாகிறது என்றார் அவர். பினாங்கு அளவிலான தேசிய நுரையீரல் சுகாதார முனைப்பின் முதல் கட்டத்தை செயலாக்க சுப்ராங்ஜயா சுகாதார கிளினிக் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய்களின் சிகிச்சை, ஆரம்ப கட்ட பரிசோதனை, தடுப்பினை வலுப்படுத்துவதை சுகாதார அமைச்சின் இப்புதிய முனைப்பு நோக்கமாக கொண்டுள்ளது என மாநில சுகாதார இயக்குநர் டாக்டர் ஃபசிலா ஷேக் அப்துல்லா கூறினார். சிங்கப்பூர் தாய்லாந்து இளவரசி பைஜரா கீர்த்தி யாபா டெபியாத்தியின் மறைவுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டது. மன்னர் வஜ்ரா லொன்கானின் மூத்த புதல்வியான 47 பைஜரா கீர்த்தி யாபா பெருங்குடல் அலர்ச்சியினால் ஏற்பட்ட தொற்றினால் கடந்த மே மாதத்திலிருந்து உடல் நலம் குன்றியிருந்தார். சிங்கை அதிபர் தர்மன் சண்முகரத்னம் மன்னருக்கு கடிதம் வாயிலாக இரங்கல் செய்தியை அனுப்பினார். விளையாட்டு 2026 உலக கிண்ண கார்பந்து சவுதி அரேபியாவும் உருகுவையும் களமிறங்கும் ஆட்டத்தில் இத்தாலியின் மொரிசியோ மரியானியை ஃபிஃபா நடுவராக நியமித்துள்ளது. மரியானி நடுவராக தமது பணியை இத்தாலியில் தொடங்கினார். 2013 அவர் தனது முதல் சீரிய ஆட்டங்களை வழிநடத்தினார் என சவுதி செய்தி நிறுவனம் SPA குறிப்பிட்டது. இதனிடையே லாஸ் ஏஞ்சலஸ் அரங்கில் நடைபெற்ற டி குழு நிலையிலான ஆட்டத்தில் அமெரிக்கா பராகுவேயுடனான ஆட்டத்தில் 4-1 என அபார வெற்றி பெற்றதன் வழி 2026 உலகக்கிண கார்பந்து போட்டியை கோலாகலமாக தொடங்கியுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சிவசங்கரி கணபதி. வணக்கம்.

இசையும் இசையும் நிச்சயமாக உங்களுக்கு பிடித்த இசை, உங்களுக்கு பிடித்த பாடல்கள், உங்களுக்கு பிடித்த பாடல் வரிகள் இப்படி இந்த நேரத்தில் நாங்கள் வழங்கி கொண்டு இருக்கின்றோம் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். அந்த நம்பிக்கை எங்களுக்கு எப்போதுமே இருக்கின்றது. இப்போ தொடங்கி அடுத்து 4 மணி வரை அடுத்தடுத்து உங்களுக்கு பிடித்த பாடல்கள் தான், கொஞ்சம் புதிய பாடல்களை கேட்போம். முதல்ல 70-ஆம் ஆண்டு பாடல்கள், நிச்சயமாக பல நினைவுகளை உங்களுக்கு கொண்டு வந்திருக்கும். நினைத்தாலே இனிக்கும், அப்படி பல விஷயங்கள் உங்களுக்கு முதல்ல இனிக்க செய்திருக்கும். இப்பயும் அப்படி தான், நல்ல இனிமையான பாடல்களை அடுத்தடுத்து கேட்கலாம். சிவப்பு மஞ்சள் பச்சை திரைப்படத்திலிருந்து பாட்டு வருது.

ஷாஷா திருப்பதி கொண்டு வந்திருந்த பாடல் அது, நல்ல இனிமையான பாடல். இரண்டு பாடல்களுமே உடன்பிறப்புகளுக்காக கேட்டிருப்போம். என்னதான் நல்ல நல்ல நண்பர்கள் நம்ம கூட இருந்தாலும் வாழ்க்கையில் கூட பிறந்த அந்த உடன்பிறப்புகள் அவர்களுடைய அன்புக்கு ஈடுகட்ட முடியாதுல்ல. சரி, தொடர்ந்து இணைந்து கொண்டிருக்கும் அனைத்து நேயர்களுக்கும் எங்களுடைய நன்றி நன்றி நன்றி. பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். டிக்டாக் வாயிலாக நிறைய வாழ்த்துக்களும் வந்து கொண்டிருக்கின்றன. ராஜன் குமரன் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இன்று யாரெல்லாம் பிறந்தநாள் கொண்டாடுறாங்க, உலகத்தில் யார் பிறந்தநாள் கொண்டாடணும் என் பேரை சொல்லி பதிவு செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு ராஜன் குமரன். ஜோஹரை சேர்ந்த நேயர், சொல்லிட்டோம் உலகத்தில் யார் யாரெல்லாம் பிறந்தநாள் கொண்டாடுறாங்களோ எல்லோருக்குமே மீண்டும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள். சரி, அசுரன் திரைப்படத்திலிருந்து பாட்டு வருது, தொடர்ந்து கேட்கலாம்.

என்ன உலக்கே புத்திருக்க நித்தீவடுக்குள்ள ஆம்பளைய சாச்சிருக்க ஆற போட்டு வச்சிருக்கா எம்மின்னு கே காத்திருக்கா என்ன உலக்கே.

ஏ ரஹ்மான் கொண்டு வந்திருந்த பாடலை கேட்டிருந்தோம். இசையும் இசையும் நிகழ்ச்சியில் பேசிக் கொண்டிருக்கின்றோம். தீரா இசை 4 மணிக்கு பிறகு இப்பதான் நளினி அச்சுதனும் அறிவிப்பு அறைக்கு வந்துட்டு பாடல்கள்லாம் சரியா இருக்கா, 4 மணிக்கு நான் இப்ப தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. சரியா இருக்கு நளினி, போய் கொஞ்ச நேரம் உட்காருங்க, இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்கள அறிவிப்பு அறைக்கு வெளியே உட்கார வச்சிருக்கேன். சரி, இருந்தாலும் நல்ல இனிமையான பாடல்கள் 4 மணிக்கு பிறகு நீங்க கேட்க மறக்காதீங்க. கண்டிப்பா உங்களுக்கு பிடித்த 80ஆம் ஆண்டு பாடல்கள் 90ம் இருக்கின்றன. இன்றைய தீரா இசையை கேட்க மறக்காதீங்க 4 மணிக்கு பிறகு. சரி, கடாரம் கொண்டான் திரைப்படத்திலிருந்து சி ஸ்ரீராம் குரலில் பாடலை கேட்டு ரசிப்போம்.

ஹிப்ஹாப் தமிழாக கொண்டு வந்திருந்த பாடலை கேட்டியிருந்தோம். யார் யாரெல்லாம் பயணத்தில் இருக்கீங்க, உங்களுடைய பயணம் ரொம்ப பாதுகாப்பான பயணமாக இருக்கட்டும். எங்கு போனாலும் முக்கியமாக கார் ஓட்டுநர், வாகன ஓட்டுநர், உங்களுடைய கவனம் கார் முன்னாடி, வாகனம் முன்னாடி தான் இருக்கணும். பாடல்களையும் முணுமுணுத்துக்கிட்டே போங்க. சில பேர் தனியாகலாம் போவீங்க, தனிமையில் போக முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பாடல் அப்படியே பாடிக்கிட்டே போங்க, பாதுகாப்பாக போங்க. உங்கள் பக்கத்தில் நாங்கள் பேசிக்கிட்டு வரோம் அப்படின்னு நினைச்சிட்டே போங்க. நிச்சயமாக அந்த பயணம் ரொம்ப சுவாரஸ்யமான பயணமாக இருக்கும். வாகன நெரிசல் இருந்தாலும் பாடல்கள் என்றுமே நமக்கு ஒரு பெரிய மருந்தாக கூட இருக்கும். அதனால் பாடல்கள், இசைகள், உங்களுக்கு பிடித்த பாடல் வரிகளை எப்படி பாடிக்கிட்டே போனீங்கன்னா அந்த பயணம் ரொம்ப சுவாரஸ்யமான பயணமாகவும் இருக்கும். நான் பிழை நீ மழை அப்படி தான் வருது பாட்டு. ரவிஜி சாஷா திருப்பதி கொண்டு வரும் பாடலை கேட்கலாம்.

உலக கிண்ண கார்பந்து பெருவிழா 2026 48 நாடுகள் 104 ஆட்டங்கள். கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த ஆட்டங்கள் குறித்த நிலவரங்களுக்கு மின்னலோடு இணைந்திருங்கள். உலக கிண்ண காட்பந்து போட்டி 2026 இதன் அதிகாரப்படியான ஒலி ஒளிபரப்பு மையம் RTN.

0: தூரிகையும் சலங்கையும், இதுதான் இன்றைக்கான சிறுகதையின் தலைப்பு. ராம் இந்த சிறுகதையை எழுதியிருக்காரு.
1: அவனால் பேச முடியாது, கேட்கவும் முடியாது. அர்ஜுன் வரைந்து கொண்டிருந்தது அலைகளின் சீற்றத்தை அல்ல, அந்த அலைகளுக்கு அப்பால் இருக்கும் அடிவானத்தின் அமைதியை.
0: காது கேளாத, பேச முடியாத ஒரு இளைஞனுடைய கனவுகளுக்கு ஒரு பெண்ணால் உயிர் கொடுக்க முடியுமா அப்படிங்கிற கேள்விக்கான பதில் இந்த சிறுகதைக்குள்ள இருக்கு. இன்று 7:15 தூரிகையும் சலங்கையும் என்ன பேசுதுன்னு கேட்கலாம்.
2: நல்லிசை வழங்கிட்டு இருக்கோம். இது உங்கள் மின் நல்ல ஃபேம்.

சவியங்கர் பால்தப்பா தீப்தி சுரேஷ் கொண்டு வந்திருந்த பாடலை கேட்டிருந்தோம். இசையும் இசையும் நிகழ்ச்சியில் பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்னும் ஏறக்குறைய ஒரு 3-4 பாடல்கள் இருக்கின்றன. அதுக்கப்புறம் சொல்லியிருந்தோம்ல தீரா இசை. சரி, நீங்கள் வெளியெல்லாம் போனீங்கன்னா பயணத்தில் இருக்கிறப்ப மின்னல் FM கேட்கணும் அப்படின்னா கண்டிப்பாக எல்லோருக்குமே தெரியும். நாங்கள் அடிக்கடி சொல்கிறதா RTM கிளிக் செயலி. யார் யாரெல்லாம் பதிவிறக்கம் செயலியோ பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள். RTM கிளிக் செயலியின் மூலமாக நீங்கள் வானொலியை கேட்கலாம். வானொலி மட்டும் இல்லை, இப்போ உலக கிண்ண கார்பந்தாட்டம் ஃபீஃபா உலக கிண்ணம் 2026 இதுவும் நீங்கள் RTM கிளிக் செயலியை உங்கள் கைபேசி இல்லை உங்களுடைய லேப்டாப் இந்த மடிக்கணினி அல்லது உங்கள் தொலைக்காட்சி ஸ்மார்ட் டிவி இருக்குல்ல அதில் பதிவிறக்கம் செய்து இதை இலவசமாக பார்க்கலாம். உலக கிண்ண கார்பந்தாட்டம் RTM கிளிக் இதை பதிவிறக்கம் செய்ய மறந்துடாதீங்க. அடுத்து பாட்டு கிரீஷ் சுசித்ரா குரலில் கேட்கலாம்.

அனிருத் கொண்டு வந்திருந்த பாடல் அது கோலமாவோ கோகிலா, கல்யாண வயசு தான் வந்துருச்சு அப்படின்னு பல பேர் இப்போ நினைத்து கொண்டிருக்கும் நேரத்தில் இந்த பாடலை ஒளிபரப்பிட்டீங்களே ஐயையோ அப்படின்னு நினைப்பது எங்களுக்கு கேட்குது. சரி, இந்த இனிமையான பாடல் கண்டிப்பாக யாரெல்லாம் இன்னும் திருமணமாகலையோ உங்களுக்காகவே அடுத்த பாட்டு கண்டிப்பாக கேளுங்க. அடுத்து வரக்கூடிய பாடல் நிச்சயமாக ஏதோ ஒன்று சொல்ல போகுது. சாம்சியஸ் கொண்டு வரும் பாட்டு வருது. இந்த பாடல் கேட்கும் போது கண்டிப்பாக உங்களுக்குள்ள பல விஷயங்கள் தோணும். நல்ல ஒரு இனிமையான பாட்டு கேட்டு ரசிக்கலாம்.

அடுத்து வரக்கூடிய பாடலோடு நான் விடைபெறும் நேரம் வந்துவிட்டது. தீரா இசையில் உங்களை சந்திக்கின்றார் நளினி அச்சுதன். மீண்டும் நாளைய தீரா இசையில் சந்திப்போம். விடைபெறுகிறேன் நான் சசி.

வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் மாலை 4 மணி செய்திகளுடன் எஸ் கோகுலன். உலகளாவிய எரிபொருள் நெருக்கடியை அடுத்து நிச்சயமற்ற சூழலை நாடு எதிர்கொண்டு வரும் வேளையில் பன்னாட்டு அணுக்க உறவுகள் மற்றும் அரசியல் நிலைத்தன்மை மலேசியா எரிபொருள் எரிவாயுவை தொடர்ந்து பெறுவதற்கு வழி ஏற்படுத்தும். நாட்டின் விவேகமான அரசு தந்திர கொள்கைகள் அதற்கு வழிவகுக்கும் என பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறினார். மற்றொரு நிலவரத்தில், சபா சிப்பித்தாங் வட்டாரத்தில் உள்ள இடைநிலை பள்ளியை சீரமைக்கும் பணி உட்பட மேம்பாட்டு நடவடிக்கைகளுக்காக பிரதமர் உடனடி சிறப்பு ஒதுக்கீடாக 250,000 ரிங்கிட்டை அங்கீகரித்தார். அப்பணிகளுக்கான உதவித்தொகை பகிர்வை பிரதமர் துறையின் செயலாக்க ஒருங்கிணைப்பு பிரிவு விரைந்து செயல்படுத்தும் என அவர் கூறினார்.

ஜோஹர் நெகிரி செம்பிலான் மாநில தேர்தல் குறித்த போலி உள்ளடக்கங்கள் மற்றும் செய்திகள் பரப்பப்படுவதை களையும் நடவடிக்கைகளை ஒருங்கிணைக்க சமூக ஊடக தளங்களுடன் சந்திப்பு நடத்த மலேசிய ஊடக மன்றம் MMM அறிவுறுத்தப்படுகிறது. சமூக ஊடகங்களில் போலியான நெருக்கிகள் உண்மைக்கு புறம்பான தகவல்கள் பரவி வருவதை அடுத்து இம்முயற்சி முக்கியம் என தொடர்பு அமைச்சர் டாத்தோ ஃபாமி ஃபாடேல் தெரிவித்தார். சீன நிறுவனங்கள் சிலவற்றை இராணுவ நிறுவனங்களாக பட்டியலிட்டுள்ள அமெரிக்க தற்காப்பு அமைச்சு நடவடிக்கையை சீனா கண்டித்துள்ளது. அதோடு அதன் எதிர்ப்பையும் காட்டியுள்ளது என சீன வர்த்தக அமைச்சு அறிக்கை வாயிலாக குறிப்பிட்டது. பெய்ஜிங்கில் இரு நாட்டு தலைவர்களுக்கும் இடையிலான சந்திப்பில் எட்டப்பட்ட ஒருமித்த கருத்துக்களை அமெரிக்கா நிராகரித்துள்ளது என அமைச்சின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார். ஆஸ்திரேலியா சிட்னி கோஜி கடற்கரையில் சுறாவால் தாக்கப்பட்ட 30 பெண் கவலைக்கிடமான நிலையில் உள்ளார். கடுமையான காயங்களுக்கு ஆளான அப்பெண்ணை அப்பகுதியில் இருந்தவர்கள் மீட்டனர் என காவல்துறையினர் கூறினர். அந்நாட்டில் இவ்வாண்டு மட்டும் சுறா தாக்கியதில் நால்வர் பலியானார்கள். விளையாட்டு 26 உலக கிண்ண கார்பந்து பராகுவேக்கு எதிரான ஆட்டத்தின் முதல் பாதையில் தாம் வெளியேற்றப்பட்டதற்கு சொற்ப காயமே காரணம் என அமெரிக்க ஆட்டக்காரர் கிறிஸ்டியன் புலிசிக் கூறியுள்ளார். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஆட்டத்தை விட்டு வெளியேறியதாகவும் அடுத்த சில நாள்களில் குணமடை முடியும் என நம்பிக்கை கொண்டுள்ளதாகவும் புலிசிக் வெளியிட்டார். ஏசி மில்லான் ஆட்டக்காரரான அவர் அமெரிக்க அணியின் நம்பிக்கை நட்சத்திரமாக திகழ்கிறார். இதுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மனோன்மணி வீரமோகன். வணக்கம்.

நேர்கள் எல்லோருக்கும் வணக்கம். சீரா இசையில் மீண்டும் சந்திக்கிறோம். மயக்கம் கொடுத்து அந்த மயக்கத்துக்கான மருந்தையும் கொடுக்கும் நேரம் இது. இன்றைக்கான பொழுது உங்களுக்கு நல்ல பொழுதாகவே தொடரட்டும். கேட்டு மறந்த பாடல்களுக்கும் கேட்க மறந்த பாடல்களுக்கும் சனிக்கிழமை சீரா இசை இரவு 8 மணி வரைக்கும் பாடல்களை கொண்டு உங்க மனசுக்கு மருந்த பூச போறோம். உங்க மனசு விரும்பும் பாடல்களையும் உங்களுக்காகவே தேடி எடுத்து உங்களுக்காக கொடுக்க போறோம். என்ன பாட்டுங்க வேணும் அழைத்து சொல்லுங்க. இதுவரை வாய்ப்பு கிடைக்காத நேயர்கள் அழைத்தா இன்னும் சிறப்பாக இருக்கும். 3-2-2-2-5-7-3-3-4-6-8 உங்கள் மனம் விரும்பும் 80-90 ஆண்டுகளில் வெளிவந்த பாடல் என்னங்க கூப்பிட்டு சொல்லுங்க. அந்த பாடலை இப்பவே நாங்க உங்களுக்கு வழங்க காத்திருக்கோம். மின்னல்ல இந்த நேரத்துல இந்த பாடலை கேட்டா ரொம்ப சரியா இருக்குமே, ரொம்ப பொருத்தமா இருக்குமே, மனசுக்கு இதமா இருக்குமே அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா உடனே அழைங்க. நீங்க அழைத்து என்ன பாடல் கேட்க போறீங்க அப்படிங்கறத கேட்க நாங்களுமே இங்க ரொம்ப ஆர்வமா ஆவலா காத்திருக்கோம். தீரா இசையில் அடுத்து வரும் 4 மணி நேரம் உங்களுக்கான சொர்க்கம், இந்த பூமி கண்ட சொர்க்கம் அப்படின்னு சொல்லுவாங்களே அதுதான் இந்த தீரா இசை. உங்களோடு நான் நளினி அச்சுதன்.

0: உலக கிண்ண கார்பந்து பெருவிழா 2026 48 நாடுகள் 104 ஆட்டங்கள்.
1: இதன் அதிகாரப்படியான ஒலி ஒளிபரப்பு மையம் RTN.

0: தொழுகை நேர அறிவிப்பு.
1: நேர்களே, கோலாலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான அசர் தொழுகை நேரம் மாலை மணி 4:42. கோலாலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான அசர் தொழுகை நேரம் மாலை மணி 4:42.

0: பினாங் அனிப் பேசுறேன்.
1: அனிப் சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும், யாருக்காக விரும்பி கேக்குறீங்க?
0: எனக்கு நண்பர்களுக்காகவும் என் சகோதரிகளுக்காகவும் இந்த கம்மாக்கார ஓரம்.
1: சரிங்க அனிப், உங்களுக்காக அந்த பாடல், உங்க நண்பர்களுக்காகவும் உங்க சகோதரிகளுக்காகவும் அந்த பாடல் வருது.
0: கண்டிப்பா, ரொம்ப நன்றியே.

0: வணக்கம்.
1: வணக்கம். யாரு பேசுறீங்க?
0: ரகு, காஞ்சாங்கல இருந்து பேசுறேன்.
1: ரகு சொல்லுங்க. ரகு, மாலை நேரம், எங்க பயணம்?
0: இப்பதான் வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன்.
1: வேலை முடிஞ்சா?
0: இல்ல, ஒரு நண்பருக்கு வந்து குழந்தை பிறந்தது போன வாரம். சோ அதனால அவரையும் குழந்தையும் பாத்துட்டு இப்பதான் வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன்.
1: அதான குழந்தை பிறந்திருக்கு. குழந்தைய பாக்காம உங்க நண்பரை மட்டும் பாத்துட்டு போறீங்களோன்னு நினைச்சோம்.
0: இல்ல, குழந்தைய பாத்துட்டு கொஞ்சிட்டு அப்படியே அவரையும் பார்த்து சொல்லிட்டு கிளம்பிட்டோம்.
1: பொண்ணா பையனா?
0: பையன்.
1: பையனா? சரி சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும்?
0: எனக்கு சிறைச்சாலை படத்துல இருந்து சுற்றும் விழிச்சுடர்ன்னு ஒரு பாட்டு வரும்ல.
1: ஐயோ, நல்ல பாட்டுங்க, ரொம்ப நல்லா இருக்கும்.
0: அந்த பாட்டு கேட்டு நம்ம வானொலியில கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு.
1: ஆச்சு, கொஞ்ச நாள் ஆச்சுதான். சரியா கண்டுபிடிச்சீங்க. அதாங்க மின்னலுடைய நேயர்கள்,
0: நம்ம ஃபாலோ பண்ணிட்டே இருப்போம். என்ன இந்த பாட்டு ரொம்ப நாள் ஆச்சு கேட்டு கேப்போமே இப்ப அப்படிங்க அது தோணிட்டே இருக்கும். நம்மளுக்கு வந்து அழைப்பு கிடைக்காது. சரி, அடுத்த போகணும். இது நான் ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு இருந்தேன், இன்னைக்கு உங்களை நான் புடிச்சிட்டேன்.
1: சரிங்க, பரவாயில்லைங்க, பிடிச்ச எங்க சிறைச்சாலைக்கு அனுப்பாம போனீங்கன்னா. நன்றிங்க, நன்றிங்க. அந்த
0: வெள்ளத்துல சிறையில அடைச்சு வச்சிருக்க இந்த பாட்டு எல்லாம் போட்டு போட்டு எங்களை அப்படியே கட்டி போட்டுருக்கோம்.
1: நாங்கதான் உங்க சிறையில வச்சிருக்கோம். சரி, அது அன்பு சிறை. விடுதலையாகணும்னு தோணுதா?
0: தோணவே தோணாது, எப்போதும் தோணாது.
1: சரிங்க, நன்றிங்க, நன்றிங்க.
0: அனுபவிச்சிட்டு மிக்க நன்றி.
1: சிறையில இருந்து விடுபடவே வேண்டாம் அப்படின்னு அந்த நேர் சொல்லியிருந்தாங்க. சிறைச்சாலை திரையிலிருந்து பாடலையும் கேட்டிருந்தாங்க. கொடுத்துடலாம் பாடலை. உங்களுக்கும் நிச்சயமா இந்த பாடல் விருப்ப பாடலாக இருக்கலாம். நான் கேட்கறதுக்குள்ள இவரே கேட்டுட்டாரு அப்படின்னு கூட நீங்க நினைக்கலாம். சரிங்க, எடுத்துக்கோங்க. உங்களுக்காகவும் சேர்த்துதான் அந்த பாடல்.

0: புதுமையின் பிறப்பிடம், ஏழாம் சுவையின் இருப்பிடம். நீன் கோழி இறைச்சி குருமா நல்லெண்ணெய் ஊறுகா
1: சாப்பிட்டா சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க. லிங்கம்ஸ்
2: கேட்டு மறந்த பாடல்களுக்கும் கேட்க மறந்த பாடல்களுக்கும்

0: இன்று மாலை திராயிசையில்
1: தனியா இருக்கிற மாதிரி இருக்கா? அப்ப நாங்க எதுக்கு இருக்கோம்? நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மினல் FM.
2: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது MyNabs eTuition AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0100972919 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம்.

0: வணக்கம்.
1: வணக்கம் நளினி, எப்படி இருக்கீங்க நளினி?
0: நலமா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க? யார் பேசுறீங்க? எங்க இருந்து அழைச்சிருக்கீங்க?
1: ஓ, நான் ரவால இருந்து கோகிலாவாணி பேசுறேன். இன்னைக்கு சரியான மழை வச்சு வாங்குது. வாங்க, ஒரு டீ சாப்பிட்டு வருவோம்.
0: அப்படியா? வெள்ளம் விட்டுட்டு வந்துடலாம் உங்க கூட டீ குடிக்க.
1: வாங்க வாங்க, இந்த மழையில நீங்க போடுற பாட்டுக்கு அப்படிதான் இருக்கு. ஒரு டீ குடிப்போம் வாங்க. நான் இன்னைக்கு உங்களுக்கு பிளான்ஜா பண்றேன்.
0: அப்படிங்களா? இந்த இருங்க, 8 மணிக்கு போலாமா? என்ன நினைக்கிறீங்க?
1: ஓகேதான், வாங்க. உங்களுக்காக காத்திருந்து நாங்க உங்களை 8 மணிக்கு கூட்டிட்டு போறேன் நானு.
0: சரிங்க, சொல்லுங்க. இப்போ இந்த நல்ல மனசுக்கு, இந்த அன்புக்கு என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: இந்த நேரத்துல எனக்கு ஒரு பிடிச்ச பாட்டு நளினி, இந்த பொண்ணு ஊருக்கு புதுசு படத்துல வந்துட்டு உனக்கு என்ன தானே இந்நேரமா நானும் காத்திருக்கேன், 8 மணி வரைக்கும் உங்களுக்காக காத்திருக்கேன். இந்த பாட்டை போடுங்க நளினி.
0: இப்பவே குடுக்கறேன் பாருங்க. எதுக்குங்க 8 மணி வரைக்கும்? இப்ப குடுக்கறோம் பாருங்க.
1: நன்றி நன்றி.

0: வணக்கம்.
1: வணக்கம் நளினி, எப்படி இருக்கீங்க?
0: நலமா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கோம்.
0: இந்த குழந்தை குரலுக்கு சொந்தக்காரவங்க யாரு?
1: மேகலா.
0: மேகலா, சொல்லுங்க மேகலா, என்ன பாடல், யாருக்காக?
1: இன்னவருக்காக. வா வா இந்த நிலவே. இந்த பாடல்

0: தூரிகையும் சலங்கையும், இதுதான் இன்றைக்கான சிறுகதையின் தலைப்பு. ராம் இந்த சிறுகதையை எழுதியிருக்காரு.
1: அவனால் பேச முடியாது, கேட்கவும் முடியாது. அர்ஜுன் வரைந்து கொண்டிருந்தது அலைகளின் சீற்றத்தை அல்ல, அந்த அலைகளுக்கு அப்பால் இருக்கும் அடிவானத்தின் அமைதியை.
0: காது கேளாத, பேச முடியாத ஒரு இளைஞனுடைய கனவுகளுக்கு ஒரு பெண்ணால் உயிர் கொடுக்க முடியுமா அப்படிங்கிற கேள்விக்கான பதில் இந்த சிறுகதைக்குள்ள இருக்கு. இன்று 7:15 தூரிகையும் சலங்கையும் என்ன பேசுதுன்னு கேட்கலாம்.

0: வணக்கம் ஜேம்ஸ், எப்படி இருக்கீங்க?
1: என்ன
0: பாட்டு வேணும்?
1: எனக்கு அந்த பாடல் படம் பேசல, நண்பனே எனது உயிர் நண்பனே அப்படி வரும் அந்த
0: பாடல். எந்த நண்பருக்காக அந்த பாடலை கேக்குறீங்க?
1: எல்லாமே நம்ம நண்பர்கள் தானே, நம்ம எல்லாமே நண்பர்கள் தானே.
0: ஆமாங்க, அதுவும் நல்லது தானே.
1: நண்பர்கள்
0: சரிங்க ஜேம்ஸ், அந்த பாடல் உங்களுக்காக வருது. நன்றி.

0: வணக்கம் சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
1: வணக்கம்,
0: யார் பேசுறீங்க? நல்லா
1: இருக்கீங்களா?
0: நல்லமா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? வீட்டுல ஒரு உற்சாகம் தெரியுது. எங்க இருந்து பேசுறீங்க?
1: வீட்டுல தான் இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லமா இருக்கோம். சொல்லுங்க.
1: பாடல் கேக்கலாண்டக்க, ராமராஜன் பாடல். வில்லு பாட்டுக்காரன் கலைவாணியோ ராணியோ அவள் தான் யாரோ,
0: அவள் தான் யாரோ, சரி அவள் தான் யாரோ, சரி பரவாயில்ல, அந்த பாடல கொடுத்துரும். நீங்க யாருன்னு பேர் சொல்ல மாட்டீங்களா?
1: ஏன் பேரா?
0: சரிங்க, லோகேஷ் ரம்மான்ல இருந்து கலைவாணியோ ராணியோ அவள் தான் யாரோ அப்படின்னு யாருக்காகங்க?
1: எல்லாரும் கேக்கட்டும். இந்த பாடல்னா ரொம்ப விருப்பமான பாடல் இருக்கும், அவங்க எல்லாருமே கேக்கட்டும்.
0: எல்லாருக்காகவும் பொது நலம்.
1: நன்றி. நல்ல பாடல்லாம் கேக்கிறோம், சூப்பர் அருமையா இருக்கு நிகழ்ச்சி படைக்கிறது.
0: நன்றி லோகேஷ், நன்றி. தொடர்ந்து கேளுங்க.

0: முதலீடு முதல் பெரிய வெற்றி வரை வணிகத்தின் நுணுக்கங்கள், வியாபாரத்தின் ரகசியங்கள், இன்றைய தொழில்துறையின் சமீபத்திய நகர்தல்கள். திங்கட்கிழமைகளில் காலை 9:15 வணிகர்
1: உழைப்புக்கு இங்க உரிய வழி இருக்கு.
2: தூரிகையும் சலங்கையும், இதுதான் இன்றைக்கான சிறுகதையின் தலைப்பு. ராம் இந்த சிறுகதையை எழுதியிருக்காரு.
3: அவனால் பேச முடியாது, கேட்கவும் முடியாது. அர்ஜுன் வரைந்து கொண்டிருந்தது அலைகளின் சீற்றத்தை அல்ல, அந்த அலைகளுக்கு அப்பால் இருக்கும் அடிவானத்தின் அமைதியை.
2: காது கேளாத, பேச முடியாத ஒரு இளைஞனுடைய கனவுகளுக்கு ஒரு பெண்ணால் உயிர் கொடுக்க முடியுமா அப்படிங்கிற கேள்விக்கான பதில் இந்த சிறுகதைக்குள்ள இருக்கு. இன்று 7:15 தூரிகையும் சலங்கையும் என்ன பேசுதுன்னு கேட்கலாம்.

சபா மின் கட்டமைப்பு முனைப்பு நாட்டின் வளர்ச்சி திட்டத்தை வலுப்படுத்தும் பிரதமர் நம்பிக்கை. பள்ளிகளில் முறைகேடு புகார்கள் மீது உடனடி நடவடிக்கை தேவை, கல்வி அமைச்சு நினைவுறுத்தல். வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் மாலை 5 மணி முதன்மை செய்திகளுடன் எஸ் கோகுலன். சபா மின் கட்டமைப்பு திட்டம் சவுதன் மடானி லிங்க். அந்த மாநிலத்தின் உட்புற பகுதிகளில் வசிக்கும் மக்கள் வளர்ச்சி திட்டங்களையும் அடிப்படை வசதிகளையும் அனுபவிப்பதை உறுதி செய்வதில் கூட்டரசு அரசாங்கத்தின் கடப்பாட்டை மெய்ப்பிக்கிறது. அந்த திட்டம் பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிப்பதோடு உட்புற பகுதிகளில் வசிக்கும் மக்களின் வாழ்க்கை தரத்தையும் மேம்படுத்துகிறது என்று பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறினார். அவர் சிப்பித்தங்கில் நடைபெற்ற அந்த திட்டத்திற்கான கால்கோல் விழாவில் உரையாற்றினார். இதனிடையே சிப்பித்தாங் மாவட்டத்தில் உள்ள இடைநிலை பள்ளிகளில் அடிப்படை வசதிகளை சீரமைப்பதற்காக பிரதமர் 250,000 ரிங்கேட் உடனடி சிறப்பு ஒதுக்கீட்டிற்கும் ஒப்புதல் அளித்தார். அத்துடன் தொடர்புடைய பள்ளிகளுக்கு சென்று தேவைகளை ஆய்வு செய்யுமாறும் உதவி வழங்கும் செயல்முறையை விரைவுபடுத்துமாறும் அவர் தொடர்புடைய நிறுவனங்களை கேட்டுக்கொண்டார். தொடர்ந்து பேசிய

0: நத்தசிறி அன்வார். உலகளாவிய ஆற்றல் நெருக்கடியின் காரணமாக உலகம் தற்போது கணிக்க இயலாத தன்மை எதிர்கொண்டுள்ள போதிலும் சிறந்த பன்னாட்டு உறவுகளும் அரசியல் நிலைத்தன்மையும் மலேசியா தனது எண்ணெய் எரிவாயு விநியோகத்தை தொடர்ந்து உறுதி செய்ய உறுதுணையாக இருப்பதாக குறிப்பிட்டார். லெபனானில் சண்டை நிலவும் பகுதிகளில் பாதுகாப்பு மேலும் சவாலாகி வருவதை தொடர்ந்து மலேசிய பட்டாளத்தின் உறுப்பினர்கள் பாதுகாப்பு கூறுகளை அதிகரிப்பதுடன் விழிப்புடன் இருக்குமாறு தற்காப்பு அமைச்சு உத்தரவிட்டுள்ளது. மோதல் நிறைந்த பகுதிகளில் தற்போது பணியாற்றி வரும் நாட்டின் அமைதிப்படை வீரர்களின் பாதுகாப்பிற்கு உத்தரவாதம் வழங்குவதில் இந்நடவடிக்கை அவசியமாவதாக அமைச்சர் டாத்துஸ்ரீ முகமது காலினோர்டேன் வலியுறுத்தினார். தெற்கு லெபனான் ஹாரிஸ் அருகே உள்ள பகுதியில் நடந்த வான் தாக்குதல் சம்பவம் குறித்து கருத்துரைத்த அவர், மலேசிய அமைதிப்படை வீரர்கள் இருவருக்கு ஏற்பட்ட காயங்கள் நேரடி தாக்குதல் அன்று, மாறாக அவர்கள் இருந்த இடத்திற்கு அருகில் விழுந்த வெடிகுண்டு துகள்களால் ஏற்பட்டவை என்று குறிப்பிட்டார். பள்ளிகளில் முறைகேடுகள், குறிப்பாக மாணவர்களுக்கு எதிரான பாலியல் துன்புறுத்தல் தொடர்பான புகார்களுக்கு கடுமையான நடவடிக்கை உடனடியாக எடுக்கப்பட வேண்டும் என்று பள்ளி நிர்வாகம், மாவட்ட கல்வி அலுவலகம், மாநில கல்வித்துறை ஆகியவற்றுக்கு நினைவூட்டப்பட்டுள்ளது. எந்த ஒரு புகாரையும் இலகுவாக எடுத்துக்கொள்ளாமல் நிர்ணயிக்கப்பட்ட நடைமுறைப்படி அது கையாளப்பட வேண்டும் என்று கல்வி அமைச்சர் ஃபட்லினா சிடே வலியுறுத்தினார். மேலும் சமூக ஊடகங்களில் பகிரப்படும் வரை காத்திருக்கவும் கூடாது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். சரவாக்கில் உள்ள ஒரு பள்ளியில் நடந்ததாக கூறப்படும் பாலியல் முறைகேடு குற்றச்சாட்டுகளுடன் தொடர்புடைய சம்பவம் குறித்து அவர் கருத்துரைத்தார். ஜோஹோர் நெகிரி சிம்பிலான் சட்டமன்ற தேர்தல்களை ஒட்டி போலி செய்திகள், தவறான தகவல்கள் பகிரப்படுவதை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை ஒருங்கிணைக்கும் பொருட்டு சமூக ஊடக தளங்களுடன் சந்திப்பை நடத்துமாறு மலேசிய ஊடக மன்றம் MMM பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. உண்மைக்கு புறம்பான தகவல்கள் அதிகம் பகிரப்படுவதை கருத்தில் கொண்டு இந்நடவடிக்கை முக்கியமானது என தொடர்பு அமைச்சர் டத்தோ ஃபாமி ஃபாடேல் கூறினார். திட்ட அனுமதியின்றி கட்டடங்கள் கட்டுவதில் அரசாங்கம் இணக்கப்போக்கிக் கொண்டிருக்காது. இந்த நடவடிக்கை சட்டவிரோதமானது மட்டுமின்றி சட்டவிரோத குடியேற்றங்களை உருவாக்கும் இடரை கொண்டுள்ளதாக வீடமைப்பு ஊராட்சி அமைச்சர் கா கோமெங் தெரிவித்தார். அனுமதியின்றி நிர்மாணிக்கப்படும் எந்த ஒரு கட்டடத்திலும் மக்கள் குடியேறுவதை தடுக்கும் நோக்கில் அதற்கு நீர், மின்சார இணைப்புகள் வழங்கப்பட அனுமதிக்கப்படாது என்ற அரசாங்கத்தின் கொள்கை தெளிவாக உள்ளது என்று அவர் மேலும் கூறினார். ரோஹிங்யா சமூகத்தினர் போன்ற வெளிநாட்டினரின் சட்டவிரோத குடியிருப்புகள் இருப்பதை தடுப்பதிலும் இந்த செயல்முறை பயனுள்ளதாக இருக்கிறது. சட்ட உதவித்துறையின் துணை அலுவலகத்தை புறநகர் பகுதிகளுக்கு விரிவாக்கம் செய்ய 2027 வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கீடு கோர உள்ளதாக சட்ட நிறுவன உருமாற்ற விவகாரங்களுக்கான பிரதமர் துறை அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ அசிலனா ஒட்மான் சைட் கூறினார். குறிப்பாக புறநகர் உட்புற பகுதி வாழ் மக்களுக்கும் சட்ட உதவி சேவை சென்று சேர இந்நடவடிக்கை அவசியமாகிறது. அதோடு அத்தரப்பினர் தங்களது உரிமைகளை அறிந்து கொள்ளும் நிலையில் தேவையான சட்ட பாதுகாப்பு உதவிகளை பெற இது வகை செய்யும் என அவர் நம்பிக்கை தெரிவித்தார். இடைவேளைக்கு பின் செய்திகள் தொடரும்.
1: உலகத்தின் பார்வை ஒரே பந்தின் மீது 2026 உலகக்கிண்ண கார்பந்து போட்டி 48 நாடுகள் 104 ஆட்டங்கள். அனைத்து ஆட்டங்களையும் கண்டுகளிக்க இப்பொழுதே RTM கிளிக்கை பதிவிறக்கம் செய்யுங்கள். Hashtag Satu Bola Satu Dunia.
0: சீன நிறுவனங்கள் சிலவற்றை இராணுவ நிறுவனங்களாக பட்டியலிட்டுள்ள அமெரிக்க தற்காப்பு அமைச்சு நடவடிக்கையை சீனா கண்டித்துள்ளது. அதோடு அதன் எதிர்ப்பையும் வெளிப்படுத்தியுள்ளதாக சீன வர்த்தக அமைச்சு கூறியது. பெய்ஜிங்கில் இரு நாட்டு தலைவர்களும் இடையிலான சந்திப்பில் எட்டப்பட்ட கருத்துக்களை அமெரிக்கா நிராகரித்துள்ளது. அதோடு இருதரப்பு வணிக உறவுகளை புறக்கணித்து தேசிய பாதுகாப்பை காரணம் காட்டி சீன நிறுவனங்களை நியாயமற்ற முறையில் ஒடுக்கும் அதிகார முறைகேட்டில் அமெரிக்கா ஈடுபடுவதாக அமைச்சு குற்றம் சாட்டியது. ஹொர்முஸ் நீரிணை வழியாக செல்லும் வர்த்தக கப்பல்களை குறிவைத்து ஈரான் திருக்குருதி தாக்குதல்களை நடத்தியதாக அமெரிக்கா குற்றம் சாட்டியுள்ளது. இருப்பினும் அவை அனைத்தும் சுட்டு வீழ்த்தப்பட்டன. மேலும் கடல்வழி போக்குவரத்து பாதிக்கப்படவில்லை என அமெரிக்க மத்திய கட்டளை மையம் சென்கோம் எஸ் தளத்தில் இடுகையிட்டுள்ளது. அந்த முக்கியத்துவம் வாய்ந்த பன்னாட்டு நீர்ப்பாதை திறந்தே உள்ளது. ஆஸ்திரேலியா சிட்னியில் உள்ள கோஜி கடற்கரை பகுதியில் சூறா தாக்கியதில் 30 வயது பெண் கடுமையான காயத்திற்கு ஆளானதை தொடர்ந்து அந்த கடலோர பகுதியை ஆய்வு செய்ய கண்காணிப்பு ஒழுங்கூர்தி அனுப்பப்பட்டது. அதேவேளை கடலில் சூறாவின் இருப்பை கண்டறிய சில ஜெட்ஸ்கிகளும் பயன்படுத்தப்பட்டன. எச்சரிக்கை நடவடிக்கையாக சிட்னி கிழக்கு கடற்கரைகள் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு மூடப்பட்டன. விளையாட்டு. ஈரார் 25 ஈரார் 26 பன்னாட்டு கூட்டமைப்பு நாடுகளுக்கான ஹாக்கி போட்டி. தங்களது வெற்றி வேகத்தை தொடர வேண்டும் என்ற தேசிய ஆடவர் அணியின் எண்ணம் நிறைவேறவில்லை. தென்னாப்பிரிக்கா கேப்டவுனில் நடைபெற்ற ஏ குழு ஆட்டத்தில் ஸ்பீடி டைகர்ஸ் அணி 1-4 என ஜப்பானிடம் வெற்றியை நழுவவிட்டது. இதனையடுத்து மலேசியா தற்போது 3 புள்ளிகளுடன் 3 நிலையில் உள்ளது. ஈரார் 26 ஃபிஃபா உலக கிண்ணம். ஜப்பானின் புதிய கேப்டன் கோ இதாகுரா அணி ஒற்றுமை மேலோங்கியிருப்பது உறுதி செய்யப்படும் என சூளுரைத்துள்ளார். செல்வாக்குமிக்க முன்னாள் கேப்டன் வத்தாரு எண்டோ போட்டியிலிருந்து விலகியதை அடுத்து அந்த நீல சமுறை அணியின் ஆயத்த பணிகள் பாதிக்கப்பட்டன. கத்தார் உலக கிண்ணத்தில் பங்கெடுத்த இதாகுரா அனுபவமிக்கவர்கள் சக ஆட்டக்காரர்களுக்கு வழிகாட்டுவதில் முக்கிய பங்கு வகிக்க வேண்டும் என்று கூறினார். ஞாயிற்றுக்கிழமை திட்டமிடப்பட்டுள்ள தொடக்க ஆட்டத்தில் ஜப்பான் நெதர்லாந்துடன் மோதுகிறது. 2010 உலக கிண்ணத்தில் குழுநிலை ஆட்டத்தில் நெதர்லாந்து எதிர்கொண்ட ஜப்பான் சுழியத்திற்கு 1 என்ற கோல் கணக்கில் தோற்றது குறிப்பிடத்தக்கது. நாளை 4 ஆட்டங்கள் திட்டமிடப்பட்டுள்ள வேளை காலை 6 நியூஜெர்சியில் நடைபெறும் பிரேசிலுக்கும் மொரோக்கோவுக்கும் இடையிலான ஆட்டம் முதன்மை கவனத்தை பெற்றுள்ளது. இந்நிலையில் ஆட்டங்களை எதிர்கொள்வதில் பிரேசில் அணியினர் பதற்றமடையக்கூடாது. எத்தகைய சூழலிலும் அழுத்தத்தை கையாள கற்றுக்கொள்ள வேண்டுமென அதன் முன்னாள் ஆட்டக்காரர் ரொமாரியோ கூறியுள்ளார். 24 காத்திருப்பை முடிவுக்கு கொண்டுவர அவர்கள் முழு திறனையும் வெளிப்படுத்த வேண்டுமெனவும் அவர் வலியுறுத்தினார். 1994 பிரேசில் உலக கிண்ணத்தை வெல்ல ரொமாரியோ முக்கிய பங்காற்றியுள்ளார். அப்போட்டியில் 5 புகுத்தியதோடு சிறந்த ஆட்டக்காரர் விருதையும் வென்றார். சபா மின் கட்டமைப்பு முனைப்பு நாட்டின் வளர்ச்சி திட்டத்தை வலுப்படுத்தும் பிரதமர் நம்பிக்கை. பள்ளிகளில் முறைகேடு புகார்கள் மீது உடனடி நடவடிக்கை தேவை கல்வி அமைச்சு நினைவுறுத்தல். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். வணக்கம்.

சனிக்கிழமை தீரா இசையோடு நாம் இணைந்திருக்கின்றோம். கேட்டு மறந்த பாடல்களுக்கும் கேட்க மறந்த பாடல்களுக்கும் சனிக்கிழமை தீரா இசை அப்படின்னு எப்போதுமே நம்ம சொல்லுவோம். உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரியான பாடல்கள் அது எப்படி உங்களுக்கு தெரியும் தெரியும். 80ஆம் ஆண்டு பாடல்கள், 90ஆம் ஆண்டு பாடல்கள் எதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கறத தேடி அலசி ஆராய்ந்து நாங்கள் உங்களுக்காக பாடல்களை தேர்ந்தெடுத்து ஒவ்வொரு நாளுமே கொடுத்துட்டே இருக்கோம். அந்த வகையில் தொடர்ந்து உயர்ந்த உள்ளம் திரையிலிருந்து பாடலை இளையராஜா திரை குரலில் நாம கேட்க போறோம். தொடர்ந்து நிறைய பாடல்கள், நிறைய உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு மயக்கம் கொடுக்கக்கூடிய பாடல்கள், அந்த மயக்கத்துக்கான மருந்து கொடுக்கக்கூடிய பாடல்கள் எல்லாமே இருக்குங்க. இது தீரா இசை.

பெற்றோர்களே உங்க பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பார்க்கறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியையே கல்வி சாதனமாக மாற்றலாம். மைனாப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைனாப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 0301 7 29 19.

உங்கள் மாலை நேரத்து மயக்கம் கூடும் நேரம் இது, நம்புங்க அப்படிதான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு நீங்களும் சொல்றது எங்களுக்கு கேட்குது. சரி, எங்க நீங்க பயணத்துல இருந்தாலும் உங்க கூடவே உங்களுக்கு துணையாக நாங்க வந்துகிட்டே இருக்கோம். சரி, இன்றைக்கு என்ன மாதிரியான பாடல்கள் எல்லாம் தீரா இசையில் ஒளியேற காத்திருக்கின்றன அப்படிங்கிற ஒரு முன்னோட்டம் காலையிலிருந்து நீங்க கேட்டிருப்பீங்க. அப்படியே நீங்க கேட்க மறந்திருந்தா, கேட்காமல் விடுபட்டு போயிருந்தா அந்த முன்னோட்டம் இப்போ நாங்க மீண்டும் உங்களுக்காக வழங்குறோம்.

ஆமாங்க, இந்த மாதிரியான பாடல்கள் எல்லாம் நாங்கள் உங்களுக்கு கொடுக்கும் போது அங்கே இங்கே நகர முடியல அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எங்களுக்கு கேட்குது. சரி, எதுக்கு சனிக்கிழமை அப்படியே கொஞ்சம் ஓய்வு எடுத்து ஒரு ஓரமாக உட்கார்ந்து தலை சாய்த்து ஓய்வெடுங்க. மனசுக்கு ஒரு ஓய்வு வேணும், மனசுக்கு ஒரு அமைதி வேணும். அந்த அமைதியை இன்றைக்கு நாங்கள் பாடல்களின் வழியாக உங்களுக்கு நாங்கள் கொடுத்துட்டே இருக்கோம். அப்படி யாருக்காவது ஒரு தூது சொல்லணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நாங்கள் இங்கேருந்து ஒளியேற்றும் பாடல்களை கொஞ்சமாக அப்படியே நீங்கள் பதிவு செய்து அப்படியே அனுப்பி வைங்க. பாருங்கள் அங்கேருந்து என்ன மாதிரியான பதில் வருது அப்படிங்கிறத அப்புறம் நீங்கள் எங்களுக்கு அழைச்சி கூட சொல்லலாங்க.

லிங்கம்ஸ். உலக கிண்ண கார்பந்து பெருவிழா 2026, 48 நாடுகள், 104 ஆட்டங்கள். இதன் அதிகாரப்படியான ஒலி ஒளிபரப்பு மையம் RTN.

எங்க ஒரு காவல்காரன் திரையிலிருந்து அந்த பாடலை தீபன் சக்கரவர்த்தி பே சுசிலா குரலில் நாம் கேட்டிருந்தோம். நேரம் மாலைமணி 5:37 ஆயாச்சு. சரி, கேட்டு மறந்த பாடல்களுக்கும் கேட்க மறந்த பாடல்களுக்கும் சனிக்கிழமை தீரா இசை எப்படியாவது ஒரு பாடலை தேடி எடுத்து ரொம்ப நாள் நம்ம இதை கேட்கலங்க அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்ப்போம். அந்த வகையில் இன்றைக்கும் ஒரு பாடல் இருக்கு. 1988 இயக்குனர் இமயம் பாரதி ராஜா இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படம். இந்த திரைப்படம் கொடி பறக்குது. இதில் வந்து ரஜினிகாந்த், அமலா, சுஜாதா மற்றும் இந்த படத்தின் வில்லனாக மணிவண்ணன் நடிச்சிருப்பாரு. இதில் நடிகர் மணிவண்ணனுக்கு பின்னணி குரல் கொடுத்திருக்காரு பாரதி ராஜா. இந்த பாடலுக்கான இசையை அமைத்திருப்பவர் ஹம்சலேகா, பாடல் வரிகள் வைரமுத்து. இது நாம் கேட்டு மறந்த பாடல், கேட்க மறந்த பாடல்.

0: அஸ்வினி, இந்த வருஷம் 1st ஜூன் எல்லாம் ஐசி அடையாள அட்டைலாம் மாத்திரணும்னு சொல்லிருக்காங்க. மாத்திரி தெரியுமா?
1: அதுக்கேன்பா குரல் மாத்தி பேசுறீங்க?
0: அப்பதாமா கேக்குறவங்க நம்புவாங்க. நீ விஷயத்துக்கு வா.
1: 1st எல்லாம் மாத்தணுமா? யாரு உங்ககிட்ட இதெல்லாம் சொல்றது?
0: அதான் வாட்ஸ்அப்ல ஃபார்வர்ட் டு மெனி நிறைய பேருக்கு அனுப்பி வச்சிருக்காங்க, உனக்கு வரலையா?
1: ஐயோ அப்பா, அது 1st ஜூன்ல இருந்து அமல்படுத்துறாங்களே தவிர அடையாள அட்டையை உடனே மாத்தணும்ன்ற அவசரம் எல்லாம் கிடையாது. அடையாள அட்டை காணாமல் போனவங்க இல்ல அந்த சிப் இருக்கு இல்லையா அது வேலை செய்யாதவங்க மட்டும் இப்போதைக்கு மாத்தினா போதும்னு சொல்லிருக்காங்க.
0: என்னமா நீ வாட்ஸ்அப்
2: கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0109 7 29 19 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். மைன் ஆப்ஸ் இ டியூஷன், சிறந்த கற்றல் முறை, சிறந்த அடைவு நிலை.

நாம இப்போ தீரா இசையில் வாங்கிட்டு இருக்கிற பாடல்கள் அத்தனையும் நினைவுகள் அப்படி மீட்டெடுத்து கைகளில் கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு நேயர்கள் எல்லோரும் டிக்டாக் நிரலியில் பதிவுகளை அனுப்பிக்கிட்டே இருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. சரி, முதல்ல வந்து குமரன் குமார் கேசவன் பதிவு செய்திருந்தாங்க. வீட்டில் வந்து திருமணத்திற்கான நெலுங்கு வைபவம் நடந்துட்டு இருக்குங்க. குடும்பத்தார் எல்லோரும் சேர்ந்து இங்கே இருக்கும், ஒரு திருமண பாடல் ஒன்று கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. வீட்டில் நெலுங்கு நடக்கும் போது எவ்வளோ நல்லா இருக்கலாம், ஆனால் பெண் வீட்டுக்காரவங்கள மாப்பிள்ளை வீடான்னு தெரியல. சரி பரவாயில்ல, ஒரு பாடல் நமக்கு அவங்களுக்காக நம்ம எடுத்து வச்சிருக்கோம், கொடுத்துடலாம். திருமண பந்தத்தில் இணைவிருக்கும் மனப்பெண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் நாங்கள் வாழ்த்து சொல்கிறோம்.

நம் நாட்டில் 12 முதல் 17 வயதுக்குள் இருக்கும் சிறார்களில் 94 விழுக்காட்டினர் தினமும் இணையத்தை பயன்படுத்துறாங்க. இணையத்தின் மூலம் அவங்க நிறைய கத்துக்கிறாங்க. ஆனா நமக்கு தெரியாம இணைய துன்புறுத்தல் அல்லது இணைய மோசடிகளுக்கு அவங்க ஆளாகலாம். பக்கத்துல இருக்கிற நாமதான் அவங்களுக்கு அடிக்கடி இதை நினைவூட்டிக்கிட்டே இருக்கணும். இணையம் ரொம்ப சுவாரஸ்யமானதுங்க, அது அவங்களுக்கு பிரச்சனை கொடுக்காத வரைக்கும் தான். தொடர்பு அமைச்சும் MCMC தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையமும் இந்த தகவலை உங்களுக்கு வழங்குறாங்க.

பேச முடியாது, கேட்கவும் முடியாது. அர்ஜுன் வரைந்து கொண்டிருந்தது அலைகளின் சீற்றத்தை அல்ல, அந்த அலைகளுக்கு அப்பால் இருக்கும் அடிவானத்தின் அமைதியை. காது கேளாத பேச முடியாத ஒரு இளைஞனுடைய கனவுகளுக்கு ஒரு பெண்ணால் உயிர் கொடுக்க முடியுமா அப்படிங்கிற கேள்விக்கான பதில் இந்த சிறுகதைக்குள்ள இருக்கு. இன்று 7:15 தூரிகையும் சலங்கையும் என்ன பேசுதுன்னு கேட்கலாம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானே. மலேசிய வானொலியின் மாலை 6 மணி செய்திகளுடன் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். தேசிய வளர்ச்சி திட்டங்களில் பெண்களை புறக்கணிக்க முடியாது. ஏனெனில் மலேசியா மடானி அவாக்களை நனவாக்க தேவையான அறிவு, ஒழுக்கம், மேல்தன்மை கொண்ட ஒரு தலைமுறையை உருவாக்குவதில் அவர்கள் ஆணிவீராக விளங்குகின்றனர் என்று பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். ஒரு நாட்டின் வளர்ச்சியை உன்னத நெறிகளை பேணுவதன் மூலமும் வலுப்படுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் கூறினார். நாடு முழுவதும் உள்ள எல்லா தேசிய தகவல் பரவலாக்க மையம் நாடிகளிலும் இந்த ஆண்டு இறுதி வரை நடைபெறும் செயற்கை நுண்ணறிவு திட்டத்தில் 25,000 பேர் பங்கேற்பார்கள் என்று இலக்கு வைக்கப்பட்டுள்ளது. இம்மாதம் 6ஆம் நாள் முதல் கட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ள நிலையில் இந்த முனைப்பு நாடு முழுவதும் உள்ள எல்லா 1,099 நாடுகளுக்கும் விரிவுபடுத்தப்படும் என்று தொடர்பு துணை அமைச்சர் தியோ நீச்சிங் தெரிவித்தார். சுங்கை சிபுட் அருகே லின்தாங் சாலையில் உள்ள வாட்டர் ஃப்ரண்ட் வணிக பகுதியில் டெலிகோம் மலேசியாவுக்கு சொந்தமான கம்பி வடத்தை திருடியதாக சந்தேகத்தின் பேரில் காவல்துறை 4 பேரை கைது செய்துள்ளது. 31 முதல் 50 வயதுக்குட்பட்ட அந்த சந்தேக நபர்கள் அனைவருக்கும் குற்ற பின்னணியும் போதைப்பொருள் பழக்க பின்னணியும் இருப்பதாக அந்த மாவட்ட காவல்துறை தலைவர் சூப்பரிண்டெண்டன்ட் சரண் ஐவான் தெரிவித்தார். ஈரானுக்கு $3 பில்லியன் வழங்கியுள்ளதாக ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளதை ஐக்கிய அரபு சிற்றரசு மறுத்துள்ளது. அந்த தகவல் பொய் எனவும் நாட்டின் நற்பெயருக்கு களங்கத்தை ஏற்படுத்தும் நோக்கில் அது பகிரப்பட்டுள்ளதாகவும் அதன் வெளியுறவு அமைச்சு கூறியது. இந்தியா அசாம் மாநிலத்தின் உட்புற பகுதியில் இராணுவ விமானம் விழுந்து நொறுங்கியது. ஜோர்ஹாட் வான்படை தளத்தில் தரையிறங்கும் முன் அந்த ஆண்டனோவ் AN-3 2 ரக விமானம்

விபத்துக்குள்ளானதாக கூறப்படுகிறது. அந்த விமானத்தில் இருந்தவர்கள் குறித்த எண்ணிக்கை இன்னும் உறுதி செய்யப்படாத நிலையில் வான்படையைச் சேர்ந்த 5 பலியானதாக இராணுவம் கூறியது. 2026 ஃபீஃபா உலகக் கிண்ணம். இம்முறை பட்டத்தை இந்த அணிதான் தட்டிச் செல்லும் என்று உறுதியாக சொல்ல இயலாது என்று பிரேசில் நிர்வாகி கார்லோ அன்சிலோட்டி தெரிவித்துள்ளார். இருப்பினும் அதனை வெல்லக்கூடிய அணிகளுள் ஒன்றாக தனது அணி இருக்கும் என்று அவர் குறிப்பிட்டார். நியூஜெர்சியில் நடைபெறும் மொரோக்கோவுக்கு எதிரான சி குழு முதல் ஆட்டத்தையொட்டி பேசிய அவர், கிண்ணத்தை வெல்லும் திறன் கொண்ட அணியாக ஸ்பெயினை தேர்ந்தெடுத்துள்ளார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். வணக்கம்.

மாலை 6 மணிக்கான செய்திகளுக்கு பிறகு மீண்டும் தீர இசையில் இணைகின்றோம். இன்றைக்கும் உங்களுக்காக 2 கேள்விகளோடு நாங்கள் வந்திருக்கோம். ஒரு பாடலை கேட்டுட்டு வாங்க. பாடலுக்கு பிறகு உங்களுக்கான கேள்விகள் உங்களை நாடி தேடி வரப்போகுது. பதில் சொல்ல காத்துருங்க.

சீராக இசை உங்களையும் எங்களையும் இணைத்து வைத்திருக்கின்றது. சரிங்க, முதல் கேள்விக்கு நம்ம வரலாம். ராதா, ரேவதி, ரேகா, ரஞ்சிதா இந்த மாதிரி பல ரா வரிசையில் பெயர் கொண்ட கதாநாயகிகளை அறிமுகம் செய்தவர் மறைந்த இயக்குனர் இமயம் பாரதி ராஜா. ஆனா கதாநாயகிகளை வந்து இவர் வந்து அவர் பெயர் வைத்து தன்னுடைய சொந்த திரைப்படத்தில் தான் அறிமுகம் செய்வார். ஆனா இந்த நடிகை மட்டும் பாரதி ராஜா தன்னுடைய இயக்கத்தில் அறிமுகம் செய்யல. இருந்தாலும் மற்றொரு இயக்கத்தில் நடித்த இந்த நடிகைக்கு இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவருக்கு பெயர் சூட்டினார். யார் அந்த நடிகை? பெரும்பாலும் அவர் என்ன சொல்ல வரேன்னா, அவர் வந்து பெயர் மாற்றம் செய்வார்ல, ரா வரிசைக்கு கொண்டு வருவார்ல அந்த பெயரை, அவங்களாம் வந்து இவருடைய இயக்கத்தில் தான் அறிமுகம் ஆனாங்க. ஆனா இந்த நடிகை வேறொரு இயக்கத்தில் நடிக்கவிருந்த இந்த நடிகைக்கும் ரா வரிசையில் பெயர் சூட்டியவர் இவர் தான். யார் அந்த நடிகை? அதை தான் நாங்க கேட்கிறோம். யார் அந்த நடிகை அழைத்து சொல்லுங்க. நீங்க அழைக்க வேண்டிய எண்கள் 03-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-6-8. இது உங்கள் தீரா இசை.

மாதாந்திர செலவுகள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன, ஆனால் உங்கள் வருமானம் அதே போலதான் இருக்கா? கூடுதல் வருமானம் பெற விரும்புறீங்களா? MyNabs e-tuition affiliate program இல் ஏற்கனவே பலர் இணைந்து தங்களின் வருமானத்தை உயர்த்தி வராங்க. இது ஒரு வாய்ப்பு மட்டுமல்ல, உங்கள் வளர்ச்சிக்கான ஒரு புதிய துவக்கம். இந்த ஆண்டு உங்கள் வளர்ச்சிக்கான ஆண்டாக ஆகட்டும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 3109079 19.

0: நாடு நகரம் எங்கிலும்
1: சமையல் செய்திடும் வேளையில் நான் மனம் மகிழ்ந்திடுவேன். படி சுமையிலும் மகிழ்வா என்றார் நான் லிங்கம் சென்றேன்.
2: லிங்கம்ஸ் மசாலை 80 வருஷம் கம்பெனிமா. மலேசியாவிலேயே தரமான சுவையான மசாலை லிங்கம்ஸ் மசாலை தான். டேஸ்ட் சூப்பரா இருக்கும்.
1: என் சமையல் பணியை நிறைவாக்கி சுவையாக்கிடும்
0: அனைத்துக்கும்
3: நம்பிக்கையின் மறுபெயர் மகாலிங்கம்மா.
4: சும்மா அதிரதில்ல,
5: உலக கிண்ண கார்பந்து பெருவிழா 2026 48 நாடுகள் 104 ஆட்டங்கள். கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த ஆட்டங்கள் குறித்த நிலவரங்களுக்கு மின்னலோடு இணைந்திருங்கள். உலக கிண்ண காட்பந்து போட்டி 2026 இதன் அதிகாரப்படியான ஒலி ஒளிபரப்பு மையம் RTN.

இன்றைக்கு ஜூன் திங்கள் 13 நாள். இன்றைக்கு பிறந்தநாள் கொண்டாடும் எல்லோருக்குமே இங்கிருந்து நாங்கள் பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம். நீங்கள் மனசில் என்னெல்லாம் ஆசைப்பட்டீங்களோ அதெல்லாம் சீக்கிரமே கைகோடி வர உங்கள் கை வந்து சேர இங்கிருந்து நாங்கள் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறோம்.

0: அருண்மொழி உமாரமணன் கொண்டு வந்த பாடல். அது முதல்ல நாம ஒரு கேள்வி கேட்டிருந்தோம் உங்ககிட்ட, நேர்கள் அழைத்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ராதா, ரேவதி, ரேகா, ரஞ்சிதா, இந்த மாதிரி பல ரா வரிசையில் பெயர் கொண்ட கதாநாயகிகளை அறிமுகம் செய்தவர், அதாவது அவர் இயக்கிய திரைப்படத்தில் பெயர் வைத்து அறிமுகம் செய்தவர் மறைந்த இயக்குனர் இமயம் பாரதி ராஜா. ஆனா கதாநாயகியில வந்து அவங்க வந்து அவருடைய சொந்த படத்தில் தான் அறிமுகம் செய்வார், இயக்கத்தில் தான் அறிமுகம் செய்வார். ஆனா இந்த ஒரு கதாநாயகிக்கு இவர் பெயர் வைத்தாரு, ஆனா இவருடைய இயக்கத்தில் அவங்கள அறிமுகம் செய்யல. வேறொரு இயக்கத்தில் நடிக்க வந்த இந்த நடிகைக்கு இவர் பெயர் வைத்தார். யார் இந்த நடிகை அப்படின்னு கேட்டிருந்தோம். நீர்களின் அழைப்புகள் என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கலாம். வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க, பதில் தெரியுமா?
1: பதில் தெரியும்.
0: யாருங்க பேசுறீங்க?
1: குமார்.
0: குமார், சொல்லுங்க குமார், யார் இந்த நடிகை?
2: அறிமுகப்படுத்தியவர்
0: பாரதி ராஜா இல்ல?
2: இல்ல, அவங்க வேற படத்துல அறிமுகம் பண்ணாங்க.
0: அப்புறம் எதுக்கு இவர் போய் பேர் வச்சாரு சொல்லுங்க?
2: இவரோட துணை இயக்குனர் வந்து படத்துல நடிச்சாங்களாம், பேர் வைக்க சொல்லி கேட்டப்ப ரோஜாவுக்கு வந்து இவர் ரோஜான்னு வச்சாருன்னு படிச்சிருக்கேன்.
0: படிச்சிட்டீங்க? படிச்சிட்டீங்க, நாங்க படிச்சதே நீங்க ஏன் படிச்சீங்க? நன்றிங்க, நன்றிங்க, ரொம்ப நன்றிங்க.
2: நன்றி. என் பேர் சுஜாதா, நான் பினாங்ல இருந்து பேசுறேன்.
0: சுஜாதா, சொல்லுங்க சுஜாதா.
2: ரதி அக்னிஹோத்ரி அவங்களா?
0: சரி,
2: ஏன்னா ஒருவேளை ரால ஆரம்பிச்சிருக்கிறோம், பட் அவங்க படிச்ச முத படம் இவரு தயாரிக்கல. தெரியல, இட் ஜஸ்ட் அ ட்ரை.
0: ரதினு சொல்லிருக்கீங்க, நீங்க தான் மனசை குளிர வச்சிருக்கீங்க, தெரியுதா காரணம் என்னன்னு? சரியான பதில் இல்ல. என்ன எப்படி தேடி எடுத்துட்டு வரும் தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா அந்த சிரமம் என்னன்னு? எல்லாத்துக்கும் சரியா பதில் சொன்னா எப்படி? இப்படி யாராவது தவறா சொல்லணும்ல?
2: சுகுமாரன் காலத்துல, அருண்மொழி சார் காலத்துல பாடல் பாடி இருக்கிற நிறைய.
0: ஓ, நன்றிமா, நன்றிமா, உங்க கூட பேசினது எங்களுக்குமே ரொம்ப மகிழ்ச்சி. போங்க.
2: ஓயோ, தேங்க்யூ சோ மச்.
0: தொடர்ந்து கேளுங்க.
2: படிக்கிறீங்க? நல்லா நிகழ்ச்சி படிக்கிறீங்க.
0: நன்றி, நன்றி. தூக்கம் வராது போங்க இன்னைக்கு.
2: ஓகே, ஓகேங்க, ரொம்ப நன்றிங்க. பினாங்க் வந்தா கால் பண்ணுங்க, வாங்க.
0: கண்டிப்பா, கண்டிப்பா.
2: ஓகேங்க, ரொம்ப நன்றிங்க.
0: நன்றி.
3: இப்போல இருந்து கலைச்செல்வி.
0: இப்போல இருந்து கலைச்செல்வி.
3: பதில் வந்து அவங்க அறிமுகப்படுத்தினவங்க வந்து ரெண்டு பேர் எனக்கு தெரியுது, ராதிகா கிழக்கே போகும் ரதி வந்து புதிய வாய்ப்புகள்.
0: அவர் வந்து பொதுவா அறிமுகப்படுத்துறவங்க எல்லாத்தையும் அவருடைய இயக்கத்துலதான் நடிக்க வைப்பாரு. ஆனா இந்த நடிகைக்கு இவர் பேர் வச்சாரு ரா வரிசையில, ஆனா இவருடைய இயக்கத்துல அவங்க அறிமுகம் காணல, அததான் கேட்டிருந்தோம்.
3: ஓ, அது கேட்டுட்டேன், அதுதான் அந்த கேள்வியதான் முழுமையா கேட்க மறந்துட்டேன்.
0: பாருங்க அவசரத்தை பாத்தீங்களா. நன்றி, நன்றி.
3: ஓகே, நன்றிங்க.
4: ஹலோ, வணக்கம். குமரன் இப்போவிலிருந்து நடக்கின்றேன்.
0: சொல்லுங்க குமரன், பதில் தெரியுமா?
4: ஒரு நிகழ்ச்சியில அவங்க சொன்ன மாதிரி கேள்விப்பட்டிருக்கிறேன். அவங்களுக்கு பேர் வச்சது வந்து அந்த நடிகை வந்து ரோஜா.
0: ரோஜா,
4: ஆமா.
0: ஆனா இவருடைய, ஆனா இவருடைய இயக்கத்துல அறிமுகம் காணல.
4: ஆமா, ஒரு படத்துக்கு நடிக்க வரும்போது அப்ப உனக்கு ரோஜான்னு பேர் வச்சுக்கோமேன்னு சொன்னதை அவங்கதான் சொன்னாங்க. முதல்ல அவங்களுக்கு அந்த பேர் பிடிக்கல அப்படின்னு சொல்லி, ஆனா போக போக நடித்த பிறகு எனக்கு அந்த பேர் பிடிச்சு போச்சு
0: அப்படின்னு புகழ் தந்தது அந்த பெயர்.
4: ஆமா,
0: நன்றி குமரன்.
4: நன்றி.
0: ஆமாங்க, மிக சரியான பதில் என்னன்னு பாத்தீங்கன்னா ரோஜா என்பதுதான் சரியான பதில். ரோஜா இயக்குனர் இமயம் பாரதி ராஜாவின் இயக்கத்தில் அறிமுகம் காணல, ஆனா அவங்களுக்கு ரோஜா அப்படின்னு ரா வரிசையில் பெயர் வைத்தவர் பாரதி ராஜா. ஆக ரோஜா நடித்திருக்கும் திரையிலிருந்து அடுத்து வரும் பாடலை கேட்கலாம்.

சொல்லுங்க. இன்றைக்கு நாங்கள் உங்களுக்காக கொடுத்திருந்த கேள்வியில் முதல் கேள்வியில் நிறைய பேர் வந்து சரியான பதில் தான் சொல்லியிருந்தீங்க. இருவர் ஓர் இருவர் மட்டும்தான் தவறான பதில் சொல்லி இருந்தாங்க. சரி, இப்போ வந்து இரண்டாவது கேள்வி உங்களுக்காக வருது. ரம்யா அப்படிங்கிற கதாபாத்திரத்தின் மூலம் தமிழ் திரையுலகில் அறிமுகமானார் இந்த நடிகை. தமிழ், தெலுங்கு, மலையாளம் மற்றும் ஒரு சில ஹிந்தி படங்கள், வங்காளம், கன்னடம் இந்த மாதிரியான மொழி படங்கள்லையும் தமிழ் தொலைக்காட்சி நெடுந்தொடர்கள்லையும் நடிச்சிருக்காங்க. இவருடைய கணவர் இயக்குனர், தம்பியும் நடிகர். இவருடைய இயற்பெயர் சுஷ்மா. யார் இந்த நடிகை அழைத்து சொல்லுங்க. நீங்கள் அழைக்க வேண்டிய எண்கள் சுயம் 3228 2573 அல்லது 4763

0: நாட்டு சர்க்கரை இயற்கையானது, ரசாயன கலப்பில்லாதது. அனைத்து வகையான இனிப்பு பண்டங்களுக்கும் பானங்களுக்கும் சிறந்த சுவையை ஆரோக்கியமாக கொடுத்திடும் கயல் நாட்டு சர்க்கரை. விநியோகம் ஸ்ரீஜயா இம்பாக்ட். சுழியம் 3-3-1-6-7-2-1-7-3.
1: பெற்றோர்களே, உங்க பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பார்க்கறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியையே கல்வி சாதனமாக மாற்றலாம். மைலாப்ஸ் இ டியூஷனில் அனுபவம் மிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைன் ஆப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 0301-7-29-19.

0: சரிங்க, இரண்டாவது கேள்வியும் உங்ககிட்ட நாங்க கேட்டிருந்தோம். என்ன கேள்வி அப்படின்னு சொன்னீங்கன்னா, ரம்யா அப்படிங்கிற கதாபாத்திரத்தின் மூலம் தமிழ் திரையுலகில் அறிமுகமானாங்க இந்த நடிகை. தமிழ், தெலுங்கு, மலையாளம் மற்றும் ஒரு சில ஹிந்தி படங்கள், வங்காளம், கன்னடம் இந்த மாதிரியான மொழி படங்கள்லையும் தமிழ் தொலைக்காட்சி நெடுந்தொடர்கள்லையும் நடிச்சிருக்காங்க. இவருடைய கணவர் இயக்குனர், தம்பி நடிகர் அப்படின்னு சொல்லியிருந்தோம். யார் அந்த நடிகை? இவருடைய இயற்பெயர் சுஷ்மா அப்படின்னு சொல்லியிருந்தோம். நீர்கள் என்ன சொல்றாங்க கேட்கலாம்.
1: நீங்க
0: பாட்டுக்கு இந்த சாயந்தர நேரத்துல அப்படி நடக்கிறதுக்கு எங்களுடைய பாடல்கள் எல்லாம் துணையா இருக்கு. அவரு
1: கண்டிப்பா பாடல்கள் கேட்டுக்கிட்டு, கேள்விகள் கேட்டுக்கிட்டு, அந்த பதில்களை யோசிச்சுக்கிட்டு, அப்புறம் போயிட்டு இந்த கேள்வி,
0: சொல்லுங்க, எந்த கேள்விக்கு பதில் தெரியுமா?
1: ஆமா தெரியும், ஏன்னா இதையும் நான் படிச்சேன். இந்த பதில் வந்து தேவியானி.
0: தேவியானி,
1: ஏன்னா அந்த படம் வந்து தொட்டாச்சி நீங்க, அதுலதான் அவங்க பேர் ரம்யா.
0: சரிங்க சரிங்க, நன்றிங்க நன்றிங்க. உங்க பயணத்தை நீங்க தொடரலாம், நடந்துட்டே பாடிக்கிட்டே போங்க.
1: நன்றிப்பா கண்டிப்பா.
2: என் பேர் கோமலாவாணி. பதில் ரம்யா கிருஷ்ணன்.
0: பதில் ரம்யா கிருஷ்ணன். கோமலாவாணி சொன்னா அது சரியா தானே இருக்கும்?
2: சரியா இருக்கும் நினைக்கிறேன்.
0: நினைக்கிறீங்க? வீட்டுல இருக்கீங்க? இந்த மாலை நேரத்துல இந்த பலகாரம் கிடாப்பினிங்கள எல்லாம் குக்கோய் சொல்லுவோம், அப்படி ஏதாவது இல்ல?
2: இல்ல, இங்க எது குயே சொல்லுவாங்க.
0: இங்கெல்லாம் குயே தான் சொல்றாங்க. ஆனா அந்த குயே கூட இல்லையா மாலை நேரத்துல? இப்ப வீட்டுல யாரும் செய்யல, அம்மா செய்யல. அதுக்கே நேரம் சரியா இருக்கு. இதுல குக்கோய் குவ வேறயா?
2: முடிஞ்சு வர்றதுனால ஆயிருது.
0: அவங்களுடைய இயற்பெயர் தான் சுஷ்மா. அவருடைய கணவர் இயக்குனர், தம்பி நடிகர் நகுல். தொடர்ந்து தேவயானி நடித்திருந்த நீ வருவாய் என திரையிலிருந்து பாடலை கேட்கலாம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 7 மணி செய்திகளுடன் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். உண்மையான ஒற்றுமையை இனி மரியாதை அல்லது சகிப்புத்தன்மை வாயிலாக மட்டும் அளவிட முடியாது. மாறாக ஒவ்வொரு வட்டாரத்தின் செயல்பாடுகள் சமூக பொருளாதார நீதி சமமான மேம்பாட்டின் வாயிலாக அதனை எடுத்துணர்த்த வேண்டும் என சபா முதல்வர் டத்து ஸ்ரீ ஹஜிஜினோர் கூறினார். ஆகவே எதிர்காலத்துக்கான தயார் நிலையாக ஒருமைப்பாட்டின் பொருளை ஆராய அவர் அழைப்பு விடுத்தார். கோலாலம்பூர் மாநகர்மன்றம் DBKL பொழுதுபோக்கு சுற்றுச்சூழலை வலுப்படுத்த ஓடும் நடவடிக்கைகளில் ஈடுபடுவோருடனும் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களுடனும் பொது கலந்தாலோசனை கூட்டத்தை நடத்தியுள்ளது. ஓடும் நடவடிக்கைகளை ஏற்பாடு செய்வதன் சவால்கள், சிக்கல்கள், தேவைகள் குறித்த கருத்துக்களை சேகரிக்கும் முக்கிய தளமாக இக்கூட்டம் அமைந்ததை DBKL அறிக்கை வாயிலாக சுட்டிக்காட்டியது. சிலாங்கூர் தக்காளி கம்பங் பாரு சுங்கை மாக்காவில் உள்ள ரோஹிங்யா சமூகத்தினர் குடியிருப்பு கட்டடத்தை இடிக்கும் நடவடிக்கை முடிவடைய 2 வாரங்களாகும் என ஹுலுலாங்க நாடாளுமன்ற உறுப்பினர் மொஹமட் சனி ஹம்சன் கூறினார். இருப்பினும் சமூக ஊடகத்தில் பரவலான 3 மாடி கட்டடம் தனியார் நிலத்தில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள வேளை அரசாங்க நிலத்தில் கட்டமைக்கப்பட்ட அதன் பின்புறம் மட்டுமே தகர்க்கப்படும் என அவர் கூறினார். இந்தியாவின் வடகிழக்கு மாநிலம் அஸ்ஸாமில் இராணுவ விமானம் தரையிறங்கும் போது விபத்துக்குள்ளானதில் விமானப்படை அதிகாரிகள் 5 உயிரிழந்ததாக இராணுவம் அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இதனிடையே ஜோர்ஹாட்டில் நிகழ்ந்த அந்த விபத்தில் அதிகாரிகள் உயிரிழந்தது குறித்து இந்திய விமானப்படை ஆழ்ந்த வருத்தம் தெரிவித்தது. அமெரிக்க வெர்ஜீனியா மாநிலத்தில் பெரிய கூடாரம் சரிந்து விழுந்த சம்பவத்தில் 1 உயிரிழந்தார், 22 காயமுற்றதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். அதனையடுத்து அரசாங்க தரப்பினர் சம்பவத்தின் மூல காரணத்தை ஆராய்ந்து வருகின்றனர். 1,500 கூடக்கூடிய அந்த கூடாரத்தில் சம்பவம் நிகழ்ந்தபோது அதில் இருந்தவர் எண்ணிக்கை உறுதி செய்யப்படவில்லை. 2026 ஃபீஃபா உலகக்கிண்ண கார்பந்து பி குழு நிலையிலான ஆட்டத்தில் கனடாவும் போஸ்னியா ஹெர்சகோவினாவும் களமிறங்கிய ஆட்டம் 1-1 என சமநிலை கண்டது. டி குழுவில் அமெரிக்கா பராகுவேயை

1 என வீழ்த்தியது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சிவசங்கரி கணபதி. வணக்கம்.

தீரா இசையில் தொடர்ந்து எங்களோடு இணைந்திருக்கும் உங்கள் அன்புக்கு நன்றி. தீரா இசையில் தொடர்ந்து 28 மணிக்கும் பாடல்களை நம்ம கேட்டு ரசிக்க போறோம். இடையே 7:15 தூரகையும் சலங்கையும் என்ற தலைப்பில் சிறுகதை உங்களுக்காக இடம்பெறும், தவறாமல் கேளுங்க.

0: உலக கிண்ண கார்பந்து பெருவிழா 2026 48 நாடுகள் 104 ஆட்டங்கள். கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த ஆட்டங்கள் குறித்த நிலவரங்களுக்கு மின்னலோடு இணைந்திருங்கள்.
1: உலக கிண்ண காட்பந்து போட்டி 2026 இதன் அதிகாரப்படியான ஒலி ஒளிபரப்பு மையம் RTN.

0: தொழுகை நேர அறிவிப்பு.
1: நேர்களே, கோலாலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான மக்ரிப் தொழுகை நேரம் இரவு மணி 7:25. கோலாலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான மக்ரிப் தொழுகை நேரம் இரவு மணி 7:25.
2: இப்போது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் எஃப்எம்.

0: நேரம் 7:15. தூரிகையும் சலங்கையும், இதுதான் இன்றைக்கான சிறுகதையின் தலைப்பு. குறைபாடு என்பது உடலில் இல்லங்க, பார்க்கிற பார்வையில தான் இருக்கு. காது கேளாத, பேச முடியாத ஒரு இளைஞனுடைய கனவுகளுக்கு ஒரு பெண்ணால் உயிர் கொடுக்க முடியுமா அப்படிங்கிற கேள்விக்கான பதில் இந்த சிறுகதைக்குள்ள இருக்கு. ராம் இந்த சிறுகதையை எழுதியிருக்காரு. த்ரேசா லசாரு குரல் தந்து இந்த கதைக்கு உயிரும் தந்திருக்காங்க. கூடவே பின்னணி இசை சேர்த்து இந்த கதைக்கு மெருகூட்டி இருக்கும். வாங்க, தூரிகையும் சலங்கையும் என்ன பேசுதுன்னு கேட்கலாம்.
1: அந்த மாலை நேரம் வழக்கம் போலவே கடற்கரையில் ஒரு விதமான அமைதி கலந்த சத்தம் இருந்தது. அலைகளின் ஓசைக்கும் சுண்டல் விற்பவர்களின் குரல்களுக்கும் நடுவே ஒரு மூலையில் அமர்ந்திருந்தான் அர்ஜுன். அவன் கையில் ஒரு தூரிகையும் மடியில் ஓர் ஓவிய பலகையும் இருந்தன. அர்ஜுன் ஓர் ஓவியன், ஆனால் அவனது உலகம் சத்தங்களற்றது. அவனால் பேச முடியாது, கேட்கவும் முடியாது. அர்ஜுன் வரைந்து கொண்டிருந்தது அலைகளின் சீற்றத்தை அல்ல, அந்த அலைகளுக்கு அப்பால் இருக்கும் அடிவானத்தின் அமைதியை. அப்போதுதான் அவள் வந்தாள். அவள் பெயர் நிலா. பெயருக்கேற்றார் போல ஒரு மென்மையான ஒளி அவள் முகத்தில். அவள் ஒரு புகழ் பெற்ற பரதநாட்டிய கலைஞர். அன்று ஏதோ ஒரு மன அழுத்தம் அவளை அந்த கடற்கரைக்கு இழுத்து வந்திருக்கிறது. அர்ஜுனின் ஓவியத்தை பார்த்ததும் அவள் தன்னை அறியாமலேயே அவன் அருகில் வந்து நின்றாள். அர்ஜுன் நிமிர்ந்து பார்த்தான். அவன் கண்கள் அவளது இருப்பை உணர்ந்தன. அவள் அழகை விட அவளது கண்களில் தெரிந்த ஏதோ ஒரு தேடல்தான் அவனை ஈர்த்தது. நிலா மெதுவாக அவனது ஓவியத்தை சுட்டிக்காட்டி, உண்மையிலேயே இந்த ஓவியம் ரொம்ப அழகா இருக்கு என்றார். அர்ஜுன் ஒரு மெல்லிய புன்னகையுடன் தனது குறிப்பேட்டை எடுத்து எழுதினான். நன்றி, ஆனா நீங்க சொல்றது எதுவும் எனக்கு கேட்காது, ஏன்னா என்னால பேசவும் முடியாது. நிலா ஒரு நிமிடம் அதிர்ந்து போனார். பின்பு அதே குறிப்பேட்டில் எழுதினான், ஆனா உங்க தூரிகை பேசுவது எனக்கு கேக்குது. அங்கேதான் தொடங்கியது அந்த அழகான காதல். அடுத்தடுத்த நாட்களில் அவர்களின் சந்திப்புகள் தொடர்ந்தன. அவர்கள் பேசிக்கொள்ள வார்த்தைகள் தேவையாக இருக்கவில்லை. நிலா அவனிடம் தன் நடனத்தின் நுணுக்கங்களை காட்டும் போதெல்லாம் அர்ஜுன் அதை ஒரு வண்ண காவியமாக மாற்றினான். ஒரு நாள் நிலா கேட்டார், ஏன் அர்ஜுன் உனக்கு இசை பிடிக்காதா? என்னாலெல்லாம் இசை இல்லாமல் வாழவே முடியாது. ஆனா உலகம் இப்படி நிசப்தமாக இருக்குது, எப்படி? அர்ஜுன் சிரித்து கொண்டே ஒரு காகிதத்தில் எழுதினான். நிலா, இசை என்கிறது காதுகளால கேட்கறது மட்டும் கிடையாது. ஒரு பூ மலர்வதிலும் இசை இருக்கு, ஒரு குழந்தை சிரிக்கிறதிலும் இசை இருக்கு. ஏன், நான் உன் கண்கள்ல பாக்குற அந்த அன்பு? ஆமா, அந்த அன்புதான் எனக்கு மிக சிறந்த இசை. நிலாவின் கண்கள் கலங்கின. வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத அன்பை அந்த மௌனம் அவளுக்கு கற்றுக் கொடுத்தது. அவர்களின் காதல் வளர்ந்த அதே வேளையில் சமூகத்தின் கசப்பான யதார்த்தமும் அவர்களை தட்டியது. நிலாவின் வீட்டில் அவளது காதலை பற்றி தெரிந்ததும் பெரிய பூகம்பமே வெடித்தது. எனது ஒரு ஊமையா நீ திருமணம் செய்ய போற? என்னாச்சு உனக்கு? உன் சங்கீதத்துக்கும் நடனத்துக்கும் அவன் எப்படி உனக்கு துணையா இருப்பான்? உலகம் உன்னை பார்த்து சிரிக்கும் நிலா. இது அவளது தந்தையின் கர்ஜனை. நிலா அமைதியாக சொன்னார், பா, காது கேக்கும் எத்தனையோ பேரு அடுத்தவங்களோட வழிய புரிஞ்சுக்கிறது இல்லப்பா. ஏன், பேச தெரிந்த எத்தனையோ பேரு பொய் மட்டும் தானே பேசுறாங்க. ஆனா அர்ஜுன் அப்படிலாம் கிடையாதுப்பா. அவன் மௌனம் சத்தியமானது, உண்மையானது. அவன் என் ஆன்மாவை புரிஞ்சுக்கிட்டான்பா. நிலா ஒரு பெரிய நடன நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தார். அதற்கு தன் குடும்பத்தையும் ஊர் மக்களையும் அழைத்தார். மேடையில் அவள் ஆடும் போது பின்னணியில் எந்த இசையும் ஒலிக்கவில்லை. முத்த அரங்கமும் மயான அமைதியில் இருந்தது. நிலா வெறும் அபிநயங்களால் ஓர் ஓவியன் எப்படி ஒரு பெண்ணின் வாழ்வை மாற்றுகிறான் என்பதை நடனமாக ஆடினாள். அந்த அமைதியில் ஒரு வலிமை இருந்தது. ஆட்டத்தின் இறுதியில் மேடையின் ஓர் ஓரத்தில் அர்ஜுன் வரைந்த மிக்க பெரிய ஓவியம் திரை நீக்கப்பட்டது. அதில் நிலா நடனமாடுவது போலவும் அவளை சுற்றி பல வண்ண பறவைகள் பறப்பது போலவும் இருந்தது. அந்த ஓவியத்தின் கீழே ஒரு வாசகம் எழுதப்பட்டிருந்தது. குறைபாடு என்பது உடலில் இல்லை, நாம் மற்றவர்களை பார்க்கும் பார்வையில் மட்டுமே இருக்கிறது. அரங்கமே எழுந்து நின்று கை தட்டியது. நிலாவின் தந்தை கண் கலங்கி நின்றார். காதலுக்கு மொழி தேவையில்லை, கேட்கும் திறன் அதுவும் தேவையில்லை. வெறும் தூய்மையான இதயம் மட்டுமே போதும் என்பதை அந்த உலகம் அன்று உணர்ந்தது. நிலா மற்றும் அர்ஜுனின் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயத்தின் தொடக்கமாக அமைந்தது அந்த நாள். நிலாவின் தந்தை மேடைக்கு வந்து அர்ஜுனின் கைகளை பற்றி கொண்டு கண் கலங்கியபடி நின்றார். வார்த்தைகள் தேவையில்லை என்பதை அன்று அவரும் உணர்ந்து கொண்டார். அதன் பின்னர் அவர்களின் வாழ்க்கை கடற்கரையின் அலைகளைப் போல ஒரு புதிய வேகத்தை பெற்றது. நிலா தனது நடனப் பள்ளியில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தாள். சலங்கையின் மொழி என்ற பெயரில் மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்காக ஒரு சிறப்பு கிளை தொடங்கப்பட்டது. அங்கு இசை என்பது காதுகளால் கேட்பது மட்டுமல்ல, அது இதயத்தின் துடிப்பு என்பதை நிலா பயிற்றுவித்தாள். அர்ஜுன் அந்த பள்ளியின் சுவர்களை எல்லாம் தனது வண்ணங்களால் உயிர்ப்பித்தார். குழந்தைகள் ஆடும் ஒவ்வொரு அசைவிற்கும் ஏற்ப அவர் நேரலையில் மேடையின் ஓரத்தில் நின்றபடி வண்ணங்களை தூவினார். ஒருமுறை ஒரு சிறுமி அர்ஜுனிடம் சைகையில் கேட்டார், மாமா இசை இல்லாம எப்படி ஆடுறது? அர்ஜுன் புன்னகைத்து அவளது கையை பிடித்து அவளது இதய துடிப்பை கேட்க செய்தார். கேக்குதா? உன் இதயத்தின் தாளமே உனக்கான இசை என்று தனது குறிப்பேட்டில் எழுதி காட்டினார். நிலாவும் அர்ஜுனும் இணைந்து நிறங்களின் நாட்டியம் என்ற உலகளாவிய கலைப்பயணத்தை தொடங்கினார்கள். உலகம் முழுவதும் உள்ள மேடைகளில் நிலா ஆட, பின்னணியில் அர்ஜுன் வரைந்த ஓவியங்கள் டிஜிட்டல் திரைகளில் அசைந்தன. அவர்கள் இருவரும் இணைந்து உருவாக்கிய அந்த புதிய கலை வடிவம் மொழிகளை கடந்து பலரது ஆன்மாவை தொட்டது. சமூகத்தின் கசப்பான யதார்த்தத்தை தாண்டி அவர்கள் இருவரும் இன்று ஒரு முன்மாதிரி தம்பதிகளாக வாழ்கிறார்கள். நிலாவின் தந்தை இப்போது அடிக்கடி அர்ஜுனின் ஓவிய கூடத்திற்கு வந்து அமைதியாக அமர்ந்திருப்பார். பேச தெரிஞ்சவங்களை விட மௌனத்தின் ஆழம் தெரிந்த உறவன் என் மகளுக்கு கிடைத்தது வரும் என்று அவர் பெருமிதத்துடன் இப்போது கூறுகிறார். கடற்கரையில் இன்றும் அதே அமைதி கலந்த சத்தம் இருந்தது. ஆனால் இப்போது அர்ஜுன் தனியாக அமர்ந்திருக்கவில்லை. அவன் அருகில் நிலா அமர்ந்து அலைகளை ரசித்துக் கொண்டிருக்கிறாள். அர்ஜுன் தனது தூரிகையை எடுத்து வானத்தில் பறக்கும் ஒரு பறவையை வரைய தொடங்கினார். நிலா அவனது தோளில் தலை சாய்த்து கொண்டார். அர்ஜுனின் தூரிகை பேசிக் கொண்டிருந்தது. நிலாவின் சலங்கைகள் மௌனமாக அதை ரசித்துக் கொண்டிருந்தன.
0: தூரிகையும் சலங்கையும் சிறுகதை கேட்டீங்க. ராம் எழுதிய கதைக்கு த்ரேசா லாசரு குரல் கொடுத்திருந்தாங்க. இந்த சிறுகதையை உங்களுக்காக தயாரித்து விடைபெறுகின்றேன். நான் நளினி அச்சுதன். மீண்டும் அடுத்த வாரம் இன்னொரு சிறுகதை உங்களோடு பேசும்.
2: நீங்கள் இளமை, புதுமை, இனிமை.

உன்னிகிருஷ்ணன் பொம்பி ஜெயஸ்ரீ கொண்டு வந்த பாடல் அது ஃபீஃபா உலக கிண்ணம் 2026 கார்பந்து பெருவிழாவின் அனைத்து 104 ஆட்டங்களையும் அதிகாரப்பூர்வ ஒளிபரப்பாளர்களான யூனிஃபை டிவி மற்றும் ஆர்டிஎம் மூலம் மலேசியர்கள் முற்றிலும் இலவசமாக கண்டுகளிக்கலாம். இந்த நேரடி ஒளிபரப்பை நீங்கள் மை டிவி தளத்தில் உள்ள டிவி ஓகே சுக்கன் அலை வரிசைகளிலும் யூனிஃபை டிவி செயலி மூலமாகவும் கண்டு மகிழலாம். தொலைக்காட்சியில் மை கிளிக் செயலியை பயன்படுத்தியும் ஆட்டங்களை நீங்கள் காணலாம். அது மட்டுமின்றி பயணங்களின் போது ஆட்டங்களை தவற விடாமல் இருக்க ஆர்டிஎம் கிளிக் செயலியை உங்களுடைய கைபேசி மற்றும் மடிக்கணினியில் நீங்கள் பதிவிறக்கம் செய்து இலவசமாக நேரலையில் பார்க்கலாம். பிரேசில் ரசிகரா நீங்க? நாளை காலை 6 மணிக்கு பிரேசில் மொரோக்கோவுடன் மோதப்போகுது. ஆக ஆட்டத்தை தவற விட்டுறாதீங்க. ஃபிஃபா பன்னாட்டு கார்பந்தாட்டம் குறித்த தகவல்களை ஆர்டிஎம்மின் அனைத்து வானொலி நிலையங்களிலும் நீங்கள் செய்யும் எடுக்கலாம். ஒரே உணர்வு, 1 மில்லியன் கரவொலி.

உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது மைன் ஆப்ஸ் இ டியூஷன். AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0301907219 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். மைன் ஆப்ஸ் இ டியூஷன், சிறந்த கற்றல் முறை, சிறந்த அடைவு நிலை.

0: இருக்கும் மந்திரம் பாரு.
1: தலைமுறை தாண்டி சுவைக்குதா, இனங்களை ஒண்ணா இணைக்குதா, அம்மாவை போல் அணைக்குதா. ஆமான பாபா
2: மாதாந்திர செலவுகள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன, ஆனால் உங்கள் வருமானம் அதே போலதான் இருக்கா? கூடுதல் வருமானம் பெற விரும்புறீங்களா? MyNabs e-tuition affiliate programல் ஏற்கனவே பலர் இணைந்து தங்களின் வருமானத்தை உயர்த்தி வராங்க. இது ஒரு வாய்ப்பு மட்டுமல்ல, உங்கள் வளர்ச்சிக்கான ஒரு புதிய துவக்கம். இந்த ஆண்டு உங்கள் வளர்ச்சிக்கான ஆண்டாக ஆகட்டும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 1-9-7-29-19

2026 இரண்டாம் கட்ட தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் வழங்கலில் பங்கேற்க தகுதியும் உரிய பதிவும் பெற்ற உள்ளூர் நிறுவனங்களை ஆர்டிஎம் அழைக்கிறது. அழைப்பு விவரங்கள், பங்கேற்பு விதிகள், பரிந்துரைக்கான அழைப்பு வேண்டுகோள், RFP ஆவணங்களை பெற June 30 வரை www.rtm.gov.my அகப்பக்கத்தை நாடலாம். வழங்கல் பதிவை www.etv.rtm.gov.my இணையதளம் மூலம் மேற்கொள்ளலாம். மேலதிக தகவல்களுக்கு 3228787119 என்ற எண்களிலும் நீங்கள் அழைத்து பேசலாம்.

0: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது MyNabs eTuition AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0100 9072 919 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம்.
1: பெற்றோர்களே, உங்க பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பார்க்கறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியையே கல்வி சாதனமாக மாற்றலாம். MyNabs eTuitionல் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு MyNabs eTuition. தொடர்புக்கு 0100 9072 919

தீரா இசையில் நிறைவு பாடலை தந்து விடைபெறுகின்றேன். நான் உங்கள் நளினி அச்சுதன். காற்றின் மொழியில் உங்களோடு பேச கிஷன் வந்திருக்காங்க. அடுத்தொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 8 மணி செய்திகளுடன் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். 6 படிவ மாணவர்களுக்கு படித்தொகை வழங்கும் பரிந்துரை அடுத்த வாரம் அமைச்சரவைக்கு கொண்டு செல்லப்படும் என கல்வி அமைச்சர் ஃபர்லினா சீடே கூறினார். டர்க்மெனிஸ்தானுக்கு அலுவல் பயணம் மேற்கொண்ட பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தாயகம் திரும்பியவுடன் இந்த விவகாரம் முன்வைக்கப்படும் என அவர் குறிப்பிட்டார். ஒரு சாதாரண திட்டம் வாயிலாக ஒருமைப்பாட்டை எட்ட முடியாது, மாறாக தொடர்ச்சியான சீரான விரிவான முயற்சிகள் அதற்கு தேவைப்படுவதாக ஒற்றுமை அமைச்சர் டத்து ஏரன் ஆகவுடகங் கூறினார். ஆகவே கடந்த ஆண்டு அடையாளத்தை வலுப்படுத்துதல், தேசியம், தன்னார்வ தொண்டு, சமூக மேம்பாடு, சமய நல்லிணக்கம் ஆகிய கூறுகளை உள்ளடக்கிய 762 திட்டங்களை அமைச்சு செயல்படுத்தியுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். மலாக்கா ஹங்துவாஜியா நாடாளுமன்ற அளவிலான எஸ்பிஎம்முக்கு பிந்திய இலக்கிடப்பட்ட சமூக தொடர்பு அவுட்ரீச் திட்டத்தில் அந்த தேர்வெழுதிய சுமார் 1000 மாணவர்கள் கலந்து கொண்டதாக உயர்கல்வி துணை அமைச்சர் அடம் அட்லி அப்துல் ஹலீம் கூறினார். மேற்கல்வியை தொடரும் வாய்ப்பு நுட்ப திறன் கல்வி டிவன் உயர்கல்வி குறித்து மேலும் தெரிந்து கொள்ள அத்தரப்பினர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். ஹோர்முஸ் நீரிணையில் உள்ள வர்த்தக கப்பல்களை குறிவைத்த ஈரானின் பல திருக்குருதிகளை சுட்டு வீழ்த்தியதாக அமெரிக்கா கூறியது. மேற்காசிய போரை முடிவுக்கு கொண்டு வரும் ஒப்பந்தம் நெருங்கிவிட்டதாக இருதரப்பும் கூறிக்கொண்ட சில மணி நேரத்திற்கு பிறகு இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இந்தியாவின் புதிய இராணுவ தளபதியாக லெப்டினன்ட் ஜெனரல் டிராஜ் சேத் நியமிக்கப்பட்டுள்ளார். இம்மாத இறுதியில் பதவி ஓய்வு பெறும் நடப்பு தளபதி உபேந்திரா டுவிடே வெடிக்கு பதிலாக அவர் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். விளையாட்டு 2026 உலகக்கிண்ணம். மலேசிய நேரப்படி நாளை அதிகாலை 3 மணிக்கு நடைபெறும் பி குழு தொடக்க ஆட்டத்தில் கத்தார் சுவிட்சர்லாந்தை சந்திக்கிறது. ஆசிய வெற்றியாளரான கத்தார் 2022 குழு நிலையிலான 3 ஆட்டங்களிலும் தோல்வியை தழுவியது. அந்த ஏமாற்றத்தை தகர்த்தெறிந்து இம்முறை சிறந்த ஆட்டத்தை வெளிக்கொணர தனது அணியினர் உறுதி பூண்டுள்ளதாக கத்தார் பயிற்றுநர் ஜுலன் லெபெட்டே குய் தெரிவித்தார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சிவசங்கரி கணபதி. வணக்கம்.

மழையா இருக்குங்க, பாதுகாப்பா பத்திரமா போங்க. பயணத்துல இருக்க போறீங்க அப்படின்னா தொடர்ந்து 4 மணி நேரம் இந்த பக்கமா மினலஃபம் கேளுங்க. உங்களுக்கு பிடிச்ச இசையை வழங்குறதுக்கு நாங்க ரொம்ப தயாரா காத்துட்டு இருக்கோம். ஆர்டிஎம் கிளிக் செயலி பதிவிறக்கம் செய்தாச்சா? இன்னும் இல்ல அப்படின்னா இப்பவே பதிவிறக்கம் செய்யுங்க. எங்கிருந்தாலும் மிக சுலபமாக நீங்க மினலஃபம் கேட்கலாம். அடுத்த 1 மணி நேரத்திற்கு தெலுங்கு பாடல்களை தொடர்ந்து கேட்கலாம் வாங்க.

காற்றின் மொழி நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சிங்க. எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைய பொழுது ரொம்ப நிறைவா மகிழ்ச்சியா உங்களுக்கு இருந்திருக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம். சரி, இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா June 13 உங்களுக்கு பிறந்த நாளா இருந்தா மனமார்ந்த பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இதற்கிடையில இப்போ இந்த நேரம் நிறைய இடங்கள்

0: உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மினல் FM கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினல் FM உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு. உங்கள் வீட்டு ஸ்மார்ட் டிவியின் கருப்பு திரையில் நெருப்பாய் மினல் FM.
1: தொழுகை நேர அறிவிப்பு.
2: நேர்களை கோலாலம்பூர், புத்ரா ஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கென இஷா தொழுகை நேரம் இரவு மணி 8:41. கோலாலம்பூர், புத்ரா ஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கென இஷா தொழுகை நேரம் இரவு மணி 8:41.
3: ரொம்ப யோசிக்காதீங்க, இந்த தருணத்தை மட்டும் ரசிச்சு வாழ்வோம். இது உங்கள் மினல் FM.

0: எத்துதனே.
1: ரவி வர்மா குரல் அந்த பாடல் நம்ம கேட்டிருந்தோங்க. அடுத்த கட்டமாக நம்ம டாலிவுட்டில் என்னென்ன திரைப்படங்கள் வெளிவர போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ட்ரேகன் அப்படின்ற திரைப்படம் வந்து இந்த மாதம் 25 வெளிவர போகுது. என்டி ராமாராவ் ஜூனியர் என்டிஆர்னு சொல்லுவோம் இல்லையா, அவரும் நடிச்சிருக்கிற ஒரு திரைப்படமாக இது இருக்குது. பிரசாந்த் இயக்கத்தில் உருவாகியிருக்குங்க. லெனின் அப்படின்ற ஒரு திரைப்படம் வந்து வெளிவர போகுது, அதுவும் June 26 தான். அகில் அக்கிகேனி ஸ்ரீலீலா நடிச்சிருக்கிறாங்க. இந்த அணிக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஆஸ்திரேலியா நடிகை வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இப்போது நிறைய திரைப்படங்கள் வெற்றி திரைப்படங்களை கொடுத்துட்டு இருக்காங்க. முரளி கிஷோர் அபுரு அவருடைய இயக்கத்தில் தான் இந்த திரைப்படம் வந்து உருவாகியிருக்கு.

0: உலக கிண்ண கார்பந்து பெருவிழா 2026 48 நாடுகள் 104 ஆட்டங்கள். உலகமே கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த ஆட்டங்கள் குறித்த நிலவரங்களுக்கு மின்னலோடு இணைந்திருங்கள்.
1: உலக கிண்ண கார்பந்து போட்டி 2026 இதன் அதிகாரப்படியான ஒலி ஒளிபரப்பு மையம் RTN.

கதிப்பமா என்ன மாதிரி பல கலைஞர்களை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. ஒரு வாரமோ கதைப்பமால திறமைகள் மட்டும் பேசட்டும்.

இப்படி தாங்க ஒவ்வொரு நாளுமே நண்பர்களை கொண்டாட மறக்கவே கூடாது. நம்முடைய பள்ளி நட்பாகட்டும் இல்ல கல்லூரி நண்பர்கள் ஆகட்டும், இதெல்லாம் வந்து சில பேர்லாம் வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சுக்கு, இவங்களெல்லாம் பார்த்து வாட்ஸ்அப்ல கூட பேசிக்கிறதே கிடையாதுன்றவங்க கூட இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாம தேடி கண்டுபிடிங்க. இப்பதான் என்னென்னமோ பண்றாங்கல்ல, சந்திக்கலாம், சந்திக்கிற வாய்ப்புகள் இருக்கு, அதிகமா இருக்கு. நண்பர்களை சந்திச்சு பேசும்போது நம்முடைய மன அழுத்தங்கள் எல்லாமே குறையுங்க. நம்புங்க, நண்பர்களை ஒரு தடவையாவது அழைத்து பேசணுன்ற ஒரு எண்ணம் இருந்தாலே போதும், எல்லாமே நல்லாயிரும். சரி, இன்றைக்கு வந்து நீங்க 10 மணிக்கு பிறகு பிடித்தவர்களுக்கு பிடித்த பாடல் கேட்கணும் அப்படின்னா டிக்டாக் நேரலை பக்கமா வாங்க. வந்து யாருக்காக என்ன பாட்டு வேணுன்றத நீங்க டிக்டாக் நேரலையில் கேட்கலாம். 11 மணிக்கு பிறகு வாழ்த்து நேரம் உங்களுக்காக இருக்கு. இன்றைக்கு 60களில் வெளிவந்த பாடல்ல என்ன பாடல் உங்களுக்காக வேணும் அப்படின்றத அழைத்து சொல்லலாம். 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8.

0: நாடு நகரம் எங்கிலும்
1: சும்மா
2: அதிரதில்ல
3: நம் நாட்டில் தமிழ் வானொலி நாடகத்தை வழங்குற ஒரே வானொலி நம்ம மின்னல் FM தான். ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:30 மின்னல் FM இன் வானொலி நாடகம்.

0: ரஞ்சித் குரல் அந்த பாடல் நம்ம கேட்டிருந்தோங்க. ஃபீஃபா உலக கிண்ணம் உலகமே இப்போ அதை பற்றி தான் பரபரப்பாக பேசிட்டு இருக்கு. ஆர்டிஎம் கிளிக் வாயிலாக, பிறகு டிவி ஓகே வாயிலாக நீங்க அனைத்து ஆட்டங்களையுமே பார்க்கலாங்க. சரி, 14 ஜூன் ஞாயிற்றுக்கிழமை சில முக்கியமான ஆட்டங்கள் இருக்கு. அதில் நீங்க எதிர்பார்க்குற ஆட்டம் தெரியும் பிரேசில் மொரோக்கோ. அதானே அதிகாலை 6 மணிக்கு வந்துட்டு, காலை 6 மணிக்கு இந்த ஆட்டம் வந்து நீங்க பார்க்கலாம். குரூப் சிக்கான ஆட்டம் நியூயார்க் நியூ ஜெர்சி ஸ்டேடியம்ல வந்துட்டு அரங்கத்தில் வந்து நடக்க போகுது. எல்லோருமே அதிகமாக எதிர்பார்த்துட்டு இருக்கிறது பிரேசிலா இல்லை மொரோக்கோவா அப்படின்றது தான். பொறுத்திருந்து நாமே தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கத்தார் சுவிட்சர்லாண்டோடு மோதுறாங்க, பிறகு ஹைத்தி ஸ்காட்லாண்டோடு மோதுறாங்க, அதற்கு பிறகு ஆஸ்திரேலியா துருக்கியோடு மோதுறாங்க. இந்த மாதிரி ஆட்டங்கள் இருக்க போகுது 14 ஜூன். சரி, இப்போ அடுத்த பாடல் உங்களுக்காக கிரேஸ் காத்தி கொண்டு வராங்க, கேட்கலாம்.
1: டென்ஷன் ஒத்து டென்ஷன் ஒத்து டென்ஷன் ஒத்து மாமா லைஃபுக்கு இல்லை அது கேரண்டி. டென்ஷன் ஒத்து டென்ஷன் ஒத்து டென்ஷன் ஒத்து மாமா நீ கலலக்கு லேது வாரண்டி.

பண்ணுண்டோ. எஸ் ஐ ஓ ஸ்டெப்பு.

0: சிறிய முதலீடு முதல் பெரிய வெற்றி வரை வணிகத்தின் நுணுக்கங்கள், வியாபாரத்தின் ரகசியங்கள், இன்றைய தொழில்துறையின் சமீபத்திய நகர்தல்கள். திங்கட்கிழமைகளில் காலை 9:15 வணிகர்
1: உழைப்புக்கு இங்க உரிய வழி இருக்கு.
0: மடானி உங்களுக்காக.
2: எரிபொருள் பயன்பாடு சீராக்க அணுகுமுறை குறித்து விளக்குகின்றார் அல் சுல்தான் அப்துல்லா பஹாங் மலேசிய பல்கலைக்கழக தொழிலியல் தொழில்நுட்ப புல பேராசிரியர் முனைவர் காந்தி பிரகாஷ் மணியம்.
3: கச்சா எண்ணெய் விலை ஏற்றம் வந்து மற்ற பொருட்களின் விலையையும் பாதிக்கும். ஏன்னா கச்சா எண்ணெய் வந்து எரிபொருளுக்கு மட்டுமல்ல, மற்ற பொருட்களை தயாரிக்கவும் இந்த கச்சா எண்ணெய் தேவைப்படுகிறது. எந்த ஒரு பொருளையும் உற்பத்தி செய்ய தொழிற்சாலைகள் தேவைப்படும். தொழிற்சாலைகளில் எரிபொருள் பயன்படுத்தப்படும். அந்த பொருள் தொழிற்சாலையிலிருந்து கடைகளுக்கு வர்றதுக்கு மீண்டும் எரிபொருள் பயன்படுத்தப்படும். ஆக எல்லா பொருட்களையும் இந்த கச்சா எண்ணெய் தாக்கம் இருக்கும். அதனால் மக்கள் வந்து சிக்கனத்தை கடைபிடிக்க வேண்டிய ஒரு சூழலில் உள்ளோம். தேவையற்ற செலவுகளை குறைக்க வேண்டும். பொருட்கள் விரயம், மின்சார விரயம், இது எல்லாத்தையும் குறைக்க வேண்டும். மின்சாரமும் கச்சா எண்ணெயை சார்ந்துதான் இருக்கும். தேவைக்கு மேல் பொருட்களை வாங்குவதை குறைத்து சொல்ல வேண்டும். பழைய பொருட்கள் பயன்பாட்டுக்கு சரியாக இருந்தால் தொடர்ந்து பயன்படுத்தலாம், புதுசா வாங்குவதை குறைத்துக்
0: கொள்ளலாம்.
4: அஸ்வினி, இந்த வருஷம் 1st ஜூன் எல்லாம் ஐசி அடையாள அட்டையெல்லாம் மாத்திரணும்னு சொல்லிருக்காங்க. மாத்திரி தெரியுமா?
5: அதுக்கேன்பா குரல் மாத்தி பேசுறீங்க?
4: அப்பதாமா கேக்குறவங்க நம்புவாங்க. நீ விஷயத்துக்கு வா.
5: 1st எல்லாம் மாத்தணுமா? யாரு உங்க கிட்ட இதெல்லாம் சொல்றது?
4: அதான் வாட்ஸ்அப்ல ஃபார்வர்ட் டு many நிறைய பேருக்கு அனுப்பி வச்சிருக்காங்க, உனக்கு வரலையா?
5: ஐயோ அப்பா, அது 1st ஜூன்ல இருந்து அமல்படுத்துறாங்களே தவிர அடையாள அட்டையை உடனே மாத்தணும்ன்ற அவசரம் எல்லாம் கிடையாது. அடையாள அட்டை காணாமல் போனவங்க இல்ல அந்த சிப் இருக்கு இல்லையா அது வேலை செய்யாதவங்க மட்டும் இப்போதைக்கு மாத்தினா போதும்னு சொல்லிருக்காங்க.
4: என்னமா நீ வாட்ஸ்அப்
5: மின்னல்
4: FM

தெலுங்கு பாடல்களை நம்ம காற்றின் மொழி நிகழ்ச்சியில கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறவுடைய அன்புக்கும் ரசனைக்கும் நன்றிங்க. இரவு 8:47 ஆயிருச்சு, நேரம் உணவு எடுத்துருக்கணும். இன்னும் எடுக்கல அப்படின்னா சீக்கிரமா எடுத்துருங்க, சீக்கிரமா சாப்பிட்றது ரொம்ப நல்லதுங்க. அதே சமயம் வெளியே போ, நிறைய இடங்களில் நெரிசலா இருக்கு, கொஞ்சம் பாத்துக்கோங்க. ஏன்னா மழை காரணமாக நெரிசல், அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து வார இறுதி நாட்கள்ல தான் வெளியே போறது அதிகமா இருக்கும். கொஞ்சம் பாத்துக்கோங்க உங்களுடைய பயணத்தை.

0: நம் நாட்டில் 12 முதல் 17 வயதுக்குள் இருக்கும் சிறார்களில் 94 விழுக்காட்டினர் தினமும் இணையத்தை பயன்படுத்துறாங்க. இணையத்தின் மூலம் அவங்க நிறைய கத்துக்கிறாங்க. ஆனா நமக்கு தெரியாம இணைய துன்புறுத்தல் அல்லது இணைய மோசடிகளுக்கு அவங்க ஆளாகலாம். பக்கத்துல இருக்கிற நாமதா அவங்களுக்கு அடிக்கடி இதை நினைவூட்டிக்கிட்டே இருக்கணும். இணையம் ரொம்ப சுவாரஸ்யமானதுங்க, அது அவங்களுக்கு பிரச்சனை கொடுக்காத வரைக்கும் தான். இல்ல, தொடர்பு அமைச்சும் MCMC தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையமும் இந்த தகவலை உங்களுக்கு வழங்குறாங்க.
1: இந்த முறை எங்க பக்கம் இருக்கிற ஒலி வாங்கி மைக்குங்க உங்க பக்கம் வரப்போகுது. ஒரு நேயரின் குரல், நீங்க அறிவிப்பு செய்யற அந்த ஒரு நிமிட காணொலிய storybox.minnal@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 2 மணியிலிருந்து 3 மணி வரை ஒரு நேயரின் குரல். இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு.
2: நீ எங்க இருக்க, நான் கொஞ்சம் பேசணும் என நீங்கள் தடுமாறும் போது ஓடி வந்து கைப்பிடிச்சு ஏ என்னாச்சு அப்படின்னு பதற்றத்தோடு கேக்குற நபர் உங்கள் பக்கம் இருந்தா நீங்க அதிர்ஷ்டசாலிங்க. இப்போ நீங்க கேக்குறது மின்னல் FM.

நாட்டின் வளர்ச்சி திட்டங்களில் மகளிர் புறக்கணிக்கப்படக்கூடாது. ஒற்றுமை உணர்வை வலுப்படுத்த அரசியல் முதிர்ச்சி தேவை. பிரதமர் அறிவுறுத்தல். வணக்கம், சலாம். மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 9 மணி முதன்மை செய்திகளுடன் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். ஈராயிரத்தி 2027 வரவு செலவு திட்டத்தில் தேசிய அடையாளம், நாட்டுப்பற்று, ஒருமைப்பாட்டை வலுப்படுத்தும் நடவடிக்கைகளுக்காக 5 மில்லியன் ரிங்கிட் மதிப்பிலான இணை மானியத்தை தயார் செய்வது குறித்து அரசாங்கம் பரிசீலிக்கும் என பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் கூறினார். மலேசிய பழஞ்சுவடி காப்பகத்தால் நிர்வகிக்கப்படும் இம்முனைப்பில் நாடு முழுவதும் உள்ள 10 தேசிய தலைவர்கள் நினைவிடங்களை புனரமைப்பதும் நாட்டின் வரலாற்று சொத்துக்களை இலக்கவியல் மயமாக்குவதை விரைவுபடுத்துவதும் அடங்கும். அத்துடன் கல்விக் கழகங்கள், பேரங்காடிகள், பொது போக்குவரத்து முனையங்கள் போன்ற மக்கள் அதிகம் கூடும் பகுதிகளில் கண்காட்சிகளும் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக நிதியமைச்சருமான டாக்டர் ஸ்ரீ அன்வார் குறிப்பிட்டார். நாட்டை மேம்படுத்தும் நிரலில் மகளிர் விடுபடக்கூடாது. ஏனெனில் மடானி பேரவாவை வெற்றியடைய செய்யும் அறிவார்ந்த நன்னடத்தை கொண்ட தலைமுறையை உருவாக்கும் முக்கிய தூண்களாக மகளிர் திகழ்கின்றனர் என பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் கூறினார். ஒரு நாட்டின் வளர்ச்சியை வெறுமனே வானுயர் கட்டடம், தொழில்நுட்பம், செயற்கை நுண்ணறிவு போன்ற புற மேம்பாட்டின் அடிப்படையில் அளவிடக்கூடாது. மாறாக உள மேம்பாடு நற்பண்புகளின் வாயிலாக வலுப்படுத்தப்பட வேண்டும் என பிரதமர் குறிப்பிட்டார். சபா பன்னாட்டு மாநாட்டு மையத்தில் நடைபெற்ற நம்பிக்கையுள்ள பெண்கள், விடா முயற்சியுள்ள பெண்கள் மடானியுடன் இணைந்து செயல்படும் நிகழ்ச்சியை தொடக்கி வைத்த பின் அவர் இவ்வாறு கூறினார். நாட்டில் தேசப்பற்று, ஒற்றுமை உணர்வு ஆகியவற்றை வலுப்படுத்த மலேசியாவுக்கு அரசியல் முதிர்ச்சி, பகுத்தறிவு, நிதானம் ஆகியவை தேவை என பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் கூறினார். பல்வகைமை நாட்டின் அடையாளம் என்பதால் அதனை மதிப்பது, விட்டுக் கொடுப்பது, பிளவை தவிர்ப்பது ஆகிய பண்புகளால் தொடர்ந்து பேணி காக்க வேண்டும் என பிரதமர் அறிவுறுத்தினார். சபா லீகாஸ் விளையாட்டரங்கில் 2026 தேசிய அளவிலான ஒற்றுமை வாரத்தை தொடக்கி வைத்து பிரதமர் இவ்வாறு நினைவுறுத்தினார். ஒரு சாதாரண திட்டம் வாயிலாக ஒருமைப்பாட்டை எட்ட முடியாது. மாறாக தொடர்ச்சியான, சீரான, விரிவான முயற்சிகள் அதற்கு தேவைப்படுவதாக ஒற்றுமை அமைச்சர் டத்து ஏரன் அகோடகங் கூறினார். ஒருமுறை மட்டும் செயல்படும் முனைப்பு வாயிலாக ஒருமைப்பாட்டை வளர்க்க முடியாது. ஆகவே அடையாளத்தை வலுப்படுத்துதல், தேசியம், தன்னார்வ தொண்டு, சமூக மேம்பாடு, சமய நல்லிணக்கம் ஆகிய கூறுகளை உள்ளடக்கிய 762 திட்டங்களை அமைச்சு கடந்த ஆண்டு செயல்படுத்தியது. இதன் முடிவை 7 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு அதிகமாக 0.7 1 என பதிவான 2025 தேசிய ஒற்றுமை குறியீடு எடுத்துணர்த்துவதாக டாக்டர் ஏரன் குறிப்பிட்டார். உள்துறை அமைச்சு அகதிகள் மற்றும் புகலிடம் தேடுவோருக்கான பதிவு ஆவண திட்டத்தை குடிநுழைவுத்துறை வாயிலாக செயல்படுத்துகிறது. தேசிய பாதுகாப்பு மன்றத்தின் ஆணை எண் 23 ஏற்ப அத்தரப்பினரின் விவகாரத்தை முறையாக நிர்வகிக்க இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக அமைச்சு கூறியது. அகதிகள், புகலிடம் தேடுவோராக பட்டியலிடப்பட்டவர்கள் குறித்த உயிர் அளவியல் பயோமெட்ரிக் தரவையும், மேலும் துல்லியமான, முழுமையான, உறுதிப்படுத்தப்பட்ட அடையாள தரவுகளை அரசாங்கம் சேகரிக்க இத்திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது. தேசிய பாதுகாப்பை வலுப்படுத்தவும் செயலாக்கத்திற்கு

0: மேம்படுத்தவும் உண்மையான தகவல்களை அடிப்படையாக கொண்ட கொள்கையை அரசாங்கம் வகுக்க உதவவும் இத்தரவுகள் அவசியம் என அமைச்சு அறிக்கை வாயிலாக குறிப்பிட்டது. ஆறாம் படிவ மாணவர்களுக்கு படித்தொகை வழங்கும் பரிந்துரை அடுத்த வாரம் அமைச்சரவுக்கு கொண்டு செல்லப்படும் என கல்வி அமைச்சர் ஃபர்லினா சீரே கூறினார். டர்க்மெனிஸ்தானுக்கு அலுவல் பயணம் மேற்கொண்ட பிரதமர் இடதுஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தாயகம் திரும்பியவுடன் இந்த விவகாரம் முன்வைக்கப்படும் என அவர் குறிப்பிட்டார். ஆறாம் படிவ மாணவர்களின் அவாக்கள் எதிர்பார்ப்புகளை அமைச்சு அறிந்திருக்கும் நிலையில் இந்நடவடிக்கையை செயல்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. அரசாங்கம் முன்னதாக ஆசிரியர் பயிற்சி கல்லூரி IPG மாணவர்களுக்கு படித்தொகை வழங்குவதை பரிந்துரைத்திருந்த வேளை, அதன் பலனாக தற்போது IPG மாணவர்கள் அதனால் பயனடைந்துள்ளனர் என்பதை ஃபர்லினா சீரே சுட்டிக்காட்டினார். மலாக்கா ஹந்துவா ஜியா நாடாளுமன்ற அளவிலான SPMக்கு பிந்தைய இலக்கிடப்பட்ட சமூக தொடர்பு அவுட்ரீச் திட்டத்தில் SPM தேர்வெழுதிய சுமார் 1000 மாணவர்கள் கலந்து கொண்டதாக உயர்கல்வி துணை அமைச்சர் அடம் அல்லி அப்துல் ஹலீம் கூறினார். மேற்கல்வியை தொடரும் வாய்ப்பு நுட்ப திறன் கல்வி டிவெட். உயர்கல்வி குறித்து மேலும் தெரிந்து கொள்ள அத்தரப்பினர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். மேற்கல்விக்கு நிகராக டிவெட்டும் முதன்மை தேர்வாக மாறியுள்ளது. அதோடு தகவல் அல்லது கல்விக்கான அணுகல் குறைபாடு காரணமாக எந்த மாணவரும் பின்தங்கி விடாமல் இருப்பதை உறுதி செய்ய இந்நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டதாக அடம் அல்லி குறிப்பிட்டார். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: தேசிய பண் நகாராகு, மாண்புமிக்க மலேசியாவின் தனித்துவம், நாட்டின் ஒற்றுமைக்கும் இறையாண்மைக்குமான அடையாளம், நல்லாட்சி தரும் அரசரின் நல்வாழ்விற்காக இறைவனை வேண்டும் மக்கள். என் நாடு என் குருதி சிந்திய நாடு, தேசிய பண்ணை ஒய்த்துணர்ந்து பாடுவோம், மலேசியர் என்பதில் பெருமை கொள்வோம்.
0: ஹோர்முஸ் நீரிணையில் உள்ள வர்த்தக கப்பல்களை குறிவைத்த ஈரானின் பல ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தியதாக அமெரிக்கா கூறியது. மேற்காசிய போரை முடிவுக்கு கொண்டு வரும் ஒப்பந்தம் நெருங்கிவிட்டதாக இருதரப்பும் கூறிக்கொண்ட சில மணி நேரத்திற்கு பிறகு இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. ஏப்ரல் மாதம் தற்காலிக போர் நிறுத்த ஒப்பந்தம் செய்து கொள்ளப்பட்ட போதிலும் அச்சுறுத்தல்கள், துப்பாக்கிச்சூடு சண்டைகள் தொடர்ந்து நடைபெற்று வந்தன. பாகிஸ்தான் இரு தரப்புகளுக்கும் இடையில் நடுவராக பணியாற்றிய நிலையில் பல வாரங்களாக தடைபட்ட பேச்சுக்கு பிறகு இந்த இடைமறிப்பு நிகழ்ந்துள்ளது. இந்திய புதிய இராணுவ தளபதியாக லெப்டினன்ட் ஜெனரல் திராஜ் சேத் நியமிக்கப்பட்டுள்ளார். இம்மாத இறுதியில் பதவி ஓய்வு பெறும் நடப்பு தளபதி உபேந்திரா டிவேதிக்கு பதிலாக அவர் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். இராணுவ துணை தளபதியாக பணியாற்றி வரும் சேத் June 30 புதிய பொறுப்பு ஏற்பார் என தற்காப்பு அமைச்சு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இந்தியாவின் வடகிழக்கு மாநிலம் அசாமில் இராணுவ விமானம் தரையிறங்கும் போது விபத்துக்குள்ளானதில் விமானப்படை அதிகாரிகள் 5 உயிரிழந்ததாக இராணுவம் அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இதனிடையே ஜோர்ஹாட் நகரில் காலை 10 வாக்கில் நிகழ்ந்த அந்த விபத்தில் அதிகாரிகள் உயிரிழந்தது குறித்து இந்திய வான்படை ஆழ்ந்த வருத்தம் தெரிவித்தது. இந்திய இராணுவம் 2 இயந்திரங்களை கொண்ட சோவியத் தயாரிப்பிலான அந்த விமானத்தின் சேவையை கட்டம் கட்டமாக நிறுத்துவதற்கு திட்டமிட்டிருந்தது. இதற்கு முன் 2019 June ஜோர்ஹாட்டில் இருந்து 13 பயணிகளை ஏற்றிச் சென்ற அந்த ரக விமானம் அருணாச்சல பிரதேசத்தில் விபத்துக்குள்ளானது. விளையாட்டு 2026 உலக கிண்ணம். மலேசிய நேரப்படி நாளை அதிகாலை 3 நடைபெறும் பி குழு தொடக்க ஆட்டத்தில் கத்தார் சுவிட்சர்லாந்தை சந்திக்கிறது. ஆசிய வெற்றியாளரான கத்தார் 2022 உலக கிண்ணத்தை ஏற்று நடத்திய போது குழு நிலையிலான 3 ஆட்டங்களிலும் தோல்வியை தழுவியது. அந்த ஏமாற்றத்தை தகர்த்தெறிந்து இம்முறை சிறந்த ஆட்டத்தை வெளிக்கொணர தனது அணியினர் உறுதி பூண்டுள்ளதாக கத்தார் பயிற்றுநர் ஜுலன் லோபேட்டெகுவி தெரிவித்தார். இவ்வேளையில் தகுதிச் சுற்றில் தோல்வி காணாத அணியாக விளங்கும் சுவிட்சர்லாந்து நாளைய தொடக்க ஆட்டத்தில் வெற்றி பெற இலக்கு கொண்டிருப்பதாக அணி கேப்டன் கிரைனட் சாக்கா தெரிவித்தார். இதனிடையே நாளை காலை 6 மணிக்கு நடைபெறும் சி குழு தொடக்க ஆட்டத்தில் பிரேசில் மொரோக்கோவுடன் களம் காணவிருக்கிறது. நாட்டின் வளர்ச்சி திட்டங்களில் மகளிர் புறக்கணிக்கப்படக்கூடாது. ஒற்றுமை உணர்வை வலுப்படுத்த அரசியல் முதிர்ச்சி தேவை, பிரதமர் அறிவுறுத்தல். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மனோன்மணி வீரமோகன். வணக்கம்.
2: வரலாற்றில் இன்று 1901 இன்றைய நாளில் கேஎல் சென்ட்ரல் நிலையத்தை துணை பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அப்துல்லா அகமது பதாவி அதிகாரப்படியாக திறந்து வைத்தார். கேஎல் சென்ட்ரல் கோலாலம்பூர் ரயில் நிலையத்தின் பங்கை ஏற்றுக்கொள்ளும் வகையில் கட்டப்பட்டது. இஃது ஏற்கனவே இருந்த போக்குவரத்து முறைகளை ஒருங்கிணைத்து சைபர்ஜயா, புத்ரஜயா, கோலாலம்பூர் பன்னாட்டு விமான நிலையம், கேஎல்ஐஏ ஆகியவற்றுக்கான பயணத்தை மேலும் எளிதாக்கும் புதிய போக்குவரத்து கட்டமைப்பு மையமாக உருவாக்கப்பட்டது. கேஎல் சென்ட்ரல் 6 தளங்களை கொண்டது. இதில் 28 தளங்கள், 12 நடைமேடைகள் உள்ளன. KTM கம்ப்யூட்டர் எக்ஸ்பிரஸ் ரயில் லிங்க் சேவைகளும் இதில் அடங்கும். கேஎல் சென்ட்ரல் மேம்பாட்டு திட்டத்தின் ஒரு பகுதியாக கேஎல் சிட்டி ஏர் டெர்மினல் உருவாக்கப்பட்டது. இது கோலாலம்பூர் பன்னாட்டு விமான நிலையத்துக்கு செல்லும் பயணிகளுக்காக நகர் மையத்திலேயே விமான பதிவு வசதியை வழங்கும் உலகின் ஒரே விமான நகர முனையமாக கருதப்படுகிறது. தேசிய பழஞ்சுவடி காப்பகத்தின் தகவல் இது. மேல் விவரங்களுக்கு www.rkip.gov.my

0: வணக்கம். 90ஆம் ஆண்டிலே சமையலறை சின்னம் சுவையிலே உச்சம்.
1: அன்று
2: போல் இனி என்றும் லிங்கம் தயாரிப்புகள் உங்கள் சமையலில் சுவை சேர்க்கட்டும்.
3: கவரும் மனம், கிடைக்கும் சுவை, என்றும் நிலைக்கும் நெஞ்சி நிலே.
4: சிம்பிள் சமையலும் சூப்பர் சமையல் ஆயிடுமே
0: லிங்கம்.
5: நீ எங்க இருக்க, நான் கொஞ்சம் பேசணும். என்ன நீங்கள் தடுமாறும் போது ஓடி வந்து கைப்பிடிச்சு, ஏ என்னாச்சு அப்படின்னு பதற்றத்தோடு கேக்குற நபர் உங்கள் பக்கம் இருந்தா நீங்க அதிர்ஷ்டசாலிங்க. இப்போ நீங்க கேக்குறது மின் நல்ல ஃபேம்.
6: தொடர்வது இஸ்லாமிய நாடகம்.
7: இஸ்லாமிய வானொலி நாடகம் வழிகாட்டி, எழுத்து எஸ்டி ஷேக் டாவ். வழிகாட்டி இஸ்லாமிய வானொலி நாடகம்.

0: தெரியும்ல
1: ஆமா,
0: வாடகை வீட்டுல வருமானம் இல்லாம எப்படிக்கா தனியா இருக்க முடியும்?
1: அதுவும் சரிதான், மாசம் மாசம் வாடகை கட்டணும்ல.
0: அதனாலதான் அக்கா என்ன அவங்க வீட்லயே இருக்க சொன்னாங்க. 3 மாசமா அங்கதான்க்கா இருந்தேன். நானும் ஒரு இடத்துல வேலை செஞ்சு கொஞ்சம் வருமானம் வந்து கொடுத்துக்கிட்டுதான்க்கா இருந்தேன்.
1: சரி, அப்புறம்
0: நல்லபடியா இருந்த எங்க அக்கா கணவரோட குணம் கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சுக்கா.
1: என்னமா சொல்ற?
0: அவரோட பலவீனத்தை காட்ட ஆரம்பிச்சிட்டாருக்கா.
1: பாரு,
0: அவரோட கேரக்டர்ல கொஞ்சம் கொஞ்சமா மாற்றத்தை கண்டேங்கா. நான் சுதாரிச்சிட்டேன். இனி அங்கிருந்து எப்படியாவது வெளியாயிரணுங்கிற முடிவுக்கு வந்தேன்க்கா.
1: ரொம்ப சங்கடமா இருக்குமா.
0: எங்க அக்காவுக்கு அளவு கடந்த வேதனை, எதையுமே சொல்ல முடியாம தவிச்சிட்டாங்க. நான் உங்க வீட்டுக்கு தான் போறேன்னு சொன்னதும் கொஞ்சம் மனசு ஆறுச்சு. சரி, இப்போதைக்கு நீ போயிரு, கொஞ்ச நாள் கழிச்சு யோசனை பண்ணிக்கலாம்னு மன வேதனையோட தான் அனுப்பி வச்சாங்க. இதுதான்க்கா நடந்துச்சு.
1: அப்படியாம்மா, கவலைப்படாத, அக்கா இருக்கேன்ல, அல்லாவும் கூடிய சீக்கிரம் நல்ல வழி
0: காட்டுவான்.
1: என் வீட்டுல நீ கூச்சப்படவே வேணாமா. என் கணவர் 1 மாசம் வரமாட்டாரு. அவங்க முதலாளியோட கனடா போயிருக்காரு. அவர் வர்ற வரைக்கும் இங்கேயே தாராளமா தங்கலாம், எனக்கும் உதவியா இருக்கும்.
0: ரொம்ப நல்லதுக்கா.
1: இங்க பாருமா, பெண்களோட அழகும் இளமையும் பழுத்து தொங்குற மாங்கனிங்க போல தம்மா. அதுலயும் உனக்கு அல்லா அதிகப்படியான அழகை கொடுத்திருக்கான். பழுத்த மரத்துக்கு காவல் எவ்வளவு அவசியமோ அது போல தம்மா உனக்கும்.
0: என்னக்கா சொல்றீங்க?
1: நான் எங்க வீட்டுல யாரையாவது கூட்டிட்டு வந்து துணையா வச்சுக்கலாம் நினைச்சேன். அல்லாஹ் ஒண்ணு அனுப்பிட்டான். சரி வாமா, தொலைய முடிச்சிட்டு சாப்பிடலாம்.
0: சரிக்கா.
1: ஜமீலா, ரெண்டு பேரும் மார்க்கெட் போயிட்டு வரலாமா?
0: சரிக்கா, போயிட்டு வரலாம்.
1: 10 மணிக்கு போனா சரியா இருக்கும். நீ உட்காரு.
0: சரிக்கா.
1: 1 மாசம் ஸ்கூல் லீவ் விட்டதுனால எனக்கு ரொம்ப போர் அடிச்சுதுமா.
0: என்னக்கா இப்படி சொல்றீங்க? எல்லாரும் எப்படா ஸ்கூல் விடுமுறை வரும்னு காத்துக்கிட்டு இருப்பாங்க.
1: நான் நர்சரி ஸ்கூல்ல வேலை செய்யறதுனால பலதரப்பட்ட குழந்தைகளோட பழகுறேன். அவங்களோட கிளி பேச ரசிக்கிறேன். இதையெல்லாம் நான் நல்ல பொழுதுபோக்காதாமா நினைக்கிறேன். சில குழந்தைகளோட குடும்பத்தனமான பேசி எனக்கு ரொம்ப பிடிக்குமா.
0: பொறுமையும் புத்திசாலித்தனமும் உள்ளவங்க தான்க்கா இந்த நர்சரியிலே வேலை செய்ய முடியும்.
1: ஆமா, டென்ஷன் சிறுசிறுப்பு இதுக்கெல்லாம் வேலையே இல்லம்மா. குழந்தைகளோட மென்மையான மனசுல இடம் பிடிக்கிறதுன்னா அன்பும் வசீகரமான பேச்சுதாமா முக்கியம்.
0: நிச்சயமா.
1: 1 நாள் 7 வயசு பெண் குழந்தை என்ன பாக்க வந்துச்சு.
0: சொல்லுங்கக்கா.
1: மிஸ், நீங்க 1 நாளைக்கு இங்க வீட்டுக்கு வர்றீங்களான்னு கேட்டுச்சு.
0: அதுக்கு நீங்க என்னக்கா சொன்னீங்க?
1: ஏமா எதுக்குமான்னு நான் கேட்டேன். அதுக்கு அவ என்ன சொன்னா தெரியுமா?
0: என்னக்கா சொன்னா?
1: அவ சொன்னது, மிஸ், நீங்க எவ்வளவு அன்பா பேசுறீங்க, பழகுறீங்க, உங்களுக்கு கோபமே வர்றதில்ல. எங்க வீட்டுல எங்க மம்மியும் டாடியும் எப்போதுமே சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க, எப்போதுமே டென்ஷன் தான். நான் மட்டும் எப்படி மிஸ் சந்தோஷமா இருக்க முடியும்? 1 நாள் நீங்க வந்து அட்வைஸ் பண்றீங்களான்னு கேட்டா, கேட்டு அழுதுட்டாமா.
0: அப்படியாக்கா, நீங்க என்ன சொன்னீங்க?
1: நிச்சயமா நான் 1 நாள் வர்றேமான்னு சொன்னேன். நல்லத சொல்றதுக்கும் செய்யறதுக்கும் யாருக்கும் உரிமை உண்டுமா?
0: உண்மைதான்க்கா.
1: ஒரு குழந்தை மனம் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப வேதனையா இருக்கு. குழந்தைங்க முன்னால பெத்தவங்க எப்படி நடந்துக்கிறன்னு ஒரு வரமுறை இருக்குமா?
0: ஆமாக்கா.
1: இத தெரிஞ்சு நடக்காதவங்க பிள்ளைங்களை வளர்க்கறதுக்கு லாயக்கே இல்லாதவங்கம்மா.
0: உண்மைதான்க்கா. சரிக்கா, மணி 10 ஆச்சு, மார்க்கெட்டு போலாமா?
1: சரி, புறப்படுமா, போலாம்.

0: அஸ்ஸலாமு அலைக்கும்.
1: வலைக்கும் அஸ்ஸலாம். உட்காருமா?
0: நீங்களும் குளிச்சுட்டு வந்துட்டீங்க, சாப்பாடு எடுத்து வைக்கட்டுமாக்கா? ஏக்கா முகம் ஒரு மாதிரியா இருக்கு, அழுகிற மாதிரி இருக்கு, ஏக்கா?
1: ஒண்ணும் இல்லம்மா, எங்க வீட்டுக்காரு வேலையெல்லாம் முடிச்சுக்கிட்டு நாளைக்கு வர்றாராம்மா.
0: சந்தோஷம் தானேக்கா, அதுக்கு இவ்வளவு கவலை?
1: அது கவலை இல்லம்மா, எங்க அம்மாவும் அத்தாவும் ஒரு விஷயத்த தீர்க்கமா சொல்லிட்டாங்க, அதான்மா கவலை.
0: என்னக்கா சொன்னாங்க?
1: அத நான் எப்படிமா சொல்லுவேன்? உன்ன என் கணவர் வந்த பிறகு இங்க இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்கம்மா.
0: அல்லாஹ், ஏக்கா?
1: எங்க அம்மா சொன்னது, அந்நிய ஆணும் அந்நிய பெண்ணும் தனி பிரிக்கப்படாத ரசூல்லா சொல்லிருக்காங்களா. இந்த மாதிரி சந்தர்ப்பத்தை நீயே ஏற்படுத்தி கொடுக்கிற, அத தவிர்க்கணும்னா அந்த பொண்ணு எங்கேயாவது அனுப்பிவிடு, அதான் சரி அப்படின்னு சொல்லிட்டாங்க.
0: அக்கா என்னக்கா செய்யறது, மறுபடியும் அங்கேயும் போக முடியாது, என் தலை இழுத்து. ஒரு ஆண் மகனுக்கு இந்த நிலை வந்தா எத்தனையோ வழி இருக்கு, இப்ப எனக்கு என்னக்கா வழி இருக்கு?
1: அதாதம்மா, ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாலே இந்த போன் வந்துருச்சு. ராத்திரிலாம் சிந்திச்சு நல்ல ஒரு முடிவுக்கு வந்துட்டம்மா.
0: என்னக்கா முடிவு?
1: இந்த தாமான்ல பள்ளி ஜமாத் தலைவரா இருக்கிறவங்க அகமது பாய், ரொம்ப நல்ல மனிதர். அவரு வழிகாட்டிங்கிற பத்திரிகைக்கு ஆசிரியர். அவரோட பத்திரிகை மட்டும் வழிகாட்டி இல்ல, அவர் நிறைய மனிதர்களின் வாழ்வுக்கு வழிகாட்டிய மனிதருள் மாணிக்கம்னு கூட சொல்லலாம்.
0: அப்படியாக்கா?
1: எங்க குடும்பத்துக்கு அவர் ரொம்ப வேண்டியவர்மா. அவரிடத்துல உன்னை நான் அனுப்பி வைக்கிறேன், நாளை காலையிலேயே நீ அவரை போய் பாரு. உன் விவரங்கள்லாம் நான் முன்னாதையே போன்ல சொல்லிடுவேன், நீ போய் 5-6 மணி நேரத்துல உனக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். எனக்கு முழு நம்பிக்கை இருக்குமா. சரி வாமா, நீ பசியோட இருக்கிற, எனக்கும் பசிக்குது, வா சாப்பிடலாம்.
0: வேண்டாம்க்கா, எனக்கு இப்போதைக்கு பசிக்கல, உங்களுக்கு எடுத்து வைக்கிறேன் வாங்க.

0: அஸ்ஸலாமு அலைக்கும்.
1: வாலைக்கும் சலாம். வாமா உட்காருமா. நீ ஜமீலா தானே?
0: ஆமா பாய்.
1: ஜோஹூர்ல இருந்து வந்திருக்க. ஃபாத்திமா எல்லா விவரத்தையும் என்கிட்ட நேற்று சொல்லியாச்சு. உன்னுடைய பிரச்சனை தீர்வாகணும், அவ்வளவுதானே? முதல்ல எல்லாம் வல்ல அந்த அல்லாவிடத்துல துவா செய்துக்கோமா.
0: சரிங்க பாய்.
1: நல்ல இடத்துல ஒரு வேலை கிடைச்சா போறியாமா?
0: வேலை கிடைச்சு போனாலும் ஒண்ணு அந்த வீட்லயே தங்கணும், இல்லனா தனி ஒரு வீட்டுல தங்கணும். ரெண்டுமே ஆகாத காரியம் தான் பாய்.
1: இப்போ உன்னுடைய மனநிலையை நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேம்மா. என் கையில இப்ப மூணு வரன் இருக்குமா. எந்த மாப்பிள்ளையாவது உனக்கு பிடிச்சிருந்தாலும் சொல்லு, நிக்கா பண்ணி வச்சு உன்னை வாழ வைக்க வேண்டியது என்னோட பொறுப்புமா. இன்ஷா அல்லாஹ் நமக்கு அம்மா அத்தா அண்ணன் தம்பி யாருமே இல்லையேங்கிற கவலை இனி உனக்கு வேண்டவே வேண்டாம். படியேறி என்னை பார்க்க வந்ததோட அந்த கவலையெல்லாம் மறந்துடுமா.
0: சரிங்க பாய்.
1: ஒரு மாப்பிள்ளை இருக்கு, ஏகப்பட்ட சொத்து வசதி எல்லாமே இருக்கு, அழகான வாலிபன். அவன் எதிர்பார்ப்பு என்னன்னா, எல்லாம் நல்ல மார்க்க அறிவு உள்ள ஒரு அழகான இளம் பெண் அவனுக்கு வேணும், அவ்வளவுதான்.
0: வேண்டாம் பாய்.
1: வேணாமா? சரி. அடுத்து அழகான வாலிபன், வயசோ 35, கருத்து வேற்றுமையினால முதல் மனைவியை விவாகரத்து செய்தவன், கை நிறைய சம்பளம், வசதியான வீடு. முன்னால சொன்ன அவனை போலவே அழகான மார்க்க அறிவுள்ள பெண்ணாத்தான் பாக்கறான். இவனும் எதிர்பார்க்கறது அதுதான்.
0: வேணாம் பாய்.
1: அதுவும் வேணாமா? சரி. மூணாவது பையனை பாப்போம். இவன் பிறவியிலேயே ஒரு காலு ஊனம். இவனுக்கு உழைச்சுத்தான் சாப்பிடணும்ங்கிற அவசியம் இல்லை. அவன் அத்தா தேடி வச்சிருக்கிற சொத்துக்களை பராமரிச்சாலே போதும், என்ன ஒரு கஷ்டமும் இல்லாம வாழலாம். வயசு 40. முதல் மனைவி தானாவே விவாகரத்து வாங்கிட்டு போயிட்டான். ரெண்டாம் திருமணத்துக்கு அவனுக்கு விருப்பம் இல்லை.
0: ஏன் விருப்பம் இல்ல?
1: முதல் மனைவி செய்த துரோகம் அவனுக்கு வேதனையா மாறி வாழ்க்கையே வெறுத்து போச்சு.
0: ஓ, அப்படி என்ன பாய் நடந்துச்சு?
1: அவன் ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவதான். அம்மா அத்தா பார்த்து வச்ச மாப்பிள்ளையத்தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அவனும் எந்த குறையும் இல்லாம தான் தன்னுடைய மனைவிய நடத்தி
0: வந்தான்.
1: ஆனா அவன் மனைவிக்கு உள்ளூர ஒரு குறைபாடு இருந்திருக்கு.
0: அப்படி என்ன பாய் குறைபாடு?
1: உலகத்து பெண்கள் எல்லாம் எந்த அங்க குறைவில்லாத ஆண்களோட சேர்ந்து வாழ்ந்து நல்லா சந்தோஷமா இருக்கும் போது நமக்கு மட்டும் ஏன் இந்த விதி? இன்னும் மனம் நொந்துக்குவான். ஒரு நாள் தன் பெற்றோரை பார்த்து, எனக்கு என்னுடைய கணவர்கிட்ட இருந்து விடுதலை வாங்கி கொடுத்துருங்க, எந்த குறைபாடும் இல்லாத ஒரு ஆண்மகனுக்கு திருமணம் செய்து வைங்க, இல்லன்னா என்னையே நான் அடிச்சுக்குவேன்னு கேட்டா.
0: அப்படியா பாய்? இப்படிப்பட்டவ ஏன் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கணும்?
1: உடனே அம்மா அத்தா முறைப்படி செய்ய வேண்டியதை செஞ்சு கூட்டிக்கிட்டு போயிட்டாங்க. இனி நான் எந்த பொண்ணே நிக்கா பண்ண போறது இல்ல அப்படின்னு சொல்லி உறுதியா இருந்துட்டாமா.
0: பாய், இந்த மாப்பிள்ள எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பாய்.
1: எப்படிமா?
0: இவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா என் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும் பாய்.
1: எப்படிமா அப்படி சொல்ற?
0: அழகும் இளமையும் இருந்தோம், பிறவியிலேயே ஒரு காலை இழந்தவனை ஏற்று நல்ல பணிவிடைய செய்யறாளே, நமக்கு தகுந்த மனைவியா இருக்கிறாளேங்கிற எண்ணம் அவர் மனசுல தனிச்சு நிக்கும் பாய். என் மேல அன்பும் பாசமும் அனுதாபமும் குறைவு இல்லாம என்னைக்குமே அவர் மனசுல குடிப்பு வந்துடும் பாய். அதுக்கப்புறம் என் வாழ்க்கையை பூலோக சொர்க்கம் பாய்.
1: அப்படியாமா? அது சரி. முன்ன சொன்ன அந்த ரெண்டு பேரையும் ஏன் உன் மனசு ஏத்துக்கல?
0: எல்லா வசதி இருந்தாலும் குறை இல்லாத ஒரு ஆண்மகன் கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஆசை 60 நாள் மோகம் 30 நாள்னு என்னோட வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் எந்த உதவி ஒத்தாசையும் அவகிட்ட இருந்து நம்மளுக்கு இல்லையே, பிரசவ காலம் குழந்தை பராமரிப்பு காலம் இதெல்லாம் பகிர்ந்துக்கிறதுக்கு எந்த நாதியும் இல்லையே, பணம் இல்லைன்னா கூட பரவாயில்ல, சொந்தம் பந்தம் இல்லாத ஒரு அநாத பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டோமேனு நினைச்சிட்டாருனா அதுக்கப்புறம் என் வாழ்க்கை நரகமாயிரும் பாய்.
1: சபாஷ்மா, உன்னோட புத்தி கூர்மையா ரொம்ப பாராட்டுறம்மா, ரொம்ப பாராட்டுறேன். அதோட நீ ஒரு முடவனுக்கு உன் வாழ்க்கைய தியாகம் செய்ததால உனக்கு அந்த அல்லாவும் நல்ல ஒரு பறக்கத்தை செய்வான். நிச்சயமா அவங்கிட்ட ஒரு நல்ல வரவேற்பு உனக்கு இருக்குமா, இது மறுக்க முடியாத உண்மைம்மா.
0: ரொம்ப சந்தோஷம் பாய்.
1: இனி நீ என்ன பாயின்னு அழைக்காதம்மா.
0: ஏன் பாய்?
1: அத்தான்னு கூப்பிடுமா. இப்படிப்பட்ட ஒரு அறிவுள்ள உன்னை மகளா அடைகிறதுக்கு நான் ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன்மா.
0: பாய், அந்த அக்கா சொன்ன மாதிரி நீங்க மனிதருள் மாணிக்கம்தான் பாய், அதுல எந்த சந்தேகமும் இல்லத்தா.
1: வேண்டாமா வேண்டாம், புகழும் புகழ்ச்சியும் அந்த வல்ல நாயனுக்கே உரியது. அவன் ஏவறான், நான் செய்கிறேன். அவன் நாடுறான், அது நடக்குது.
0: அந்த அக்கா சொன்னாங்க 5-6 மணி நேரத்திலேயே உனக்கு ஒரு தீர்வு கிடைக்கும்னு. ஆனா 6 மணி நேரத்திலேயே எனக்கு ஒரு தீர்வு கிடைச்சிருச்சுதா. எல்லாம் அந்த நாயனை நாட்டம்.
1: இன்ஷா அல்லாஹ், இனி அவனையும் உன்னையும் உன்னுடைய தந்தைங்கிற ஸ்தானத்துல இருந்து ஜோடி சேர்த்து வாழ வைக்கிற வரைக்கும் எனக்கு இனிமே நித்திரையே இல்லம்மா. போதுமா?
0: அல்ஹம்துலில்லா, ரொம்ப சந்தோஷம்தா.
1: அது வரைக்கும் உன்னை என்னுடைய தங்கையுடைய வீட்டிலேயே நான் உன்னை தங்க வைக்கிறேன். அவளும் கணவனை இழந்து தனியாத்தான் வாழ்ந்துகிட்டு இருக்கா.
0: ரொம்ப ரொம்ப நல்லதுதா.
1: அல்ஹம்துலில்லா.
2: நீர்களே, இதுவரை எஸ்டி ஷேக் டவுட் எழுதிய வழிகாட்டி இஸ்லாமிய வானொலி நாடகம் கேட்டீர்கள். இந்நாடகத்தில் அசன்கனி, ஹாஜா ஜைத்துன் மற்றும் சஜரின் சுல்தான் ஆகியோர் பங்கேற்றனர்.
3: தயாரிப்பு அப்துல் கனி, ஹேஷ்டாக் பேர்ஞாரன் ஜாக்கி.
2: மஆல் ஹிஜ்ரா சிறப்பு நிகழ்ச்சிகள். நீர்களே, செவ்வாய்க்கிழமை 9:15 மாற்றமில்லா ஏற்றமில்லை. புதன்கிழமை காலை 6:00 ஹிஜ்ரத்து சிறப்பு தீன்சுவை கானங்கள். மாலை 4:30 சிறப்பு நாடகம் ஆகிய மஆல் ஹிஜ்ரா சிறப்பு நிகழ்ச்சிகள் ஒளியேற உள்ளன. செவியேற்க தவறாதீர்கள்.
4: இளமை, புதுமை, இனிமை. DJ Sajan.

இரவு 10 மணி செய்திகளுடன் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். ஒற்றுமையினால் ஏற்படும் நன்மை நிலைத்தன்மைக்கு வழிவகுப்பதோடு நாட்டின் பொருளாதாரத்தை வளர்ச்சி பாதைக்கு இட்டுச் செல்லும் முக்கிய அடித்தளம் என்பதை பெரும்பாலான மக்கள் உணர்ந்துள்ளதாக பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் கூறினார். ஒருவரையொருவர் வெளித்தோட்டத்தில் அறிந்து கொள்வதோடு மட்டுமல்லாமல் மொழி, கலாச்சாரம், இனம், நம்பிக்கை ஆகியவற்றில் உள்ள வேறுபாடுகளை மதிப்பதன் மூலம் ஒற்றுமை உணர்வை வளர்க்க வேண்டும் என்றும் பிரதமர் வலியுறுத்தினார். பல்லின சமய பண்பாடுகளை கொண்ட மலேசிய மக்கள் இடையிலான ஒற்றுமை நாட்டின் முதுகெலும்பாகும். அது தொடர்ந்து பாதுகாக்கப்பட்டு வருங்கால தலைமுறையினராக பராமரிக்கப்பட வேண்டும் என துணை பிரதமர் டாக்டர் ஸ்ரீ ஃபடிலா யூசுப் அறிவுறுத்தினார். மலேசியா கொண்டுள்ள பன்முகத்தன்மை தேசிய அடையாளம் மட்டுமன்று, அது மதிப்புமிக்க சொத்தாகவும் இருப்பதாக அவர் கூறினார். எனவே மேலும் அமைதியான, செழிப்பான நாடாக மலேசியா நிலைத்திருக்க நாம் அனைவரும் ஒன்றிணைந்து பன்முகத்தன்மையுடன் ஒற்றுமையை வலுப்படுத்துவோம் என அவர் மக்களுக்கு அழைப்பு விடுத்தார். நாடு முழுவதும் உள்ள தற்காலிக இடமளிக்கும் மையங்களை நிர்வகித்து வலுப்படுத்துவதற்கு மலேசிய சிறைச்சாலை துறையுடன் இணைந்து ஒத்துழைக்க உள்துறை அமைச்சு மேலும் அதிகமான அரசாங்க சார்பற்ற அமைப்புகளை வரவேற்கிறது. கைதிகள் என அழைக்கப்படும் தரப்பினருக்கு ஆதரவு கரம் நீட்ட சமூகத்தின் பங்கு மிகவும் அவசியமாவதாக அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ சைஃபுடின் நசுட்டியோன் இஸ்மாயில் தெரிவித்தார். ஜப்பானிய பிரதமர் சனாயி தக்கயிச்சி கடந்த அக்டோபர் மாதம் பிரதமராக பதவியேற்ற பின்னர் ஐரோப்பாவுக்கு முதல் முறையாக பயணம் மேற்கொண்டுள்ளார். 1970 பின் உலகளவில் ஏற்பட்டிருக்கும் ஆற்றல் நெருக்கடிக்கு தீர்வு காண மற்ற தலைவர்களுடன் இணைந்து பணியாற்றும் நம்பிக்கையில் அவர் அப்பயணத்தை மேற்கொண்டுள்ளார். மறைந்த உச்ச தலைவர் அயத்துல்லா அலி கமினேகின் இறுதிச் சடங்கை ஈரான் அடுத்த மாதம் 4 முதல் 6 வரை நடத்த உள்ளது. இறுதிச் சடங்குகள் தெஹ்ரானில் நடைபெற்றவுடன் ஜூலை 9 மஷ்ஹத் நகரில் உள்ள இமாம் ரீசா புனித தலத்தில் கமினேகின் நல்லுடல் அடக்கம் செய்யப்படும். பிப்ரவரி 28 ஈரான் மீதான அமெரிக்க இஸ்ரேல் தாக்குதலில் அவர் கொல்லப்பட்டார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மனோன்மணி வீரமோகன். வணக்கம்.

செய்திகளுக்கு பிறகு காற்றின் மொழி நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. இந்த பக்கமா உங்களோட கிஷன் பேசிட்டு இருக்கேங்க. தொடர்ந்து டிக்டாக் நேரலை வாயிலாக பிடித்தவர்களுக்கு பிடித்த பாடல் நீங்க விரும்பி கேட்கலாம். டிக்டாக் நேரலை பக்கமா வந்தீங்கன்னா நிறைய கதைகள் அங்க நம்ம பேசலாம். உங்களுக்காக இங்க கிஷன் காத்துட்டு இருக்கேன். இப்போ அடுத்த பாடல் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு, கேட்கலாம்.

டிமானி செய்யல் அந்த பாடல் நம்ம கேட்டிருந்தோம். டிக்டாக் நேரலை பக்கமா நீங்க வாங்க, வந்து பிடித்தவர்களுக்கு பிடித்த பாடல் விரும்பி கேட்கலாம் அப்படி நம்ம சொல்லியிருந்தோம். அடுத்த பாடல் யார் கேட்டிருக்காங்கன்னா சாந்தி. சாந்தி, எனக்காகவும் என்னுடைய குடும்பத்தினருக்காகவும் இந்த பாடல் நான் கேட்கறேன், ஏதாவது ஒரு நல்ல பாடல் புதிய பாடலாக கொடுங்க, ஆனா இந்த பாடல் எனக்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சாந்தி, உங்களுக்காக அந்த பாட்டு வந்துட்டு இருக்கு. சாந்தி மாதிரி நீங்களும் பாடல் கேட்கணும் அப்படின்னா டிக்டாக் நேரலை பக்கமா வாங்க, என்ன பாட்டு வேணும்னு நீங்க தாராளமாக கேட்கலாம்.

0: அஸ்வினி குடுத்த அந்த வேலையெல்லாம் இன்னைக்கே முடிச்சிடறேன்னு சொன்னீங்க போல இப்ப பாடிட்டு வந்துட்டு இருக்கீங்க. அதுவா இன்னைக்கு கொஞ்சம் வேலை அதிகமா இருந்துச்சு. சரி நாளைக்குல இருந்து செய்யலாம்னு விட்டுட்டேன். அது சரி. அப்பா ராத்திரி 10 மணிக்கு இந்த நாசிலமா சாப்பிடுற சுகம் இருக்கு. யாரோ இரவு 7 மணிக்கு மேலாம் சாப்பிட போறது இல்லைன்னு சொன்னாங்க போல. அதெல்லாம் நாளைக்கு பாத்துக்கலாம்னு இருக்கேன். சும்மா சாப்பிடறப்பலே கண்ணை வச்சுக்கிட்டு இருக்கிறது. நாளைக்கு பாத்துக்கிறேன்.
1: ஐயோ, என்னோட கைபேசி விழுந்து உடைஞ்சிருச்சே. இது இல்லாம என்னால இருக்கவே முடியாது. நான் என்ன பண்ண போறேன்?
2: பரவாயில்ல, விடுங்க, நாளைக்கு பாத்துப்போம். இப்ப என்ன அவசரம்?
1: எது நாளைக்கா?
2: ஒன்றே செய், நன்றே செய், அதுவும் இன்றே செய் அப்படின்னு நம்ம பெரியவங்க சும்மாவா
1: சொன்னாங்க.
2: அதேதான்
3: அண்ணே, அடுத்த வாரம் எங்க வீட்ல பெரிய விருந்து நடத்த போறோம். பாபா சிறைச்சி மசாலைக்கு ஆர்டர் பண்ணனும். ஸ்டாக் இருக்குல்ல, பத்தாம போயிர போகுது.
4: உண்மைதான், பாபாஸ் பொருளுங்க நிறைய விக்குது. ஆனா பாபாஸ் வாகனங்க தொழிற்சாலையில இருந்து பொருட்களை ஏத்திக்கிட்டு எல்லா இடத்துக்கும் அடிக்கடி வரதால மசாலா பொருட்கள் ரொம்ப புதுசா இருக்கும். பயப்பட வேணாம், எதை வேணும்னாலும் எப்பவும் எங்கேயும் வாங்கலாம்.
3: அப்படின்னா அடுத்த வாரத்துக்கு தேவையான பாபாஸ் பொருட்கள் எப்ப வேணாலும் வாங்கிடலாம், அதானு சொல்ல வரீங்க?
4: நீ சொல்றது சரிதான்.
5: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் எஃப்எம்இல் பாபாஸ் அண்ட் யூ
6: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
5: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
6: facebook.com/babasandyou இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
5: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.
7: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
8: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் 7:00 to 8:00 உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
7: பாட்டு கடைக்கு காசு எதுவும் வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.

வார இறுதி நாள், நீண்ட தூர பயணம், நமக்கு பிடிச்சவங்க நம்ம பக்கத்தில் இருக்கும்போது இந்த பாடல் சரியாக வானொலி பக்கத்தில் அப்படியே உங்களுக்காக கிடைச்ச மாதிரியே இருந்திருக்கும்ல. அதில் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இப்போது பாதுகாப்பான பயணத்தில் இருப்பீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். அடுத்த பாடல் வந்து யார் கேட்டிருக்காங்க அப்படின்னா, வினா பூங்குழலி அஸ்வினிக்காக வந்து கேட்டிருக்கிறாங்க. இதயம் சொன்னா அப்படின்ற ஒரு பாடல், ஒன்ஸ் மோர் படத்துக்காக ஒரு புத்த புதிய பாடல் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு, கேட்கலாம்.

0: உலக கிண்ண கார்பந்து பெருவிழா 2026 48 நாடுகள் 104 ஆட்டங்கள். கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த ஆட்டங்கள் குறித்த நிலவரங்களுக்கு மின்னலோடு இணைந்திருங்கள்.
1: உலக கிண்ண காட்பந்து போட்டி 2026 இதன் அதிகாரப்படியான ஒலி ஒளிபரப்பு மையம் RTN.

ஸ்ரீ ராகவாணிக்காக தான் அந்த பாடல் நம்ம கேட்டிருந்தோம். அடுத்த பாடல் பிருந்தாஷினி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்களுடைய நண்பர்கள் பஹாவில் இருக்காங்க, லோகேஸ்வரன் ரகு அவங்களுக்கு இன்றைக்கு பிறந்த நாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருவருக்கும் இனிய பிறந்த நாள் வாழ்த்து. அடுத்த பாடல் உங்களுடைய நண்பர்களுக்காகவும் உங்களுக்காகவும் வந்துட்டு இருக்கு, கேட்கலாம்.

ஆசை ஆசை இப்பொழுது அப்படின்ற பாடல் கோகிலா வந்து அவங்களுடைய அன்பு கணவர் லிங்கம் அவருக்காக வந்து கேட்டிருந்தாங்க. சரி, நீங்களும் பாடல் வேணுமா, டிக்டாக் நேரலை பக்கமாக வாங்க வந்து கேட்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அடுத்த பாடல் வந்து குசலகுமாரி வேலு கூட மேல கூட வச்சு அப்படின்ற பாடல் வந்து வேலுக்காக வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க, வந்துட்டு இருக்கு.

உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மின்னல் FM கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மின்னல் FM உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு. உங்கள் வீட்டு ஸ்மார்ட் டிவியின் கருப்பு திரையில் நெருப்பாய் மின்னல் FM.

காட்டுமலி பாடல வந்து மோகன் அவருடைய பேத்தி எரிக்காவுக்காக அன்பு பரிசா கொடுக்க சொல்லியிருந்தாரு. அடுத்த பாடல் கலா, பிறகு சுகந்தி, நம்ம உள்ளூர் பாடல் டார்க்கியுடைய பாடலா கேட்டிருக்காங்க. சரி, இனி தொடர்ந்து வந்து 11 மணிக்கு பிறகு நீங்க தாராளமா அழைக்கலாங்க. மலரும் நினைவுகள் நிகழ்ச்சி உங்களுடைய அழைப்புக்காக காத்துட்டு இருக்கு. 60களில் வெளிவந்த பாடல என்ன பாடல் வேணும் அப்படின்றத தொடர்ந்து நீங்க அழைத்து கேட்கலாம். 03-2282-7333 அல்லது 4768

0: வணக்கம். இது நம்மூர் கலைஞர்களின் களம்.
1: சினிமா பாடல்கள் நம் கலைஞர்கள் பாட நீங்க கேட்க போறீங்க. தனித்திறமைகளை அடையாளம் காண போறோம். நீங்களும் கலந்துக்கலாம்.
0: ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 12:15 தொடக்கம். உங்களுக்காக தாளம்.
2: மனசு எதையோ தேடும் போது ஒரு நல்ல பாடல்ல கரைஞ்சு போறீங்களா? நீங்க சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் FM.

செய்துள்ளது. சபாவின் விவசாய பொருட்களை உள்நாட்டிலும் பன்னாட்டு அளவிலும் சந்தைப்படுத்துவதற்கான பெரும் சாத்தியங்கள் உள்ளதாகவும் வேளாண் உணவு உத்தரவாத துணை அமைச்சர் டெத்தோ சான் ஃபுங் ஹின் கூறினார். பஹாங் சுங்கை லிம்பிங் சுரங்கப்பாதையை பழுதுபார்க்கவும் மேம்படுத்தவும் அரசாங்கம் 8 மில்லியன் ரிங்கிட்டை ஒதுக்கியுள்ளதாக பொருளாதார துணை அமைச்சர் டெத்தோ மொமர் ஷஹர் அப்துல்லா கூறினார். நாட்டின் வெள்ளியம் டின் சுரங்கத் தொழிலில் முக்கிய பங்கு வகித்த அந்நகரின் சுற்றுலாத்துறைக்கு புத்துயிர் அளிக்கும் நடவடிக்கையாக இது உள்ளது. ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான அமைதி உடன்படிக்கை இறுதி கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் அது இன்னும் 24 மணி நேரத்தில் இறுதி செய்யப்படும் என பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் கூறினார். ஆனாலும் இறுதி நேரத்தில் திருப்பங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது எனவும் அவர் தெரிவித்தார். இவ்வேளையில் அமெரிக்காவுடன் எதிர்பார்க்கப்பட்ட அமைதி உடன்படிக்கை ஞாயிற்றுக்கிழமை கையெழுத்தாகாது என ஈரானிய வெளியுறவு அமைச்சு கூறியுள்ளது. அதற்கான சரியான நேரத்துக்காக காத்திருப்பதாகவும் உடனடியாக நாளை அது கையெழுத்தாகாது எனவும் அமைச்சின் பேச்சாளர் இஸ்மாயில் திட்டவட்டமாக கூறினார். ஈராயிரத்து 26 உலகக்கிண்ண கார்பந்து. சீன நடுவர் ஃபூமிங் VAR உதவி அதிகாரியாக முதல் முறையாக அப்போட்டியில் பங்கெடுக்க உள்ளார். கனடா வென்குவரில் ஆஸ்திரேலியாவுக்கும் துருக்கிக்கும் இடையிலான டி குழு நிலை ஆட்டத்தில் நடுவர் ஜீசஸ் வெலின்ஸ்வேலாவுக்கு ஃபூ உதவுவார் என ஃபீஃபா அறிவித்துள்ளது. இதனிடையே நாளை காலை 6 மணிக்கு நடைபெறும் சி குழு தொடக்க ஆட்டத்தில் மொரோக்கோவை சந்திக்கும் பிரேசில் 57.7 விழுக்காடு வெற்றி வாய்ப்பை கொண்டிருப்பதாக ஆப்டா அனலிஸ்ட் கணித்துள்ளது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சிவசங்கரி கணபதி. வணக்கம்.

மலரும் நினைவுகள் எனும் சொர்க்கவாசல் திறக்கும் நேரம் இது. இந்த பக்கம் உங்களோட கிஷன் பேசிட்டு இருக்கேங்க. தொடர்ந்து நீங்க அழைக்கலாங்க, அழைத்து பாடல்களை கேட்கலாம். 60களில் வெளிவந்த பாடல்ல உங்க மனசுக்கு இப்போ என்ன பாட்டு கேட்கணும்னு தோணுது? 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8.

0: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் FM-இல் பாபாஸ் அண்ட் யூ
1: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
0: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
1: facebook.com/babasandyou இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
0: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.
2: தே மதுர தமிழோசை உலகெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும். இலக்கியம் பேசுவோம்
0: அமுதே தமிழே.
2: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 11:15 இன்ப தேன் வந்து பாயட்டும்.

0: மலரும் நினைவுகள் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. தொடர்ந்து நீங்க யாருக்காக என்ன பாட்டு வேணும் அப்படின்றத அழைத்து கேட்கலாங்க. சொல்லிய 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8. வணக்கம், யார் இங்கிருந்து அழைக்கிறீங்க? இந்திராமா சொல்லுங்க, என்ன பாட்டு யாருக்காக கேட்கலாம்னு அழைச்சிருக்கீங்க? நன்றி நன்றி, ரொம்ப நன்றி. மின்னல் கேட்கறதுக்கு ரொம்ப நன்றி. இப்ப பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்கலாம் வாங்க.
1: என் கண்ணையே உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். அதுல ஆனந்த கண்ணீரை தான் நான் எப்பவும் பார்க்கிறேன்.
2: அது என்ன கடமை, நீ கவலைப்படா.
1: நன்றி ஆனந்தா, மிக்க நன்றி. அம்மா, மஞ்சள் குங்குமத்தோட நீ நீடு ஊழி வாழ காலி.

0: அடுத்து டைப்பிங்ல இருந்து கமலா அழைச்சிருக்காங்க, சொல்லுங்க என்ன பாட்டு வேணும்?
1: சின்ன சின்ன கண்ணனுக்கு அந்த பாட்டு முடியுமா?
0: சின்ன சின்ன கண்ணனுக்கு முடியுமான்னு கேக்குறீங்க? முடியுங்க, முடியும். யாருக்காக?
1: சின்ன கண்ணனுக்கு என்ன வேண்டும், சிங்கார மொழி சொல்லும் பெண்ணு வேண்டும். என்னோட தோழி வந்து மணி செந்துல்ல நாங்க இருந்தோம். அப்போ அந்த தோழிய வந்து அவங்க பெற்றோருங்க வந்து இந்தியாவுக்கு கல்யாணம் கட்டி கொடுத்துட்டாங்க.
0: சரி,
1: அப்ப அவள் அவங்களுக்கு இந்த பாட்டு ரொம்ப பிரியம்.
0: அதனால
1: அவங்க இந்தியாவுக்கு போனதுனால அந்த நினைவு அந்த பாட்டு வேணும்.
0: சரி, படம் பேரு காட்டு ரோஜா இல்ல?
1: காட்டு ரோஜா.
0: சரி, பாடல் வந்துட்டு இருக்கு, கேக்கலாம் வாங்க.
1: தேங்க்யூ.

0: வணக்கம், என் பேர் சாந்தி.
1: சாந்தி சொல்லுங்க, என்ன பாட்டு யாருக்காக வேணும்?
0: என் வீட்டுக்காரருக்காக, ஆறு மனமே ஆறு.
1: கணவருக்காக காதல் பாட்டு கேக்கலாம், சோகமா ஏன் கேக்குறீங்க?
0: அவருக்கு அந்த கருத்துள்ள பாட்டுன்னு ரொம்ப பிடிக்கும்.
1: ஓ, அதனாலயா?
0: நான் என் மக வீட்டுல இருக்க, அவரு எங்க வீட்டுல இருக்காரு, அதாவது பாட்டு கேப்பாரு.
1: பிரிஞ்சு இருக்கும் போது கொஞ்சம் தூது அனுப்புறீங்க இங்கிருந்து.
0: ஆமா, ரெண்டு பேருமே பழைய பாடல் கேட்காம தூங்க மாட்டோம்.
1: அதனால இங்கிருந்து கேளுங்க அப்படின்னு சொல்லி உங்க அத்தானுக்கு கேக்குறீங்க.
0: ஆமா.
1: அவர் பேர் என்னது?
0: கிருஷ்ணசாமி.
1: கிருஷ்ணசாமி, சரி, அவருக்காகவே இந்த பாடல் இப்ப வந்துட்டு இருக்கு. காதல் ஜோடி கேளுங்க.
0: ரொம்ப நன்றி.

0: ஹலோ மின்னல் எஃப்எம், சுசீலா காஜியாங்கல இருந்து பேசுறேன்.
1: சொல்லுங்க சுசீலா, என்ன பாட்டு, யாருக்காக?
0: குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருக்கும் உள்ள விரும்பி கேட்கிற அந்த பாட்டு, நினைத்ததை நடத்திய முடிப்போன் பாட்டு. டி எம் சௌந்தரராஜ் அண்ணாவும் எல்லாரும் ஈஸ்வரியும் பாடினது எம்ஜிஆருக்காக.
1: பாடல் வந்துகிட்டே இருக்கு உங்களுக்காக, கேட்கலாம்.
0: நன்றி ஐயா, நன்றி. மின்னல் எஃப்எம் ரொம்ப அருமையா நிகழ்ச்சி படைக்கிறீங்க ஐயா,
1: உங்களுடைய ரசனைக்கு நன்றி.

0: வணக்கம், யார் அந்த பக்கம்?
1: வணக்கம் கிஷன், எப்படி இருக்கிறீங்க?
0: நல்லா இருக்கேங்க, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன்யா. நான் சிட்டாங்கலேருந்து சரஸ் பேசுறேன். அக்காவுக்கு நாளைக்கு பிறந்த நிலையா, அதனால அவங்களுக்காக ஒரு பாடல் கேக்கிறதுக்காக நான் அழைச்சிருக்கிறேன் சார்.
0: கண்டிப்பா. அக்கா பேர் என்னது?
1: அக்கா பேர் கண்ணம்மா. அவங்க வந்து பிகேர் பிளாட்ஸ்ல இருக்காங்க, கேரள. சோ அவங்களுக்காக வந்து 100 ஆண்டு காலம் வாழ்க அந்த பாடலை ஒளியேற்ற முடியுமா ஐயா?
0: அக்காவுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்து சொல்லி அந்த பாடல் வந்துட்டே இருக்கு, கேக்கலாம்.
1: ஓகே, ரொம்ப நன்றி ஐயா உங்களுக்கு.

0: காதில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரோடு கலந்திடும். நினைத்தாலே இனிக்கும்.
1: மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி, உனக்காகவே நான் வாழ்கிறேன்.
2: மென்மையான காதல், மறக்க முடியாத வரிகள். இதயத்தோடு பேசும் குரல்கள்.
1: திருமணம் கொண்ட திருமண வாழ்வில் இடையில் நீ ஏன் மயங்குகிறாய்?
2: இனி சனிக்கிழமைகளில் மதியம் 2 மணி தொடங்கி 3 மணி வரை
0: 70கள் மட்டும் பேச போகுதுங்க.
2: நினைத்தாலே இனிக்கும்.
3: நான் உன்னை வாழ்த்தி பாடுகிறேன், நீ வர வேண்டும் உன் நினைவில் மயங்கி ஆடுகிறேன். நீ வர வேண்டும்.
2: கேளுங்க, ரசிங்க,
0: இசையோடு நினைவுகளை சேகரிங்க.
4: நினைப்பு

0: என்ன பாட்டு யாருக்காக?
1: நெஞ்ச மறப்பதில்லை படத்துல இருந்து நெஞ்ச மறப்பதில்லை சாங் இருக்குல்ல, அந்த பாடல் வேணும்.
0: யாருக்காக
1: குறிப்பிட்டுனா, எங்க அம்மாவுக்கு, எங்க அப்பாவுக்காக, ரெண்டு பேருக்காகவும்.
0: அப்பா அம்மாவுக்காக ஒரு அன்பு பரிச மகன் கொடுக்கும் போது நாங்க எப்படி மறுக்க முடியும்? வந்துட்டே இருக்கு, கேக்கலாம்.
1: ஓகே, ரொம்ப நன்றி.

0: உங்கள் முதல் தேர்வா? இதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி.
1: கோபால் பேசுறேன், கப்பகுல இருந்து.
2: சொல்லுங்க, என்ன பாட்டு, யாருக்காக?
1: இறைவன் இருக்கின்றானா, மனிதன் கேட்கின்றானே, அவன் திட்டானா படத்துல இருந்து படம் போடுங்க. அம்மாவுக்காக, தங்கை வந்து சாந்தகுமாரி, மணியவண்ணன், இவங்க எல்லாம் சுங்கத்தில இருக்காங்க. மற்றும் என் நண்பர் சித்ராலா, ஞானமணி, தேவி, இவங்க எல்லாருக்கும் கேட்டு

0: மருத்துவமனைகளில் ரத்த கையிருப்பு குறைவாக இருப்பதால் ரத்த தானம் செய்ய வாருங்கள். இன்னும் தகவல்கள் பெற www.pdn.gov.my.
1: நம் நாட்டில் தமிழ் வானொலி நாடகத்தை வழங்குற ஒரே வானொலி நம்ம மின்னல் எஃப்எம் தான். ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:30 மின்னல் எஃப்எம் வானொலி நாடகம்.
0: இனி மின்னல் எஃப்எம் ஹிந்தி பாடல்களை

0: புதன்கிழமைகளில் காலை 11 மணிக்கான செய்திகளுக்கு பிறகு நீங்கள் கேட்கலாம்.
1: ஞானச்சுடர் வழங்குபவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் முஹம்மது சித்திக் பாக்கவி.
2: பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான மின்னலஃபம் நேர்களே, அன்பு என்பது எல்லோருமே எதிர்பார்க்கக்கூடிய ஒன்று. மிருகத்திடமும் கூட அன்பு பரிமாற்றங்கள் இருக்கிறது. தாய் தந்தையர்கள் பிள்ளைகளிடமும், பிள்ளைகள் தாய் தந்தையர்களிடமும், சகோதரன் சகோதரியிடமும், சகோதரி சகோதரனிடமும், கணவன் மனைவியிடமும், மனைவி கணவனிடமும், இப்படி ஒவ்வொரு சாராரும் அன்பை எதிர்பார்க்கக்கூடியவர்களாகவே இருக்கிறார்கள். அன்பான மின்னலஃபம் நேர்களே, அதுபோலவே ஒரு அபூர்வமான முனிவரிடம் ஒரு பெண் வந்து சொன்னால், தன்னுடைய கணவன் போருக்கு சென்று வந்தான், அந்த போருக்கு சென்று வந்ததிலிருந்து தன்னிடம் அன்பாய் நடந்து கொள்வதில்லை என கூறி, அதை தாங்கள்தான் சரி செய்து தர வேண்டும் என்று சொல்லி சொன்னார். அந்த முனிவர் மூலிகை செய்து கொடுக்கக்கூடிய வைத்தியரை போல உண்டானவர். நீங்கள் என்னுடைய கணவரை சரி செய்ய வேண்டும் என்று சொன்னால் மூலிகை தரும்படி கேட்டுக்கொண்டார். முனிவர் கூறிய சமாதானங்களால் நிறைவடையாத அந்த பெண்மணி தொந்தரவு பொறுக்க முடியாமல் அந்த மூலிகையை தயாரிக்க வேண்டும் என்று சொன்னால் புலியினுடைய முடி வேண்டும் என்று சொல்லி அந்த பெண்ணிடம் அந்த முனிவர் சொன்னார். மறுநாளே அந்த பெண்மணி காட்டிற்கு சென்றாள். புலியை கண்டால் அது உருமியது, பயந்து வந்து விட்டார். மறுநாளும் அதுபோலவே சென்று பார்த்தால், புலியை கண்டால் திரும்பவும் அது உருமியது. இன்று சற்று பயம் குறைவாகவே தெரிந்தது இவளுக்கு. ஆனாலும் அதன் அருகே சென்று விடாமல் திரும்பி வந்து விட்டாள். அவள் தினந்தோறும் வருவது பழக்கமாகிவிடவே புலியும் உருமுவதை நிறுத்திவிட்டது. சில நாட்கள் அவள் புலியின் அருகிலேயே செல்லக்கூடிய அளவிற்கு பழக்கம் வந்துவிட்டது. ஒரு நாள் புலியின் ஒரு முடியை எடுக்க முடிந்தது. ஒரு முடியை எடுத்து கொண்டாள். அந்த முடியை எடுத்துக்கொண்டு ஓடிச் சென்று முனிவரிடம் கொடுத்தாள். முனிவர் அதை வாங்கி பக்கத்தில் எரிந்து கொண்டிருந்த நெருப்பிலே போட்டுவிட்டார். அதை பார்த்த அந்த பெண் மனம் குழம்பி நின்றாள். முனிவர் கூறினாராம், இனி உனக்கு மூலிகையே தேவையில்லை. ஏனென்று சொன்னால், நீ புலியினுடைய முடியை பிடுங்கும் அளவிற்கு அதன் அன்பை எப்படி பெற்றாய்? ஒரு கொடூரமான விலங்கையே நீ உன் அன்புக்கு அடிமையாக்கிவிட்டாய். அப்படி இருக்கும்போது உன்னுடைய கணவனிடம் பாசத்தை பெறுவது கடினமான காரியமா என்ன என்று சொல்லி முனிவர் கேட்டார். முனிவருடைய இந்த பேச்சு அவளுடைய மனக்கண்களை திறந்து அங்கிருந்து தெளிவு பெற்றவளாக வீடு திரும்பினார். அன்பான மின்னலஃபம் நேர்களே, அல்லாஹும் கூட இன்ன கைத குன்னாதீம், பெண்களுடைய சூழ்ச்சி என்பது மிகப்பெரியது என்று சொல்லித் தருகிறான். பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களும் கூட, மனைவியிடம் கனிவோடு நடந்து கொள்ளுங்கள், அவளும் உங்களிடத்திலே கனிவோடு நடப்பாள் என்று சொன்னார்கள். நீ அன்பு கொடு, அவள் அன்பை பொழிவாள். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும். எமது இல்லறம் நமது வீட்டின் சந்தோஷம் என்பதை நம்முடைய உள்ளத்திலே நிலைநிறுத்தி கொண்டு அதன்படி நாம் வாழ்வோம் என்று சொன்னால், நம்முடைய அன்புக்கு ஏங்கியவர்கள், அன்புக்கு பாத்திரமானவர்களுடைய அன்புகளையெல்லாம் நாம் பெற்றுக்கொள்ளலாம், நாம் பரிமாறிக்கொள்ளலாம். நம்முடைய வாழ்க்கையும் சந்தோஷமாக அமையும் என்பதை நம்முடைய எண்ணத்திலே நினைவு கொண்டு, இரவு பொழுது இறைவனின் துதி கொண்டு உறங்கி, விடியற் பொழுது இறைவனின் துதி கொண்டு விழித்து மகிழ்ச்சியாக அமைய இறைவன் என்றும் அருள் புரிவானாக. ஆமீன். வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு.
1: நேயர்களே, இதுவரை ஞானச்சுடர் கேட்டீர்கள். வழங்கியவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் முஹம்மது சித்திக் பாக்கவி.
3: தயாரிப்பு அப்துல் கனி. ஹேஷ்டாக் பெருஞ்ஞாரன் ஜாக்கின்.

0: இந்த அளவில் காற்றின் மொழி நிகழ்ச்சிக்கு ஒரு நிறைவு கொடுக்க வேண்டிய நேரம் வந்தாச்சுங்க. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கும் வரை இப்பொழுது அன்பு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நான் உங்கள் கிஷன். அடுத்து இடைவிடா இசையதான் கேட்டு ரசிக்க போறீங்க. பயணத்துல இருக்கீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு பிடிக்க போகுது பாடல்கள் எல்லாமே. அதனால தொடர்ந்து மின்னல் FM கேட்டுட்டு இருக்கிற உங்களுடைய அன்புக்கும் ரசனைக்கும் ரொம்ப நன்றிங்க. நல்ல ஓய்விடுங்க.
1: மின்னல் FM, இளமை புதுமை இனிமை.

0: முதலீடு முதல் பெரிய வெற்றி வரை வணிகத்தின் நுணுக்கங்கள், வியாபாரத்தின் ரகசியங்கள், இன்றைய தொழில்துறையின் சமீபத்திய நகர்தல்கள். திங்கட்கிழமைகளில் காலை 9:15 வணிகர்
1: உழைப்புக்கு இங்க உரிய வழி இருக்கு.

0: போகுது, வயசு ஏறுதுன்னு கவலையா? மனசை இளமையா வச்சுக்கோங்க, வாழ்க்கை அழகா இருக்கும். இது உங்கள் மின்னல் எஃப்எம்.
1: என்னென்னவோ ராகங்கள், எத்தனையோ தாளங்கள், என்னிடத்தில் கேளுங்கள், தாயனும் கோவிலை பாடுவேன்.

0: தே மதுர தமிழோசை உலகெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும். இலக்கியம் பேசுவோம்
1: அமுதே தமிழே.
0: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 11:15 இன்ப தேன் வந்து பாயட்டும்.

உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மின்னல் FM கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மின்னல் FM உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு. உங்கள் வீட்டு ஸ்மார்ட் டிவியின் கருப்பு திரையில் நெருப்பாய் மின்னல் FM.

0: ரொம்ப கோவமா மௌனமா மட்டும் இருந்துருங்களே. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் FM.
1: தலை கோதும் இளங்காத்து செய்தி கொண்டு வரும், மரமாகும் விதையெல்லாம் வாழ சொல்லித்தரும்.

0: பேய் இருக்கா இல்லையா? காதல் தோல்வியில இருந்து மீண்டு வர்றது என்ன அவ்வளோ கஷ்டமா?
1: சரி, சொந்தக்காரங்களை பார்த்தா எங்க தான் ஒழிவீங்க?
0: ஆண்கள் அழக்கூடாதுன்னு இன்னுமா நினைக்கிறீங்க?
2: வயசாக்குதுன்னு பயமா இருக்கா?
1: அது என்ன சமையல் அறைனா இன்னும் பெண்கள் தானா?
0: கல்யாணத்துக்கு வரும் 20 பேர் தான் கூப்பிடுறீங்களா?
1: எப்படிங்க பாஸ் பாஸ் கொஞ்சம் சத்தம் போட்டா வேலையை விட்டு போயிடுறீங்களா?
0: எங்க போனாலும் என்ன பண்ணாலும் எல்லாமே கொண்டேனா?
2: உங்களுக்கே நல்லா இருக்கா?
0: ஜென் அல்பாவோட அப்பா அம்மாவா இருக்கிறது அவ்வளவோ கஷ்டமா இருக்கு.
2: நட்புல பொறாமை இல்லைன்றீங்க.
3: பாட்காஸ்ட்ல பேசுறதுக்கு இவ்வளவு விஷயம் இருக்குங்க.
1: சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணிக்குங்க மின்னல் FM-இன் சமூக ஊடகங்களில் மின்னல் பாட்காஸ்ட்.

0: அண்ணே ஒரு தோசை எடுத்துருவா.
1: ஹலோ, ஹாய், எப்படி நீ இருக்க? இவ்வளவு நாள் ஆச்சு.
0: மெதுவா சுத்தி இவ்வளவு பேர் இருக்காங்க.
1: மேதா பேசுனா அங்க வரைக்கும் கேக்கணும்ல. யுஎஸ்ல இருந்து கால் பண்ணிருக்காங்க. சொல்லடி,
0: திருத்த முடியாது. ஏங்க, ஹலோ, இது பொது இடம், கொஞ்சம் சத்தத்தை குறை வச்சு கேளுங்க.
1: என்னங்க நீங்க பாடுங்க, உங்க வேலையை பாருங்க. நான் சத்தமா வச்சா உங்களுக்கு என்ன வந்துச்சு?
0: பக்கத்துல குழந்தை அழுதுங்க, கொஞ்சம் குறைச்சு வைங்க.
1: ஐயோ, இப்ப இந்த உலகத்துல நான் சத்தமா வச்சு கேக்குறது மட்டும் தான் பிரச்சனையா என்ன?
0: பொது இடத்துல நம்ம சுயமரியாதைய பாத்துக்க வேண்டியது நம்மளோட பொறுப்புங்க.
1: நாம ஒரு ஆள் தானே நினைக்காம இந்த உலகத்துல மத்தவங்களும் சுத்தி இருக்காங்கன்றத மறந்துட வேண்டாம்.
0: இப்படிக்கு
1: மின்னல் எஃப்எம்.

மின்னல் எஃப்எம் இளமை புதுமை இனிமை. மங்கள இசை.

0: FM.
1: வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 6 மணி செய்திகளுடன் எனி பாஸ்டினால் ராயப்பன். மத்திய அரசாங்கத்திற்கும் சபா மாநில அரசுக்கும் இடையேயான நெருங்கிய உறவும் வலுவான ஒத்துழைப்பும் அம்மாநிலம் மென்மேலும் வளர்ச்சிக்கான வழிவகுக்கும் என பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். மேலும் அனைத்து தரப்பினரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி பாதையில் அது முக்கிய அடித்தளமாக விளங்குவதை அவர் கோடிக்காட்டினார். மலேசியாவில் பல்லின சமூகத்தின் ஒற்றுமையே தேசிய வலிமையின் தூணாகும் என்று துணை பிரதமர் டாக்டர் ஃபடீல யூசுப் அறிவுறுத்தியுள்ளார். வரும் தலைமுறையினருக்காக அது தொடர்ந்து பாதுகாக்கப்பட வேண்டும் என அவர் அழைப்பு விடுத்துள்ளார். மலேசியா கொண்டுள்ள பன்முகத்தன்மை தேசிய அடையாளம் மட்டுமன்று மாறாக மதிப்புமிக்க சொத்து என்றார் அவர். உயர்நெறி, மரியாதை, பண்பு, கூட்டணி கட்சிகளுக்கு இடையிலான புரிந்துணர்வு ஆகியவை பக்கத்தன் ஹரப்பன் பிஹெச் கட்சியின் அடித்தளமாக அமைந்துள்ளதாக ஜோஹூர் டிஏபி தலைவர் தியோனி சிங் தெரிவித்துள்ளார். ஆகையால் வலுவான நீண்டகால ஒத்துழைப்பை பேண இயல்வதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். பிகேஆர், டிஏபி, அமானா கட்சிகள் வெவ்வேறு பின்னணிகளையும் சித்தாந்தங்களையும் கொண்டிருந்தாலும் கூட்டணியின் கீழ் அனைத்து கட்சிகளும் மக்களுக்காக சேவையாற்றுவதையும் சிறந்த மலேசியாவை கட்டி எழுப்புவதையும் இலக்காக கொண்டுள்ளதாக அவர் கூறினார். மேற்காசிய போரை முடிவுக்கு கொண்டுவரும் நோக்கில் நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்பட்ட ஒப்பந்தம் ஞாயிற்றுக்கிழமை கையெழுத்திடப்படும் என அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்தார். இது ஹார்மஸ் நீரிணையை மீண்டும் திறப்பதற்கு வழியை ஏற்படுத்தும் என்றார் அவர். நாடு முழுவதும் உள்ள சில விமான நிலையங்களில் அந்நிய நாட்டு விமான நிறுவனங்களின் விமானங்கள் எரிபொருள் நிரப்புவதில் சில கட்டுப்பாடுகளை ரஷ்ய கூட்டரசு வான் போக்குவரத்து நிறுவனம் அறிமுகப்படுத்தியுள்ளது. தங்களின் செயல்பாட்டு செலவுகளை குறைக்க சில விமான நிறுவனங்கள் கூடுதலான எரிபொருளை தொடர்ந்து வாங்குவதனால் இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. விளையாட்டு, உலகக்கிண்ண காற்பந்தாட்டம். சி குழு நிலையில் 5 முறை கிண்ணத்தை கைப்பற்றிய பிரேசில் அணிக்கும் மொரோக்கோவுக்கும் இடையிலான ஆட்டம் தொடங்கியுள்ளது. முன்னதாக பின்னிரவு 3 மணிக்கு தொடங்கிய பி குழு நிலையிலான சுவிட்சர்லாந்துக்கும் கத்தாருக்கும் இடையிலான ஆட்டம் தலா 1 கோலில் நிறைவு பெற்றது. உலகக்கிண்ணத்தில் கத்தார் பெற்றிருக்கும் முதல் புள்ளி இதுவாகும். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் குலரட்சகி குணசேகரன். வணக்கம்.

0: நேரம் காலை மணி 6:03 தொடர்கின்றது தீன் சுவை காணுங்கள்.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்களே, இன்றைய தீன்சுவை கானங்கள் எனும் நிகழ்ச்சியினை காரி அல் ஹாஃபிஸ் உஸ்தாஸ் அப்துல் காதர் சிராஜி அவர்கள் வழங்கும் சூரத்துன் நஸ்ருடன் தொடங்குவோம்.
2: அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். எடுத்தறியப்பட்ட ஷைத்தானிடமிருந்து அல்லாஹ்விடம் நான் பாதுகாவல் தேடுகின்றேன். بسم الله الرحمن الرحيم. அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோடுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ். நபியே, உமக்கு அல்லாஹ்வின் உதவியும் வெற்றியும் கிடைத்து அல்லாஹுடைய மார்க்கத்தில் மக்கள் கூட்டம் கூட்டமாக நுழைவதையும் நீர் கண்டால்
3: إِنَّهُ كَانَ تَوَّابًا.

செய்து அவனுடைய அருளையும் மன்னிப்பையும் கோருவீராக. நிச்சயமாக அவன் பிரார்த்தனைகளை அங்கீகரித்து மன்னிப்பு கோருதலையும் அங்கீகரிப்பவனாக இருக்கின்றான். சோதா.

அன்பான மின்னலஃபம் நேயர்களே, பெருமை என்பது மனிதனின் பண்பை கெடுக்கும் ஒரு பாதக செயலாகும். அதை விட்டொழித்த மனிதர்களே மக்களில் மாணிக்கமாக மாபெரும் மேதைகளாக தோன்ற முடிகிறது. பெருமையாளர்களை பற்றி அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா அல் குர்ஆனில் கூறுகையில், அல்லாஹு தஆலா வம்பரான பெருமைக்காரருடைய உள்ளங்கள் அனைத்திலும் முத்திரை வைத்து விடுகிறான் என்று கூறப்பட்டுள்ளது. மேலும், எவருடைய உள்ளத்தில் கடுகளவேனும் பெருமை இருக்கிறதோ அவன் ஸ்வர்க்கம் புக மாட்டான், எவர் உள்ளத்திலே கடுகளவு ஈமான் இருக்கிறதோ அவர்கள் நரகம் புக மாட்டார்கள் என்பது அல் ஹதீஸ். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இபிலிஸை ஸ்வர்க்கலோகத்திலிருந்து வெளியேற்றியதற்கு காரணம் அவன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சஜ்ஜதா செய்ய மறுத்ததுதான் என்பது மட்டுமல்ல, தாழ்ந்த பொருளான மண்ணால் படைக்கப்பட்ட ஆதமுக்கு நாம் சஜ்ஜதா செய்வதா என்று பெருமைப்பட்டு கொண்டான் என்பதே ஆகும். உல

சிந்தித்துப்பார் மனமே, நீ உயரிய இடத்தில் அமர்ந்திருப்பதை எண்ணி மகிழ்ந்திடாதே. சுவர்க்கத்தில் சுகித்திருந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு என்ன விளைந்தது பார்த்தாயா? அதற்கு என்ன காரணம் என்பதை எண்ணிப்பார். உன்னுடைய வணக்கத்தை பற்றியும் கல்வியை பற்றியும் பெருமை கொள்ளாதே. இப்லிஸானவன் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் வணக்கம் புரிந்தவன். அல்லாஹ் அவனுக்கு அனைத்து வகையான அறிவையும் ஆற்றலையும் கல்வியையும் அருளியிருந்தான். அதனால் அவன் மலாயிக்கத்து மார்களுக்கெல்லாம் தலைவனாகவும் ஆக்கப்பட்டான். இவ்வளவு பேறு பெற்றும் இறுதியில் அவன் கதி என்னவாயிற்று? அவன் கொண்ட பெருமையல்லவா அவனை வீழ்த்திற்று.

நேர்களே, பட்டமும் பதவியும் பெற்றவுடன் அனைவரும் தம் பாதங்களை முத்தமிட்டு கைகட்டி வாய்ப்பொத்தி நிற்க வேண்டும் என்று எண்ணி இருமாந்து பெருமை கொள்ளும் இதயங்களை இன்று உலகில் பார்க்கிறோம். பொன்னும் பொருளும் குவிந்த பின் மண்ணிலுள்ள மனிதர்களில் பலர் தம் மனப்போன போக்கில் போகும் பொடுபோக்கை பார்க்கிறோம். கல்வியை கற்றவனும் செல்வத்தை பெற்றவனும் தன்னிலே உயர்வதற்கு தானே காரணம் என தருக்கித் திரிகிறான். உயர்ந்த நிலையின் உச்சப்படியை எட்டி பிடித்ததும் தனக்கு நிகர்த்தானே என கொட்டமடிக்கிறான். உருவத்தால் உயர்ந்தவன் கருவத்தால் தாழ்கிறான். பட்டு மெத்தையிலே புரளும் போது பண்பையும் புரட்டிவிடுகிறான். எட்டு திக்கும் அவனை ஏற்றி போற்றியதும் ஏகனாக தன்னையே எண்ணிக்கொண்டு ஏமாறுகிறான். அல்லாஹ் அதீஸ் குதுசியில், ஆதமுடைய மக்களே, உங்களை நான் மண்ணால் படைத்திருக்கிறேன். நீங்கள் மீளும் ஸ்தலமும் மண்தான். ஆதலின் வம்சத்தையும் பொருளையும் குறித்து என் அடியார்களிடத்தில் பெருமை கொள்ளாதீர்கள். அவ்வாறு பெருமை கொள்வீர்களாயின் நீங்கள் என்னிடம் அணுவை பார்க்கினும் மிக அற்பமாகிவிடுவீர்கள். கியாமத்து நாளில் உங்களுக்கு கூலி கொடுக்கப்படுவதெல்லாம் உங்களின் செயல்களைக் கொண்டுதான், வம்சங்களைக் கொண்டல்ல. இவ்வுலகில் பெருமை கொள்பவர்களை கியாமத்து நாளில் அணுவை போலாக்கிவிடுவேன். பூமியில் மிருகங்கள் மிதித்து நடந்தது போல ஜனங்கள் அவர்களை மிதித்து நடக்கச் செய்வேன் என அல்லாஹ் கூறியிருப்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். ஆக நேர்களே, பெருமை கொள்ளாமல் படைத்தவனை நினைத்து பணிவோடு வாழ்வோம்.

0: நேர்களே, இறைவன் எவரையும் அவரது சக்திக்கு மீறி சோதிப்பதில்லை. அவரவர் புரிந்த நன்மைகள் அவரவருக்கே உரியவை, அவரவர் புரிந்த தீமைகளும் அவரவருக்கே உரியவை. நல்லது நேர்களே, இன்ஷா அல்லாஹ் மீண்டும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
1: தயாரிப்பு அப்துல் கனி, ஹேஷ்டாக் பெருஞ்ஞான் ஜாக்கிம்.
0: மஆல் ஹிஜ்ரா சிறப்பு நிகழ்ச்சிகள் நேர்களே, செவ்வாய்க்கிழமை 9:15 மாற்றமில்லா ஏற்றமில்லை, புதன்கிழமை காலை 6:00 ஹிஜ்ரத்து சிறப்பு தீன்ஸ்வை கானங்கள், மாலை 4:30 சிறப்பு நாடகம் ஆகிய மஆல் ஹிஜ்ரா சிறப்பு நிகழ்ச்சிகள் ஒளியேற உள்ளன. செவியேற்க தவறாதீர்கள்.
2: இளமை, புதுமை, இனிமை. நீ எங்க இருக்க? நான் கொஞ்சம் பேசணும். என்ன, நீங்கள் தடுமாறும் போது ஓடி வந்து கைப்பிடிச்சு ஏ என்னாச்சு அப்படின்னு பதற்றத்தோடு கேக்குற நபர் உங்கள் பக்கம் இருந்தா நீங்க அதிர்ஷ்டசாலிங்க. இப்போ நீங்க கேக்குறது மின் நல்ல ஃபேம்.
3: நேரம் காலை 6:30.

எல்லோருக்கும் காலை வணக்கம். மற்றும் ஒரு வணக்கம் இன்ன நிகழ்ச்சியில உங்களை சந்திக்க ரவீன் வந்திருக்குங்க. இது திருவள்ளுவர் ஆண்டு 2057 பிரபாபவ ஆண்டு வைகாசி திங்கள் 31 நாள் 2026 ஜூன் 14 ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்கு. மற்றும் ஒரு நல்ல நாள், நம்பிக்கை நிறைந்த நாள் நமக்கு வந்திருக்கிறதுனால நல்லதா நினைப்போம், நல்லதா நடக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட இன்றைய நாளை நம்ம தொடங்குவோம் சரிங்களா. இன்றைக்கு வந்துங்க சர்வ அமாவாசை, கூடவே அமாவாசை தர்ப்பணமும் கூட. அதனால சிவன் போற்றி பாடலோடு இன்றைய நிகழ்ச்சிக்குள்ள நம்ம போகலாம்.

இன்றைக்கு நாளிதழ்கள் வந்திருக்கும் சில முக்கியமான செய்திகள். மலேசிய நண்பர்களை நம்ம பார்க்கலாம். அகதிகள் பதிவும் நிலை நிர்ணய செயல்முறையும் குடியுரிமை வழங்குவதற்கோ நிரந்தர குடியிருப்பாளர் தகுதி அளிப்பதற்கோ அல்லது மலேசியால நிரந்தரமா தங்குவதற்கான உரிமை கொடுப்பதற்கோ இல்லை அப்படின்னு உள்துறை அமைச்சு வந்து திட்டவட்டமா தெரிவித்திருக்கு. சமீப காலமா அந்த அகதிகள் குறித்த நிறைய செய்திகள்லாம் வெளிவந்துகிட்டு இருக்குல்ல, அதனால அகதிகள் விவகாரத்தை ஒழுங்குபடுத்தவும் குடியேற்றத்தை முறையா நிர்வகிக்கவும் நாட்டின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த இந்த பதிவு நடைமுறை அப்படின்றது மேற்கொள்ளப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. மக்கள் ஓசைக்கு நம்ம போகலாம். தொடர்புத்துறை அமைச்சர் நேற்று வந்து ஸ்ரீமனாந்தில் இருக்கக்கூடிய தேசிய தகவல் பகிர்வு மையம் நாடியில பார்த்தோம்னா நெகிரி செம்மிலான அளவிலான AI at நாடி திட்டத்தை வந்து தொடக்கி வைத்திருக்காரு. உள்ளூர் சமூகத்தினர் செயற்கை நுண்ணறிவு AI கற்றலுக்கான அணுகலை விரிவுபடுத்தவும் முயற்சியாக இந்த திட்டம் வந்து மாநிலம் முழுவதும் ஒரே 62 நாடி மையங்கள்ல மேற்கொள்ளப்படும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. MCMC இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு கீழே இந்த பயிற்சி வழங்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. இணையதளங்களில் வந்திருக்கும் செய்தி ஒன்று பார்ப்போம். முறைகேடுகள் குறிப்பாக மாணவர்களுக்கு எதிரான பாலியல் துன்புறுத்தல் தொடர்பான புகார்கள் பெற்றதும் பள்ளி நிர்வாகங்கள், மாவட்ட கல்வி அலுவலகங்கள் மற்றும் மாநில கல்வித்துறைகள் உடனடியாக கடுமையான நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கு. இது போன்ற சம்பவங்களை அலட்சியப்படுத்தவோ அல்லது நடவடிக்கை எடுப்பதற்கு முன்னர் அவை பரவலாக பகிரப்படுவதை அனுமதிக்கவோ கூடாது அப்படின்னு கல்வி அமைச்சர் வந்து சொல்லியிருக்காங்க. நிறைய செய்திகள் இணையதளங்களில் வெளிவந்திருக்கின்றன. இன்றைக்கு நாளிதழ்களிலும் கூடவே நிறைய செய்திகள், அதுவும் ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு தெரியும்ல கூடுதல் பக்கங்களோட செய்திகள் வரும். என்னென்ன செய்திகள் வந்திருக்கு அப்படின்றத படித்து நம்ம தெரிஞ்சுக்குவோம் சரிங்களா.

0: ஆன தமிழ் உங்கள் மனம் நிறைத்துக் கொண்டிருக்கிறது.
1: முதல் பல்லு, முதல் குளியல், முதல் பள்ளிக்கூட பேரு, ஐசி நம்பர் கூட நேத்துதான் பதிவு செஞ்சேன் சார்.
2: நேத்துதான் பதிவு பண்ணீங்களா? அப்ப இதுவே தாமதம் தான்.
1: நினைவுகளுக்காக
2: பதிவு செய்யுங்க, தப்பு இல்ல. ஆனா பிள்ளைங்களுடைய தனிப்பட்ட விவரங்களை பதிவு செய்யாதீங்க.
1: புரியுதுங்க சார். சிறுவர்களோட பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். இப்ப
2: புரிஞ்சுகிட்டேன்.
3: காதில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரோடு கலந்திடும். நினைத்தாலே இனிக்கும்.
4: மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி, உனக்காகவே நான் வாழ்கிறேன்.
2: மென்மையான காதல், மறக்க முடியாத வரிகள். இதயத்தோடு பேசும் குரல்கள்.
4: திருமணம் கொண்ட திருமண வாழ்வில் இடையில்
2: இனி சனிக்கிழமைகளில் மதியம் 2 மணி தொடங்கி 3 மணி வரை
3: 70கள் மட்டும் பேச போகுதுங்க.
2: நினைத்தாலே இனிக்கும்.
5: நான் உன்னை வாழ்த்தி பாடுகிறேன், நீ வர வேண்டும் உன் நினைவில் மயங்கி ஆடுகிறேன். நீ வர வேண்டும்.
2: கேளுங்க, ரசிங்க,
3: இசையோடு நினைவுகளை சேகரிங்க.
6: என்ன பண்ணாலும் எல்லாமே கொண்டேனா? உங்களுக்கே நல்லா இருக்கா? ஜென் அல்பாவோட அப்பா அம்மாவா இருக்கிறது அவ்வளவோ கஷ்டமா இருக்கு. நட்புல பொறாமை இல்லன்றீங்க.
7: பாட்காஸ்ட்ல பேசுறதுக்கு இவ்வளவு விஷயம் இருக்குங்க.
6: சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணிக்குங்க மின்னல் எஃப்எம் சமூக ஊடகங்களில் மின்னல் பாட்காஸ்ட்.
0: அன்பு உடலுக்கு ஆயுள் அதிகம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் எஃப்எம்.

0: மக்கள் மத்தியில் ஒற்றுமை உணர்வை வலுப்படுத்த அரசியல் முதிர்ச்சி அவசியம், பிரதமர் அறிவுறுத்தல். பல்லின சமூகத்தின் நல்லுறவே தேசிய வலிமையின் தூண், டாக்டர் ஸ்ரீ ஃபடீல யூசுப் வலியுறுத்தல். வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 7 மணி முதன்மை செய்திகளுடன் எனி பாஸ்டினால் ராயப்பன். மக்கள் மத்தியில் நாட்டு பற்று ஒற்றுமை உணர்வை வலுப்படுத்த மலேசியாவுக்கு அரசியல் முதிர்ச்சி, பகுத்தறிவு, நிதானம் ஆகியவை தேவை என பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். பல்வகைமை நாட்டின் அடையாளம் என்பதால் அதனை மதிப்பது, விட்டுக் கொடுப்பது, பிளவை தவிர்ப்பது ஆகிய பண்புகள் தொடர்ந்து பேணப்பட வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். நேற்று சபா லிகாஸ் விளையாட்டு அரங்கில் 2026 தேசிய அளவிலான ஒற்றுமை வாரத்தை தொடக்கி வைத்து பிரதமர் உரையாற்றினார். இதனிடையே உலகளாவிய எரிசக்தி நெருக்கடியை தொடர்ந்து நிலைத்தன்மையற்ற சூழலில் பன்னாட்டு நல்லுறவும் அரசியல் நிலைத்தன்மையும் மலேசியா தொடர்ந்து எண்ணெய் எரிவாயு விநியோகத்தை பெற உதவியுள்ளதாக பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் குறிப்பிட்டார். விவேகமான அரசு தந்திர கொள்கைகள், ரஷ்யா, துர்க்மெனிஸ்தான் ஆகிய நாடுகளுடன் மலேசியா நெருங்கிய உறவை வலுப்படுத்திக் கொள்ள வழி ஏற்படுத்தியதை அவர் சுட்டிக்காட்டினார். துர்க்மெனிஸ்தான் மலேசியாவின் நீண்டகால நட்பு நாடாக உள்ளதை அவர் மேற்கோள் காட்டினார். எரிவாயு விநியோகம் தொடர்பில் அந்நாட்டு அதிபர் பெட்ரோநாசுடன் ஒத்துழைப்பை வலுப்படுத்த இணக்கம் தெரிவித்துள்ளார் என்றார் அவர். இவ்வேளை மத்திய அரசாங்கத்திற்கும் சபாமாநில அரசுக்கும் இடையேயான நெருங்கிய உறவும் வலுவான ஒத்துழைப்பும் அம்மாநிலம் மேன்மேலும் வளர்ச்சிக்கான வழிவகுக்கும் என பிரதமர் தெரிவித்துள்ளார். மேலும் அனைத்து தரப்பினரையும் உள்ளடக்கிய வளர்ச்சிப் பாதையில் அது முக்கிய அடித்தளமாக விளங்குவதை அவர் கோடி காட்டினார். ஒரு நாள் அலுவல் பயணமாக சபாவுக்கு சென்ற பிரதமர் ஸ்ரீ கன்னாவாலு அரண்மனையில் அம்மாநில ஆளுநர் துன்முசா அமானுடனான சந்திப்பை தொடர்ந்து இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். மாநிலத்தின் வளர்ச்சி திட்டம், சமூக நலன், மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்கான முனைப்புகள் குறித்து கலந்தாய்வு மேற்கொள்ளப்பட்டதாக டாக்டர் ஸ்ரீ அன்வார் விவரித்தார். மலேசியாவில் பல்லின சமூகத்தின் நல்லுறவே தேசிய வலிமையின் தூணாகும் என்று துணை பிரதமர் டாக்டர் ஸ்ரீ ஃபடீல யூசுப் அறிவுறுத்தியுள்ளார். வரும் தலைமுறையினருக்காக அது தொடர்ந்து பாதுகாக்கப்பட வேண்டும் என அவர் அழைப்பு விடுத்துள்ளார். மலேசியா கொண்டுள்ள பன்முகத்தன்மை தேசிய அடையாளம் மட்டுமன்று, மாறாக மதிப்புமிக்க சொத்து என்றார் அவர். ஆகையால் அதனை பேணி காப்பதோடு ஒற்றுமையை வலுப்படுத்தும் கூறுகளுக்கு கவனம் செலுத்தப்பட வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். மலேசியர்களிடையே ஒற்றுமை, நல்லிணக்கம், மரியாதை ஆகியவை முக்கிய அடித்தளமாக அமைந்துள்ளது. உயர் நெறி, மரியாதை, கூட்டணி கட்சிகளுக்கு இடையிலான புரிந்துணர்வு ஆகிய பண்புகள் பகாத்தான் ஹரப்பான் பிஎஸ் கட்சியின் அடித்தளமாக அமைந்துள்ளதாக ஜஹூர் டிஏபி தலைவர் தியோனி சிங் தெரிவித்துள்ளார். ஆகையால் வலுவான நீண்டகால ஒத்துழைப்பை பேண இயல்வதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். பிகேஆர், டிஏபி, அமானா கட்சிகள் வெவ்வேறு பின்னணிகளையும் சித்தாந்தங்களையும் கொண்டிருந்தாலும் கூட்டணியின் கீழ் அனைத்து கட்சிகளும் மக்களுக்காக சேவையாற்றுவதையும் சிறந்த மலேசியாவை கட்டி எழுப்புவதையும் இலக்காக கொண்டுள்ளதாக அவர் கூறினார். ஜோஹர் மாநில தேர்தலை தொடர்ந்து நேற்றிரவு புகிட் பாத்து சட்டமன்றத்தில் தொடர்பு துணை அமைச்சருமான அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே புகிட் பாத்து சட்டமன்ற தொகுதியில் நம்பிக்கை கூட்டணி பிஎஸ் வேட்பாளராக ஆர்த்தூர் சியாங் சென்சன் அறிவிக்கப்பட்டுள்ளார். இவ்வேளை ஜோஹூர் சட்டமன்ற தேர்தலில் புகிட் பாத்து சட்டமன்ற தொகுதியின் நம்பிக்கை கூட்டணியின் வேட்பாளராக ஆர்த்தூர் சியாங் சென்சன் அறிவிக்கப்பட்டுள்ளதை தொடர்ந்து பிற வேட்பாளர்கள் குறித்து பின்னர் அறிவிக்கப்படும் என பிஎஸ் தலைமைச் செயலாளர் டாக்டர் ஸ்ரீ சைஃபுடீன் நசுத்தியன் இஸ்மாயில் தெரிவித்துள்ளார். ஆர்த்தூர் சியாங் சென்சனை தக்க வைத்துக் கொள்ளும் முடிவுக்கு பிஎஸ் பிகேஆர் தலைவருமான டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் ஒப்புதல் அளித்ததாக அவர் கூறினார். ஜோஹூர் சட்டமன்ற தேர்தல் ஜூலை 11 நாள் நடைபெறும் என தேர்தல் ஆணையம் SPR அறிவித்துள்ளது. அதன் வேட்பாளர் நியமனம் ஜூன் 27 நாள் நடத்தப்படும் வேளை முன்கூட்டியே வாக்களிப்பு ஜூலை 7 நாள் நடைபெறும். இடைவேளைக்கு பின் செய்திகள் தொடரும்.
1: உலகத்தின் பார்வை ஒரே

0: போர் நிறுத்தத்தை தொடர்ந்து நீண்டகால அமைதி ஒப்பந்தம் குறித்து பல வார கால பேச்சு முடிவடையாததால் நிச்சயமற்ற நிலை நீடித்தது. ஞாயிற்றுக்கிழமை எந்த ஒப்பந்தமும் கையெழுத்திடப்படாது என தெஹ்ரான் முன்னதாக குறிப்பிட்டிருந்தது. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை உடன்படிக்கை கையெழுத்திடப்படும், அதன்பின் நீரிணை உடனடியாக திறக்கப்படும் என ட்ரம்ப் த்ரூத் சோசியல் தளத்தில் குறிப்பிட்டுள்ளார். இவ்வேளை அதிபர் ட்ரம்ப் யுக்ரைன் அதிபர் வொலிமிர் செலன்ஸ்கியுடன் பிரான்சில் நடைபெறும் G7 கூட்டத்தில் கலந்து கொள்வார். ஆனால் அவ்விரு தலைவர்களுக்கும் இடையிலான நேரடி சந்திப்பு ஏதும் அட்டவணையிடப்படவில்லை என தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. செவ்வாய்க்கிழமை காலையில் அக்கூட்டத்தில் ட்ரம்ப் பங்கேற்பார். நாளை தொடங்கி 17 நாள் வரையில் எவியனில் G7 மாநாடு நடத்தப்படும். இதனோடே பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மக்ரோன் கத்தார், ஐக்கிய அரபு சிற்றரசு, எகிப்து, இந்திய நாட்டு தலைவர்களை சந்திப்பார் என அதிகார தரப்பு குறிப்பிட்டுள்ளது. மாநாடு நிறைவடைந்த பின் புதன்கிழமை வெர்சாய் அரண்மனையில் ட்ரம்ப் மக்ரோனுடன் இரவு விருந்து உபசரிப்பிலும் கலந்து கொள்வார். நாடு முழுவதும் உள்ள சில விமான நிலையங்களில் அந்நிய நாட்டு விமான நிறுவனங்களின் விமானங்கள் எரிபொருள் நிரப்புவதில் சில கட்டுப்பாடுகளை ரஷ்ய கூட்டரசு வான் போக்குவரத்து நிறுவனம் அறிமுகப்படுத்தியுள்ளது. தங்களின் செயல்பாட்டு செலவுகளை குறைக்க சில விமான நிறுவனங்கள் கூடுதலான எரிபொருளை தொடர்ந்து வாங்குவதனால் இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஆகையால் வெளிநாட்டு விமான நிறுவனங்கள் தற்பொழுது எரிபொருள் கொள்முதலை உள்ளூர் விநியோகிப்பாளர்களுடன் ஒருங்கிணைக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென் மெக்சிகோவில் போதைப்பொருள் கடத்தல் பாதைகளை கட்டுப்படுத்த அக்கும்பல்கள் தாக்குதல் நடத்தி வரும் பகுதியில் மேயர் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டதாக உள்ளூர் அதிகாரிகள் தெரிவித்தனர். 7,000 மக்கள் வசிக்கும் சென் மிகல் அமெட்டிட்லன் நகரின் மேயர் ஜோல் பிரவோ ஆயுத மேந்திகளால் கொல்லப்பட்டதாக ஒக்சாகாவில் உள்ள வழக்கறிஞர்கள் கூறியுள்ளனர். இச்சம்பவம் தொடர்பான கூடுதல் விவரங்கள் வெளியிடப்படவில்லை. இந்நிலையில் ஒக்சாகாவில் வன்முறை சட்டத்தை ஆக்கிரமிக்க அல்லது மக்களின் தேவைகளை சீர்குலைக்க தமது தரப்பு அனுமதிக்காது என மாநில ஆளுநர் சோலமன் ஜாரா எக்ஸ் தளத்தில் குறிப்பிட்டுள்ளார். விளையாட்டு உலகக்கிண்ண காட்பந்தாட்டம். சி குழு நிலையில் 5 முறை கிண்ணத்தை கைப்பற்றிய பிரேசில் அணிக்கும் மொரோக்கோவுக்கும் இடையிலான ஆட்டம் விறுவிறுப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முற்பாதை ஆட்டம் முடிவடைந்துள்ள நிலையில் இவ்விரு அணிகளும் தலா ஒரு கோலில் சமநிலை கண்டுள்ளன. ஆட்டத்தின் 21st நிமிடத்தில் இஸ்மாயில் சைபாரி மொரோக்கோவுக்கான கோலை புகுத்திய நிலையில் கோல் எண்ணிக்கையை சமப்படுத்தும் வகையில் ஆட்டத்தின் 32 நிமிடத்தில் வினிசியஸ் ஜூனியர் பிரேசிலுக்கான கோலை அடித்தார். இவ்வேளை பின்னிரவு 3 தொடங்கிய பி குழு நிலையிலான சுவிட்சர்லாந்துக்கும் கத்தாருக்கும் இடையிலான ஆட்டம் தலா ஒரு கோலில் நிறைவடைந்துள்ளது. ஆட்டத்தின் 17th நிமிடத்தில் வழங்கப்பட்ட பெனால்டி வாய்ப்பினை நன்கு பயன்படுத்திக் கொண்ட சுவிட்சர்லாந்து ஆட்டக்காரர் பிரில் எம்போலோ அவனிக்கான ஒற்றை கோலை புகுத்தினார். தொடர்ந்து முன்னணி வகித்த இவ்வணி 26 முறை கோல்களை புகுத்த முயற்சித்தும் அவற்றை தவறவிட்டது. இந்நிலையில் ஆட்டத்தின் 94th நிமிடத்தில் தலையால் பந்தை தட்டி கத்தாருக்கான கோலை புகுத்திய வாலம் கூக்கி கோல் எண்ணிக்கையை சமப்படுத்தினார். உலக கிண்ணத்தில் கத்தார் பெற்றிருக்கும் முதல் புள்ளி இதுவாகும். மக்கள் மத்தியில் ஒற்றுமை உணர்வை வலுப்படுத்த அரசியல் முதிர்ச்சி அவசியம், பிரதமர் அறிவுறுத்தல். பல்லின சமூகத்தின் நல்லுறவே தேசிய வலிமையின் தூண், டெத்தோஸ்ரீ ஃபடீலா யூசுப் வலியுறுத்தல். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் குலரட்சகி குணசேகரன். வணக்கம்.
1: வரலாற்றில் இன்று 2008 ஆண்டு இன்றைய நாளில் கிழக்கு கரை பொருளாதார வட்டாரம் ECER மன்றத்தையும் ECER ஊக்குவிப்பு திட்டத்தையும் பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அப்துல்லா அஹமத் பதாவி குவாலா திருங்கானு திருங்கானு மலேசிய பல்கலைக்கழகத்தில் அதிகாரப்படியாக தொடக்கி வைத்தார். ECER தலைவராக நியமிக்கப்பட்டிருந்த அவர் தொடக்க விழாவுக்கு முன் நடைபெற்ற மன்றத்தின் முதல் கூட்டத்துக்கு தலைமையேற்றார். அவருடன் இந்த மன்றத்தில் திருங்கானு மந்திரி பசார் டாக்டர் அஹமத் சாயிப், கிளாந்தான் மந்திரி பசார் டாக்டர் நிக் அப்துல் அசீஸ் நிக்மாட், பஹாங் மந்திரி பசார் டாக்டர் ஸ்ரீ அட்னான் யாக்கோப்,

0: ஜோஹர் மந்திரி பசார் டாக்டர் அப்துல் கனி உத்மான், அரசாங்க தலைமை செயலாளர் தான் ஸ்ரீ முகமது சீடேக் அசான் ஆகியோரும் இடம்பெற்றிருந்தனர். சுற்றுலா நிறுவனங்களுக்கு 10 ஆண்டு வரையிலான வரி விலக்கு, மேம்பாடு நிலத்துக்கான முத்திரை வரி விலக்கு, மூலப்பொருள் உதிரி பாகங்கள் இயந்திரங்கள் ஆகியவற்றுக்கான இறக்குமதி வரி, சாலை வரி விலக்களிப்பு ஆகியவை அறிவிக்கப்பட்ட ஊக்குவிப்புகளுள் அடங்கும். இந்த ஊக்குவிப்புகள் ECER வட்டாரத்தில் முதலீடுகளை ஈர்த்து தொழில் வளர்ச்சியையும் பொருளாதார முன்னேற்றத்தையும் விரைவுபடுத்தும் நோக்கத்துடன் அறிவிக்கப்பட்டன.
1: தேசிய பழஞ்சுவடி காப்பகத்தின் தகவல் இது. மேல் விவரங்களுக்கு www.rkip.gov.my

ஒன்று என்ற சமநிலையில் இருக்கின்றது. முதல் கோல் வந்துட்டு மொரோக்கோ புகுத்தினாங்க, அதுக்கப்புறமா இரண்டாவது கோலை பிரேசில் கொடுத்திருக்காங்க. இப்பதான் 10 நிமிஷத்துக்கு முன்னுக்கு பிரேசில் இரண்டாவது கோலை தவற விட்டாங்க. மொரோக்கோ முதல் கோல் கொடுக்கும் போது அந்த அரங்கமே அதிர்ந்தது. வாங்க கொஞ்சமா அந்த சூழல் எப்படி இருந்துச்சு அப்படின்றத நம்ம கேட்கலாம். மொரோக்கோ பிரேசில் ரசிகர்கள் நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்களா, கொஞ்சம் அழைத்து பேசுங்க. இன்றைக்கு வெற்றி யாரு பக்கம் இருக்கும், யாரு எந்த அணி அடுத்த சுற்றுக்கு போவாங்க அப்படின்றத கொஞ்சம் அழைத்து சொல்றீங்களா? பிரேசில் மொரோக்கோ அப்படின்னு சொல்லும் போது இரண்டுமே பலம் பொருந்திய அணிகள், அப்ப வெற்றின்றது எவ்வளவு கஷ்டமா இருக்கும். நாங்க பிரேசில் பக்கம்ங்க, நாங்க மொரோக்கோ பக்கம்ங்க அப்படின்னு நீங்க சொல்ற ஆளா இருந்தா கொஞ்சம் அழைத்து பேசுங்க. 2282 5733 அல்லது 4768

0: நிறைவான தமிழும் மனம் நிறைக்கும் இசையும் மின்னல் எஃப்எம்.
1: தே மதுர தமிழோசை உலகெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும். இலக்கியம் பேசுவோம்
0: அமுதே தமிழே.
1: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 11:15 இன்ப தேன் வந்து பாயட்டும்.

0: களம், இது நம் ஊர் கலைஞர்களின் களம்.
1: சினிமா பாடல்கள் நம் கலைஞர்கள் பாட நீங்க கேட்க போறீங்க. தனித்திறமைகளை அடையாளம் காண போறோம். நீங்களும் கலந்துக்கலாம்.
0: ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 12:15 தொடக்கம். உங்களுக்காக தாளம், ஒரு நேயரின் குரல். இது வானொலியை நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு. ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:15.
2: உலக கிண்ண கார்பந்து பெருவிழா 2026, 48 நாடுகள், 104 ஆட்டங்கள். உலகமே கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த ஆட்டங்கள் குறித்த நிலவரங்களுக்கு மின்னலோடு இணைந்திருங்கள்.
3: உலக கிண்ண கார்பந்து போட்டி 2026, இதன் அதிகாரப்படியான ஒலி ஒளிபரப்பு மையம் RTN.

0: சங்கர் மகாதேவன் ஹரிணி திமி அந்த பாடலை பாடியிருந்தாங்க. வணக்கம், இந்த நிகழ்ச்சி நம்ம கேட்டுட்டு இருக்கோம். பிரேசில் மொரோக்கோ அணிகளுக்கு இடையிலான ஆட்டம் 63 நிமிடம் 15 வினாடியில் அவ்வளோ பரபரப்பா இப்ப நடந்துகிட்டு இருக்கு. முதல்ல சொல்லியிருந்தது போலதான், பிரேசில் மொரோக்கோ 1-1 அப்படின்ற கோல் கணக்கில் சம நிலையில் இருக்காங்க. ஆனா பார்த்தோம்னா அந்த பிரேசில் மொரோக்கோ விளையாட்டாளர்கள் இந்த மோதிக்கும் போது ரொம்ப அதிகமா மொரோக்கோ விளையாட்டாளர்கள் திடலில் விழுவது ரொம்ப அதிகமா இப்ப பார்க்க முடிகின்றது. இருந்தாலும் நேர்கள்கிட்ட நம்ம கேட்டிருந்தோம்ல, நீங்க யார் பக்கம்ங்க அப்படின்னு. பெரும்பாலான நேர்கள் என்ன சொல்றாங்க, பிரேசில் பக்கம் தான் நாங்க இருக்கோம், பிரேசில் தான் எப்படியாவது ஒரு கோல் அடிப்பாங்க, கோல் கொடுப்பாங்க, புகுத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் நிலவரம் இப்படி அமைது அப்படின்றத நம்ம பார்க்கணும். சரி, இன்றைக்கு நடைபெறவிருக்கும் சில ஆட்டங்கள் பார்க்கலாம். முன்னதாக கத்தார் சுவிட்சர்லாந்து அணிகளுக்கு இடையிலான ஆட்டம் நடைபெற்றது. 1-1 அப்படின்ற ஒரு சமநிலையில ஆட்டம் முடிஞ்சிருக்கு. அதுக்கப்புறமா பிரேசில் மொரோக்கோ அணியோட ஆட்டத்தை நம்ம பார்த்திருந்தோம், காலை 6 மணிக்கு தொடங்கியது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் காலை 9 மணிக்கு ஹைட்டி ஸ்காட்லாந்து அணிகளுக்கு இடையிலான ஆட்டம் நடைபெறவிருக்கின்றது. அப்புறம் நண்பகல் 12 மணிக்கு ஆஸ்திரேலியா துருக்கியை சந்திக்கிறாங்க. இன்றைக்கான ஆட்டம் பார்த்தோம்னா கொஞ்சம் பலம் பொருந்திய நாடுகளாக தான் இருக்கு. ஸ்காட்லாந்து, ஆஸ்திரேலியா, துருக்கியே பார்க்கலாம் வெற்றி யார் பக்கம் இருக்கு அப்படின்னு. ஃபீஃபா உலகக்கு நம் தொடங்கி இன்றைக்கு வரைக்கும் அதிகம் கோல் புகுத்திய ஒரு நாடாக அமெரிக்கா இருக்கு. நேற்று நடந்த ஆட்டத்தில் பார்த்தோம்னா US பரகுவே அணியை சந்தித்து 4-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றிருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியா பார்த்தோம்னா மெக்சிகோ 2 கோல் புகுத்திருக்காங்க, சவுத் கொரியா 2 கோல் புகுத்திருக்காங்க. தரவரிசையில பார்த்தா USA தான் இதுவரைக்கும் அதிக கோல் புகுத்திய ஒரு நாடா இருக்கு உலக கிண்ண கார்பந்தாட்ட போட்டியில. எப்போதுமே நம்ம நினைக்கிறது ஒண்ணு, நடக்கிறது ஒன்னா இருக்கும் இந்த ஃபீஃபா உலக கிண்ணம். அடுத்தடுத்த ஆட்டங்கள், அடுத்தடுத்த சுற்றுகள் எப்படி நடக்குது அப்படின்றத பார்க்கலாம்.
1: Two of them are completely sold. Too well to turn it over.

0: தலைக்குள்ள ஆயிரம் வேலை இருக்கு, மனசெல்லாம் பரபரப்பா இருக்கு. அதெல்லாம் சரிதான், ஆனா எதிரில் வரும் முகம் பார்த்து கொஞ்சம் சிரிக்கலாம் போல. உம்முன்னு இருந்தா நல்லாவா இருக்கு. நீங்க இப்போ மின்னலாம் கேக்குறீங்க.
1: உங்கள் ஊரை பற்றி யாராவது பெருமையா பேசினா நல்லா இருக்கும்ல? அதத்தான் பேச போகுது உங்கள் யாதும் ஊரே. சனி ஞாயிற்றுக்கிழமைகள்ல பிற்பகல் 3 மணியிலிருந்து 4 மணி வரை யாதும் ஊரே.
2: நம் நாட்டில் தமிழ் வானொலி நாடகத்தை வழங்குற ஒரே வானொலி நம்ம மின்னல் எஃப்எம் தான். ஞாயிற்றுக்கிழமை 7:30 மின்னல் எஃப்எம்மின் வானொலி நாடகம்.
3: அப்புறம் யோகா உடற்பயிற்சி எல்லாம் செய்யறேன்னு சொன்னீங்க போல, இப்ப பாடிட்டு வந்துட்டு இருக்கீங்க.
4: அதுவா, இன்னைக்கு கொஞ்சம் வேலை அதிகமா இருந்துச்சு, சரி நாளைக்குல இருந்து செய்யலாம்னு விட்டுட்டேன்.
3: அது சரி.
4: ராத்திரி 10 மணிக்கு இந்த நாசிலமா சாப்பிடுற சுகம் இருக்கு.
3: யாரோ 7 மணிக்கு மேலாம் சாப்பிட போறது இல்லைன்னு சொன்னாங்க போல.
4: அதெல்லாம் நாளைக்கு பாத்துக்கலாம்னு இருக்க, சும்மா சாப்பிடறப்பலயே கண்ணை வச்சுக்கிட்டு இருக்கிறது.
3: அஸ்வினி கொடுத்த அந்த வேலையெல்லாம் இன்னைக்கே முடிச்சிடறேன்னு சொல்லியிருந்தீங்கல்ல, முடிச்சிருவீங்கல்ல?
4: அதுதான், அந்த வேலையெல்லாம் நாளைக்கு காலையிலேயே உடனே முடிச்சிடலாம் நினைச்சேன். நாளைக்கு பாத்துக்கிறேன். ஐயோ, என்னோட கைபேசி விழுந்து உடஞ்சிருச்சு. இது இல்லாமே நாளை இருக்கவே முடியாது. நான் என்ன பண்ண போறேன்?
3: பரவாயில்ல விடுங்க, நாளைக்கு பாத்துப்போம். இப்ப என்ன அவசரம்?
4: எது நாளைக்கா?
3: ஒன்றே செய், நன்றே செய், அதுவும் இன்றே செய் அப்படின்னு நம்ம பெரியவங்க சும்மாவா
4: சொன்னாங்க.
3: அதேதான்.
0: யார்கிட்டயாவது எதையாவது சொல்லணுமா? நேரம் இல்லைங்க, உடனே சொல்லிருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னலப்பா.

இப்ப நம்மளுக்கு எல்லாமே வந்து செயற்கை நுண்ணறிவு ஆயிருச்சுல. பெரும்பாலானோர் பார்த்தோம்னா செயற்கை நுண்ணறிவு வந்து AI தான் பயன்படுத்துறாங்க. சிலர் சாட் ஜிபிடி, சிலர் ஜெமினாய் பயன்படுத்துவாங்க. ஏதாவது ஒரு கேள்வியா உடனே நமக்கு ஒரு பதில கொடுக்கறதுக்கு நமக்கு ஒரு நண்பர் இருக்காருப்பா. உண்மைக்கும் இங்க நண்பர்களிடம் நமக்கு தெரிஞ்ச உறவுகள்கிட்ட நம்ம கேட்க தயங்குறத சாட் ஜிபிடி ஜெமினாய் கிட்ட கேக்குறோம், உண்மையா இல்லையா? ஆனா நம்ம கேக்குறதெல்லாம் சரியா இருக்கா? இந்த AI செயற்கை நுண்ணறிவை சரியான முறையில நம்ம பயன்படுத்துறோமா அப்படின்றதுதான் ரொம்ப முக்கியமானது. அதற்காகவே இப்ப அரசாங்கம் என்ன பண்ணிருக்காங்கன்னா, செயற்கை நுண்ணறிவு பயிற்சி உங்களுக்கு இலவசமா வழங்க போறாங்க. நம்ம தொடர்பு அமைச்சின் கீழ் பார்த்தோம்னா தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையம் செயல்படுது, MCMC. கண்டிப்பா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்ப MCMC கீழ் பார்த்தோம்னா நாடு தழுவி நிலையில நாடு இயங்கிக்கிட்டு இருக்கு. தேசிய தகவல் பகிர்வு மையம் ஒரு சட்டமன்ற தொகுதியில குறைந்தது ஒரு நாடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதற்கு முன்பு பிரதமர் சொல்லியிருந்தாரு. ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் குறைந்தது ஒரு நாடு வந்து இப்ப செயல்பட்டுகிட்டு இருக்கு. நாடு தழுவி நிலையில 1098 மையங்கள் வந்து இப்ப செயல்பட்டுகிட்டு இருக்கு. ஆக இந்த 1098 மையங்களிலும் இலவசமாக இந்த செயற்கை நுண்ணறிவு பயிற்சி உங்களுக்கு வழங்க போறாங்க. நீங்க இருக்கிற குடியிருப்பு பகுதிக்கு பக்கத்துல ஒரு நாடு இருந்துச்சுன்னா அங்க சென்று கேளுங்க எப்ப நடக்கும், விபரங்கள்லாம் கேட்டுக்குங்க. இந்த செயற்கை நுண்ணறிவு பயிற்சி இலவசமா வழங்கப்படும் போது நீங்க கலந்துக்குங்க. நமக்கு தெரியாதது அவ்வளோ விஷயங்கள் இருக்கு, எல்லாமே உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. இது இப்பதான் இந்த ஜூன் மாதத்துல தொடங்கப்பட்டிருக்கு. கடந்த வாரம் தொடங்கி ஜோஹர்ல சில பகுதிகளில் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. அப்புறம் வந்து மலாக்கல சில பகுதிகளில் வந்து இது ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. நெக்ரி சிமிலான்ல கூட இப்ப தொடங்கியிருக்காங்க. கட்டம் கட்டமாக ஒவ்வொரு மாநிலத்திற்கும் இது விரிவுபடுத்தப்படவிருக்கின்றது. உங்க ஊர்ல நடக்கும் போது கண்டிப்பா நீங்க சென்று கலந்துக்கணும், சரிங்களா? வாங்க அடுத்த பாடல் நம்ம நிகழ்ச்சியில கேட்கலாம்.

வணக்கம். இந்த நிகழ்ச்சியை நம்ம கேட்டுட்டு இருக்கோம். சில முக்கியமான நாட்கள் அனுசரிக்கும் போது நமக்கு வந்து ஒரு நினைவூட்டலா இருக்கும், ஒரு விழிப்புணர்வா இருக்கும். இன்றைக்கு வந்து உலக ரத்த தான தின நாள். இன்றைக்கு வரைக்கும் எத்தனை வயசானாலும் இந்த ரத்தத்தை பார்த்தாலே ஒரு பயம்ங்க. அதை பற்றி 8 மணிக்கு அப்புறம் நம்ம கொஞ்சம் பேசலாமா? நீங்க அழைத்து பேச போறீங்க. ஒருவேளை நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிற நேர்கள் இந்த ரத்த தானம் கொடுத்த அனுபவங்கள்லாம் இருந்தா கொஞ்சம் நம்ம நிகழ்ச்சிக்கு அழைத்து சொல்லுங்க. 2282573 அல்லது 4768. 8 மணிக்கு அப்புறமா இன்னும் கொஞ்சம் விபரமா நம்ம பேசலாம். என்ன

0: யார்கிட்டயாவது எதையாவது சொல்லணுமா? நேரம் இல்லைங்க, உடனே சொல்லிருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் FM.
1: வீடு கொஞ்சம் சின்ன வீடுதான், இடைஞ்சலா இருக்கு அப்பா அம்மாவுக்கு. நல்லா கொஞ்சம் பெரிய வீடாதான் பாத்து போயா? நல்லா வேலைக்கு போறீங்கல்ல?
2: கூடி சீக்கிரம் போலான்னு இருக்க, போயிட்டு கூப்பிடுறேன்.
1: அம்மாடியோ, ஏயா இவ்ளோ பெரிய வீடு யாருக்கு காட்டிக்கணும்னு வாங்குறீங்க? நல்லா சிக்கனமா வாழ கத்துக்கோங்க இந்த காலகட்டத்துல, புரியுதா?
2: சின்ன வீடுதான் பிரச்சனை நீங்க போல இருக்கு, இப்ப பெரிய வீடுமா?
1: ஐயா தம்பி
2: சொல்லுங்க,
1: இன்னும் இப்படி மெலிஞ்சு போயிருக்கீங்க, வீட்டுல சோறு போடாத மாதிரி. நல்லா சாப்பிட்டு உடம்ப தேத்துங்க.
2: சரியா,
1: போயிட்டு வரேன்.
2: சில மாதங்களுக்கு பிறகு.
1: என்னயா இப்படி தொடிச்சு போயிட்டீங்க? சாப்பாடு நல்லா முழுக்க சாப்பிடுறீங்க போல இருக்கு. கொஞ்சம் அளவா சாப்பிடணும்யா, ஆரோக்கியம்லாம் ரொம்ப முக்கியம். இந்தா என் வீட்டுக்காரர பாரு, இந்த வயசுலயும் எப்படி இருக்காருன்னு.
2: எல்லாம் என் நேரம் தான்.
1: என்னயா?
2: இல்ல சாப்பாடு குறைச்சிக்கிறேன்னு சொன்னேன். இப்படி எல்லாத்துக்குமே குறை சொல்லிட்டு இருந்தா எப்படிங்க?
1: அவங்க அவங்க வாழ்க்கைய அவங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சிறப்பா வாழலாமே.
2: இப்படிக்கு
1: மின்னல் FM.
3: மருத்துவமனைகளில் ரத்த கையிருப்பு குறைவாக இருப்பதால் ரத்த தானம் செய்ய வாருங்கள். இன்னும் தகவல்கள் பெற www.pdn.gov.my. மின்னல் FM, இளமை புதுமை இனிமை.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 8 மணி செய்திகளுடன் எனி பாஸ்டினால் ராயப்பன். 2027 வரவு செலவு திட்டத்தில் தேசிய அடையாளம், நாட்டுப்பற்று, ஒருமைப்பாட்டை வலுப்படுத்தும் நடவடிக்கைகளுக்காக 5 மில்லியன் ரிங்கிட் இணை மானியத்தை தயார்படுத்துவது குறித்து அரசாங்கம் பரிசீலிக்கும் என பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதுமுள்ள 10 தலைவர்கள் நினைவிடங்களுக்கு புத்துயிர் அளிப்பதற்கும் நாட்டின் வரலாற்று சொத்துக்களை இலக்கவியல் மயமாக்குவதை விரைவுபடுத்துவதற்கும் இந்நிதி பயன்படுத்தப்படும்.